இனிமையான காலை வணக்கம் அன்பு நேயர்களே, இது ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகா ஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948

ஆஷாட மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் முதலாம் நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி வெள்ளிக்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

ஏற்றத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக

0: குரலோசை மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 7 குரட்பா.
1: ஓ

0: என்றும் உளதான மெய்ப்பொருளை உள்ளமாராய்ந்து அறிந்து விட்டதனால் மீளவும் தனக்கு பிறப்பு உள்ளதென்று அவன் எண்ண வேண்டாம்.
1: ஓ

0: ஹீரோஸை கேட்டீர்கள்.
1: கேட்கலாம் நம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிகழ்வு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 பக்தி மாலை. 6:35 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு பி யாஷிகா ஸ்ரீ. காலை 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் காந்தி அஞ்சலி, தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதியுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ். தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல் அமது. வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பண்ணம்பள அடிகளார். காலை 9:05 வானொலியில் வசந்தம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜன்னனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் பேராசிரியர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள். 10:05 அருள் தரும் ஆலயங்கள். இன்று தருமபுரி தீயணைப்பு நிலைய வளாகம். அருள்மிகு பிரகதாம்பிகை உடனமர் அருளீஸ்வரர் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை இடம்பெறும். 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 பூமிகா நாடகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை. 12:50 சூழல் காப்பம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன இடம்பெறும் கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2:00 விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பா நாராயணன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை திருமணாக்கள். 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபானன் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன். 5:00 மாலை தின்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா சொல்லி வழங்கும் தினமொரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:55 வயல்வெளி நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்பு குறித்து நெருப்பூரான்கொட்டை கே வெள்ளையன் அவர்களுடன் நெருங்கும் கேட்கலாம். 8:00 தென்றல் சொல்லோடு விளையாடும் எனும் தலைப்பில். இவையாவும் நம் தருமபுரி பண்பலை 102.5 விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
2: This is Akashvani. The news read by VC Pramod. Prime Minister Narendra Modi will visit Haryana, Chandigarh and Punjab today. During his visit to Haryana, the Prime Minister will flag off India's first

0: பராமரிக்கவும் பாதுகாக்கவும் ஆற்றும் பணியை தங்கள் கடமையாக கருதி செய்தல் நல்லது. நாடும் வீடும் நல்ல நிலையில் இருந்தால் சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் பெற்று முன்னேற்ற நிலை அடையுமானால் உலக அரங்கில் தனி புகழும் பெருமையும் அந்தஸ்தும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. வீட்டின் அடிப்படை குடும்பம். பல வீடுகள் சேர்ந்து உருவாக்குவதே நாடு. பல நாடுகளும் பலவித மக்களும் ஒருங்கிணைய பெற்றதுதான் உலகம். வீட்டில் வாழும் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு ஆதரவு காட்டி வாழ்வதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரமாகும். வாழ்வாதாரத்தை தொலைத்த பின்னர் சேதாரம் இல்லாத செம்மையான வாழ்வை தேடினால் எப்படி கிடைக்கும்? தேடினாலும் கண்டுகொள்ள முடியாது. நம் புத்தியும் சித்தமும் நேர்கோட்டில் பயணித்தால்தான் நாம் செய்யும் செயல்கள் நல்லனவாக அமையும். செயல்கள் நல்லவையாக இருக்கும்போது அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்களும் பல மடங்கு நன்மைகளையும் மன மகிழ்ச்சியையும் கிடைக்கச் செய்யும். இதனால் நாம் உயர நம் வீடு உயரும். வீடு உயர நாம் வாழும் நமது தாய்நாடும் உயரும். நாடு உயர உலகம் உயரும் என்பது தெளிவு. ஒரு தாயானவள் தான் பெற்ற மக்களிடையே பாரபட்சம் பார்ப்பதில்லை. எல்லா குழந்தைகளும் அவளுக்கு ஒன்றுதான். அவர்கள் தங்களுக்குள் வேற்றுமை பாராட்டாமல் சண்டை சச்சரவு ஏதுமின்றி ஏற்ற தாழ்வுகளை கடந்து எல்லோரும் ஒரு தாய் பெற்ற மக்கள் என்ற எண்ணத்தை மனத்தராசில் ஏற்றி அதற்கு நிகராக அன்பையும் விட்டு கொடுத்தலையும் ஒற்றுமையாக இருத்தலையும் சமர்ப்பணம் செய்து ஒற்றுமையே வெற்றிக்கு வழி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தாயுள்ளமும் விரும்பும். ஈன்று பிறந்தறுதல் தாயின் கடனே, சான்றோனாக்குதல் தந்தையின் கடனே என்பதை தாயும் தந்தையும் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைகள் நலனிலும், அதாவது மனநலனிலும் உடல் நலனிலும் விழமார்ந்த அக்கறை செலுத்தி வளர்த்தார்களே ஆனால் அந்த வீடும் அந்த வீட்டைச் சேர்ந்த அத்தனை உறவுகளும் வான வீதியில் மின்னும் தாரகை கூட்டமென வளமோடு பிரகாசமாக வாழ்வார்கள். இதுபோலவே நாட்டு மக்கள் அனைவரும் நாடானது உலக அரங்கில் புகழ் பெற மற்றவர்கள் போற்றத்தகுந்த செயற்கரிய செயல்களை செய்வதில் மாறுபடாமல் நின்று செயலாக்க நிகழ்வுக்கு துணை புரிதல் வேண்டும்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

இனிய காலை வணக்கம் அன்பு நேயர்களே. தேட்டத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரும் காலை 6:15. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே இனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திட வாழ்த்துகிறது தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை. இனிய எண்ணங்கள் ஈடேறட்டும், இந்த நாள் இனிதான நாளாக அமையட்டும். இன்று ஆடி மாதத்தின் முதலாம் நாள், அதுவும் வெள்ளிக்கிழமை.

ஆடி மாதங்களில் அம்மனை ஆராதனை செய்யக்கூடிய நாட்களாக நாம் ஒவ்வொரு ஆடி மாதங்களிலும் அம்மனை பூஜித்து வருகிறோம். அதுபோல சர்வ வல்லமையும் அனைவரது இல்லங்களிலும் சென்று லக்ஷ்மியின் கடாட்சங்கள் நிறைந்து வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறது தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை.

சிம்பொடியும் சிலிருக்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. ஆடி மாதங்களில் எல்லா திசைகளிலும் இருந்து ஒழிக்கக்கூடியது நாமம் அப்படின்னா அந்த அம்மன் பற்றிய பாடல்கள் அங்கங்கே கேட்கும். அதுவும் மிக முக்கியமாக எல்லாரையும் சூரியமாக பாடுற பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த கோபுரங்களில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒளிப்பெருக்கையின் அளவு அதிகமாக வச்சு அந்த ஆடி மாதங்கள் இருக்கக்கூடிய அந்த கூழ் ஊற்றுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எல்லா ஊர்களிலுமே நடந்துகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாரியம்மன் திருவிழா அப்படிங்கிறதுனால அனைத்து உறவினர்களையும் நண்பர்களையும் அழைத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருந்துகளை சமைத்து கொடுத்து ஒரு அன்பு பாராட்டக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. சில பேருடைய மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க, மனநிலை அப்படிங்கிறது அதை மாற்றவே முடியாது அப்படிவாங்க. உண்மையான விஷயங்களை நம்ம சொல்கிற போது அது ஆணித்தனமாக இது இல்லவே இல்லை.

அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு புகைப்படக் கலைஞர், பல்வேறு விருதுகளை பெற்ற ஒரு புகைப்படக் கலைஞர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாராம். புகைப்படக் கலைஞர் புகைப்படம் தான் எடுப்பார், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி எடுத்துகிட்டே இருக்கும்போது வெவ்வேறு வகையான புகைப்படங்களை எடுத்து காமிச்சிட்ருக்கிறாரு. அப்போது வரி குதிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறாரு. புகைப்படம் எடுத்து வரி குதிரையிடமே போயிட்டு இந்த புகைப்படம் எப்படி இருக்கிறது பார் அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படக் கலைஞர் வரி குதிரைக்கிட்ட கேட்டிருக்காரு. ஆஹா, புகைப்படக் கலைஞரே, மற்ற எல்லா விலங்குகளையும் நீங்கள் கலர்ஃபுல்லாக எடுத்திருக்கீங்க, வெவ்வேறு விதமாக இருக்கிறது. புலியை பார்த்தா பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வரிகளில் மஞ்சள் கலந்த அந்த கருப்பு கலந்த விஷயங்கள் இருக்குது. மயில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு அழகாக ரம்யமாக இருக்குது. ஆனால் என்ன மட்டும் நீங்கள் ஏன் கருப்பு வெள்ளையில் எடுத்திருக்கீங்க, என்னையும் கொஞ்சம் அதாவது பல்வேறு வண்ணங்கள் நிறைந்த புகைப்படமாக எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சா. ஆனால் வரி குதிரைக்கு உண்மையாகவே தெரியல, எவ்வளோ பெரிய ஜூமிங் கேமராவில் எடுத்தாலுமே அது பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் இருக்கும் அது. ஸோ இதுவும் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சிலருடைய மனப்பான்மை அப்படிங்கிறது உண்மைதான், அவங்களுடைய நிலைமை இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் யார் என்ன உண்மையை சொன்னாலுமே அதை நம்பாமல் மாற்றி அதை ஒரு மாதிரியான ஒரு தருணங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய புகைப்படக் கலைஞராக இருந்தாலும் சரி, வரி குதிரையை பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது மட்டும்தான் எடுக்க முடியும்.

0: அத்தனை பெருமையும் நபிமணிக்கே, ஆயிரம் நன்றி இறைவனுக்கே, ஆயிரம் நன்றி இறைவனுக்கே.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9949555540.

சிலிருக்கும் இசை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:26 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. நிறைய புராண கதைகள் கேட்கறது உண்டுன்னு சொல்லுவோம். நம்ம பல்வேறு தமிழர்களுடைய பாரம்பரியமான வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறது ஒரு நீங்காத ஒரு இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உலகளவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் இந்த தமிழருடைய பண்பாட்டை மேம்பாட்டாக மேம்படும் விஷயமாக நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி பல்வேறு பறந்து விரிந்த இந்த மனங்களுக்கு எல்லாம் ஒரு ஆறுதல் அப்படிங்கிறது இந்த இறை உடைய அந்த ஆளுமை அப்படிங்கிறது. இந்த இறைப்பற்று அப்படிங்கிற ஒரு ஒற்றை அச்சை கொண்டு நிகழ்கின்ற அந்த வாழ்வு என்பது நிச்சயமாக ஒரு வெற்றியை நோக்கியான ஒரு பாதையாக அமைகிறது.

0: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
1: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

உமையவள் அவளே இவமான் மகளே சமயத்தில் வருபவள் அவளே எங்கள்

0: ஒழித்துக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் செல்வ வளமும் புகழும் அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கி பெருகட்டும். எழுசியின் இளவரசி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வறட்சிக்கு உதவும் தென்னை நார் கழிவு துகள்கள், இதை பத்தி நாம் தெரிஞ்சுக்கணும். கடும் வறட்சி காரணமாக தென்னை நார் கழிவு துகள்கள் தேவை அதிகரித்துள்ளது. தென்னை நகரான பொள்ளாச்சி பகுதியில் சுமார் 1 கோடி தென்னை மரங்கள் உள்ளன. கடந்த ஆண்டு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைகள் பொய்த்துவிட்டன. இதனால் பொள்ளாச்சி பகுதியில் மட்டும் 20% தென்னை மரங்கள் முழுமையாக காய்ந்து விட்டன. மேலும் 20% மேற்பட்ட மரங்கள் காய்ந்து திறன் இழந்து விட்டன. தென்னையிலிருந்து தென்னை நார் கழிவு துகள் கட்டிகள் ஏற்றுமதி அதிகரித்து வருகிறது. இப்பகுதியில மட்டும் சுமார் 500 மேற்பட்ட தென்னை நார் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. நாள் ஒன்றுக்கு ஒரு தொழிற்சாலை சுமார் 40,000 மட்டைகள் தேவைப்படுகின்றன. ஏற்றுமதி அதிகரிப்பதால் மட்டைகளுடைய தேவையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தேவை அதிகரித்ததால் கடந்த 6 மாதங்களுக்கு முன் 50 பைசா விட்ட தென்னை மட்டை இப்போது 2 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. இங்கு தென்னை மட்டை கிடைக்காத காரணத்தால் கேரளா கர்நாடக மாநிலிருந்து தினமும் 20 லோடு முதல் 40 லோடு வரைக்கும் தென்னை மட்டைகள் கொண்டு வரப்படுகின்றன. முதன்முறையாக இந்த ஆண்டு பொள்ளாச்சியில இருந்து ஆப்பிரிக்காவுக்கு கழிவு துகள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. வீடுகளினுடைய மாடிகளில் காய்கறி தோட்டம் அமைக்குமாறு தமிழக அரசு ஊக்கப்படுத்தி வருகிறது. வீடுகளின் மாடிகளில் தோட்டம் அமைக்கும் பகுதிகளில் களி துகள்கள் கட்டிகளை மண்ணுடன் கலந்து பயிரிடுவதால் மகசூல் அதிகரிப்பதுடன் தண்ணீர் தேவையும் குறைகிறது. இதனால் கழிவு துகள்கள் கட்டிகளினுடைய தேவை அதிகரித்துள்ளது. மேலும் வறட்சியில் வாடும் தென்னை மரங்களை காப்பாற்றுவதற்காக மரத்தை சுற்றிலும் இக்கழிவு துகள்கள் பரப்புகின்றன. இதனால் தினமும் தென்னை மரத்துக்கு தண்ணீர் விடுவதற்கு பதிலாக 4 அல்லது 6 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் விட்டால் போதுமானதாக இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். தண்ணீர் சேமிக்க வேண்டுமானால் களி துகள்கள் கட்டியை பயன்படுத்துங்கள் என்ற முழக்கம் இப்போது தொடங்கியுள்ளது. 1 கிலோ கழிவு கட்டி 8 கிலோ தண்ணீரை தன்னுள் தாங்கும். இதனால் தென்னை மரத்தை சுற்றிலும் ஈரம் இருந்து கொண்டே இருக்கும். அதற்காகவே கடந்த சில ஆண்டுகளாக விவசாயிகள் வறட்சியின் போது கழிவு துகள்களை தென்னை மரத்தின் வேரை சுற்றிலும் பரப்பி ஆயுள் கால பயிர்

0: தென்னையை காப்பாற்றுகின்றனர். அடுத்து வானிலை. மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அடுத்து செறிவூட்டப்பட்ட சிறந்த மக்கூரம் தயாரிப்பு முக்கிய அம்சங்கள் இதை தெரிஞ்சுக்கணும். சாதாரண பண்ணை மக்கூரத்துடன் 1% பாஸ்பரஸ் மற்றும் அசோஸ்பைரிலும் அஸ்ட்ரோபாக்டர் மற்றும் பாஸ்போபேக்ட் கரைக்கும் மற்றும் பாஸ்பேட் கரைக்கும் பாக்டீரியா அளவுகள் 10 ஆகியவற்றை சேர்த்து 25% நிலையில நிழல்ல 20 முதல் 25 நாட்கள் வரைக்கும் பதப்படுத்துவதன் மூலம் உயிரியல் ரீதியாக செறிவூட்டப்பட்ட சிறந்த மக்கு உரத்தை உருவாக்கலாம். ஈரப்பதத்தை தக்க வைக்க பதப்படுத்தப்பட்ட பொருட்களை பாலித்தீன் தாள் அல்லது சாக்குப்பைகளை கொண்டு மூடணும். சாதாரண பண்ணை மக்கு உரத்துடன் ஒப்பிடும்போது பண்புகளில் ஏற்படும் மாற்றங்களால் இறுதி பொருளினுடைய தரம் மேம்படுகிறது. சிஎன் விகிதம் 10 முதல் 12.1 வரைக்கும் நிலை நிறுத்தப்படுகிறது. பிஹெச் அளவு நடுநிலையாக 7 முதல் 7.5 அதிகரிக்கிறது. செயல்திறன் முடிவுகள் நெல் டோரியோ மற்றும் நெல் கோதுமை பயிர் சுழற்சி முறையில் ஒரு டன் என்ற அளவில் உயிரியல் ரீதியாக செறிவுட்டப்பட்ட மக்கு உரத்தை பயன்படுத்துவதன் மூலம் பயிர் வளர்ச்சல எந்த இழப்பின்றி பரிந்துரைக்கப்பட்ட நைட்ரஜன் மற்றும் பாஸ்பேட் உரங்களினுடைய அளவு 50% வரைக்கும் குறைக்கலாம். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறையில் கூட்டு விளைவுகளால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஹெக்டேருக்கு 2 டன் என்ற அளவில் செறிவூட்டப்பட்ட மக்கு உரத்தை பயன்படுத்தும் போது பரிந்துரைக்கப்பட்ட நைட்ரஜன் மற்றும் பாஸ்பேட் உரங்களினுடைய அளவை 75% வரைக்கும் குறைக்க முடியும். இந்த இயற்கை விவசாய தொழில்நுட்பங்கள், இயற்கை நுண்ணுயிர்கள், இயற்கை மற்றும் உயிர் உரங்கள் மற்றும் வேளாண்மையில பூஜ்யம் பயன்பாடு ஆகியவற்றின் எளிய விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்கை நுண்ணுயிர்கள் இவை வெறும் கண்ணுக்கு தெரியாத மிக சிறிய உயிரினங்கள், பூஞ்சை போன்றவை, அதாவது பாக்டீரியா பூஞ்சை போன்றவை. இதனுடைய பங்குன்னு பார்த்தோம், இவை மண்ணில் உள்ள தாவர கழிவுகள், அதாவது இலை தலைகளை சிதைத்து தாவரங்களுக்கு தேவையான சத்துக்களை உருவாக்குகின்றன. இதில் என்னென்ன வகைகள் இருக்கு? அஸ்ட்ரோபாக்டர், ரைசோபியம், ட்ரைகோடெர்மா போன்றவையும் உயிர் உரங்களில் இயற்கை உரங்கள், அதாவது இவை மண்ணின் வளத்தை உயர்த்தவும் தாவரங்களினுடைய வளர்ச்சியை தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கவும் பயன்படும். இயற்கை உரங்கள் உயிர் உரம் இதனுடைய நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் அடங்கிய திரவம் அல்லது பொடி வடிவிலான உரம். இவை காற்றில் உள்ள தலைச்சத்து மண்ணில் நிலைநிறுத்துகின்றன. இயற்கை உரம் அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டு சாணம், மண்புழு உரம், இலை தலைகளை போன்ற இயற்கை பொருட்களாகும். பூஜ்ய நிலை வேளாண்மை அப்படிங்கிறது ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளுக்கு பதிலாக முற்றிலும் இயற்கையான பொருட்களை மட்டுமே கொண்டு செலவில்லாமல் செய்யப்படும் விவசாய முறையாகும். இது எப்படி செய்யறது? மாட்டு சாணம், மாட்டு சிறுநீர், வெள்ளம் மற்றும் பயிர் மாவு ஆகியவற்றை கொண்டு ஜீவாமிரம் தயார் செய்து மண்ணில் ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது. இந்த மக்கிய குப்பை சாம்பிளில் ஈயம் கரைசல் கலந்து ஊட்டமேற்றுவதற்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா சாம்பிள் 2 யூனிட், எரு 2 டிப்பர் லாரி, ஈயம் கரைசல் 20 லிட்டர். இது எப்படி செய்யறது? குழி எடுத்து 6 அடி நீளம், 4 அடி அகலம், 2 அடி உயரம் உள்ள குழிகள் எடுத்து வைத்துக் கொள்ளணும். முதல்ல எருவையும் சாம்பிளையும் நன்கு கலக்கணும். பிறகு ஒரு எதுவுமே போடாம வைத்துள்ள குழிகளில் அவற்றை மாற்றி 4 குழிகளிலும் போடணும். ஒரு குழியிலிருந்து 1 டன் மக்கிய எரு கிடைக்கும். 4 குழியில 4 டன் கிடைக்கும். இவற்றை எடுத்து அடியோரமாக 1 ஏக்கருக்கு பயன்படுத்தணும். அனைத்து வகை சத்துக்களும் கலந்து ஓட்டமேற்றிய எருவில் கிடைக்கும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி சின்னசாமி.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையங்களை பஞ்சாபின் ஜலந்தரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். தமிழகத்தின் சென்னை பூங்கா, சின்னசேலம் மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்கள் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுகிறது. புறநகர் மின்சார ரயில்களுக்கான முக்கிய நிலையமாக உள்ள பூங்கா ரயில் நிலையம் 14 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள் மற்றும் காத்திருப்பு பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு மின்தூக்கி வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் 15 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 15.14 கோடி மதிப்பீட்டில் சின்னசேலம் ரயில் நிலையம் முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் வரும் இந்த நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் முக்கிய போக்குவரத்து மையமாக மாற்றப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட வசதிகள், ரயில் நிலையத்தில் பயணிகள் நிழற்குடை, மேம்பாலம், மேம்படுத்தப்பட்ட நடைமேடை, மின் தூக்கிகள், பயணிகள் இருக்கை, மின் விளக்குகள், மின் விசிறிகள், பயணிகள் காத்திருப்போர் அறை, மாற்றுத்திறனாளிகள் அறை, நவீன கழிப்பறை, நுழைவாயில், முகப்பு, தரைத்தளம், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வாகன நிறுத்தமிடம், சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் செய்து முடிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியசன்.
3: குன்னூர் ரயில் நிலையம் 12.18 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: குன்னூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வு அறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கின்றனர். பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மாலை 3:45 துவங்க உள்ள நிலையில் குன்னூரில் 2 மணி முதல் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
3: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு, வரும் 31 தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றார். ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரிக்கும் பணி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். இந்த பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
6: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 என்பது இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் வழியில் நடத்தப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முக்கிய அங்கமாக சுய கணக்கெடுப்பு வசதி கூட அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு என்பது ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை உள்ள 30 கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பு வசதி ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரை உள்ள 15 சுய கணக்கெடுப்பு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சுய கணக்கெடுப்பு வசதி என்பது முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை கூட மக்கள் பெருவாரியாக பயன்படுத்தி தங்களை பற்றிய தகவல்களை தாமாக பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது.
3: இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சுமார் 20 பேர் எழுதிய இந்த தேர்வில் சுமார் 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சென்னையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 430 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகால்கள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
7: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது.

0: வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்வியை வரவேற்பதாக கூறியுள்ளார். இதில் முந்தைய திமுக அரசின் பிடிவாதத்தை தாவிக அரசு தொடரக்கூடாது என்றும், தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க மாநில அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிதிராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பதை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு நடைபெற வேண்டிய சீருடை பணியாளர்களுக்கான தேர்வு ஒராண்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வயது வரம்பில் தளர்வு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஈரோடு, கரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சில இடங்களிலும் வடகடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். நியூசிலாந்தில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் 100 ஆண்டுகால பணிகள் குறித்த நூலை புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய புவி அறிவியல் துறையின் புதிய செயலாளராக திரு ஸ்ரீனிவாசகுமார துமாலா நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் 3 நாட்கள் நடைபெறும் தொழில்துறை வணிக கண்காட்சி அரங்குகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பார்வையிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். திருவள்ளூரில் இ சேவை மையங்களின் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் சுமார் 2800 தெரு விளக்குகள் எரியாமல் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை ஒளிர செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்தி. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குகேஷ், அர்ஜுன் எரிகேசி ஆகியோர் தங்களது ஆட்டங்களை டிரா செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் இன்று திருமண நாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊரு பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
0: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி.
2: வணக்கம் நேர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழிச்சல் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நங்கவள்ளி பள்ளி குழந்தை பி யாசிகா ஸ்ரீ. வணக்கம் யாசிகா ஸ்ரீ.
3: வணக்கம் சார்.
2: யாசிகா ஸ்ரீ எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கீங்க, பார்க்கறதுக்கு மூக்கு மூலியமா வந்திருக்கீங்க. ஏன் பூ வைக்கல இன்னைக்கு நீங்க?
3: பூ வச்சிருக்கேன் சார்.
2: வச்சிருக்கீங்களா? எங்க வச்சிருக்கீங்க? என்ன பூ?
3: மஞ்சள் கலர் பூ.
2: ஆமாப்பா, இருக்கு மஞ்சள் கலர் பூ. என்ன பேர் அந்த பூவுக்கு? பேர் என்ன?
3: என்ன
2: தெரியும்?
3: ஆலமரத்துல விளையாட்டு பார்த்து தெரியும்.
2: அப்படியா? இங்க உங்க பாணில சத்தமா பாடுங்க.

0: താലം കെട്ടി കുട്ടിക്കൊരങ്ങേ താലം തട്ട് എല്ലാരും താന്നാടിക്കിട്ട് ഏലേലോ പാടിക്കിട്ട് ഒൻറകതാൻ ചേർന്നിക്കിട്ട് ഓടി വാങ്ങ തുള്ളിക്കിട്ട്
1: ഓടി വാങ്ങ തുള്ളിക്കിട്ടുന്നു മുയൽക്കുട്ടി മാറി അഴകാ പാട്ടിങ്ക മുയല പാത്രീങ്ങളാ നിങ്ങ ഏ പാക്കല നിറയ ഇരുക്കുമേ പാർക്കലാം
0: ഞാൻ പാർക്കുക്കു പോവല
1: പാർക്കുക്കു പോല അതിനാല പാക്കല ശരി ഇരിക്കട്ടോ ആലമത്തിലേട്ട് പാട്ട് പണിങ്ങില്ല യാര് ചൊല്ലി കൊട്ടാ
0: മിസ്
1: അവ പേരെന്നാ
0: கீதா மிஸ்
1: சரி இருக்கட்டும் எங்க டாடி காணோம் பார்க்க முடியல எங்க போயிட்டாரு
0: வண்டிக்கு போயிட்டாரு
1: வண்டிக்கு போயிட்டாரா
0: லாரி
1: லாரியை ஓட்டுறாரா இந்த கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா அப்படிலாம் தூரமா போவாரா அங்கிருந்து என்ன வாங்கிட்டு வருவார் உங்களுக்காக
0: ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கிட்டு வருவார்
1: பரவாயில்ல நல்ல பாசகார அப்பா தான் சரிங்க யாசிகா சரி இப்போ சின்ன குழந்தைய இருக்கீங்க இல்லை நாளைக்கு பிடிச்சி ஒரு பெரிய பொண்ணாடுறதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க
0: டாக்டர்
1: டாக்டர் என்ன பண்ண போறியா
0: செக் பண்ணி ஊசி போட போகிறேன்
1: ஓ செக் பண்ணுவீங்க யாராவது உடம்பு சரியில்லை வந்தால் ஸ்டெதோஸ்கோப் வச்சு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை நாலஞ்சு ஊசி போட்டால் தான் குணமான போட சொல்லிட்டு போடுவீங்களா ஊசி போட்ட பீஸ் வாங்குவீங்களா
0: ஆமாம்
1: எவ்வளோ வாங்குறீங்க
0: 200 ரூபா
1: ஓ ஒரு குறைந்த விலையில் ஒரு நிறைவாக மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டரா
0: எஸ் சார்
1: சரிங்க யாசிகா சரி நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது நன்றி வணக்கம்
0: நன்றி
1: இணையினைய மலாலய மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நங்கவள்ளி பள்ளி குழந்தை பி யாசிகா ஸ்ரீ
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்
3: சிம்பொனியும் சிலிருக்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மாதம் மாதம் வந்து இந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகளையும் நல்லதும் அவ்வளோ கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதால எல்லா விஷயங்களுக்கும் தள்ளுபடி கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு வர அந்த கவலையில் கொஞ்சம் தள்ளுபடி கொடுப்பீங்களா கடவுளே அப்படிங்கிற இயக்கம் எல்லாருக்குமே இருக்கும். நிலையத்தில் நேரம் காலை 7 மணி நேர்களை கேட்டுக்கலாம். காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
4: காந்தி அஞ்சலி.
5: ஹேமச்சந்திரர் அவரது உடையினால் எழும் விமர்சனம் பற்றியோ பின்விளைவுகள் பற்றியோ கவலைப்படாதவராகவே இருந்தார். ஒரு முறை வேட்டி சட்டையுடன் என்னை தேடி வந்தார். ஹேமச்சந்திரரை என் வீட்டம்மாள் யாரோ பைத்தியம் போல காணப்படும் ஒருவர் உங்களை தேடி வந்துள்ளார் என்றார். அந்த அம்மாள் அவரை பார்ப்பது அதுவே முதல்.

0: முறை. சொன்னது போலவே அவர் பாரிஸ் சென்று பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டார். நூல்களை மொழிபெயர்க்கவும் செய்தார். அவர் அமெரிக்கா சென்றிருந்த சமயம் அவருடைய உடை ஆபாசமானது என்று கைதும் செய்தார்கள். பிறகு விடுவிக்கப்பட்டார். பாரிஸ் நகரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். அங்கே அந்த சமயம் மிகப்பெரிய கண்காட்சி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த கண்காட்சியில் மிக உயரமான கோபுரம் இடம்பெற்றிருந்தது. முழுதும் இரும்பினால் கட்டப்பட்ட அந்த கோபுரம் 1000 அடிகளை கொண்டது. அங்குள்ள சைவ விடுதியில் அறை எடுத்து தங்கினேன். அங்கும் மிகுந்த சிக்கனத்தை கையாண்டேன். ஒரு வார காலம் அங்கு தங்கியிருந்து கண்காட்சியையும் கிறிஸ்தவ ஆலயங்களையும் சுற்றி வந்தேன். கையில் பாரிஸின் வரைபடத்தை வைத்துக் கொண்டு எங்கு போவதானாலும் நடந்தே சென்று வந்தேன். ஈஃபில் கோபுரத்தில் ஆசை தீரும் வரையிலும் ஏறி இறங்கினேன். மிக உயரமான இடத்தில் சாப்பிட்டோம் என்ற திருப்திக்காக அந்த கோபுரத்தில் இருந்த உணவு விடுதியில் சாப்பிட்டேன். மிக பழமையான கிறிஸ்தவ ஆலயங்களை கண்டேன். உள்ளே தெய்வீக தன்மை நிறைந்து விளங்கியது. பாரிஸ் நகரம் முழுவதும் மிகுந்த நாகரிகமாகவும் ஆடம்பரமாகவும் காட்சியளித்தது. தேவாலயத்தில் அன்னை மேரியை வணங்குபவர்கள் அதை வெறும் கல்லாக பாவிக்கவில்லை. மிகுந்த பக்தி சிரத்தையுடன் உளப்பூர்வமாக அங்கு தொழுபவர்களை கண்டேன். ஈஃபில் கோபுரம் பற்றி இருவேறு கருத்துக்கள் அங்கு நிலவி வந்தது. அதன் கட்டட அமைப்பை பெரிதும் போற்றினார்கள் சிலர். குறை கூறியவர்களில் முக்கிய நபர் டால்ஸ்டாய். ஈஃபில் கோபுரம் கலையம்சம் கொண்டதாகவும் இல்லை, கண்காட்சியின் அழகை இந்த கோபுரம் அதிகப்படுத்திவிடவும் இல்லை. மனிதனின் அறிவை குறிக்கும் அளவிற்கான சின்னமாக இது இல்லை, அவனின் பெருமையை தம்பட்டம் அடிக்கும் சின்னமாக உள்ளது என்றார். ஒரு மாணவன் தான் பாரிஸ்டர் ஆவதற்கு அதற்கான நடைமுறைகளை கடைபிடிப்பதும் தேர்வில் தேர்ச்சி பெறுவதும் முக்கியம். நடைமுறைகளை கடைபிடிப்பது என்றால் 3 ஆண்டு காலத்திற்கும் 24 முறை விருந்துகள் நடைபெறும். அவற்றில் 6 விருந்துகளிலாவது கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. குறிப்பிட்ட நேரத்தில் ஆஜராகிவிட வேண்டும். விருந்து முடியும் வரை அங்கேயே இருக்க வேண்டும். சாப்பிடுவது அவரவர் விருப்பம். மாணவர்கள் அனைவருக்கும் உயர்தரமான மதுவகைகளும் உணவுகளும் வழங்கப்பட்டன. வந்திருந்த அனைவருமே அவைகளை விரும்பி சாப்பிட்டார்கள், குடித்தார்கள். உணவிற்கான செலவை விட மதுபான வகைகளுக்கான விலை அதிகம் என்று அறிந்தேன். அது மாதிரியான விருந்துகளில் நான் சாப்பிடுவதே இல்லை. வெந்த காய்களும் ரொட்டியும் தான் நான் சாப்பிட தகுந்தவை. அப்போது எனக்கு அந்த ருசி பிடித்தமானதாக இல்லை.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
4: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
7: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
8: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE, BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
10: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
11: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
10: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.

0: இன்று ஜூலை 17
1: சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆட்சிப்பணி அதிகாரி.
2: 1950 இந்தியாவின் முதல் பெண் IAS அதிகாரியாக அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தில் பொறுப்பேற்றார். பல்வேறு மாநில மற்றும் மத்திய அரசு துறை பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார்.
1: இவரது சேவைகளை பாராட்டி 1989 பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது.
2: கேரளாவைச் சேர்ந்த இந்தியாவின் முதல் பெண் IAS

0: பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார்.
1: இவரது சேவைகளை பாராட்டி 1989 பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது.
0: கேரளாவைச் சேர்ந்த இந்தியாவின் முதல் பெண் IAS அதிகாரி அண்ணா ராஜம் ஜார்ஜ் பிறந்த தினம் இன்று, ஆண்டு 1927.
1: இந்தியாவின் மிக பிரபலமான இதய நோய் நிபுணர்.
0: மருத்துவத்துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 1958 பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.
1: சாந்தீஸ்வர பட்நாகர், டாக்டர் BC ராய் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
0: புகழ்பெற்ற இந்திய இதய நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் ரஸ்டோம் ஜால் வகில் பிறந்த தினம் இன்று, ஆண்டு 1911.
1: தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் இணைந்து அதன் சிகிச்சைக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர்.
0: 1940களின் பிற்பகுதியில் தொழுநோயின் குறைபாடுகளை சரிசெய்ய புனரமைப்பு அறுவை சிகிச்சையை பயன்படுத்திய முதல் நிபுணர்.
1: தொழுநோய் மிஷன் இன்டர்நேஷனல் அமைப்பின் தலைவராகவும்
0: பல உலக நிறுவனங்களிலும் பணியாற்றியுள்ளார்.
1: தமிழ்நாட்டின் கொல்லிமலையில் பிறந்து வளர்ந்த பிரபல தொழுநோய் மற்றும் எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர்
0: பால் வில்சன் பிராண்ட் பிறந்த தினம் இன்று, ஆண்டு 1914.
1: தமிழ் சினிமாவின் திருப்புமுனை இயக்குனர் என்று போற்றப்படுபவர்.
0: ஸ்டுடியோவுக்குள் சுழன்ற கேமராக்களை கிராமங்களை நோக்கி படையெடுக்க வைத்தவர்.
1: பல்வேறு திரை நட்சத்திரங்களை திரைத்துறைக்கு அறிமுகம் செய்தவர். 1978 இவர் இயக்கத்தில் வெளிவந்த முதல் படமான 16 வயதினிலே தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல்.
0: 6 முறை தேசிய விருதுகள், பத்மஸ்ரீ, மாநில அரசுகளின் விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார்.
1: தேனி அள்ளிநகரில் பிறந்த சின்னசாமி என்ற இயற்பெயர் கொண்ட இயக்குனர் பாரதி ராஜா பிறந்த தினம் இன்று,
0: ஆண்டு 1941.
1: சர்வதேச குற்றவியல் நீதி அமைப்பு வளர்ச்சியடைவதை அங்கீகரிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக உலகம் முழுவதும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
0: சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக காரணமாக இருந்த ரோம் விதியை ஏற்றுக்கொண்டதன் நினைவாகவும் இத்தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது.
1: இத்தினம் நீதிக்கான உலக தினம் அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிக்கான தினம் என்றும் அழைக்கப்படுகிறது.
0: சர்வதேச நீதி தினம் இன்று. நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி. நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலெவன்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487722651.
6: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
7: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
8: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
6: தருமபுரி குண்டலப்பட்டி.

0: ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீலவினோதன்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய இளைய தலைமுறை விரைவாக எதையும் கற்றுக்கொள்கிறது. விரல் நுனியில் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறது. அந்த அறிவை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயரும். அதுவே மாறாக கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். இதை நம்முடைய அப்பர் பெருமான் அழகாக சொல்லுவார். ஒரு பாத்திரம் நிறைய நீர் இருக்கிறது. அதிலே கடலிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஆமையை தூக்கி போடுகிறார்கள். பிறகு அந்த பாத்திரத்துக்கு அடியில் நெருப்பை மூட்டுகிறார்கள். அந்த நெருப்பானது எரிகிறது. பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீர் அப்படியே கொஞ்சம் வெப்பம் ஏறுகிறது, இளஞ்சூடாக மாறுகிறது. அந்த ஆமை நினைத்து கொண்டதாம், ஆஹா என்ன அருமையாக இருக்கிறது நீர், அப்படியே இளம் சூடாக இருக்கிறதே, சுகமாக இருக்கிறதே என்று அந்த தண்ணீரில் நீந்தி மயக்கத்தில் இருந்ததாம். அந்த ஆமை அப்போதே நினைத்திருந்தால் பாத்திரம் நிறைய நீர் இருக்கிறது, எகிரி குதித்து வெளியே வந்திருக்கலாம், பாத்திரமும் சூடேறவில்லை முழுமையாக, பாத்திரத்தின் மீது கூட ஏறி வெளியே குதித்திருக்கலாம், அது செய்யவில்லை, அதற்கு இன்பமாக இருந்தது. நேரமாக ஆக பாத்திரம் சூடேறுகிறது, தண்ணீரும் கொதிக்கிறது. தண்ணீர் கொதிப்பதால் தண்ணீர் ஆவியாகி பாதி பாத்திரமாக தண்ணீரின் அளவு குறைந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் தண்ணீர் கொதிக்கிறது. அந்த ஆமை இப்போதுதான் ஆபத்தை உணர்ந்தது. உணர்ந்து என்ன பயன், அந்த கொடுமையான சுடு தண்ணீரில் கொதித்து அந்த ஆமை இறந்து போனது. அதுபோல இன்று சிலர், அது இளைஞர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் சில தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி விடுகிறார்கள். அது என்ன என்ன என்பதை அவரவர்களுடைய மனச்சான்றுக்கே விட்டு விடுகிறேன். அது செல்போனாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான விஷயங்களாக இருக்கலாம், புகைப்பிடிப்பதாக இருக்கலாம், மது அருந்துவதாக இருக்கலாம், வேறு எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அது அவரவர்கள் மனச்சான்றுக்கே விட்டு விடுகிறேன். அது ஆரம்பத்தில் சுகமாக இருக்கிறது. அந்த பழக்கத்திற்கு அவர்கள் அடிமையாகிற போது அதுவே அவர்களை அழித்து விடுகிறது. அப்பர் பெருமான் அழகாக சொன்னார், உலை ஏற்றிய தளல் எரிமடுத்த நீரில் தலைத்து நின்றாடுகிற ஆமை போல் தெளிவில்லாதோன் இளைத்து நின்றாடுகிறேன் என்றார். ஆமைக்கு அறிவு குறைவாக இருக்கலாம், ஆனால் நாமோ பகுத்தறிவு கொண்ட மனிதர்கள் என்ன செய்ய போகிறோம்? மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவு பெற்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி.
3: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ₹900,000,000,000 அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இன்று காலை ஹரியானா செல்லும் அவர் அம்மாநிலத்தில் 17,700 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படும் ரயில் ஹைட்ரஜன் மின்சாரமாக மாற்றி செயல்படக்கூடிய ரயிலாகும். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள

0: 58 கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலை திட்டப் பணிகளை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இது தவிர பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். ஹரியானாவில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மேம்பாட்டு வசதிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். குருஷேத்ராவில் சீக்கிய அருங்காட்சியகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பின்னர் சண்டிகர் செல்லும் பிரதமர் அங்கு 4,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சண்டிகரில் உள்ள மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நவீன தாய்சேய் பராமரிப்பு மையத்தை அவர் திறந்து வைக்கிறார். சண்டிகரில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இணைப்பை அதிகரிக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் இன்று மாலை பஞ்சாபில் ஜலந்தர் செல்லும் பிரதமர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 5,470 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். அமிர்தசர் வாரணாசி இடையிலான புதிய ரயில் சேவையை அவர் கொடியசைத்து அவர் தொடங்கி வைக்கிறார். தில்லி அமிர்தசர் கத்ரா 4-வழி விரைவு சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது நாடு முழுவதும் 20 மாநிலங்களில் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கவுள்ளார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்தாடை ஏற்றுமதியை 2030 9,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று 3-ம் நாள் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர், ஜவுளித்துறையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பாரத் டெக்ஸ் போன்ற நிகழ்வுகள் இந்தியாவின் வளமான ஜவுளித்திறனை உலக அளவில் கொண்டு செல்லும் என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களுடன் பாரம்பரிய முறைகளையும் ஜவுளித்துறையில் பயன்படுத்துவதன் மூலம் சர்வதேச சந்தைகளில் இந்திய தயாரிப்புகள் நிலையான வளர்ச்சியை எட்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஜவுளித்துறையை உலக அளவில் போட்டித்தன்மை மிக்கதாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் பொருளாதார விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜகாரி உடன் இணைந்து அந்நாட்டு தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு பியூஷ் கோயல் பங்கேற்றார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே வலுவான ஒத்துழைப்பு நிலவி வருவதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். பசுமை எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளின் 2-நாள் கூட்டம் பெங்களூருவில் நேற்று தொடங்கியது. இதில் பேசிய திரு பிரகலாத் ஜோஷி, தர நிர்ணயத்தில் பல்வேறு நாடுகளின் மாறுபட்ட தேவைகளும் வளர்ச்சிக்கான முன்னுரிமைகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார். இதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருமித்த கருத்து தேவை என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தர நிர்ணய அமைப்பு சர்வதேச அளவிலான அறிவு பகிர்வுக்கு சிறப்பான பங்களிப்புகளை செய்து வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37,60,00,000 டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ஐசிஏஆர் 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறை

0: காண அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். டாமனில் இருந்து புதுதில்லிக்கான விமான போக்குவரத்தை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த விமானம் டாமன் பகுதி மக்களுக்கு தில்லியுடன் இணைப்பை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் இப்பகுதியில் சுற்றுலா மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் ஜவுளித்துறையில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று பேசிய அவர், இந்த மாநாட்டின்போது மாநிலத்தில் 1,600 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 15,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். தில்லியில் புதிய புத்தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் முன்னணி புத்தொழில் மையங்களில் ஒன்றாக தில்லியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் வலுவான புத்தாக்க சூழலை உருவாக்க இந்த கொள்கை வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அல்ஜீரியாவில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 குழந்தைகள் உயிரிழந்தனர். 19 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இச்சம்பவம் வேதனை அளிப்பதாக அல்ஜீரியா அதிபர் திரு அப்தல் மஜித் தெரிவித்துள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் தில்லியிலும் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: திசையட்டும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
7: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
6: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: எந்த வயசுல வந்து நம்மளுக்கு வந்து அந்த சந்தேகம் வரணும், எவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்க முடியும், எவ்வளவு சீக்கிரம் சந்தேகப்படணும், எவ்வளவு சீக்கிரம் சந்தேகப்பட்டா மருத்துவர்கிட்ட போனா எவ்வளவு சீக்கிரம் அந்த மருத்துவர் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு தெரப்பிஸ் எல்லாம் இருக்கு. வயசு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஒரு வயசுல வந்து முகம் பார்த்து கண்ணோட கண்ணு கலக்க மாட்டேங்குது, ஒரு டாட்டா சொல்ல மாட்டேங்குது, ரெண்டு வார்த்தை வரல. மேக்சிமம் 1.5 வயசுல வந்து கண்டிப்பா வார்த்தைகள் வரணும், டாட்டா சொல்லணும், கண்ணோட கண்ணு கலக்கணும், அம்மானு தெரியணும், அப்பான்னு தெரியணும். இதெல்லாம் இல்லை, என்ன அம்மானே தெரியல அப்படின்ற மாதிரிலாம், இதெல்லாம் இதெல்லாமே இது ஸ்கோரிங் தான். இது ஒரு ஒன்றுத்தை வச்சுலாம் ஆட்டிசம் சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து அப்படி வந்தாங்கன்னா கூட அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதை கொடுத்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணி ஃபைனலாக ஸ்கோர் பண்ணி தான் இந்த குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆட்டிசம் இருக்குன்னாக்க அது எந்த நிலையில் இருக்குன்னா 3 வகை இருக்குது அதில். மைல்டு, மாடரேட், சிவியர்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த மைல்டுன்னு சொல்றதுக்கு வந்து மிதமானது, அதில் வந்து தெரப்பி பண்ணி ஓரளவுக்கு நார்மலாகவே கொண்டு வந்து அது வந்து எவ்வளோ வழியாக நம்ம வரமோ அதை பொறுத்து. சிவியர் ஃபார்மில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். சிவியர் ஆட்டிசம் இருக்கவங்களுக்கு வந்து சில நேரத்தில் வலிப்பு நோய்கள்லாம் வரும், மூளை வளர்ச்சியிலேயே கூட மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் கொஞ்சம், ஆனால் வந்து எதுவுமே வந்து ஒரு நம்பிக்கை இழக்காமல் ஒரு மேக்ஸிமம் அந்த தெரப்பி வந்து இதெல்லாம் ஒரு டீமாக பண்ணுவாங்க. ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இதெல்லாம் பிஹேவியல் தெரப்பி, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் வரும். இதெல்லாம் வந்து விடாமல் பெற்றோர்களும் பண்ணணும். பண்ணாக்க அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி அவங்கள ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு அவங்கள அவங்களே பார்த்துக்கிற மாதிரி, அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் அவங்களும் ஒருத்தராக நல்லபடியாக இருக்கிற மாதிரி பண்ணலாம். அதான் எவ்வளோ ஏர்லியாக அவங்க ட்ரீட் கொடுத்து வரதே லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ ஏர்லியாக வராங்களோ இந்த தெரப்பிலாம் வந்து அந்த மூளையை வளர்ந்துக்கிட்டே வரும்போது, அதாவது மூளை வளர்ச்சின்னு பார்க்கும்போது மூளையை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு இருக்கிற மூளை அளவு சைஸ் வந்து 2 வயசில் வந்து 90% மூளை வளர்ச்சி 2 வயசுலேயே வந்துடும். 95% அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி 5 வயதில் வந்துடும். மிச்சம் இருக்கிற 5% தான் அதுக்கப்புறம் வரதெல்லாம். புரியுதுங்களா? அந்த மூளை வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும்போதே வந்து நம்ம இந்த தெரப்பிலாம் பண்ணி சைட் பை சைடு எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க குழந்தைக்கு வந்து பெஸ்ட்டு கொடுக்க முடியும் நம்ம. இது வரும்போதே லேட்டாக வராங்கன்னு வச்சிங்களேன், குழந்தைக்கு வந்து இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகி பண்ணி கொண்டு வரதுக்கு அவங்க ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் ஏர்லியஸ்ட் இஸ் பெட்டர். நான் சொன்ன மாதிரி 1 வயசு 1.5 வயசுக்குள்ளேயே வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ ஹை இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு இருக்கணும். எல்லாருமே வந்துட்டு எவ்வளோ ஏர்லியாக இதெல்லாம் நம்ம வந்து சந்தேகப்படணும். ஃபஸ்ட்டு சந்தேகப்படணும். சந்தேகப்பட்டு கூட்டிகிட்டு வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு எவ்வளோ சீக்கிரம் அந்த தெரப்பி ஆரம்பிக்கணும், அவ்வளோக்கு அவ்வளோ அதில் நல்ல ரிசல்ட்ஸ் அவுட்கம் கிடைக்கும்.
2: இதுவரை குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே.

சிம்பனியும் சிலிர்க்கும் இசை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:30. நேர்களினை கேட்டு ரசிக்கலாம். சேலம் தம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ் சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. வொர்க்கிங் டேயோட கடைசி நாள் வெள்ளிக்கிழமை. கண்டிப்பாக நாளைக்கு சனி ஞாயிறு லீவ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இன்றைக்கி அப்படியே உங்களுடைய வேலைகள்லாம் செஞ்சுட்டே இருப்பீங்க. இன்றைக்கி சந்தோஷம் சார்ல ரெட்ரோ சாங்ஸ் ரொம்ப அழகான

0: இடைக்கால பாடல்கள் கேட்கிறோம். கூடவே ஒரு பொது அறிவு கேள்வியும் உங்களுக்காக இருக்கு. நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது? நீங்க காலையில நியூஸ் கேட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குவெஸ்டனுக்கு டக்குன்னு நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்க. டக்குன்னா டக்குன்னு இல்லைங்க, கரெக்டான ஆன்சரு. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்களே உங்களுக்கு ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க. தெரியலன்னா கடைசியில நானே சொல்றேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நம்ம அண்ணாச்சி என்ற திரைப்படத்திற்காக தேவாவோட சில வாலியின் பாடல் வரிகளுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அம்மா இணைந்து பாடிய பாடல்.
1: வில்லடிச்ச ராம கூட மாம வந்த யோசிக்கணும்.

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
4: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: தருமபுரி உழவர் சந்தையில் இன்னைக்கு காய்கறி விலை நிலவரங்கள் எவ்வளோ ரேட் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். கொஞ்சம் இந்த வெங்காயம் அந்த விலை கொஞ்சம் உயர்வாக இருக்கு. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய், கத்தரி 40 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், கொத்தவரை 37 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 45 to 55 ரூபாய் வரை, பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 52 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு உடைந்தது 170 ரூபாய், பெரிய பூண்டு 244 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் ஆகியவை 30 ரூபாய். தனித்தனியாங்க ரெண்டு சேர்த்து ஒரு கிலோ வாங்கிறாதீங்க. குடைமிளகாய் 96 ரூபாய், எலுமிச்சப்பழம் 104 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 80 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 60 ரூபாய், கொய்யாப்பழம் 60 ரூபாய். ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான், நாங்களாம் கடைக்கு போனோம் அப்படின்னா கவர் தனியாக எல்லாத்துக்கும் ஒரு கவர் போட்டு அதுக்கப்புறம் பெரிய கவர் ஒன்று போட்டு இதில் பிச்சிருங்க, இன்னொரு கவர் கொடுங்க, டபுளாக போட்டு போகிறேன்னு சொல்லிட்டுலாம் வாங்குவீங்க. அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த பாலித்தீன் கவர், பாலியத்திலின்னு சொல்லுவாங்க, CH2 double bond CH2 சொல்லிட்டு மூலக்கூறுடைய அடிப்படை மூலக்கூறுலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் பாலித்தீன் கவர்களை நம்ம கொஞ்சம் தவிர்த்தோம் அப்படின்னா இந்த குளோபல் வார்மிங்லேருந்து நம்மளை நம்ம காத்துக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு பிரபஞ்சத்தை கொடுக்கலாம்ல.
8: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
10: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
11: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
7: சந்தோஷசாலின் அடுத்த பாடல் தங்க மனசுக்காரன் திரைப்படத்திற்காக. என்னையா சொல்றீங்க? ஆமா, நான் தங்க மனசுக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சில காமகோடியின் அவர்களுடைய பாடல் இவர்களுக்கு மனு மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். ஸ்டேட் 102.5 அண்ட் ஏற்காடு 103.7.

0: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
1: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட்

0: திவச பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: சத்து தமிழ செய்தி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் காலை 7:47. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. யூஐடிஏஐ அப்படி சொல்லுவாங்களா, யூனிக்யூ ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அதனுடைய ஃபுல் ஃபார்ம். அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல 16 போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய ஆதார் கார்டு நீங்கள் எடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், பிறந்த தேதி, செல்போன் எண், மின்னஞ்சல் உள்ளிட்ட விவரங்களை புதுப்பிக்கிறதா இருந்தாலும் சரி, கைரேகை மற்றும் கருவிழி புதுப்பித்தல் ஆகியவன சேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி 16 அஞ்சல் நிலையங்களில் இந்த சேவையை வழங்குறாங்க. தருமபுரி தலைமை அஞ்சல் நிலையம் அதாவது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், தருமபுரி கலெக்டரேட் அஞ்சல் நிலையம், மாரண்டல்லி, பாலக்கோடு, பெண்ணாகரம், நல்லம்பள்ளி, கம்பைநல்லூர், பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர், பொம்பிடி, பாப்பாரப்பட்டி, பெரியாநல்லி, பாரூர், அரூர், உறவூர், தீர்த்தமலை ஆகிய 16 போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் இந்த ஆதார் சம்பந்தமான சேவைகளை பெறலாம். சந்தோஷ சாலின் அடுத்த பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜாவோட இசையில் கங்கை அமரனின் பாடல் இவர்களுக்கு SV பாலசுப்ரமணியம் சோலோவா பின்னி எடுத்திருப்பார். ஸ்ட்ரீட் 102.5 அண்ட் ஏற்காடு 103.7.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறித்தான ஒரு அறிவிப்பு. இன்று காலை 6 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மாற்றமின்றி நேற்று எவ்வளவு தண்ணி போச்சோ அதே அளவு தான் தண்ணி போயிட்டு இருக்கு. 300 கனஅடியாக நீர்வரத்தானது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இருக்கிறது. வினாடிக்கு லட்சக்கணக்கில் வந்துருச்சுங்க, 60,000 கனஅடி, 1,00,000 கனஅடியெல்லாம் கூட வந்துட்டு இருந்த இந்த காவிரி ஆற்றில் இப்போ 300 கனஅடியாக வந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறதுனால மழை பொய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நிகழ்ச்சி நிறைவு பாடல் ராசமகன் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சில வாலியின் பாடல் வரிகளுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: ஜி கே குவஷன் கேட்டிருந்தோம் இல்லையா, நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில்வே சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். இன்றைக்கி தான் தொடங்குறாங்க, நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஹரியானா மாநிலத்தில் ஜித் மற்றும் சோனிபட் ஆகிய பகுதிகளுக்கு இடைப்பட்ட அந்த ரயில் பாதையில் தான் இந்த சேவை தொடங்க இருக்கு. நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில்வே சேவை ஹரியானா மாநிலத்தில் ஜித் மற்றும் சோனிபட் பகுதிகளில் தான் தொடங்க இருக்கு. இந்த பெட்டிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க தயாரிச்சிருக்காங்க, அது ஒரு மிக சிறப்பு. சுற்றுச்சூழலை வந்து பார்த்தீங்கன்னா மாசு ஏற்படுத்துறத கொஞ்சம் கம்மி பண்ணுதான். இதோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 75 கிலோமீட்டர்லேருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் இருக்குமா.
1: சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,

0: தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நிலையத்தில் நேரம் காலை 8:01 தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம். தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று July 17 மழை வருகிற பொழுதெல்லாம் குடை கொண்டு வர மறந்து விடுகிறோம். மறக்காமல் குடை எடுத்துக்கொண்டு வருகிற போது மழை நம்மை ஏமாற்றி விடுகிறது. அதிகமாக மழை பொழிகிற பிரதேசங்களில் எல்லாம் குடைகளுடன் தான் மனிதர்கள் நடமாடுகிறார்கள். தனக்கு குடை வேண்டும் என்று பிடித்துக் கொள்பவர்களுக்கு மத்தியில் எல்லோரும் ஒரு குடிநிழலில் அமைதியாக இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாளும் மன்னர்கள் வெண்கொற்ற குடையின் கீழ் தன் இருக்கையை அமைத்துக் கொண்டு விடுகிறார்கள். குடை என்பது ஒரு குறியீடு. இந்த குடை பலவிதமான அனுபவங்களை எனக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறது. அது சிறுகதையாகவும் ஒரு கவிதை தொகுப்பாகவும் கூட என்னிடமிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. என்றாலும் அண்மையில் ஒரு நிகழ்வு என் மனதிற்கு புதிய சிந்தனையை தோற்றுவிப்பதாக அரங்கேறியது. ஒரு உலகளாவிய எழுத்தாளர்கள் சந்திப்புக்காக சிம்லா நிகழ்வுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அடிப்பகுதியிலிருந்து மலையின் ஒரு சிகரப்பகுதிக்கு செல்லுகிற இடத்தில் நடந்தே செல்ல வேண்டிய பாதை அது. முதியவர்கள் சக்கர நாற்காலிகளில் வைத்து அழைத்துச் செல்லப்பெற்றார்கள். நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் அந்த தொடங்குகிற இடத்தை நோக்கி போகிற வழியில் நடந்து வருகிறவர்களுக்கு உதவியாக இருப்பதற்காக பல தொண்டர்கள் இருந்த போதிலும் அடிக்கடி வந்து கொட்டு மழையில் நனைந்து விடாமல் இருப்பதற்காக ஒரு குடையையும் கொடுத்தார்கள். நிழலில் இருந்து வெளியில் கிளம்புகிற போது குடை துணையாகிறது. ஏற்கனவே அந்த அமர்வுக்குரிய தாள்களையும் அழைப்புதழ்களையும் வைத்துக் கொண்டிருக்கிற போது குடையும் ஒரு சுமையாகி விடுமே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற போது அந்த அரங்கத்தின் உள்ளே நுழைகிற பொழுது இன்னொரு தொண்டர் அந்த குடையை பெற்றுக் கொண்டு விட்டார். அங்கே இருந்து கீழிறங்கி வருகிறவர்களுக்கு அந்த குடை நிழல் தர தொடங்கிய எப்பொழுதுமே குடை என்பது ஒருவர் வசம் இருந்தால் அது சுமைதான். மழை வருகிற காலத்தில் பயன்படுத்துகிறவர்களுக்கு உதவுகிற போதுதான் குடையின் அருமை தெரிவிடும். இது தனி உடைமைக்கும் பொது உடைமைக்கும் ஒரு புது விளக்கமாக அமைந்துவிட்டது. தனி உடைமையாக ஒரு பொருளை வைத்திருப்பவர்களுக்கு அந்த நேரத்தில் மட்டும்தான் பயன்படும். பொது உடைமையாக இருக்கக்கூடிய எந்த பொருளும் எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் பயன்படும் என்கிற உண்மையை இந்த குடை எனக்கு எடுத்து காட்டியிருக்கிறது என்பதைத்தான் உணர்ந்து கொள்கிறேன். எனவே ஒரு முறை பயன்படுத்துகிற பொருளை தனக்கென்று உடமையாக வைத்துக் கொள்வதை விடவும் அது பலரும் பயன்படும்படியாக அமைத்துக் கொள்வது கூட இன்றியமையாத ஒரு கடமை என்று கூட இந்த குடை எனக்கு உணர்த்தி காட்டியது. எனவே தன்னை வருத்தி கொண்டு தன்னை நம்புபவர்களை காப்பாற்றி கைதூக்கி விடுகிறவர்களாக இருக்கிற மன்னர்களுக்கு இந்த வெண்கொற்ற குடை தரப்பட்டது கூட தனி உடைமையாக இந்த அரசை கருதாமல் பொது உடைமையாக அரசையும் ஆட்சியும் அமைத்துக் கொண்டு தன்னலம் கருதாத தலைவர்களாக மன்னர்கள் திகழ வேண்டும் என்பதைத்தான் இந்த குடை நமக்கு குறியீடாக உணர்த்தியிருக்கிறதோ என்று சொல்ல தோன்றுகிறது. எத்தனையோ குடைகள் இருந்தாலும் ஒட்டும் மழையில் இந்த குடையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று குடையாக கொடுத்த அந்த குடைதான் இன்றும் என் கைவசம் இருக்கிறது. குடையை எடுக்கிற பொழுதெல்லாம் கொடுத்த அந்த குடைவள்ளில் நினைக்கிற பொழுது காலத்தின் அருமை கருதி கொடுக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது காலத்தின் தேவையறிந்து அது பெருமைக்குரியதாக மாறுகிறதை ஒழிய அது சிறுமைக்குரியது அல்ல என்பதையும் இந்த சிந்தனை எனக்கு நினைவுபடுத்தியது. எனவே குடை கொடுப்பவர்கள் மட்டுமல்ல குடை அளிப்பு

0: அவர்கள் எல்லோரும் குணத்தின் குண்டமாக திகழ்கிறார்கள் என்பதை இந்த குடை எனக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. எனவே நண்பர்களே, உரிய காலத்தில் தேவையறிந்து உதவுகிறவர்கள் கொடைஞர்களாகவும் இருப்பார்கள், குடை வழங்குகிற கொடையாளர்களாகவும் இருப்பார்கள் என்கிற உணர்வை இன்றைய நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

நேற்றுக்கும் இசை விளக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மறுபடியும் ஒருக்கா எல்லாருக்கும் சூப்பரான ஒரு குட் மார்னிங் சொல்லிடலாம்.

0: நேற்றுக்கும் இசை விளக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. மறுபடியும் ஒருக்கா எல்லாருக்கும் சூப்பரான ஒரு குட் மார்னிங் சொல்லிடலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன் பிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
4: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
0: ஆடி மாசம் இல்லையா, ஆடி மாசம் 1st அப்படிங்கிறதால வீட்டில் பயங்கரமா எல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தபத்தமாக வச்சிருப்பீங்க. ஆனால் ஆடி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு. நமக்கெல்லாம் ஆடி அப்படி சொன்னாலே தள்ளுபடி தான். ஆடி சொன்னோடனே யாருக்கெல்லாம் கார் ஞாபகத்துக்கு வந்துச்சோ அவங்கெல்லாம் நீங்கள் நம்ம தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை போட்டுக்கோங்க, ஒரு சம்பாசம் போட்டுக்கோங்க. நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 84-40-31. நிகழ்ச்சியில் அறிமுகமாக முதல் நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
5: நாமக்கல் மாவட்டம்.
0: சரி சரி, அங்கெல்லாம் ஆடி அலப்புறை எல்லாம் எப்படி இருக்கு? கருப்பு படத்துல இருந்து பாட்டா?
5: ஆமாங்க.
0: சரி, நல்ல பாட்டா உனக்கு கேட்றீங்க போல இருக்கு. கருப்பு
5: படம் நல்ல பாட்டா போடுங்க.
0: கருப்பு படம் பாத்துக்கிங்களா?
5: ஆ பாத்துங்க.
0: பாத்துட்டீங்களா?
5: சூப்பரா இருக்கு.
0: சூப்பரா இருக்கா?
5: ஆ டீம் கிளாஸ் ப்ரோ.
0: என்ன புரியல?
5: இது தான் போய் பார்த்தோம் தியேட்டர்ல.
0: ஆ
5: ஐயப்பா பிள்ளைங்க பாப்பா பிள்ளைங்க எல்லாம்
0: தோட. அப்படியா?
5: ஆமாங்க.
0: சரி, நல்லதுமா. நல்ல பாட்டு ஒன்னு கருப்பு படத்துல இருந்து கண்டிப்பா கொடுத்துலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
5: ஆ, தேங்க்ஸ்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.

8:16 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்னியின் புதுப்புடல். நம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் குள்ளனூர் போச்சம்பள்ளி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நிகழ்ச்சி நடத்தாக அறிமுகமாகும் நெய்யர், வணக்கம்.
5: வணக்கம் சார், என்னுடைய பேர் திவ்யா, நான் அரூர்ல இருந்து பேசுறேன்.
4: அரூர்ல இருந்து பேசுறீங்களா?
5: ஆமாங்க.
4: என்ன பண்றீங்கம்மா?
5: சார், நான் அரூர் கவர்மெண்ட் ஐடியோட பிரின்சிபலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: மேடம், குட் மார்னிங் மேடம்.
5: பிரின்சிபல். குட் மார்னிங் சார்.
4: பிரின்சிபல் மேடம், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேங்க சார்.
4: ஓகே, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சேட்டை பண்ணுற பசங்களாம் இருக்காங்களா நம்ம காலேஜில் எங்களை மாதிரி? இல்லை நல்ல பசங்க தானே எல்லாருமே?
5: இல்லை, இருக்காங்க சார், சேட்டை பசங்க இருக்காங்க தான்.
4: சரி சரி, எல்லாத்தையும் சமாளிச்சிடுறீங்க இல்லையா?
5: ஆமாங்க சார், சமாளிச்சிடறோம். அவங்க தான் ஹாப்பியாக இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ்.
4: ஓ, அப்படியா?
5: சரி,
4: ஓகே. நீங்கள் பிரின்சிபல் தானே? பிரின்சிபலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், அவன் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபலா அந்த டான் திரைப்படத்தில் வர மாதிரி?
5: என்ன
4: பாட்டு வேணும் உங்களுக்கு? சரி, கண்டிப்பா உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் கொடுத்துடலாம். தேங்க் யூ சோ மச் மேடம்.
5: தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.
4: ஓகே மேடம், பாய். பிரின்சிபல் மேடத்துக்காக மதராசி திரைப்படத்திற்காக ரொம்ப அழகான ஒரு பாடல் அனிருத் ரவிச்சந்திரோட இசையில.

0: சன்ஃப்ளவர் ஆயில். திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: இன்னைக்கு டேட் 17/7 வெள்ளிக்கிழமை இல்லையா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஃபேர், அதாவது பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜாப் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அலுவலகத்தில், தருமபுரி வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் இன்னைக்கு நடக்க இருக்கு. இதில் 10th டிகிரி முடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கலாம். தனியார் வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கிறது இன்று காலை 10 அளவில். ஒரு நாளுடைய இந்த மின் தேவை அப்படிங்கிறது நேற்று பயங்கரமான ஒரு உச்சத்தை தொட்டிருக்குங்க. அதாவது 21,724, அதாவது 21,724 யூனிட் தேவைப்பட்டிருக்கு, மெகாவாட். ஸோ ஒரு புது உச்சம் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு புது உச்சத்தை தொட்டிருக்கு இந்த மின் நுகர்வு அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்ல வரும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் போகிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஃபேன் ஓடிட்டுருக்கோம், இல்லை வீட்டில் தேவையில்லாமல் டிவி ஓடிட்டுருக்கோம், வெளியே உட்காந்து துணி துவைக்கிறோம் அப்படின்றதுக்காக டிவியை ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் சன் மியூசிக்கோ ஏதோ ஒரு பாட்டை போட்டு கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டிப்பாக மின் தேவை சிக்கனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. நிகழ்ச்சி நடத்ததாக அறிமுகம் நெய்யர். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்க?
4: திருப்பூர் மாவட்டத்துலேருந்து அவினாசி பிரபு.
3: அவினாசி பிரபு, அங்கே இருக்க குழந்தைங்களெல்லாம் கேட்டேன் அவினாசி பிரபு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்களா?
4: அவினாசி பிரபு தேவின்னு சொன்னால் தெரியுது.
3: பிரபு தேவின்னு சொன்னால் தெரியுங்களா? ஓ, இப்போ தேவிங்கிறது யாருங்க?
4: வீட்டில்.
3: ஓ, அவங்க பேர் சொன்னால் தான் நமக்கு ஒரு அடையாளமே வருது இல்லை.
4: ஆமாங்க.
3: சரி, என்ன பண்ணுறீங்க பிரபு?
4: நாங்கள்
3: கடை வச்சுருக்கீங்க.
4: என்ன கடை வச்சுருக்கீங்க? ரஜினி பாட்டு கேட்கணும்னு ஒரு ஆசை இருக்கேன். ஸ்வீட்டாகி.
3: அப்படியா?
4: என்ன
3: பாட்டு வேணும்?
4: பேட்டப்படுத்தல
3: ஒரு பாட்டு கொடுத்துலாமா?
4: நிகழ்ச்சி நல்லா இருக்குங்க சார். ஒவ்வொரு இடையில ஒவ்வொரு இதெல்லாம் சொல்றீங்க சார். இன்னைக்கு கூட கரண்ட் சொன்னீங்க, நான் பேப்பர் படிக்கல, பார்த்தா அது யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: சரிங்க சார்.
4: இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் ரொம்ப தெளிவா என்ன நிறைய எதிர்பார்க்கறவங்க கிட்ட இருந்து
3: அப்படியா குடுத்துருவோம் குடுத்துருவோம்.
4: ஓகேங்க சார்.
3: நன்றி நன்றி பிரபு. பிரபு தேவி, சாரி, பேட்டை திரைப்படத்துக்காக ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு.

0: 102.5 ஏற்காடு வன்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமா.

0: சமையல் இல்லை.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகத்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகத்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வாட்சன், நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேக்குது, உடனே இங்க வாங்க. இந்த ஒரு வார்த்தை உலக புகழ்பெற்ற வார்த்தைங்கிறாங்க. இது என்ன அப்படி உலக புகழ்பெற்ற வார்த்தை? இதில் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. டெலிபோனை கண்டுபிடித்த கிரஹாம் பெல் தன்னுடைய உதவியாளராகிய வாட்சனை அடுத்த அறையிலிருந்து இந்த அறைக்கு வருமாறு தொலைபேசியில் பேசிய முதல் வார்த்தை இதுதான். இவர் எங்கே பிறந்தவர் அப்படின்னா, பிரிட்டனில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறினவர். இவருடைய தந்தையார் வந்து ஒரு இசை அமைப்பாளர், இசைக்கருவிகள் செய்கிறவர். ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவருடைய தாய்க்கு காது கேட்காது, கிரகாம்பல்லுடைய தாய்க்கு காது கேட்காது. அப்போ அவர் ஒரு முடிவு எடுத்தாராம், தாய் காது கேட்காத அந்த தாய் என்ன கஷ்டப்படுவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானும் அதுபோல ஒரு பெண்ணுக்கு வாழ்வு தர வேண்டும்னு நினச்சாராம். அந்த மனைவிக்கும் காது கேட்காது, இவர் தேர்ந்தெடுத்த மனைவிக்கும் காது கேட்காது. உலகத்துக்கே கேட்க வைத்த தொலைபேசியை கண்டுபிடித்த அந்த மனிதர் ரெண்டு பேர் பெற்ற தாய், தாய்க்கு பெண் தாரம் அப்படிம்பாங்க. இவராக தேர்ந்தெடுத்தது ஒன்று, கடவுளாக தந்தது ஒன்று. கடவுளாக தந்தது தாய், இவராக தேர்ந்தெடுத்தது தாரம். இவர் எப்படி இதை இது பண்ணார் அப்படின்னா, ஒலி அலைகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவர் முயற்சி பண்ணுறார். 1847 பிறந்த இவர் தன்னுடைய படிப்பை முடித்த பிறகு இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறார். அப்படி ஆராய்ச்சி ஈடுபட்ட போது அதுக்கு முதல்லையே மோர்ஸினுடைய தந்தி அது மூலமாக, அதாவது டக் டக்னு அடித்து ஒளி அனுப்பக்கூடியதை பார்க்குறாங்க. தந்தி கம்பிகள் மூலமாக அதை செய்கிறது. இவரும் இந்த முயற்சியில் இறங்கி இதை கண்டுபிடிக்கிறார். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை யாருமே விலைக்கு வாங்க வரல. ஏன்னா யாருக்கு இதனுடைய பயன்பாடு என்னன்னு தெரியல. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், சிலர் வச்சுருக்கக்கூடிய கைபேசி செல் இருக்கு இல்லையா, அதில் அத்தனை ஆப்பையும் பயன்படுத்தக்கூடியவங்க எத்தனை பேர்? இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு பேச தெரியும், மெயில் பார்க்க தெரியும், வாட்ஸ்அப் அனுப்ப தெரியும், அவ்வளோதானே தவிர அதை வேறு என்னென்ன செய்ய முடியும்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதுபோல் இவர் வச்சுருந்த அந்த கருவியை கண்டுபிடிச்ச உடனே இதை வந்து ஃபிலடெல்ஃபியாவை கொண்டு போகிறார். ஒரு பெரிய தொழில் கண்காட்சி நடக்குது, அதில் டெலிஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்கார். யாரும் வாங்க வரல. அப்போ என்ன பண்ணாரா, ஒரு சவுதி அரேபியாவுடைய மன்னர் ஒருத்தர் வந்தவர் இது என்னன்னு கேட்டிருக்கார். அப்போல்லாம் டெலிஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்படி கையில் ஒன்றும் காதில் ஒன்றும் இப்படி வச்சுட்டு கேட்குறது இருக்கும். அப்போ இது மூலமாக பேசுனா வெகு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்க வைக்க முடியும். உடனே என்ன பண்ணாரா மன்னர், சரி அப்படின்னா என்னுடைய அரண்மனை பொறுத்த மட்டில் 500 மேற்பட்ட அறைகள் இருக்குது, நான் ஓவராலாக கூப்பிட்றதுக்கு நான் பெல் அடிக்கிறதுக்கு பதிலாக இதிலே கூப்பிட்றலாம் அப்படின்ட்டு அவர் தான் முதல்ல வாங்கி அதை பயன்படுத்த ஆரம்பித்தாராம். பிறகு இந்த உரிமை இவர் பெற்ற உடனே இவருடைய கம்பெனி உலக புகழ்பெற்ற கம்பெனியாக மாறிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு இதை கண்டுபிடிச்சாலும், எந்த ஒரு அலைபேசியை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதுக்கு மூல காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் கிரஹாம்பெல் தான். ஒரு வாத்தியார் கூட ஒரு பையனை கேட்டாராம், சொல்கிறா டெலிஃபோனை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கார். காலிங் பெல் அப்படின்னு இருக்காமே, சரி பாதி ரைட் அப்படின்னாராம். ஏன்னா பெல்லுன்னு வருதில் ஓரளவுக்கு இருக்கட்டும். இருந்தாலும் இவருடைய இந்த முயற்சி, இவருடைய கடைசி காலம் 1922 இவர் மரணமடைவதற்கு முன்பாக இவர் எல்லா வகையான விருதுகளையும் பெறாரு. இவர் மரணமடைந்த போது அந்த தொலைபேசிகள் எல்லாவற்றையும் விடாமல் ஒழிக்க செய்து பிறகு கொஞ்சம் மௌனமடைய செய்தார்களாம். என்ன காரணம், இவர் கண்டுபிடித்த கருவியின் மூலமாகவே இவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அப்போ ஃபோனை கையில் எடுக்கிறப்ப யார் ஞாபகம் வரணும் அப்படின்னா, பில்லு ஞாபகம் மட்டும் இல்லைங்க, பெல்லு ஞாபகம் வரணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
1: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
3: இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் விளக்கும் பொன்னியின் புதுப்புழல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
4: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் மூளை மற்றும் நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகளும் தீர்வுகளும் நேரலையில் பங்கேற்கிறார் மூளை மற்றும் நரம்பியல் மருத்துவர் டாக்டர் சங்கரங்கநாதன் அவர்கள். இன்று காலை 9:05 மூளை மற்றும் நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகளும் தீர்வுகளும் நிகழ்ச்சியாக வாட்ஸ்அப் வழியாக ரகுபதி அவர்கள் அறிமுகமாகிறார். உங்களை அன்போடு வரவேற்கிறது தர்மபுரி 102.5 ரகுபதி. அவர் ஒரு பாடலும் கேட்டிருக்காரு ரிமோ திரைப்படத்திற்காக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
2: இந்த லீவ் டேஸில் ஆயிடுச்சுன்னா சரி, அதுபோல் விடுமுறை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கூட்டு போவோம் குழந்தைங்களாம். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த சந்தைகள், சுற்றுலாத்தலங்கள், இந்த பொருட்காட்சி, எக்ஸ்போன்னு சொல்லலாம், அந்த இடங்கள்லாம் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா கலர் கலராக ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பளங்கள்லாம் விற்பனை செஞ்சுட்ருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக வேணவே வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி குழந்தைங்களாம் வாங்கி சாப்பிட்ற பழக்கமும் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தடை செஞ்சுருக்காங்க. இந்த அரசு தடை விதித்திருக்கு அந்த கலர் அப்பளங்கள்லாம் வந்து விற்பனை செய்கிறதுக்காக. அதாவது முக்கியமான இடங்கள், சந்தைகள், சுற்றுலாத்தலங்கள், பொருட்காட்சி, இந்த இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனால் நிறைய உடல் உபாதைகள், அதாவது செரிமான மண்டலத்தை பாதிக்குது, வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா புண்ணு ஏற்படுது, குடல் பாதிப்புகள் நிறைய ஏற்படுது. அப்படிங்கிறதுனால இந்த ரசாயனம் கலந்த அந்த கலர் அப்பளங்களை வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தடை செஞ்சுருக்காங்க. சந்தைகள், சுற்றுலாத்தலங்கள், பொருட்காட்சிகள் ஆகிய பகுதிகளில் 8:46 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம் குமாரசாமி பேட்டை தர்மபுரி தொடர்புக்கு 860-865-3440
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர்

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
1: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தா துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தா சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனால் ஒருத்தன் இன்பம் வந்தா அதுக்காக மகிழ்ச்சி அடையறதில்லை, துன்பம் வந்தா அதுக்காக சோர்ந்து போறதில்லை அப்படின்னு வச்சுங்க. அப்படி இருந்தால் அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்தில் சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால் மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால் சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவர். அதை நான் ஒரு கழுதைகிட்டே இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம் அவர். இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியாக முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் நாளைக்கு காலையில் நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு அவர் போயிட்டார். மறுநாள் காலையில் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க வந்து இப்படி உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் இந்த வழியாக ஒரு கழுதை போகும், அதை கவனித்து பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்றும் புரியாமல் போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்காந்துருக்கிறார். கொஞ்சம் நேரத்தில் அந்த வழியாக ஒரு கழுதை போச்சு. அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு சலவை தொழிலாளி அதை ஓட்டிகிட்டு போகிறார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது, அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமாக திரும்பி இந்த வழியாகவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகிற அந்த கழுதையை கவனித்தார். கழுதை போயிட்டுது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்போ அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமாக அந்த ஞானி சொன்னார், ஐயா இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த கழுதை இந்த வழியாக திரும்பி வரும், அதையும் கவனித்து பாருங்கன்னார். இவரும் கவனித்து பார்க்குறார். கழுதை வந்தது. அது முதுகில் சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை, அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல, பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்கள் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்போ அந்த ஞானி விளக்கினார், ஐயா இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆற்றுக்கு போகுது, மாலையில் வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில் இது போகும்பொழுது முதுகில் அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போகிறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது, சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்து தான் நானும் அது மாதிரி ஞானத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால் யார் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட எதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது. படம் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயிருக்கும், ஒரு தீப்பிடிச்சி எரியிற காட்சியே சினிமாவில் பார்க்குறீங்க. காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயிருக்கும். படத்தில் வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை. நாம் அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கற்றுக்கணுமா? அந்த பக்குவம் வந்துட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பார்க்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம், பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார் அப்படி, படம் முடிஞ்சு வெளியில் வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார். ஏன் சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர். இல்லை சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்கள் ஏன் சார் அழறிங்கன்னு கேட்டார் அவர். இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
1: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: எண்பது வருடங்களாக

0: Viking Bunions and Briefs.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
3: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. மே 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் மூளை மற்றும் நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகளும் தீர்வுகளும் நிரலையில் பங்கேற்கிறார் மூளை மற்றும் நரம்பியல் மருத்துவர் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நடத்ததாக வாட்ஸ்அப் வழியா சஷ்டிகா ரன் டைம் அமைச்சிட்டாங்க, ஹாய்னு சொல்லிட்டு பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. சஷ்டிகா வெங்கடம்பட்டியிலிருந்து அமைச்சிருக்காங்க. வலிமை திரைப்படத்திற்காக எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சஷ்டிகா உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5 இளம் சங்கர் ராஜாவோட இசையில் வலிமை திரைப்படத்துக்காக சஷ்டிகா உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: Viking Bunions and Briefs.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட்

0: Viking Bunions and Briefs.
1: நாம் இதுவரை கேட்டிருசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: இளைஞன் சுவதகேது என்பவன். சுவதகேது என்ற அந்த இளைஞன் கற்பதற்காக குருகுலத்திற்கு அவன் தந்தை அவனை அனுப்பி வைத்தார். அவன் சென்ற குருகுலத்தில் எல்லாவற்றையும் கற்றான். குருகுலத்து ஆசான், நீ அனைத்தையும் கற்றுவிட்டாய், சில ஆண்டுகளில் நீ சென்று வரலாம் என்று அனுப்பிவிட்டார். சில ஆண்டுகள் கல்வி கற்ற பெருமையோடு அவன் ஊருக்கு வந்தான். வருகிற போதே அவன் கண்களில் கர்வம், தான் நிறைய கற்றதாய் பெரும் ஆர்வமும் கர்வமும் அவன் கண்களில் மிதந்தன. அவனது தந்தை அவனை உற்று நோக்கினார். அவனது கர்வத்தை உணர்ந்து கொண்டார். கற்றோம் என்ற தருக்கை உணர்ந்து கொண்டார். இப்போது சுபதகேதுவிடம் கேட்டார், என்ன கற்று வந்தாய்? எல்லாவற்றையும் கற்று வந்தேன். என்ன எல்லாவற்றையும் கற்று வந்தாய்? என் ஆசான் எதையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து

0: தாரோ அதையெல்லாம் கற்றுக்கொண்டேன். பிறகு இதை யாரெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நான் உபதேசிப்பேன், சொல்லித் தருவேன். சிரித்துக்கொண்டே அப்பா சொன்னார், இது எல்லோரும் செய்கிற வேலை. பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? எவரும் கற்றுக்கொள்ள முடியாததை நீ கற்றுக்கொண்டாயா? எவரும் கற்றுத்தர முடியாததை நீ கற்றுக்கொண்டாயா? எவரும் கற்றுத்தர முடியாததை கற்று உலகத்தின் துன்பத்தை நீக்குகிற கல்வியை நீ கற்றாயா? அப்படியே அதிர்ந்து போனான். உன் குருநாதரிடம் போ, எவரும் கற்றுக் கொடுக்க முடியாததை கற்றுத்தர சொல், எது உலகத்தின் துன்பத்தை நீக்குமோ அதை கற்று வா என்று ஆணையிட்டார். குருநாதரிடம் சென்றான், பணிந்தான். குருநாதரே, என் அப்பா சொல்லுகிறார், யாரும் கற்றுத்தர முடியாததை நீ கற்றுக்கொண்டு வா என்று சொல்லுகிறார், இது எப்படி சாத்தியம்? குருநாதர் சிரித்துக்கொண்டே சொன்னார், அப்படி ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது, அதை நீ கேட்டால்தான் நாங்கள் கற்றுத்தருவோம். அந்த பாடத்திட்டத்திற்கு நீ தயாராகிறதற்கு சம்மதித்தால் இப்போதே அதை உனக்கு கற்றுத்தருவதற்கு உதவி செய்கிறோம். அப்படியே நான் கற்றுக்கொள்கிறேன் என்றான் சுவதகீது. குருநாதர், நம்முடைய ஆசிரமத்தில் 400 விலங்குகள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் அழைத்து கொண்டு காட்டுக்கு போ, தனிமையில் இரு. அந்த 400 விலங்குகள் எப்போது 1000 மாறுகிறதோ அப்போது திரும்பி வா. காட்டுக்கு போனான் 400 விலங்குகளோடு. தனிமையில் அமர்ந்தான். சலிப்பு தட்டியது. சுற்றி சுற்றி சுழன்று பழைய நினைவுகள் திரும்ப திரும்ப வந்தன. பிறகு மீண்டும் தவம் புரிந்தான், அமைதி அடைந்தான். இப்போது அவனுக்கு நாட்கள் செல்ல செல்ல இயற்கையின் மொழி புரிந்தது, பறவைகளின் வாசை தெரிந்தது, விலங்குகளின் பேச்சு விளங்கியது, எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். காற்றின் அசைவு கூட அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. காற்றின் மொழியை, மழையின் மொழியை, தண்ணீரின் மொழியை, எல்லாவற்றையும் அவன் கற்றான். எல்லாம் அவனுக்கு புரிந்தது. கற்றான் என்பதை விட அவனுக்கு புரிந்தது, உணர்ந்தது. தன்னை உணர்ந்தான். தனிமையில் தவமாய் மாறினான். இப்போது 1000 விலங்குகள் ஆகிவிட்டது. ஒரு விலங்கு எல்லா விலங்குகளும் அவனிடம் பேசித, ஒரு விலங்கு அவனிடம் சொன்னது, இப்போது நம் 1000 விலங்குகள் உருவாகிவிட்டன. நம் குருநாதரின் உத்தரவு அதுதானே? 1000 விலங்குகள் வந்தவுடன் நம்மை வரச் சொல்லியிருக்கிறார் குருகுலத்திற்கு. நாம் புறப்பட வேண்டும். அந்த விலங்கின் மொழியை கேட்டு அமைதியாய் மோன தவத்தோடு பூத்த புன்னகையோடு அவன் ஆசிரமம் நோக்கி போனான். குருநாதர் அவன் அசைவுகளை உற்று நோக்கினார். அவன் கண்களின் கருணையை உணர்ந்தார். அவன் கண்களின் ஒளிவெள்ளத்தை தெளிந்தார், புரிந்தார். இப்போது அவனை பார்த்து சொன்னார், 1000 விலங்கோடு 1001 வருகிறது என்று அவன் அருகே வந்தவுடன் கட்டி அணைத்துக் கொண்டான். தன்னை உணர்தல்தான் ஞானத்தின் அடையாளம். தன்னை உணர்ந்தான் சுவதகீது. அந்த நிலையைத்தான் இன்றைக்கு கல்வி உலகம் கற்றுத்தர வேண்டும். ஒவ்வொரு மாணவனின் தனித்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும், அடையாளம் காட்ட வேண்டும். இதற்காகத்தான் பாடத்திட்டம் அமைகிறது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். இது தர்மருவி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05. தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு விழா, மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16 to 20 வரை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
5: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை

0: ஆபீசில்ஸ் கேவிபி தியேட்டர் ரோட் இளம்பிள்ளை சேலம்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: நேர்களை, இன்றைக்கி வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை அப்படின் போது ஒரு மருத்துவர் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா

0: நேர்களை, இன்றைக்கி வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை அப்படின்போது ஒரு மருத்துவர் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ ஆலோசனைகள் சொல்வதற்காக நேர்லையில் இணைவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூளை மற்றும் நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படிங்கிற தலைப்பில் நம்மோடு பேசுவதற்கு நம்மோட பண்பலையில் இணைந்திருக்காங்க. தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தலைமை மூளை நரம்பியல் மருத்துவர் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். ஐயா, காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்
0: ஐயா. இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூளை நரம்பியல் சம்பந்தமான நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்மளுடைய தொலைபேசி எண்ணையும் ஒரு தடவை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்குறேன். அறிமுக நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா 043-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிற்கும், 94-86-81-10-25 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிற்கும், 94-86-65-20-25 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். சார், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கை முறையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் நமக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான மூளை நரம்பியல் பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம நேர்களுக்கு சொல்லலாங்க.
1: தர்மபுரி பண்பலை நேர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய மூளை நரம்பியல் பிரச்சனைகள் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த மூளை நரம்பியல் பிரச்சனை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று மூளை பிரச்சனை, மற்றும் தண்டுவட பிரச்சனை. மூளையின் பிரச்சனை வந்து நம்ம அதிகமாக பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதம், ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஒரு சைடு பேரலைஸ் ஆகிறது, அப்புறம் வலிப்பு நோய், அப்புறம் தலைவலி. தலைவலி இல்லாத மனிதனே இல்லைன்ற நிலைமை இன்றைக்கி உருவாயிடுச்சு. தலைவலியில் பல வகைகள் இருக்கிறது. ஒற்றை தலைவலி, பின்மண்ட தலைவலி, முன் தலைவலி, அப்புறம் பக்கவாட்டு தலைவலி, அப்புறம் வந்து சைனஸ் எஸ்டேக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, சைனஸ்னால் வரக்கூடிய தலைவலி, இதெல்லாம் வரலாம். இது மட்டும் இல்லாமல் மயக்கம், தலை சுத்தல், கிருகிருன்னு இருக்கிறது, கை கால் மறுக்கிறது, இதெல்லாம். தண்டுவட பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா கழுத்து வலி, இடுப்பு வலி. நிறைய பேருக்கு இப்போ இடுப்பு வலி அதிகமாகிடுச்சு. இடுப்பு வலி, அப்புறம் வந்து காலெல்லாம் குடையிறது, கால்கள் மறுத்து போகிறது, காலில் எரிச்சல் வர்றது, கை கால்லாம் கூசுறது, அப்புறம் கை கால் நடுக்கம். இது வந்து நடுக்கவாதம்னு சொல்லுவோம், பார்க்கின்ஸ் டிசீஸ்னு பேர். இது மாதிரி நிறைய நோய்கள் இருக்கின்றன. எல்லாத்துக்கும் மேலே குழந்தைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் அதிகமாக இருக்கிறது வலிப்பு நோய். இந்த வலிப்பு நோய் வந்து ஒரு சமுதாய நோயின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சம்மந்தப்பட்ட நோய் வந்து தனி மனித வாழ்க்கை மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தையே பாதிக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்றைய காலக்கட்டம் நம்ம பார்த்துட்ருக்கோம்.
0: சரிங்க சார், நம்ம இணைப்பில் நேயர் ஒருத்தர் இருக்கார், அவரோட பேசிடலாம். வருக, வணக்கம். இணைப்புலேருந்து வெளியிட்டாங்க. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய முக்கியமான நோய்கள் என்னென்ன வரும் அப்படின்னு இன்றைக்கி வாழ்க்கை முறையில் சொன்னீங்க. இது வருவதற்கான அறிகுறிகள் என்னென்ன? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் நலம், இப்போ தலைவலி பிரச்சனை இருக்குதுனாலும் சும்மா போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அவங்களா ஒரு டேப்லெட் வாங்கி போட்டு டாக்டர் கூட கன்சல்ட் பண்ணாமல் இருப்பாங்க. பட் இது ஒரு மாதிரி ரொம்ப சிவியராக ஆகும்போது அது ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும் இல்லைங்களா? அப்போது இதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ப்ரிகாஷனாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலாமே?
1: கட்டாயம். அதாவது மூளை நரம்பியல் பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வந்து பாதிப்பு அதிகமாக வருது அப்படின்ற நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஏன் வருது அப்படின்னா, இது ஆரம்ப நிலையிலே கண்டறியாமல் போகிறது, ஆரம்ப நிலையில் கண்டறியதுக்கு நம்ம முயற்சி எடுக்காமல் விடுறது தான் மிகப்பெரிய காரணம். ஏன்னா ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் இந்த நோயை வந்து பரிபூர்ணமாக குணப்படுத்தலாம். அதே சமயம் முத்த விட்டுட்டோம் அப்படின்னா மூளை நரம்பியல் பிரச்சனைகளை வந்து முழுவதுமாக குணப்படுத்த இயலாது, கட்டுப்படுத்திக்கலாம், குணப்படுத்த இயலாது. அது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து செல்ஃப் மெடிக்கேஷன், அதாவது நம்மளே நம்மளை வைத்தியம் பண்ணிக்கிறத முதல்ல தடுக்கணுங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அருகாமல் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சென்றாலே போதும். இப்போ எடுத்தவுடனே பெரிய பெரிய மருத்துவமனையை நீங்கள் நாடி செல்ல வேண்டும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனாலே அங்கே இருக்கக்கூடிய பொது மருத்துவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்க செல்லணும் அப்படின்னு சரியான வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, அரசு மருத்துவர்கள் மற்றும் குழு இருக்கின்றது.
0: சரிங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணிக்காம அவங்களுக்கு அவங்களே மருத்துவராக இல்லாமல் ஒரு நல்ல மருத்துவர் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை பார்த்தாலே நல்லதுன்றீங்க. சரி சார், ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு, அவரோட பேசிடலாம். வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: சரி, வைத்தியநாதன் புரம் வைத்தியநாதன் பேசுறீங்க.
0: சரி, உங்களுடைய கேள்வி என்னன்னு கேளுங்க.
2: ஏற்படக்கூடிய
0: தலைவலி அதிகமா கொஞ்சம் சாப்பிடறதுக்கு லேட் ஆனா கூட அவருக்கு அந்த உடல்நல பிரச்சனை வருது, அதுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு.
1: அது ஆக்சுவலாக

0: காலம் தவறி சாப்பிட்றதுனால தலைவலி வருது, மயக்கம் வருது, அப்புறம் உடல் வியர்த்து போகிறது வந்து இயற்கை தான். ஆனால் வந்து ஒரு டைம் இரண்டு டைம் வந்ததுன்னா ஓகே, ஆனால் அடிக்கடி இதே மாதிரி வருது. அதே மாதிரி நேரத்துக்கு நீங்கள் உணவு அருந்தியும் தலைவலி வருது அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தாக வேண்டும். அது நிறைய வகைகள் இருக்கின்றன. அது வந்து வாஸ்கார் இண்டேக்னு பேர். மூளையில் அழுத்தம் அதிகமாகச்சுன்னா மூளையில் ரத்த ஓட்டம் குறையும் போது தலைவலி வரலாம். அப்புறம் டென்ஷன், மன அழுத்தம் அதிகமான தலைவலி வரலாம். அதுக்கான காரணத்தை நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும்.
1: சார், வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? வைத்தியர் ஐயா
2: இல்லையா? அவ்வளோதாங்க.
0: அப்படியே வந்துட்டு

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: நேரம் 9:15. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூளை மற்றும் நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகளும் தெரிவுகளும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தலைமை மூளை நரம்பியல் மருத்துவர் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு அப்படின்னு வைத்தியநாதன் ஐயா வந்தப்போ சொன்னார். அதனால் அவருக்கு சாப்பிட்றது டைம் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு மாதிரி சொன்னார். இப்போது வயது ஆக ஆக வந்து வரக்கூடிய நரம்பியல் மூளை நரம்பியல் பிரச்சனைகள் என்னென்ன, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீ குழந்தைகளுக்கும் நிறைய மூளை நரம்பியல் பிரச்சனைகள் ஏற்படுது, அது ரெண்டை பற்றியும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர் அவங்க ரெண்டு பேருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும், அதை எப்படி முன்னெச்சரிக்கையாக நம்ம தடுக்கணும், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ஓகே. அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய நரம்பியல் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா முதல்ல தலைவலி. இன்றைக்கி பள்ளிக்கூடம் படிக்கிற நிறைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர், மன அழுத்தம் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணணும், இந்த போட்டித் தேர்வில் படிக்கணும், நிறைய அந்த 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் வராங்க. மன அழுத்த தலைவலி, ஸ்ட்ரெஸ் ஹெட்டேக் ரொம்ப காமனாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பிறக்கும் குழந்தைகள்லேருந்து 5 வயது வரைக்கும் நிறைய குழந்தைகளுக்கு வந்து மூளை வளர்ச்சி குறைவாக பிறக்கலாம். அது வந்து நிறைய காரணம் இருக்குது. பிறக்கும் போதே மூளைக்கு ஆக்சிஜன் குறைவாக போகக்கூடிய காரணத்தினால வரக்கூடிய மூளை வளர்ச்சி குன்றுதல். அதான் என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை கழுத்து நிற்காது, முகம் பார்த்து சிரிக்காது, சரியாக நடக்காது, பேசாது, நம்ம பேசுறது குழந்தைக்கு கேட்காது. இயல்பாக அந்த வயது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அந்த குழந்தையால் வாழ முடியாது. அந்த நிலைமை இருக்கும்போது அது அது மாதிரி பாதிப்பு வரலாம். இது எல்லாத்துக்கும் மீறி குழந்தைங்களுக்கு வந்து மூளைக்காய்ச்சல், வலிப்பு நோய் போன்ற பிரச்சனைகள் வரலாம்.

0: ஐந்து வதைக்கு உள் முன்னாடி ஜுரம் வரும்போது காய்ச்சல் வரும்போது வலிப்புணை வந்து அது நார்மல். அதே ஐந்து வயது தாண்டியும் காய்ச்சல் வந்தாலும் வராலும் வலிப்பு வந்துச்சுன்னா கட்டாயம் அது பார்க்க வேண்டும். அதே மாதிரி மூளைக்காய்ச்சல், மூளைக்காய்ச்சல் நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அது வந்து சாதாரண கொசுக்கடியிலிருந்து வைரஸ் கிருமி வரைக்கும், பாக்டீரியாவிலிருந்து ஃபங்கஸ் பூஞ்சை வரைக்கும் நிறைய மூளைக்காய்ச்சல் வரதுக்கான காரணிகள் இருக்கின்றன. இது வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக காணக்கூடிய தலைவலி இந்த பிரச்சனைகள். இதே பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவு பார்த்தீங்கன்னா, வயது ஆக ஆக அவங்களுக்கு வந்து மற்ற தொந்தரவு, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லுவோம், சர்க்கரை நோய், ரத்த குதிப்பு, இதய கோளாறு இதெல்லாம் வரும்போது, உடல் பருமன் இதெல்லாம் அதிகமாகும்போது இன்னும் அதிகமாகும். மூளை நரம்பியல் மண்டலம் வந்து வயதாகும்போது எப்படி முடி நரைக்குதோ, தோல் சுருங்குதோ, அது போல் நரம்பு மண்டலம் தேய ஆரம்பிக்கும் போது என்னென்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்கலர் ஹெட்டேக், மூளையில் அழுத்தம் அதிகமாகி தலை வரலாம், கை கால் நடுக்க வரலாம், பார்க்கின்சன் நோய்னு பேர், இது பேர் நடுக்கவாதம்னு பேர். அப்புறம் பக்கவாதம் வரலாம். இது மட்டும் இல்லாமல் கை கால்கள் மறுத்து போனது, கூசுற மாதிரி இருக்கும், நரம்பு கை கால் எரிச்சல் வரும், பெரிஃபெரல் நியூரோபதின்னு பேர். அப்புறம் வந்து கழுத்தொலி, இடுப்பொலி போன்ற பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாமே வந்து நம்ம ஆரம்ப நிலையிலேயே தக்க மருத்துவருடைய ஆலோசனை பெற்று சரி செய்து கொண்டோம்னால் இந்த பிரச்சனையை வந்து வளர்த்து விடாமல் முழுதுமாக முற்றுப்புள்ளி வைக்கலாம். இது நம்ம தவறி விட்டோம்னா இந்த நோய்கள்லேருந்து நம்ம முழுதும் குணப்படுத்த முடியாது, மாறாக கட்டுப்படுத்திக்கலாம். மருந்துகள் உட்கொண்டு வாழ்க்கை முறையை நம்ம சீராக பயன்படுத்தணும் என்றால் நோய் முற்றாமல் நம்மளை நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.
1: சரி சார், ஒரு நேயர் இணைப்பில் இருக்கார், அவரோட பேசலாம். அவருக்கு வணக்கம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: ஆ வணக்கம், சொல்லுங்க.
2: ஈரோடு இளங்கோ பேசுறேங்கய்யா.
0: ஆ வணக்கங்கய்யா, சொல்லுங்க
2: ஐயா. என்னன்னா, ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா கூட, ஒரு உதாரணத்துக்கு, ஏ மூளை இருக்குதான்னு
0: கேக்குறாங்க.
2: அந்த மூளைக்கு அவ்வளவு நம்ம வந்து ஒரு மதிப்பு கொடுக்குறோம்.
0: ஆமாங்க.
2: இப்ப ஒரு சில நேரத்துக்கு மூளை செயல்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், நம்மளுடைய பழக்க வழக்கமா, திடீர்னு யோசிக்கணும், சிந்தனைகள் மாறுதில்ல?
0: ஆமா ஆமா.
2: இதுக்கெல்லாம் என்ன காரணம், திடீர் தடுமாற்றம் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்னுடைய கேள்வி.
0: ஓகே ஓகேங்க, இது நல்ல விஞ்ஞான பூர்வமான கேள்விங்க. மூளையில வந்து பாத்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு பேர். அதாவது மூளையில வந்து சில கெமிக்கல்ஸ் இருக்கின்றன. அது வந்து சரி சமயத்தில் இருந்தால் தான் மனிதன் வந்து இயல்பாக செயல்பட முடியும். அதாவது எடுத்துக்காட்டுக்கு, ஒரு துக்க நிலை நடக்கக்கூடிய இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்ம வந்து அழுகிறோம், மாறா நம்ம சிரிக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு நகைச்சுவை காட்சியை பார்க்கும்போது நம்ம குதூகலத்தை சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம், மாறாக அழுகிறது இல்லை. இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மூளையில் இருக்கக்கூடிய பயோ கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், அதாவது வந்து மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய விஞ்ஞான பூர்வமான சில கெமிக்கல்கள் இருக்கின்றன. இது சரி சமயத்தில் இருக்கும்போது இந்த பாதிப்பு வராது, மாறாக இந்த பேலன்ஸ் மாறும்போது, இம்பேலன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இம்பேலன்ஸ் மாறும், இம்பேலன்ஸாக இருக்கும் பொழுது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை முறையில் மூளை செயல்படாது, செயல்படாதுன்னா மாறா செயல்பட ஆரம்பிச்சிடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா மனநிலை பாதித்தவங்க மாதிரி இருப்பாங்க, சட்டை கிட்டலாம் கிழிச்சுப்பாங்க, கையில் ஃபோன் இருந்தால் தூக்கி உடைப்பாங்க, ரிமோட் இருந்தால் தூக்கி உடைப்பாங்க, நடுத்தருல போய் கீழே உட்காந்துப்பாங்க, சட்டை கிட்டலாம் கிழிச்சிக்கிட்டு அங்கேயே வந்து சிறுநீர் கழிக்கிறது போன்ற வித்தியாசமான ஒரு செயலாம் செய்வாங்க. அதே மாதிரி தாட் பிளாக் ஏற்படலாம். நமக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப பழக்கமான நபராக இருப்பார், பேர் மறந்துடுவோம், அவர் ஊர் மறந்துடுவோம், ரொம்ப நமக்கு க்ளோஸான பர்சனாக இருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடுமுறை நடக்கலாம். ரெண்டாவது, மூளை அவ்வளோ முக்கியமானு கேட்டிங்களே, அது சரியான கேள்வி. ஏன் அப்படின்னா, நம்ம மொத்த அந்த உடலுக்கு தேவையான எல்லா நரம்பு மண்டலத்துடைய மாஸ்டர் கண்ட்ரோல் அது மூளை தான். அதனால தான் வந்து உறுப்பை வந்து இயற்கை வந்து மூளையை வந்து தலைமையில் வச்சிருக்கு. சிரசுங்கிறது அதுதான் காரணம். இது இருதயம் கூட நமக்கு நெஞ்சு பகுதியில் இருக்கிறது, மூளை வந்து தலையில் இருக்கிறது. காரணம், மூளை இருதயத்தோட சேர்த்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற உறுப்பு வந்து மூளை தான். அதனால தான் வந்து மூளையை வந்து மூளை இருக்கான்னு சாதாரணமாக கேட்கறது. ஆனால் அதுக்கு வந்து எப்படின்னா, நமக்கு கம்ப்யூட்டரில் எப்படி ஒரு சிப் இருக்கணுமோ, மொபைலில் எப்படி ஒரு சிப் இருந்தால் தான் அந்த ஃபோன் வேலை செய்யுமோ, அதே மாதிரி மூளையிலனா எந்த உறுப்பு வேலை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை.
1: சரி சார், இப்போ நீங்களே ஒரு விஷயம் சொன்னீங்க என்னன்னா, இப்போ பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு நமக்கு தெரிஞ்ச ஆளுங்களோட பேரே மறந்துடும். இன்னைக்கு வந்து அந்த மறதியா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்க அந்த கோவம் ஏதோ கையில் இருக்கிறத தூக்கி போடுறதுங்கிறதுலாம் அந்த டிப்ரெஷனோட வெளிப்பாடு தான் கண்டிப்பா. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஞாபக மறதிகள் வரும்போதே வந்து அதுவும் வந்து இந்த மூளை நரம்பியல் நோயோட பாதிக்கப்பட்டதான்ற மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க, பண்றாங்க இல்லைங்களா, அது ஏதாவது ரிலேட்டபிள் இருக்குங்களா?
0: கரெக்டா சார். இது வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு டைம் வந்து உணர்ச்சி, நம்ம மனிதன் அனைவருமே வந்து சூழ்நிலை கைதின்னு சொல்லுவோம். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம வந்து உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாழ்றோம். உணர்ச்சிகளை யாரும் நம்ம வெளில ஆரம்பிக்கல. ஸோ அதனால் நம்ம ஏதோ ஒரு நம்ம மனசில் டிப்ரெஷன் ஆகும்போது, மன அழுத்தம் ஏற்படும் போது, இந்த மாதிரி இயற்கையாகவே நடக்கிறது சகஜம்தான் ஏதோ ஒரு நேரத்தில். ஆனால் அடிக்கடி தொடர்ந்து இதை மாதிரி செய்துட்டு கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னா கட்டாயம் இதை பார்க்கணும். இது பேர் வந்து வாஸ்குலர் டிமென்ஷியான்னு பேர். மூளை வந்து செயல்பாட்டு திறன் குறைந்து விடும், ஞாபக மறதி இருக்கும், பிஹேவியர் டிஸ்டர்பன்சஸ், நம்ம நடைமுறை வாழ்க்கை முறையிலே மாற்றங்கள் இருக்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டபிள் பிஹேவியர், அதாவது எதுக்கெடுத்தாலும் தொட்டாசனிங்க மாதிரி எதுக்கெடுத்தாலும் கற்றுவாங்க, ரொம்ப அதிகமாக யோகா

0: கோவப்படுறது, ரொம்ப அதிகமாக யோசிக்கிறது, அட்வான்ஸாக திங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆபத்தாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருந்ததுன்னா அது வந்து மூளையில் வந்து மெமரி சர்க்கியூட் ஒன்று இருக்குது, நம்முடைய ஞாபகத்தை காப்பாற்றுறது, அதில் பாதிப்பு ஏற்படலாம், அல்லது அங்கே ரத்த ஓட்டம் குறைஞ்சிருக்கலாம், அல்லது அங்கே ஏதாவது கட்டி இருக்கலாம், அல்லது ரத்த குழாயில் உறையதல் ஏற்பட்டிருக்கலாம். இது நம்ம பரிசோதனை செய்து பார்த்து ஆரம்பத்தில் கண்டு வைத்த பரிபூர்ணமாக குணப்படுத்தலாம்.
1: சரிங்க சார், ஒரு நேயர் நம்மோட இருக்காங்க, அவங்களோட பேசுகிறேன். அவருக்கு வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
2: பார்வர் பீட்டு சக்கரவேல் கேக்குறேங்க.
1: சக்கரவேல் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பார்வர் பீட்டு சக்கரவேல்.
1: சரி, உங்களுடைய கேள்வி கேளுங்க.
2: ஐயா, இந்த வலது கை பரமா தலையின் பாகத்துல ஒத்த வலி மாதிரி வருதுன்னு சொல்லி ஒரு மயக்கமாவும் வலி அதிகமாவும் வந்து கண்ணுல தண்ணி எடுக்கிறீங்க, அது என்ன ஒரு வலிக்கு சொல்லுங்க ஐயா?
0: வலது பக்கம் தலையிலங்களா இல்ல?
2: வலது கை பரமா அந்த புருவத்துக்கு நேரா, கண் புருவத்துக்கு நேரா.
0: ஓகே ஓகே.
2: அறிகுறிங்க
0: ஒரு பக்கம் மூளையில வந்து அழுத்தம் அதிகமாச்சுன்னா, மூளையில அழுத்தம் அதிகமாகும் போது கண்ணிலையும் தண்ணி வர ஆரம்பிக்கும், அது ஒரு பக்கம் மட்டும் தள்ளி வரக்கும், அதுக்கப்புறம் சில சமயம் மாறி மாறி கூட வரலாம். நீங்க முக்கியமா வந்து டென்ஷன் அவாய்ட் பண்ணிக்கணும், மைண்டு ஃப்ரீயா வச்சுக்கணும், வெயில ரொம்ப வேலை செய்யக்கூடாது, சத்தம் ரொம்ப இருக்கிறதுக்கு போகக்கூடாது, ரொம்ப நேரம் டிவி மொபைல் கம்ப்யூட்டர் இந்த போன்ற இந்த காட்சிகள் அந்த ஸ்கிரீன்ஸை அதிகமாக பார்க்கறது வந்து தவிர்க்கணும். இதுக்கப்புறமும் உங்களுக்கு தொந்தரவு இருந்தது அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று, கண்ணில் வந்து பார்வை கோளாறு இருக்கான்னு செக் பண்ணணும், கண்ணில் அழுத்தம் இருக்கான்னு கண் டாக்டர் பார்த்து செக் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது, மூளையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை செய்ய வேண்டும்.
2: ஆமாங்க, கண்ணில் தண்ணீர் வடிது
0: சார். அதுதாங்க, இது வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம கண் டாக்டர் முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் மூளைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கறது நல்லதுங்க.
2: ரொம்ப நன்றிங்க.
1: நன்றிங்க நன்றிங்க சக்கரவேல். அடுத்ததாக ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, அவருக்கு வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: யார் எங்க பேசுறீங்க?
3: ஐயா தர்மபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறேன்.
1: சரி, உங்களோட கேள்வி.
3: டாக்டர் கிட்ட ஒரு சந்தேகம் கேக்குறேன்.
0: சொல்லுங்க சார்.
3: சார் வணக்கம் சார். இப்ப எனக்கு சுகர் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்ல இருக்க.
0: ஓகேங்க.
3: அது சாப்பிட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி 112 அப்படி இருக்கு, அப்புறம் சாப்பிட்டு பின்னாடி அதிரடியா 220 வரைக்கும் ஏறுதுங்கய்யா.
0: சரிங்க.
3: ஆனா மருத்துவர்கள் கன்சல்ட் பண்ண நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த இனிப்பு பலகாரம் எல்லாம் எடுத்துக்காதீங்க, மாத்திரை தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சரிங்க.
3: இது மேலும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ஒண்ணு மேற்கொண்டு அந்த சுகரை வந்து அந்த 200 கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்க.
0: சரி, ஓகே. இது வந்து பொது மருத்துவம் சம்பந்தமான கேள்வி, இருந்தாலும் உங்களுக்கு நான் வழி சொல்றேன், விடை சொல்றேன். இது வந்து சர்க்கரை நோய் வந்து 220 இருக்குங்கிறது சர்க்கரை அதிகமாக தாங்க இருக்கு. இதுக்கு வந்து HbA1c அப்படிங்கிற ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதமாக உங்களுக்கு உடல்ல சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது துல்லியமாக காண்பிச்சிடும். வழக்கமாக வந்து 6 இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லைன்னு அர்த்தம், 6 மேலே இருந்தால் சர்க்கரை நோய் இருக்குன்னு அர்த்தம், 6 மேலே இருந்தால் கட்டாயம் சர்க்கரைக்கான மருந்துகள் உட்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அவர் சொன்ன மாதிரி இனிப்பு உணவு வந்து தவிர்க்க வேண்டும். உடல் பயிற்சி நடைப்பயிற்சி கட்டாயம் செய்தோம்னா இந்த சர்க்கரையை வந்து நம்ம எளிதாக கட்டுப்படுத்தலாம்.
1: சரிங்க சார், நம்ம வந்து நிறைய நேயர்களுக்கிட்ட வந்து நம்மளுடைய அவங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து இடைவேளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளம்பர இடைவேளை, அதுக்கப்புறம் ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இணையலாம் சார்.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
6: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை biggest discount sale. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், ஃபர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
7: தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா, மாபெரும் தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 20 வரை.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த்.

நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு.
2: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 தேதி முதல் 27 தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
3: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், BP, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. 65-inch TVயுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
10: தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு விழா, மாபெரும் தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 20 வரை.
11: நேர்கள் கவனத்திற்கு இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்களில் தருமபுரி தீயணைப்பு நிலைய வளாகம் அருள்மிகு பகதாம்பிகை உடனம்பர் அருளீஸ்வரர் திருக்கோயில் சித்திரம் கேட்கலாம்.
10: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
11: இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் மூளை மற்றும் நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகளும் தெரிவுகளும் அப்படிங்கிற தலைப்பில் நம்மோட நேரலையில் பங்கேற்றிருக்காரு தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைமை மூளை நரம்பியல் மருத்துவர் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடல் விளம்பர இடைவெளிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்த நேர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த தலைவலி வருது, அதே மாதிரி அந்த சுகர் வருதுன்றதை பற்றிலாம் நிறைய கேட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறதும் ரத்த கொதிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பாதிப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய மூளை மற்றும் நரம்பியல் பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். அதே மாதிரி அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது
12: இது நல்ல கேள்வி. ரெண்டாவது காலத்தின் கட்டாயமான முக்கியமான கேள்வியும் கூட. ஏன்னா இப்போ வந்து சர்க்கரை நோயும் ரத்த குதிப்பும் இல்லாத நபரே இல்லைன்ற ஒரு கால

0: கட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம். சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா உலக சுகாதாரமுடைய அறிவிக்கைப்படி 100ல் 60% நோயாளிகளுக்கு நபர்களுக்கு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த சர்க்கரை நோயினால் என்ன பாதிப்பு வரலாம், ரத்த குதிப்பினால் என்ன பாதிப்பு வரலாம் அப்படின்னா, சர்க்கரை நோய் ரத்த குதிப்பும் ரெண்டும் இந்த மாம மச்சாங் கணக்கு தான். சர்க்கரை நோய் வந்தால் ரத்த குதிப்பு வந்துடும், ரத்த குதிப்பு வந்து சர்க்கரை நோய் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. எல்லாருக்கும் இப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ சர்க்கரை நோய் ரத்த குதிப்பு ரெண்டுமே இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பக்கவாதம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். இதில் வந்து முக்கியமாக பக்கவாதம் வந்து ரத்த குதிப்பு அதிகமாக இருந்ததுன்னா ரத்தக்குழாய் வெடித்து சிதறி ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குன்னு பேர். நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு பேசிட்டே இருப்பாங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, கை கால் ஒரு பக்கம் இழுத்துரும், வாய் கோணிடும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வலிப்பு வர ஆரம்பிச்சிடும். இது வந்து மூளையில் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா ஹெமராஜிக் ஸ்ட்ரோக், மூளையில் ப்ளீடிங் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு வழக்கமாக இருக்கிறது தலைவலி, தலை பாரமாக இருக்குது டாக்டர், தலை மேலே யாரோ ஏறி உட்காந்துருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, தலை மயக்கமாக இருக்கும், கிருகிருன்னு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சர்க்கரை நோய்க்கக்கூடிய நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக இருக்கக்கூடிய நரம்பியல் பிரச்சனை அப்படின்னா கை கால் மறுத்து போகிறது, இது வந்து டயாப்டிக் பெரிஃபல் நியூரோபதின்னு பேர் சொல்லுவாங்க. நடக்கும்போது காலெல்லாம் எரிச்சலாக இருக்குது டாக்டர், மறுத்து போன மாதிரி இருக்குது, கால்லாம் குடையுது, தூங்கவே முடியறதில்ல, காலில் மிளகா பொடியை தூங்கின மாதிரி இருக்குன்னு வாங்க. சில பேர் வந்து பஞ்சுமை நடக்க மாதிரி இருக்குது, செருப்பு என் காலில் இருக்கா இல்லையானே தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா முள் குத்துனா கூட உள்ள புண்ணு ஆகி சீர் பிடிச்சா கூட சம்மந்தப்பட்ட நபருக்கு தெரியாது. நம்ம எப்போ மருத்துவரை பார்ப்போம், வலி இருந்தால் தான் மருத்துவரை பார்ப்போம். நமக்கு அந்த முள் குத்தி சீர் பிடிச்சா கூட வலியே இருக்காது, ஏன்னா நரம்பு மண்டலமே பாதிக்கப்பட்டதுனால வலி வந்து அது நம்ம தெரியப்படுத்தாது நமக்கு மூளைக்கு. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா சீல் பிடிச்சி அந்த கிருமி வந்து எலும்பு தாக்கும்போது தான் கால் எடுக்கிறது, கை எடுக்கிறது, அதாவது சர்க்கரை நோய்களுக்கு கால் எடுக்கிறது வெள்ளை எடுக்கிறதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுக்கு எல்லாமே இந்த நரம்பியல் பிரச்சனை இப்படி தான் ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய்க்கக்கூடிய நோய்களுக்கு பக்கவாதம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன.
1: சரி சார், இப்போ அடுத்த ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட பேசியெல்லாம் வருகை. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: நீங்க
2: 10 மணிக்கு முன்னெல்லாம் பேசுற நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க.
1: நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு உங்களுடைய டவுட்
2: என்னன்னு. சுகந்தி அன்பழகன் பேசுறேன் சார்.
0: சரிங்கம்மா.
2: சார், என்னோட கொஸ்டின் பாத்தீங்கன்னா கனவுகள் எதனால வருதுங்க ஐயா? இந்த கட்ட கனவு, நல்ல கனவு சொல்றாங்க, இந்த ஆழ்மனதின் பதிவு, சப்கான்சியஸ் மைண்ட் பதிவு தான் கனவா வருதுன்றாங்க, அதை பத்தியும் ஐயா. இன்னொரு குசினுங்க ஐயா, தூக்கத்துக்கும் மூளையும் எந்த அளவுக்கு பயனுடையதா இருக்கு, எந்த அளவுக்கு தொடர்புடையது, அதை பத்தியும் சொல்லுங்க ஐயா.
0: ஓகே ஓகேங்க, இது வந்து நல்ல ஒரு ஆழமான விஞ்ஞான பூர்வமான ஒரு கேள்வி, கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வந்து நிறைய ஸ்டேஜ் படிநிலைகள் இருக்கின்றன. இது வந்து ரெம் ஸ்லீப், நான் ரெம் ஸ்லீப்னு சொல்லுவோம். ரெம் ஸ்லீப் அப்படிங்கிறது ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப், இன்னொன்று வந்து நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தூக்கத்தில் ரொம்ப படிநிலைகள் இருக்கின்றன, அது ரொம்ப மேலோட்டமாக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப ஆழமாக சொன்னால் உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. அதனால் நம்ம படுக்கும்போது நம்ம ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஆழமாக தூங்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஆழமாக தூங்கும்போது நம்ம ஆழமான சிந்தனைகள், சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் வந்து அன்றாடம் பார்த்த காட்சிகள், நம்ம மனதில் இந்த இருக்கக்கூடிய யோசனைகள், மன அழுத்தத்துக்கான காரணிகள், இதெல்லாம் சேர்ந்து கனவுகளாக வரலாம். இது வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானம் மீறி ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகம் மூலமாக நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் இங்கே நம்ம வந்து இந்த தளத்தில் வந்து விஞ்ஞானத்தை மட்டும் நம்ம பேச கடமைப்பட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த தூக்கத்துக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்கிறது. எப்படி அப்படின்னா இது வந்து சிர்காடியன் ரித்தம்னு பேர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் எல்லாமே, நம்ம எல்லாமே பாலூட்டிகள், அனிமல் மெமல்ஸ்ன்னு சொல்லுவோம், பாலூட்டிகள் தான் நம்ம எல்லாமே, விலங்குகளோடு சேர்ந்து. ஆனால் நமக்கு ஆறாவது திறன் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஹியூமன் சொல்கிறோம், அதாவது பேசும் திறன், சிந்திக்கும் திறன். இது வந்து விலங்குகளுக்கு கிடையாது, விலங்குகளுக்கு 5 திறன் தான் இருக்கின்றன, ஆனால் அதுவும் பாலூட்டி தான். சிங்கம், புலி, கரடி எல்லாமே பாலூட்டி தான், நம்மளும் பாலூட்டி தான். ஆனால் நமக்கு வந்து 6வது திறன் இருக்கிறதுனால நம்ம மனிதர்களாக இருக்கின்றோம். நமக்கு வந்து சிர்காடியன் ரித்தம்னு ஒன்று இருக்குது, அதாவது பகலில் நம்ம விழிப்பாவோட இருக்கிறோம், நம்ம வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம், இரவுனா நம்ம தூங்குறோம். ஆனால் விலங்குகளுக்கு அப்படி கிடையாது, எப்போ வேணால் சாப்பிடும், எப்போ வேணால் தூங்கும். இந்த சிர்காடியன் ரித்தம் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு மூளையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கின்றது, அந்த அசன்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம்னு ஒரு பகுதி இருக்குது. அது வந்து நம்மளை பகலில் வெளிப்படைய வைக்கும், இரவானா தூங்க வைக்கும். அந்த இரவானா தூங்க வைக்கிறதுக்கு மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கப்படுகிறது, அது பிரத்யேகமாக மனிதர்களுக்கு மட்டும்தான் சுரக்கப்படுகிறது, அது பைனியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு சுரப்பிலிருந்து வருகின்றது. இந்த தூக்கம் தவறிவிட்டால் நமக்கு என்ன ஆகும்னா அடுத்த நாள் வந்து தலை பாரமாக இருக்கும், தலைவலி இருக்கும், பகலில் தூக்கம் அதிகமாக வரும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளால் கான்சன்ட்ரேட் செய்ய இயலாது.
1: சரிங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கங்கிறது வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்று தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தூக்கத்தோட ரொட்டீனுமே நிறைய மாறிடுச்சு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறோம் டாக்டர், காலையில் தூங்குறோன்னுவாங்க. சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்து சில நேரம் நைட் ஷிஃப்ட்

0: போவாங்க, காலையில் போவாங்க, இந்த இடைப்பட்ட நேரத்தில் போயிட்டு ஒரு 2 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு திரும்பி 8 மணிக்கு வரவங்க அந்த மாதிரியும் இருப்பாங்க. இப்படி ரொட்டேஷன் மாறுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்கம்ங்கிறது வந்து சரியான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்காது இல்லைங்களா. அப்போது அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளை நரம்பியல் பிரச்சனைகள்லாம் வருமா, இல்லை அது வராமல் தடுக்கிறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்கிறீங்களா?
1: கரெக்டாக, இது வந்து ரொம்ப ரொம்ப தேவையான கேள்வியும் கூட. ஏன்னா நிறைய பேர் இதில் இந்த சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்ட மாதிரி சார், இது வந்து தூக்கத்தை நயக்குன்னு சொன்ன மாதிரி சிக்காடின் ரித்தம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து நம்ம பாடியில் மெயின்டைன் ஆகுதுங்க. ஆனால் வந்து நம்ம பனி சுமையினால, நம்ம பனி கட்டாயத்தினால நம்ம இரவு நேர பனி நம்ம பார்த்து தான் ஆகணும். இப்போ நானும் மருத்துவராக இருக்கு அப்படின்னா இரவு நேர பனி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதுக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இரவில் போய் கட்டாயம் தூங்கி தான் ஆகணுன்ற மாதிரி நம்ம போய் வந்து தூங்கிட முடியாது. நமக்கு இரவு நேரம் நைட் டியூட்டி வருதுன்னா அது பார்த்து தான் ஆகணும். அதே சமயம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரலாம். என்ன மாதிரி பாதிப்பு வரலான்னா, அவங்களுடைய தூக்கம் வந்து சில பேருக்கு, சில பேருடைய மூளை வந்து அடாப்ட் ஆயிடும். அடாப்டிவ் மெக்கானிசம், அதாவது நைட் ஆனால் அவங்க முடிச்சுப்பாங்க, பகலில் டியூட்டி முடிச்சு வந்தால் நல்லா லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டாங்கன்னா 6 மணி நேரம் நல்லா தூங்குவாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி தூக்கம் வராது. ஏன்னா அந்த சிக்காடின் ரத்தம் வந்து அவங்களுக்கு அது அடாப்ட் ஆகிருக்காது. அது யாருக்கு அடாப்ட் ஆகும், யார் அடாப்ட் ஆகாதுன்னு யாருக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து மூளை வந்து தனித்துவமானது, ஒவ்வொருத்தருடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். ரெண்டாவது, இந்த மாதிரி டியூட்டி மாதிரி நைட் ஷிஃப்ட் அதிகமாக பார்க்கக்கூடிய நோயாளிக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தலைவலி அதிகமாக வரலாம், ஸ்ட்ரெஸ் ஹெட்டேக், தலைவலி அதிகமாக வரலாம், ரொம்ப இரிட்டபிள் பிஹேவியர், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, கூச்சல் விடுவாங்க, ரொம்ப சத்தம் போடுவாங்க. மூணாவது, ரத்த கொதிப்பு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது. நான்காவது, கை கால் நடுக்கும், ட்ரெமர்ஸ், கை காலெலாம் நடுக்கும். ஏன்னா எதோ எப்போ பாரு ஒரு பதட்டம் வந்துகிட்டே இருக்கும். அது அதே கிரேவ் ஃபார் ஸ்லீப்னு சொல்ல, தூக்கத்துக்காக இயங்குவாங்க ஆனால் தூங்க இயலாது. இந்த மாதிரி நிறைய காரணம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா எதிர்காலத்தில் பக்கவாதம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
0: சரி சார், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: பாலவாசன் காஃபி வொர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி வொர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
9: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
8: செம்ம டேஸ்ட்,
9: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
10: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
0: சேலம் மற்றும் திருச்சி, மங்கள் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை விளங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேயர்கள் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
12: வணக்கங்க ஐயா.
1: வணக்கங்க.
0: யாரெங்கன்னு பேசுறீங்கம்மா?
12: மணிமேகலை அங்கிராமந்து பேசுறேங்க ஐயா.
0: உங்க சந்தேகம்
12: அதாவது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒரு சுத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் கான்பிடன்ட், அதாவது தைரியமா இருப்பாங்க. அது வந்து ஜீனா, சந்ததியினால் வருதா, அல்லது மூளை, அதுவும் மூளையோட செயல்பாடுங்களா, அதை பத்தின விளக்கம்?
1: இல்லைங்க, ஓவர் கான்பிடண்டா இருக்காங்க அவ்வளவுதானே.
0: அது உடம்புக்கு நல்லதுன்னு கூட சொல்லுவாங்கல்ல சார்.
12: ரொம்ப பயப்படுறதும்.
1: சரி, இது வந்து பாதி வந்து மரபுன்னு சம்மந்தப்பட்டதுங்க, பாதி வந்து நம்முடைய எண்ணங்கள் சம்மந்தப்பட்டது. இது இப்படி தான் அப்படி தான் எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம சந்தப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரும் அவங்களோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்திக்கிறது ஒரு வகை. சில பேருக்கு இயல்பாகவே மரபணு மூலமாகவும் அந்த அந்த அந்த குணம் வந்து இருக்கும்.

0: இதை போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க.
1: சரி சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னென்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கும் மூளை நரம்பு. சார் இப்போ நம்ம எமோஷன்ஸுக்கும் மூளைக்கும் நரம்பியல் பிரச்சனைக்கு வரதுக்கும் என்னென்ன என்னென்ன எமோஷன்ஸ் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துங்கிறது ஏதாவது அறிகுறிகள் இருக்கா?
0: அதான் சார், நம்மளுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது வந்து நம்மளுடைய எண்ணங்கள் பாதி. அந்த எண்ணங்கள்னால மூளையில் வந்து இருக்கக்கூடிய பயோ கெமிக்கல் சாஸ்டர்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கிறது, அது வந்து பேலன்ஸில் இருக்கணும், சரிசமத்தில் இருக்கணும். அது மாறும்போது தான் நம்ம உணர்ச்சிகள் மாறுகின்றன, அதான் எமோஷன்ஸ் சொல்கிறோம். ஸோ உணர்ச்சிகளுக்கு மிக உந்துதல் வந்து எண்ணங்கள் தான். நம்ம பார்க்குற விஷயம், நம்ம யோசிக்கிற தன்மை, நம்ம கேட்குற விஷயங்கள், அது மூலமாக மூளையில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் ஆக்டிவேட் ஆகும்போது, கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் மாறும்போது வரக்கூடிய பாதிப்பு தான் இந்த எமோஷன்ஸு பாதிக்கப்படுறது.
1: சரி சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸுன்றது வந்து நம்ம பேசணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய தீய பழக்கங்கள் எண்ணங்கள் இருக்குன்ற போது தீய பழக்கங்களும் இருக்குது. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா மது, அப்புறம் போதை, புகை, இப்படி நிறைய பழக்கங்களும் வந்து நம்ம மனிதர்கள் வந்து நிறைய அடிமையாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த நரம்பியல் மூளை மற்றும் நரம்பியல் பிரச்சனைகள்
0: மிக முக்கியமான கேள்விங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ நம்முடைய தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக மாறிடுச்சு. இப்போ புகைப்பழக்கம் இல்லாத மனிதர்களே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இது ரெண்டாவது, புகைப்பழக்கம் வந்து ஒரு ஒரு நல்ல கேரக்டராக மிகைப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நம்ம கொஞ்சம் போயிட்டுருக்கோங்கிறத நம்ம எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். புகைப்பழக்கம், மது பழக்கம் மற்றும் போதை பழக்கம் மிக ஆபத்தானது. போதை பழக்கம் தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் இது தனி மனித ஒழுக்கம் என்னைக்கு மாறுதோ அப்போ தான் இந்த பழக்கத்திலிருந்து நம்ம சமுதாயம் விடுபடும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கேடுகட்ட இந்த பழக்கங்களால் என்ன ஆகும் அப்படின்னா நரம்பியலில் வந்து பல பிரச்சனைகள் வரலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா வழக்கம் அது மற்ற உறுப்புகள் பாதிப்பு ஏற்படலாம். அது நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புகைப்பக்கம் பழக்கிறதுனால நுரையீரலில் புற்றுநோய் வருது, நிறைய திரைப்படங்களில் காட்சிகளில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. புற்றுநோய் வரலாம், நுரையீரலில் இதை வயிற்றில் புண்ணு வரலாம், வயிற்றில் கட்டி வரலாம். இது மட்டும் இல்லாமல் மது பழக்கத்தினால கல்லீரலில் பாதிப்பு ஏற்படலாம், கல்லீரல் ஃபெயிலியர் வரலாம், கல்லீரலில் புற்றுநோய் வரலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த போதை பழக்கம் இருக்கிறனால என்னாகனா மூளை மழுங்கி போய்விடும். மூளை மழுங்கி போகிறதுனால ஞாபக மருதி இருக்காது, எந்த தொழில் அவங்களால செய்ய முடியாது, கை கால் நடுக்க வர ஆரம்பிச்சிடும், ஒரு டம்ளர் பிடிச்சி தண்ணி குடிக்க முடியாது, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடியாது. அப்புறம் பக்கவாதம் வரலாம், தலைவலி அதிகமாகலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த நடுக்க நோயின்னு சொன்னோம் இல்லையா, அந்த நடுக்க வாதம் அது வரலாம், கை கால்கள் மறுத்து போன மாதிரி இருக்கலாம், ஞாபக மருதி அதிகமாகலாம். இதெல்லாமே வந்து ஆபத்தான ஒரு நரம்பியல் பிரச்சனைகளை உருவாக்கும். இந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி இந்த தீய பழக்கங்களாக வரக்கூடிய பிரச்சனைகளை நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே பரிபூர்ணமாக குணப்படுத்த இயலாது. அதனால் வருமுன் காப்பதே நல்லது. இந்த புகைப்பழக்கம், மது பழக்கம், போதை பழக்கம் யாருக்காவது இருந்ததுன்னா இந்த காணொலியை கேட்கக்கூடிய நேயர்கள் தயவு செய்து இந்த பழக்கத்தை இன்னோட கைவிட்டு விடுங்க.
1: சரி சார், அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்,
1: யாருங்க பேசுறீங்க?
2: தருமபுரி நகர பகுதியில் இந்த கமர்ஸ் பண்ணி பேசுறீங்க.
1: சேகர். சேகர், சரி, உங்களுக்கு சந்தேகம்
2: சார். காது கீழே நரம்புல இருந்து கை வரைக்குமே வலிக்கும் சார். வண்டி ஓட்டும் போது கையை நேரா பிடிச்சோன்னா வலிக்க ஆரம்பிக்குது சார். அது நரம்பு ப்ராப்ளமா வேற ஹார்ட் ப்ராப்ளமா சார்?
0: இல்ல, காதுக்கு கீழே இருந்து கழுத்துல ஜவ்வு விலகி நரம்பு நசுங்கப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்க் கொலாப்ஸ் சொல்லுவோம். இது பேர் செர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ் அப்படின்னு பேருங்க. அது கழுத்து தேய்மானத்தெல்லாம் வரக்கூடிய பாதிப்பு. அந்த நரம்பு வந்து கழுத்துக்கு கீழே, நீங்க சொன்ன மாதிரி காதுக்கு கீழ்பகுதியிலிருந்து தோள்பட்ட வழியா கை வழியா நுனியை இந்த ஆள்காட்டி வலுக்கு வரும். அது வந்து மருத்துவ போன மாதிரி இருக்கு, ஷாக் அடிக்க மாதிரி இருக்குன்னா கட்டாயம் வந்து கழுத்துல நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை செய்ய வேண்டும். நீங்க வந்து வெயிட் தூக்கக்கூடாது, கடினமான வேலைகள் செய்யாதீங்க. படுக்கும்போது தலைகாணி சன்னமா வச்சுப்படுங்க. யார் கூப்பிட்டாலும் உடம்போட திரும்புங்க. ரொம்ப அதிகமா வண்டி ஓட்டுறது, டிவி, மொபைல், சிஸ்டம் வாட்ச் பண்றதுல அவாய்ட் பண்ணிக்கணும். கை கால்கள் வந்து டெய்லியுமே ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ், கை கால்கள் பயிற்சி செய்ய வேண்டும். எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து பார்க்கறது நல்லதுங்க.
1: சரி சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீங்க சொன்னீங்க கை கால்கள் வந்து ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குற அந்த ஒரு ஃபெசிலிட்டிக்குள்ளேயும் வந்துட்டோம். ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம்லாம் கண்டினியூவாக உட்காந்து வேலை பார்க்குறவங்களாம் நான் பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி ஏற்படும், அதே மாதிரி பின்னாடி அந்த ஸ்பைனல் கார்டுங்கிற அந்த இடத்துல வந்து ரொம்ப வலி ஏற்படும்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? மூளை மற்றும் நரம்பியல் பிரச்சனைகள் பாதிப்பு ஏதாவது வருமா? அவங்களுக்கு வந்து ப்ரிகாஷனாக அவங்க என்ன பண்ணலாம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உட்காறது கூட இப்படி உட்காருங்க, இப்படி உட்காராதீங்கன்னு சில டாக்டர் சொல்கிறாங்க. அது ஏதாவது வழிமுறைகள் என்னென்ன?
0: ரொம்ப தேவையான கேள்வி. இது வந்து நம்ம உட்காந்துட்டே வேலை செய்யறது வந்து நம்ம விரும்பி வேலை செய்யலை, நமக்கு

0: கொடுக்கப்பட்ட பணி அந்த மாதிரி பணியே இருக்கு. இது வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைல்னு பேர். செடன்டரி லைஃப் ஸ்டைல்னா நம்ம ஒரே இடத்துல நாளுக்கு ஒரு 10க்கு 10 ரூம்லேயே நம்ம அறையிலே உட்காந்துட்டு கம்ப்யூட்டரை வாட்ச் பண்ணி அதே நம்ம 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய கால கட்டாயத்தில் நிறைய பேர் இருக்கிறோம். இது வந்து இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, முதல் விஷயம் வந்து உடல் பருமன். நம்ம உட்காந்துருக்கனால உடல் பருமன் ஏற்படும். உடல் பருமனால் ஏற்படுகின்ற மற்ற நரம்பியல் பிரச்சனைகள், அதாவது பக்கவாதம், கழுத்து வலி, இடுப்பு வலி எல்லாமே வரலாம். ஏன்னா உடல் எடை அதிகமாகச்சுன்னா நமக்கு ஸ்பைனல் ஆக்சஸில் ப்ரெஷர் அதிகமாகும். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வரது நீங்கள் சொன்ன மாதிரி இடுப்பு வலி, கழுத்து வலி வரும். நம்ம உட்கார பொசிஷன் ரொம்ப முக்கியம். எப்படின்னா நம்ம பேக் ரெஸ்ட் எப்பயுமே இருக்கணும். நம்ம கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப குனிஞ்சு பார்க்கக்கூடாது. நம்ம கம்ப்யூட்டருக்கும் நம்ம கண்ணுக்கும் ஏறத்தால ஒரு வந்து 20 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். அந்த இடைவெளி இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஸ்பைனல் ஆக்சிஸ் வந்து ரொம்ப பெண்ட் ஆகாது. மூணாவது, வி ஷுட் ஹாவ் அடிக்வேட் மைக்ரோ பிரேக்ஸ்ன்னு சொல்லுவோம். மைக்ரோ பிரேக்ஸ்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம அந்த இடத்த விட்டு எந்திரிக்கணும். எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம், நம்ம கொலீக்ஸோட மூவ் பண்ணலாம், ஏதாவது பேசலாம். நம்ம 5 நிமிஷம் கழிச்சு தான் வந்து உட்காரணும். சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் அப்படிலாம் ஓகே எந்திரிக்க பண்ண முடியாது, நான் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங் இருப்பேன், நான் வந்து ஜூம் மீட்டிங்கில் இருப்பேன், நான் வந்து கண்டினியூஸாக உட்காந்து தான் ஆகணும் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம 12 மணி நேரமும் ஒரே மீட்டிங்ல இருக்க போகிறதில்ல. டைம் கிடைக்கும்போது, நேரம் கிடைக்கும்போது நம்முடைய பிரேக்ஸை நம்ம எடுத்துக்கணும். அது எப்போ நம்ம எடுத்துக்க பழகிறோமோ அந்த மாதிரி பாதிப்பு இல்லை. இதெல்லாம் மீறி நம்மளுடைய பணி ஓய்வு நேரங்களில் நம்முடைய நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ கட்டாயம் நம்ம பயன்படுத்த வேண்டும்.
1: சரி சார், நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் இளம்பெற இடைவெளிக்கு பிறகு.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
8: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
9: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
10: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
11: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
12: சார், நம்ம கூட இன்னொரு நேயர் இணைப்புல இருக்காரு, அவரோட பேசிடலாம். வருக, வணக்கம்.
13: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
12: வணக்கங்க.
13: வணக்கம் வணக்கம்.

0: ரொம்ப சந்தோஷம் ஐயா, நிகழ்ச்சி சிறப்பா போயிட்டு இருக்கு. நான் வேலூர்ல இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கங்க
0: ஐயா. எனக்கு என்ன கேள்வினா, இந்த மூளை வயதாகும் பொழுது நினைவு திறன் அப்படிங்கறது கொஞ்சம் தப்புது, இது எதனால? இப்ப என்னுடைய தாத்தாவுக்கு வயது 95 ஆகுது, திடீர்னு நினைவு திறன் வருது, அப்ப நல்லா பேசுறாரு, திடீர்னு பார்த்தா அந்த நினைவு தப்புது. இது வயதாகிறதுனாலதான் இது எப்படி பண்ணலாம்?
1: கட்டாயம் கட்டாயம் இதுதான். இது வந்து வயதாகும் போது இயற்கையாக வரக்கூடிய தேய்மானம். இது எப்படி, நம்ம வயதாகும் போது முடி நரைக்குதோ தோல் சுருங்குதோ அது போல தான். இது பேர் வாஸ்குலர் டிமென்ஷியான்னு பேர். வயதாகும் போது மூளையில் ரத்த குழாயில் வந்து ரத்த ஓட்டம் குறையும். குறையும் போது மூளையில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் குறையினால வரக்கூடிய பாதிப்பு. நமக்கு மெமரி சர்க்கியூட் நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். அது வந்து அந்த பேப்பர் சர்க்கியூட் அப்படின்னு ஒரு சர்க்கியூட் இருக்கிறது. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் மெயின் சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி, அதுதான் நம்ம மெமரியை வந்து கனெக்ட் பண்ணோம். அந்த கனெக்டிங் மெக்கானிசம் போயிடும். அதனால் ஒரு பல புள்ளிகளை வந்து இணைச்சாதான் ஒரு ஒரு வட்டம் வரைய முடியும் இல்லையா. அதே போல பல புள்ளிகளாக இருக்கிற அந்த இணைப்பு திறன் வந்து இந்த சர்க்கியூட் செய்யுது. இப்போ இந்த ரத்த ஓட்டம் குறையினால என்ன ஆகும்? அந்த சர்க்கியூட் வேலை செய்யாததுனால அப்பப்போ ஞாபகம் வரும், அப்பப்போ ஞாபகம் வராது. இது இயற்கை. இது வாஸ்குலர் டிமென்ஷியான்னு பேர். இதுக்கு வந்து எந்த மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது 95 வந்த ஒரு நபருக்கு இந்த இயற்கையாகவே இந்த தேய்மானமும் ஞாபகம் மருந்து இருக்கும். அது வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து இயற்கைக்கு மாறாக நம்ம மருத்துவ விஞ்ஞானம் செல்ல இயலாது. அதை நம்ம வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்க.
2: சரி சார், இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரெண்டு நிறைவு கேள்வி கேட்டுருணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ரெண்டுத்துக்கும் நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த ஜெனட்டிக் ரீதியாக இந்த மூளை மற்றும் நரம்பியல் பிரச்சனைகள் ஏதாவது வருமாங்க சார்? அது ஒரு கேள்வி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவராக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளை நரம்பியல் பிரச்சனைகளே வராமல் தடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து நம்ம ஜனங்க மக்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: கட்டாயம். இது வந்து மரபணு மூலமாக வரக்கூடிய நரம்பியல் பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று சில்ட்ரன், இன்னொன்று அடல்ட்டு. குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிறது. அதேமாதிரி வந்து மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லுவோம். அது வந்து மூளையில் சில கெமிக்கல்ஸ் அதிகமாக சேர்றதுனால மூளை வளர்ச்சி குறையிறது. அப்புறம் வந்து செரிபரல் பால்சின்னு சொல்லுவோம். மூளை வளர்ச்சி கூடாது, சொந்தத்திலே கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மரபணு மாறும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மூளை வளர்ச்சி குறைஞ்சிருக்கும். ஒன்று தலை சின்னதாக இருக்கும், தலை பெருசாக இருக்கும், சரியாக பேசாது, காது கேட்காது, நடக்க முடியாது, நடக்கும்போது காலெல்லாம் பின்னிக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தை இந்த பாதிப்புலாம் வந்து குழந்தைங்களுக்கு வரலாம். இதெல்லாம் வந்து கன்ஜினென்டல் ஆர் ஜெனட்டிக் ரிலேட்டட் சைல்ட்ஹுட் பிரெயின் டிசீசஸ். இது வந்து பெரியவங்களுக்கு வச்சுக்கலாம். பெரியவங்களுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மரபணு மூலமாக பரவது பக்கவாதம் தான், ஸ்ட்ரோக், ஃபேமிலி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். பக்கவாதம் வரலாம், வலிப்பு நோய் வரலாம். அப்பா அம்மாவுக்கு வலிப்பு இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லா குழந்தைகளும் வரதில்லை, அல்லது ஒரு தலைமுறை மாறி கூட வரலாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கை கால் நடுக்கம், ட்ரம்மர்ஸ்ன்னு சொல்லுவோம், எசென்ஷியல் ட்ரம்மர்னு பேர். 5 தான் ஆகும் குழந்தைக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா கை கால் நடுக்க இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் குடும்பத்தில் அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருக்கும் கை கால் நடுக்க இருக்கும். அவங்களுக்குலாம் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்கு வர்றது எசென்ஷியல் ஆர் ஃபெமிலியல் ட்ரம்மர்னு பேர். இந்த மாதிரி சில நோய்கள் வந்து குடும்பங்களில் மரபணு மூலமாக பரவலாம். ரெண்டாவது முக்கியமான கேள்வி வந்து கடைசி கேள்வியும் கூட, இப்போ வந்து இன்றைய காலகட்டங்களில் நமக்கு மூளை நரம்பியல் பிரச்சனைலேருந்து நம்மளை நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நல்ல கேள்விங்க. நம்ம வாழ்க்கை முறையில் வந்து மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா தனி மனித ஒழுக்கம் கட்டாயம் இருக்க வேண்டும். புகைப்பழக்கம், மது பழக்கம், போதை பழக்கத்தை எக்கானு கொண்டும் நம்ம ஆகக்கூடாது. உடல் பருமன் அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ், நமக்கு வந்து உடல் பருமனுக்கேற்ற ஹைட்டு, ஹைட்டுக்கேற்ற உடல் பருமன் அப்படின்றத கணக்கு போட்டு நம்ம பார்த்துக்கணும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி கட்டாயம் வந்து தினமுமே நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதை கடைபிடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எதுக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கணும், ரொம்ப யோசிக்கிறது கொள்றெல்லாம் தவிர்த்தணும். மிக மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஸ்க்ரீன் டைமை குறைச்சிக்கணும். டிவி, மொபைல், சிஸ்டம், வாட்ச் பண்ணி கட்டாயம் குறைக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் 10 மணி நேரம் கம்ப்யூட்டர் வேலை செஞ்சாலும் நீங்கள் வேலை செய்கிறது தவிர்க்க முடியாது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தனி மனித நம்மளுடைய பர்சனல் யூஸுக்காக மொபைல் நிறைய வாட்ச் பண்ணுறதை கட்டாயம் குறைக்கணும். முக்கியமாக குழந்தைங்க கையில், பள்ளி பருவத்தக்கூடிய மாணவர்கள் கையில் மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு அவங்கள அந்த நேரத்தை கழிக்க விட்டு அதை பெருமையாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தவறான எண்ணத்தை நம்ம போக்க வேண்டும். குழந்தைங்க அழுதா உடனே ஃபோனை கொடுத்து நம்ம அழும்போது நிலாவை காட்டி நமக்கு நம்முடைய தாய் வந்து உணவு ஊட்டி நம்மளா வளர்ந்துருக்கும் இந்த சமுதாயத்தில். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே குழந்தைங்க அழுதானா கையில் ஃபோனை கொடுத்து பாட்டு போட வச்சு, சினிமா பாட்டை போட வச்சு அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற ஒரு தவறான கலாச்சாரத்தை நோக்கி நம்ம சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து எல்லாருமே நம்ம யோசிச்சு மாறணும். நம்ம ஃபோனை பார்க்கறதை விட்டுட்டு நம்ம நல்ல புத்தகம் படிக்கலாம், நல்ல மியூசிக் கேட்கலாம், எதுவுமே இல்லையா வீட்டில் கொண்டு 4 பேர் உட்காந்து பேசலாம். பேசுறதே குறைஞ்சு போயிடுச்சு. கம்யூனிகேஷன் கேப்புங்கிறது ரொம்ப வந்துடுச்சு நமக்கு. நம்ம எல்லாருமே நம்ம நம்ம நம்ம ஒரு தனித்தனி தீவாக தான் அந்த சமுதாயம் ஒன்னா பார்த்தோம்னாலும் நம்ம எல்லாரும் தனித்தனி தீவாக வாழ்றோம். எல்லாம் ஏன்னா எல்லாரும் நம்மளோட ஃபோனோட அடங்கி இருக்கிறோம். நம்முடைய எல்லா விஷயமும் ஃபோன்ல தான் இருக்கு. அந்த மாதிரி நிலமில தான் இன்னைக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நான் சொன்னது சாதாரண இருந்தாலும் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும், சமுதாயம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா எல்லா கையும் ஒன்னா கை தட்டினா தான் ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு கர ஓசை உருவாகும். அப்போ தான் வந்து வலிமையான பாரதத்தை நோக்கி இந்த சமுதாயம் ஆரோக்கியமாக செல்லும்.
2: சரிங்க சார், நிறைய தகவல்கள் வந்து எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளை மற்றும் நரம்பியல் பிரச்சனைகள்ல வந்து நம்ம தற்காத்து கொள்வதற்கான வழி அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. மிக்க நன்றிங்க சார். இன்னைக்கு நிலையத்திற்கு வந்து எங்களுடைய சந்தேகங்களுக்கு, நேர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்ததற்கு மிக்க நன்றி.
1: ரொம்ப நன்றி. நன்றி.
2: நேர்களை நிறைவேற்கிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்று மூளை மற்றும் நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படிங்கிற தலைப்பில் நம்மளோட நேரலையில் பங்கேற்று நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கமளித்தார் தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தலைமை மூளை நரம்பியல் மருத்துவர் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
5: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை மலபார் கோல்டு அருகில் தர்மபுரி.
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
6: உப்பு விக்க போனா மழை வருது, மாவு விக்க போனா காத்தடிக்குது. வழக்கமான புலம்பலோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. வழக்கமான பதிலையே நானும் சொன்னேன், மழை வரும்போது மாவு விக்க போங்க, காத்தடிக்கும் போது உப்பு விக்க போங்க, ஏன் மாத்தி போறீங்க? வாழ்க்கையின் ஓட்டத்தில் தடைகளே வரக்கூடாது என்றுதான் எல்லாரும் வேண்டுகிறோம். சிறு தடை வந்துவிட்டால் கூட சலித்து கொள்ளும் நண்பர்கள் ஏராளம். வண்டியை எடுத்துட்டா சாலையில் சல்லுன்னு போகணும். இடையில வேகத்தடைகள் வரக்கூடாது, ஏன் சிக்னல்கள் கூட வரக்கூடாது. ஆக்சிலேட்டரில் காலை வச்சா எடுக்கவே கூடாது, போய்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு ரோடு வேணும் சொன்னார் புகழ்மதி. அப்படி ஒரு சாலையும் இருக்கத்தான் இருக்குது புகழ்மதி, ஆனால் அந்த சாலையில் போன யாரும் திரும்பி வந்ததே கிடையாது. நான் சொன்னேன், உங்கள் நக்களுக்கு அளவே கிடையாதா? சலித்து கொண்டார் நண்பர். தடங்கல்களும் தடைகளும் பிரிவுகளும் சந்திப்புகளும் இல்லை என்றால் சுகமான சாலை பயணம் என்பதே இல்லாமல் போய்விடும். வருத்தங்களும் தோல்விகளும் போட்டிகளும் தடைகளும் இல்லை என்றால் வாழ்க்கையும் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். நம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் தடைகள் வருகின்றன. நாம் ஒவ்வொருவரும் அந்த தடைகளை எப்படி பார்க்கிறோம்? ஓர் அழகான கதை. தனி மனித வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் வருகின்ற தடைகளை மனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை கண்டறிய நினைத்தார் ஒரு நாட்டின் ராஜா. நகரத்தின் ஒரு சாலையில் ஒரு பெரிய பாறாங்கல்லை நகர்த்தி கொண்டு வந்து அதிகாலையில் போட்டார். சாலையில் வருகிற போகிறவர்கள் இந்த பாறாங்கல்லை என்ன செய்கிறார்கள் என்று ஒளிந்திருந்து பார்த்தார். சில பெரிய பணக்காரர்கள் தேர்களில் வந்தார்கள். தேர்களை நிறுத்தி தடையாக கிடந்த பாறாங்கல்லை பார்த்தனர். சாலையின் நடுவில் பாறைகள் கிடைக்கின்றனவே, இந்த நாட்டையும் ஒரு ராஜா ஆளத்தானே செய்கிறார். இப்படி சாலையில் இடைஞ்சல் இருக்கிறது, அவருக்கென்ன சொகுசாக அரண்மனையில் மலர் மஞ்சத்தில் சௌகரியமாக இருப்பார் என்று சபித்து கொண்டே தேர்களை ஓரமாக நகர்த்தி கடந்து சென்று விட்டனர். சில அரசு அலுவலர்கள் அந்த சாலையில் வந்தனர். பாறாங்கல்லை பார்த்ததும் அயர்ந்து போயினர். இந்த நாட்டில் அரசாங்கம் நடக்கின்றதா என்ன? அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நிர்வாகம் சீர்குலைந்து கிடக்கிறது என்று திட்டிக்கொண்டே பாறையை கடந்து சென்றனர். எல்லாவற்றையும் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தார் ராஜா. சிறிது நேரத்தில் அந்த சாலையில் நெல் மூடைகளை ஏற்றி கொண்டு ஒரு ஏழை விவசாயி மாட்டு வண்டியில் வந்தார். சாலையில் தடையாக பாறாங்கல் கிடப்பதை பார்த்தார். தோளில் கிடந்த துண்டை எடுத்து தலையில் முண்டாசு கட்டினார். வண்டியிலிருந்து இறங்கி தனியொரு மனிதனாக பாறாங்கல்லை புரட்டி சாலையோரத்திற்கு தள்ளினார். ஆச்சரியம், அந்த பாறாங்கல்லை புரட்டும் போது அதன் அடியில் ஒரு துணிப்பை கிடந்ததை பார்த்தார். எடுத்து பிரித்தால் உள்ளே சில தங்க நாணயங்களும் ஒரு

0: எழுதப்பட்ட காகிதமும் இருந்தது. படித்தால், நன்றி, இந்த பாறாங்கல்லை அகற்றியதற்கு நான் அளிக்கும் பரிசு, இப்படிக்கு ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. ஏழை விவசாயிக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பாறாங்கல்லை அகற்றுவது சமூக சேவை, அதற்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த சேவையை செய்ததற்கு தங்க நாணயங்கள் பரிசு, இதற்கு ஒரு மகிழ்ச்சி. மறைந்திருந்த ராஜா வெளியே வந்தார். விவசாயியை பாராட்டினார். தடைகளை பார்த்து வருந்துவதோ ஒதுங்கி செல்வதோ எந்த பயனையும் தராது. ஆனால் எதிர்கொண்டு தடைகளை தாண்ட தாண்ட நமக்கு பரிசுகள்தான். வாழ்க்கையில் நமக்கு வரும் ஒவ்வொரு தடையும் நாம் மேலும் வெற்றி பெறும் வாய்ப்புக்கான பரிசினை வைத்திருக்கிறது. நம்புவோம் நாளையும் நமது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி.

0: நமது
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: சிம்படியும் சிலிருக்கும் இசை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் நிகேற்ற சிக்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
5: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
6: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
7: திருச்செங்கோடு வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோ 2633.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1,500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
11: ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.

0: அருள் புரிவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். ஐயனும் அன்னையும் கருணை பொழியும் புண்ணிய தலமாக பக்தர்களின் மனக்குறைகளை நீக்கி நம்பிக்கையையும் நிம்மதியையும் வழங்கும் இந்த ஆலயத்தில் தினமும் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இக்கோவிலின் வரலாற்றை குறித்தும் கோவிலில் நடைபெறும் சிறப்பு பூஜைகள் குறித்தும் எடுத்துரைக்கிறார் கோவிலின் அர்ச்சகர் மணிகண்டன் அவர்கள்.
1: வணக்கம் சாமி, இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
2: நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேரன்பு சார்ந்த மெய்யன்பர்களே, தாய்மார்களே, பத்தகோடிகளே, குழந்தை செல்வங்களே, தருமபுரி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய தீயணைப்பு நிலைய வளாகத்தில் எழுந்திரளி இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரகதாம்பாள் சமேத அருளீஸ்வரர் திருக்கோயிலாகப்பட்டது. 1970 இருந்து இந்த ஆலயம் இங்கு இருக்கிறது. அன்றைய தினம் சேலம் மாவட்டத்தை தலைநகரமாக கொண்டிருந்த இந்த ஊரிலே சுமார் 40-50 வருடங்களுக்கு முன்பாக தீயணைப்பு நிலையத்தில் எந்த விதமான தொந்தரவுகள் ஏதாவது இருந்தால் கூட அந்த இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் எடுத்த ஒரு பெரிய ஒரு அமைப்பு தான் இந்த சிவன் கோவில். அன்னைக்கு இந்த ஆலயம் ஆகப்பட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டு தீயணைப்பு நிலையத்தில் ஒர்க் பண்ணவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த லிங்கம் ஆகப்பட்டது திருவண்ணாமலையிலிருந்து கொண்டு வந்த லிங்கம். ஈசான்யத்திலே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கிரிவலம் எல்லாம் போயிருப்பீங்க. அந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில் 8 ஆலயம் இருக்கிறது. அந்த 8வது லிங்கம் ஈசான்ய லிங்கம். அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் ஈசான்ய லிங்கமாக இருக்கக்கூடிய இடத்துல போய் இந்த சிவனை கொண்டு வந்தது. நம்ம சிவனாகப்பட்டவர் ஒரு 1.5 தான் இருப்பார், ஆனால் இருந்தாலும் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரியது அப்படிம்பாங்க. அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்து அங்கேருந்து இவங்களுக்கு தெரியாமல் கொண்டு வந்து வச்சு கோவிலை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம பொதுமக்களோட ஒத்துழைப்பில் வரக்கூடிய பக்தர்களுடைய அன்பிலையும் ஆதரவினாலும் சிறப்பான முறையில் மிக பிரம்மாண்டமாக இன்னைக்கு இந்த கோவில் கட்டி மண்டபங்கள்லாம் போட்டு 2004 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். 2016 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். ரொம்ப சிறப்பான முறை 2 12 வருடங்களுக்கு ஒவ்வொரு முறை சிறப்பாக பண்ணிச்சு. சுவாமி சிறிதாக இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். பிரகதாம்பாள் இடது பாகத்தில், வலது பாகத்தில் விநாயகப் பெருமான், இடது பாகத்தில் முருகப்பெருமான், நிறுதி மூலையில் ஐயப்ப சுவாமி, அதே போல தெற்கு திசையை நோக்கி தட்சிணாமூர்த்தி, வடக்கு திசையை நோக்கி துர்கா பரமேஸ்வரி, தெற்கு பார்த்து சண்டிகேஸ்வரர், அதே போல தெற்கு பார்த்து காலபைரவர், ஈசான்யத்தில் நவகிரகங்கள், எங்கேயுமே இல்லாத இடத்த கோயில போல. இங்கே ஒரு இன்னொரு சிறப்பு என்னன்னா, சனி பகவான் வந்து தனியாகவும் இருக்காரு, நவகிரகத்தில் இருக்காரு. மேற்கு பார்க்கு சனி பகவான் தனியாகவும், நவகிரகத்திலே சனி பகவான் தனியாகவும் ரொம்ப சிறப்பாக இந்த கோயிலில் இருக்காரு. அதே போல இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னா, கார்த்திகை மாதம் தீப திருவிழா ரொம்ப சிறப்பு, ஐப்பசி மாதம் செய்யக்கூடிய பௌர்ணமி அன்னாபிஷேகம் சிறப்பு, அதே போல மார்கழி மாதம் நடக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பு, சிவராத்திரி விடிய விடிய 4 மாசி மாதம் நடக்கக்கூடிய மகா சிவராத்திரி விழா, 4 பூஜை விடிய விடிய சிறப்பான முறையில் பூஜைகள் அன்னதானங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் இந்த ஆலயத்துக்கு அனைவரும் ஒரு முறை வந்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பாக 100% வேண்டன வரத்தை தருவதற்காகவே அவருக்கு அருளீஸ்வரர் அப்படின்னு திருநாமம் கொண்டது. அருளை வாரி வழங்குபவர் அப்படிங்கிறனால்தான் அவருக்கு அருளீஸ்வரர் அப்படின்னு பேருண்டு. இடது பாகத்தில் தகதாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய நாமத்தில் அம்பாள் இருக்கா. அதனால் அதே போல் அம்பாளுக்கு ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய ஆடிப்பூரம் ரொம்ப சிறப்பான முறையில் வளகாப்பெல்லாம் பண்ணி, அம்பாளுக்கு திருக்கல்யாணம் எல்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பான முறையில் ஆடிப்பூரங்கள், திருவிளக்கு வழிபாடு மிக சிறப்பான முறையில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. சங்கடசூர்த்தி நாளில் விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், பிரதோஷ நாளில் சுவாமிக்கு பிரதோஷ வழிபாடு, அம்பாளுக்கு ராகுகால நேரங்களில் வழிபாடு, காலபைரவருக்கு தேய்பிரி அஷ்டமி நாட்களில் வழிபாடு, இதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய பூஜையெல்லாம் மிக சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெறுது. ஒவ்வொரு பூஜையும் ஆலயத்துடைய தகவல் பலகையில் எல்லாம் எழுதிடுவோம். எல்லோரும் வந்து சாமி தரிசனம் பண்ணுவாங்க, எல்லாம் வந்து பார்ப்பாங்க. நம்ம பக்கத்தில் செந்தில் நகர், கலெக்டரேட்டு, காலேஜ் இந்த பக்க இடங்களில் இந்த கோவிலை தெரியாதவங்க யாருமே இல்லை. கலெக்டர் ஆஃபீஸ் வந்தால் அருளீஸ்வரர் கோவில் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் சாமி வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்தவர், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அதனால் 40 முன்னால் கொண்டு வந்தாலும் அவங்களுடைய பாதுகாப்பும் ப்ளஸ் நம்மளுடைய ஒத்துழைப்பும் எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோவில் கட்டினாலும் அந்த சிவனை மட்டும் நாங்கள் மாற்றவே இல்லை. அந்த சிவன் தான் இன்றைக்கி 45 வருஷமாக இந்த இடத்துல இருந்து அவர் தான் இவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி இவ்வளோ பெரிய கோவிலை

தருமபுரி நகரின் தீயணைப்பு நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள இத்திருத்தலம் பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையை பெற்ற சிவாலயமாக விளங்குகின்றது. இங்கு அருள்பாலிக்கும் மூலவர் அருளீஸ்வரர் அம்பாள் பிரகதாம்பிகை ஆவர். இறைவனும் இறைவியும் அருள், அமைதி, ஆன்மீக நிறைவு

0: கட்டி ரொம்ப சிறப்பான முறையில் நமக்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு.
1: சரிங்க, இந்த கோயில் நடக்கக்கூடிய மாதாந்திர பூஜைகளை பற்றி சொல்லுங்கள்.
0: இந்த கோயிலில் நடக்கக்கூடிய மாதாந்திர பூஜைகள் அப்படின்னா பிரதோஷ காலம் வளர்பிறை தேய்பிறை ரெண்டு பிரதோஷம், அதே போல் காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி பூஜை, மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி, அதே போல் சங்கட சுர்த்தி பௌர்ணமி கழிச்சு வரக்கூடிய சங்கட சுர்த்தி, ஐயப்ப சாமிக்கு ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரக்கூடிய மாதப்பிறப்பு, நவகிரகங்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பூஜைகள், இந்த மாதிரி எல்லா பூஜையும் சாமி அம்பாள் எல்லாத்துக்கும் நடந்துகிட்ருக்கு.
1: சரிங்க, இப்போ ஆண்டு திருவிழாக்கள்னு என்ன சொல்லலாம்?
0: ஆண்டு திருவிழாக்கள் அப்படின்னா சிவராத்திரி ரொம்ப வருஷத்தில் ஒரு நாள் மிக சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாலு கால பூஜைகள், முதல் காலம் 28 வகையான அபிஷேகம், ரெண்டாவது காலம் 108 சங்காபிஷேகம், மூணாவது காலம் ருத்ராபிஷேகம், நாலாவது காலம் சிறப்பு மகாபிஷேகம் தீபாராதனை, சாமிக்கு வெள்ளி கவச்சமெல்லாம் சாத்தி நடைபெறும். அதே போல் ஆனி மாதத்தில் மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம் தன்னைக்கு நமது பிரகதாம்பாளுக்கும் நமது நடராஜ பெருமானுக்கும் பிரதோஷமூர்த்திக்கும் சாமிக்கு அன்னைக்கு காலம் வர ஆருத்ரா தரிசன அபிஷேகம் எல்லாம் பண்ணி சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி சாமி கோயிலை சுற்றி வந்து ஊஞ்சலில் வச்சு ரொம்ப சிறப்பான முறையில் அந்த திருக்கல்யாணம் ஆகப்பட்டது நடைபெறும். அதனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிர நட்சத்திர தன்னைக்கு இந்த வைபவம் ஒவ்வொரு முறையும் நடக்குது. அதனால் எல்லோரும் இதை வந்து பார்க்கலாம். அதே போல் அம்பாளுக்கு ஆடி மாதம் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் நடக்கக்கூடிய பூர நட்சத்திர தன்னைக்கு திருவாடிபுரம் வளகாப்பு உற்சவம் சிறப்பு வளையல் அலங்காரங்கள் சாமிக்கு திருவிளக்க வழிபாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதனால் அதையும் வந்து எல்லோரும் பார்க்கலாம். விசேஷங்கள் பெரிய விசேஷம் அப்படின்னா வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் 2.5 வருடங்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி விழா சிறப்பாக நடைபெறும். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வரலட்சுமி விரதம் அம்பாளுக்கு சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெறும். ராகுகேது பயிற்சி 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ராகுகேது பயிற்சி, விசேஷமாக இருக்கக்கூடிய அனைத்து வைபவங்களும் இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் வழிபாடுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். விநாயக சதுர்த்தி அதே போல் ஒவ்வொரு வருடமும் ஐயப்ப சாமிக்கு நடக்கக்கூடிய மகர ஜோதி ரொம்ப சிறப்பாக நடக்கும். விநாயக பெருமானுக்கு விநாயக சதுர்த்தி வழிபாடு சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் பங்குனி உத்தரம் வைகாசி விசாகம் இந்த நாட்கள்லாம் முருகப்பெருமானுக்கு பால்கோட அபிஷேகங்கள்லாம் செய்து சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் நடைபெறும். ஐயப்ப சாமிக்கு தமிழ் மாத பூஜைகள் மற்றும் ஐயப்ப சாமிக்கு மகர ஜோதி உற்சவமாகப்பட்டது ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெறும். அதனால் எல்லாரும் ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து சாமியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லும்படி திருக்கோவில் சார்பாகவும் சிவாச்சாரியார் சார்பாகவும் உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மன்னன் கூழ்மொழி அரசு செய்க குருவிழாதீர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்விமல்க, மேன்மைகுள் சைவநீதி

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேருங்க?
1: பி சுமதி.
0: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: தருமபுரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் நான் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரிங்க. இப்ப இந்த அருளீஸ்வரர் கோயிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க?
1: 8 வருஷமா வந்துட்டு இருக்கிறாங்க.
0: சரிங்க. இப்ப இந்த கோயிலுக்கு வந்து என்ன மாதிரியான வேண்டுதல் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க, அது நிறைவேறிருக்கு?
1: கண்டிப்பாங்க, நிறைய வேண்டுதல் வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுனாவே இந்த கோயிலில் வந்து தாங்க. அருளீஸ்வரங்க பேர் தந்த மாதிரியே அவருடைய குழந்தைங்களை நம்பி வர குழந்தைங்களை வந்து கைவிடுறதில்ல. அவர் அப்பா மாதிரி அவர் வந்து பேருக்கு தகுந்த மாதிரி அருளை கொடுத்து நல்லா ஆசீர்வாதமும் கொடுத்து நம்மளை எல்லாம் காப்பாற்றுறாரு. நிறைய காரியங்களை வெற்றி பெற வச்சுருக்காரு.
0: கண்டிப்பாக உலகத்துக்கே அப்பா இல்லை அவர்.
1: ஆமாங்க, அவர் பேருக்கு தகுந்த மாதிரி அருளீஸ்வரங்க அருளை கொடுத்து நம்ம மாதிரி இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் அவர் காப்பாற்றுறாரு.
0: சரிங்க. இப்போ எப்படி இந்த கோயிலுக்கு ஃபேமிலியோடு வருவீங்களா இல்லை எப்படிங்க?
1: ஃபேமிலியோடு வருவாங்க. பசங்களை வெளியில் இருக்காங்க, பசங்க வந்தாங்களும் அவங்க வருவாங்க, இல்லைன்னா நானே என் வீட்டுக்காரர் கண்டிப்பாக வருவாங்க.
0: என்ன மாதிரியான விசேஷ நாட்கள் எல்லாம் கலந்துக்கிறீங்க?
1: பிரதோஷ நாட்களில் கலந்துப்போம், அருத்ரா தரிசனம் அந்த இதில் கலந்துப்போம், இந்த தேய் அஷ்டமி அதில் கலந்துப்போம், அன்னாபிஷேகம் அதில் எல்லா விழாக்கள்லையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டியூட்டி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க.
2: ராசிகா புராதிநாத கால பைரவம் பஜே.
0: ஐயா வணக்கம்.
3: ஐயா சொல்லுங்க.
0: உங்க பேருங்க?
3: என் பேர் ரவிச்சந்திரன்.
0: சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் டிரைவரா இருக்கேன்.
0: சரிங்க. எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க?
3: நான் ஒரு 8 வருஷமா வந்துருக்கேன்.
0: சரிங்க. இப்ப இந்த கோயில் என்ன மாதிரி வேண்டுதலாம் நீங்க வச்சிருக்கீங்க?
3: அருளீஸ்வரர் வந்து கும்பிடுறது எல்லாருமே வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிதான் வேண்டிக்கிறோம். அவர் எல்லாத்துக்குமே நல்லது கொடுக்குறாரு, நினைச்ச காரியங்களும் செய்யாமறதுக்கு நல்லதா அருள் கொடுக்குறாரு.
0: சரிங்க. இந்த கோயிலுடைய சிறப்புகளை பத்தி உங்க சொந்தக்காரங்க உங்க பக்கத்து ஆளுங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்களா?
3: சொல்லியிருக்கேன், கண்டிப்பா சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து அருளீஸ்வரர் கோயில் இருக்கிற இடத்துல நீங்க வந்து சாமி கும்பிடுங்க, அவர் நல்ல விதமா உங்களுக்கு எல்லாம் அருள் கொடுக்குறாரு, வளம் கொடுக்குறாரு.
0: சரிங்க. இப்ப இந்த கோயிலுக்குள்ள வந்துட்டு போனா உங்களுக்கு ஒரு மாற்றம் உருவாகிறத உணர்றீங்களா?
3: கண்டிப்பா கண்டிப்பா உணர்றோம், கண்டிப்பா உணர்றோம். மாற்றம் உருவாகுது. கோயிலுக்குள்ள வந்துட்டு போனாலே ஒரு திருப்தி இருக்குங்க.
4: அருளின் வடிவாய் அமர்ந்திருக்கும் அருளீஸ்வரர் ஆதி அந்தமில்லா ஈசன் அடியாரின் உள்ளம் ஆலயமென கொண்டு அன்பை அருளாக பொழிபவன், வினைகள் சுமந்த மனங்களெல்லாம் விழியோரம் அவனை நாடி வர கருணை கடலாய் காத்து நிற்கும் கைலாயநாதனை என்றும் வணங்குகின்றோம். பிரகதாம்பிகை பக்கம் அமர்ந்த பேரொளி பரமன் பரஞ்சுடர் பிறவி பிணியை போக்கும் மருந்தே, பேரான வாழ்வின் பேரின்பமே, நமசிவாய என்ற 5 எழுத்தில் நாளும் நிறைந்த நாதமாய் நம்பி வந்தோர் வாழ்வினிலே நல்லொளி ஏற்றும் நாயகன், தர்மபுரி மண்ணில் தங்கியிருக்கும் தவமிகு திருவருள் தெய்வம், தீமைகள் அகற்றி நன்மைகள் சேர்க்கும் திருவருளீஸ்வரர் என்றும் துணை நிற்பார். கோடி நமஸ்காரம் செலுத்துகின்ற பக்த கோடிகள் குறைகள் அனைத்தும் கரைந்திட அருளீஸ்வரர் திருவடியில் ஆனந்த வாழ்வு மலர்ந்திட நாமும் வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள்.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 மேல் போர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
9: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 44 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
4: தரும்பி பண்பலினியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் தருமி மாவட்டம் நல்லம்பள்ளி கோயங்கிலி ஊராட்சி முருகானந்தபுர கிராமத்திலிருந்து சக்திவேல் பேசுறேங்க. எனக்கு பிடித்த பாடல் சென்டில்மென் என் திரைப்படத்திலிருந்து என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பா. நன்றி, வணக்கம்.
3: ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா இணைந்து பாடிய பாடல்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 44 40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
4: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். நான் அமணி மல்லபுரம், டீ கடை காளிமுத்து. எனக்கு பிடித்த மூவிஸ் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் என்ற மூவிஸ்லேருந்து செம்பருத்தி பூ ஒரு சேலையை கட்டி என்ற பாடலை வழங்குமாறு கேட்டுக்கணும். அனைத்து நேயர்களுக்காக நன்றி, வணக்கம்.
3: சிற்பியின் இசையில் அருண்மொழி சித்ரா இணைந்து பாடிய பாடல்

0: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்க

0: ரொம்பவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
3: காலை வணக்கம். நான் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன். படம் மெல்ல திறந்தது கதவு. பாடல் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. ஆனால் அந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கே ரெண்டு பேர் கம்போசிஷன் பண்ணியிருப்பாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா இதுக்கு சேமிச்சுப்பாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இளையராஜா ஐயா பண்ணியிருப்பாரு.

லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: sunflower oil.
1: ரிங்காரமிடம் ரிதம்ஸ் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 10:50 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். ஒரு வாய்ஸ் நோட் போட்டு விடுங்களேன். நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
2: அதியமோன் மண்ணிலிருந்து அகிலமெல்லாம் ஒளி துவங்கிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலைக்கு இனிய கால வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தட்டலிருந்து ஆரம்பமாக பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் தர்மதுரை. இந்த படத்துல இருந்து சந்தைக்கு வந்த கீழி சாட சொல்லி பேசுது அப்படின்ற பாட அனைத்து நேயருக்கும் வழங்குமாறு கேட்டுக்கொள்வதற்கு வாய்ப்புக்கு நன்றி.
1: இளையராஜாவோட சில எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நீங்கள் கிட்டமினிகில்சின் தரவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
3: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். நான் பாலக்கோடு அன்பு. படம் ரயில் பயணங்கள், பாடல் அடையாரோ பின்பாட்டு பாட.

உழைத்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது. இன்றைக்கு நீங்கள் கேட்டது மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் பாஸ்கர் ராஜா. நன்றி நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் கேட்டால் சுவைக்கும்.
3: என்ன சமையலோ.
2: நாம இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில அழகான முட்டை வெங்காய பஜ்ஜி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இந்த முட்டை வெங்காய பஜ்ஜி ஒரு சுவையான எளிய ஸ்நாக்ஸுங்க. மாலை நேரத்துல தேநீருடன் அருமையாக சாப்பிடக்கூடிய சுவையான உணவு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை, வெங்காயம் 2 நறுக்கியது, கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நறுக்கியது, இஞ்சி 1 டீஸ்பூன் துருவியது, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கக்கூடிய அளவு. முதல்ல நாம செய்ய வேண்டியது, முட்டையை உடைத்து ஒரு பாத்திரத்தில்

0: நன்றாக அடிக்கவும். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், மிளகாய்த்தூள், உப்பு ஆகியவற்றை சேர்க்கணுங்க. அடுத்து கடலை மாவு மற்றும் அரிசி மாவை சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி பஜ்ஜி மாவு போல கலக்கணுங்க. அடுத்து கடாயில எண்ணெயை சூடாக்கி மாவை சிறு உருண்டையை போல எடுத்து எண்ணெயில் விடணுங்க. பொன்னிறமாக பொரித்தவுடன் எடுத்து காகிதத்தில் வைத்து எண்ணெயை வடிக்கணுங்க. சூடாக இருக்கும்போது தேநீர் அல்லது காப்பியுடன் நம்ம சேர்ந்து சாப்பிட்டா ஐயோ எவ்வளவு அருமை தெரியுங்களா? தக்காளி சட்னி அல்லது புதினா சட்னியுடன் சுவையாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சட்னியுடன் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்குங்க. என்ன நேயர்களே, சொல்லியிருக்கக்கூடிய ரெசிபி பிடிச்சிருக்கா? ஆமாங்க, இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிடிச்ச உணவை நம்ம ரசித்து ருசித்து சாப்பிட்டாதாங்க நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற முறையில் உங்களுக்கு பிடித்த உணவுகளை நீங்கள் செய்து சாப்பிடணுமா? நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. நம்ம தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியே. என்ன நேயர்களே, மீண்டும் அடுத்த ரெசிபியில நாம சந்திக்கலாமா? அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மண்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலெவன்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி
6: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
9: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
8: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
0: நேர்கள் கிட்ட கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையரூர் மாவளமர இருக்கு நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில அறிமுக சகோதரிகள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கும், 94 86 81 10 25 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். மற்ற சகோதரிகள் 0 43 42 24 40 31 94 86 65 20 25 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில முதல் பாடல் கருப்பு நிலா என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
7: பூவே பின் பூவே இன்னைக்கு பாவேறு மாவளமர் இருக்கு நிகழ்ச்சியில இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சகோதரி வருக வணக்கம்.
8: வணக்கம் சார்.
7: வணக்கமா, யாருங்கன்னு பேசுறீங்க?
8: வரகூர்ல இருந்து ரஞ்சிதா.

0: ரஞ்சிதாம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நெஞ்சிற்கும் வரையிலேருந்து ஒரு முறை பிறந்தேன் சார்.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாங்கம்மா. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அந்த பாடலுக்கு முன்பாக,
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: நேர்ம் முற்பகல் 11:20. பூவே பெண் பூவே, இன்னைக்கு பாவேறு விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. சகோதரிகள் நமக்கு பேசி, நம்ம கூட பேசி அவங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வர்க, வணக்கம்.
8: ஹலோ,
7: வணக்கம்மா. யாருங்க பேசுறீங்க?
8: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
7: சாந்திமா, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
8: கருத்தம்மால இருந்து ஒரு நல்ல பாடலா போடுங்க, அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்.
7: சரிம்மா, கண்டிப்பா கருத்தம்மா படத்துல இருந்து ஒரு நல்ல பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: நேரம் 11:30 நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. இது பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவே விருப்பமாக இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சகோதரி வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க? ராஜேஸ்வரி ராஜேந்தர். என்ன பாடல் கேட்கலாமா?
2: எனக்கு கும்பகர தங்கையா படம், அதுல கும்பகரசன் தங்கையான்னு சொல்லிட்டு.
1: சரிங்கம்மா, உங்களுக்காக இந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்ட்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
3: இசை நம் மனதை மயக்கிக் கொண்டிருக்கும். இசை நம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும். நேரம் 11:37. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இது இன்று பாவையர் விருப்பமாக இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. தருமபுரி மாவட்டம் கும்பல்பட்டி
3: செல்வி அம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
4: முன்னிடத்தில் என்ன கொடுத்தாய் மல்லையின் பூவை, மல்லையின் பூவை பார்த்தாய்.
3: சரிங்கம்மா, இதோ நீங்க கேட்ட அந்த பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. மே 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: காற்றலை உங்கள் காதுகளோடு ரிங்காரமிடும். நேரம் 11:42. இது பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம். வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க? தனலட்சுமி அம்மா. ஒரே சிரிப்பா இருக்கு போலயே, என்ன கதைன்னு தெரியல. ஓ சந்தோஷமா, சரி சரி, என்ன பாடல் கேட்கலாம்? ஓ ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. சரி சரி சரி, உங்களுக்காக இதோ அந்த பாடல்.

0: சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
3: ஹாய்ச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா

0: மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊத்துனா போதும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.
3: நேர்கள் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பாவையர் விருப்பமாக இன்னைக்கு பூவே பெண் பூவே வளம் வந்துட்டு இருக்கு, வளம் வந்து கொண்டிருக்கும். நேரம் 11:50. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி, வணக்கம்.
11: வணக்கங்க.
3: வணக்கமா, யாருங்க பேசுறீங்க?
11: நேச்சர்லந்து நிஷா பேசுறேங்க.
3: நிஷாமா, என்ன பாடல் கேட்கலாம்?
11: நான் பாடும் பாடலுங்க. படம்
3: சரிங்க.
11: பாடவா உன் பாடலை, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
3: சரிங்கம்மா, நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட் அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இன்னி நிறைவு நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
5: யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
6: நாகர்கோட்டிலிருந்து ஈஸ்வரி பேசுறேங்கய்யா.
5: சரி ஈஸ்வரி அம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
6: படம் வந்து ஊர் விட்டு ஊர் வந்துங்கய்யா.
5: சரிங்க.
6: பாடல் வந்து சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமென்று பாடலுங்கய்யா.
5: இது வந்து பாடல் உங்களுக்காக.

நேர்களே, துரை கெட்டது பூவே பெண் பூவே. இன்றைக்கி பூவே பெண் பூவே பாவையர் மாவளம் வந்தது நேர்களே. சகோதரிகள் அவங்களுக்கு விருப்பமான பாடலை இந்த ஒரு மணி நேரம் கேட்டு ரசித்தாங்க. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் இன்று அடுத்ததாக வளமுறவுள்ள நமது நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 நாடகம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம். சூழல் காப்போம் நிகழ்ச்சியை தொடர்ந்து அறிவிப்புகளும் மெல்லிசையும் கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி விஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாயரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேர்வினாக்கள், 5 மணிக்கு டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். ஐந்து மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 கேட்கலாம். சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர வழியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரை இசை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம் வழங்குகிறார் ஆர் நந்தகோபால் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்று கோழி வளர்ப்பு பற்றி நெருப்பூரான் கொட்டாய் கே வெள்ளையன் அவர்களுடன் நேர்முகம், 8:00 இளந்தென்றல் சொல்லோடு விளையாடு என்ற தலைப்போடு வளமுற இருக்கிறது. சொல்லோடு விளையாட நேர்கள் புதிய நேர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய எண்கள், 0 43 42 24 40 30, 94 86 81 10 25 என்ற நேர்க்கும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 94 86

0: host. And with that, we end this news bulletin.
1: நேரம்பகல் 12:10. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மேட்ச், ஏற்காடு பண்பலை 103.7 மேட்ச் ஒளிபரப்பு.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
1: நேர்களை நீ கேட்கலாம்.
4: அம்மாவின் ஆசை நாடகம். எழுதியவர் சாலையூர் சக்திவேல் அவர்கள். நடிப்பு எஸ் ராஜ்குமார், பி மேரி பிரபா, ஆர் வாசுதேவன், வி ஜமுனா ராணி, ராஜேஸ்வரி ரத்னம், எஸ் ராதா, என் ஜி ராஜப்பா ஆகியோர். அம்மாவின் ஆசை நாடகம்.
5: முத்து, முத்து, பொழுது விடிய போகுதுப்பா. வியாபாரத்துக்கு போகணும்னு சொன்னியே, இன்னும் எழுந்திரிக்காம தூங்கிட்டு இருக்கேப்பா. முத்து, முத்து, எந்திரிப்பா. இதோ பாருப்பா, இருக்கிற நேரத்தை தூக்கத்துல கழிச்சுட்டா என்னோட லட்சியம் எல்லாம் என்ன ஆகுறதுப்பா?
6: இல்லம்மா, ஒண்ணும் ஆகாது. நீ ஒண்ணும் கவலையே படாத.
5: நான் கவலைப்படாம எப்படிப்பா இருக்க முடியும்? நீ எனக்கு ஒரே புள்ள. காலாகாலத்துல எழுந்திரிச்சு உழைக்கணும், உயரணும். முத்து,
6: உழைக்கணும்னு தானே முழு மூச்சோட பாடுபடுற. உங்க லட்சியத்தை அப்பதானே நிறைவேற்ற முடியும்.
5: முடியும், முடியும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா உற்சாகம் தானா வரும் தான். ஆனா அதுக்கு ஒரு உந்துதல் வேணுமேப்பா.
6: இருக்குமா, நான் உங்க சொல்படி இந்த தொழில இறங்கியிருக்கேன். படிச்சு வேலை கிடைக்கலன்னு மூலையில முடங்கி போயிடாம கைக்கு கிடைச்ச தொழில ஏதாவது செஞ்சு அதுல தன்னோட திறமைய காட்டணும்னு தான் நீங்க சொன்னீங்க.
5: சொன்னேன், அதுக்காக சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறதா? எந்திரிப்பா, எந்திரி. இதோ பாரு, எனக்காக நான் எதுவுமே செஞ்சுக்கல. உன்னை உயர்ந்த ஒரு நிலைமைக்கு உயர்த்தணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி நடந்தா என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா?
6: அம்மா, நிச்சயமா உங்க மனசு சந்தோஷப்படத்தான் போகுது. என்னோட வாழ்க்கை பாதை நிச்சயமா மீதி பேருக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும்.
5: முத்து, வாழறப்போ நாம வாழ முடியாதவங்களுக்கு உதவி செய்யணும். வாழ்க்கைய ஒரு சத்திய சோதனையா எடுத்துக்கணும்ப்பா.
6: ஏத்துக்கிறவங்களுக்கு தானேமா கஷ்டம் வருது.
5: கஷ்டம் வருதுன்னு நீ ஏன்பா கவலைப்படுற? கஷ்டம் வர்றது நம்மளோட தீமைகளை சுட்டு எரிச்சு உன்னதமானவங்கள மாத்துறதுக்கு தான். எதையுமே ஏத்துக்கிற பக்குவம் நமக்கு வேணும்ப்பா.
6: அம்மா, உழைப்ப நான் மதிக்கிறேம்மா, உயர்வு நிச்சயமா கிடைக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த உங்களை நிச்சயமா கஷ்டப்பட விட மாட்டேம்மா. எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, மனசுல எவ்வளவு துன்பங்களை தாங்கியிருப்பீங்க. என்ன இவ்வளவு நல்லவனா வளர்க்க எவ்வளவு சுமைய தாங்கிருப்பீங்க.
5: சுமைகள் தானப்பா சுகமான அனுபவங்களை கொடுக்குது. அது சரி, உனக்கு காசு கொஞ்சம் வேணும்னு கேட்டியே.
6: ஆமாம்மா, கேட்டிருந்தேன்.
5: உங்க அப்பா விட்டுட்டு போன சொத்து இந்த வீடும் இந்த தகர பெட்டியும் தான். லட்சுமி வந்துட்டா தகரம் கூட தங்க ஆயிடும். முத்து, இந்தாப்பா சாவி, பெட்டியில 10,000 ரூபாய் இருக்கு. இனிமே அது ஓம் பணம். முத்து, கொடுக்கறது ஆண்டவன் கடமை, உழைக்கிறது நம்ம கடமை, நல்ல வழியில நடக்கிறது மனுஷங்களான நம்ம கடமை. முத்து, கடைக்கு போக நேரம் ஆயிடுச்சு. 8 மணினா 7:50 அங்க இருக்கணும். முதல்ல காலத்தை மதிக்க கத்துக்கணும்ப்பா. புறப்படுப்பா.
6: சரிம்மா, இதோ கிளம்பிடுறேன்.
7: சித்தி, சித்தி, இது என்ன ட்ரெஸ் சித்தி? பிடிக்கவே இல்ல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
8: கஷ்டமா இருக்கும், மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நான் கொடுக்கறத தான் நீ போட்டுக்கணும். இப்ப என்ன, உனக்கு துணி நான் எடுத்து தராமலா இருக்கேன்?
7: என்ன சித்தி, இருக்கிற துணிலயே இதுல ஒண்ணுலதான் ஓட்டையும் கிழிசலும் கொஞ்சமா இருக்கு. எனக்கே போட்டுக்க ஒரு மாதிரி இருக்கு சித்தி.
8: இருக்கும், இருக்கும். ஒண்டா வந்தவளுக்கு உடுத்துறதுக்கு உயர்ந்த துணி கேக்குதோ?
7: என்ன சித்தி, நான் என்ன வசந்த துணியா கேட்டேன்? உடல மறைக்கிறதுக்கு ஒரு நல்ல துணி தான் கேட்டேன்.
8: துணிமணி விலையெல்லாம் ஏகமா ஏறி கிடக்கு.

0: பேசாமப்போ, சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? எனக்கு குளிக்கிறதுக்கு வெண்ணி விழாவி வைக்க சொன்னேன்னு வச்சிருக்கியா?
1: எல்லாம் வச்சிருக்கேன் சித்தி. சித்தி சித்தி, நெஞ்சில நிறைய ஆசை இருக்கு. நானும் மற்ற பிள்ளைங்க மாதிரி பட்டு சட்டை போடணும், புத்தக பைய எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சித்தி.
0: பாரு, போக போறியா இல்லையா? ஆசைய பாரு, ஆசைய.
1: என்ன சித்தி, நான் உன்னை கேட்காம அப்புறம் யாரை கேட்கறது? அப்பா கிட்ட கேட்டாலும் திட்டுற.
0: திட்டாம என்ன உன்னை கொஞ்சுவாங்களாக்கும்? பத்தை நூறாக்கி நூறை ஆயிரமாக்கி காசு சேர்க்கணும்னு நான் கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு பட்டு துணி கேட்குதோ?
1: என்ன சித்தி, கிழிஞ்ச துணியில இந்த உடம்ப மறைக்க முடியல, அதுதான் வேற சட்டை கேட்டேன். இதுக்கு போய் நீ ஏன் கோவிச்சுக்கிற?
0: கோவிச்சுக்கிறேனா? என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? இங்க ஜவுளி கட்டுகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு போறதுக்கு ஆளுங்க வருவாங்க, அவங்க கண்ட பட்டு துளைக்காத. உள்ள போ
1: சித்தி. போகணும் தான் நினைக்கிறேன், ஆனா இந்த இந்த கால் தான் நடக்கவே விட மாட்டேங்குது சித்தி. சித்தி சித்தி, இந்த பண்டில்ல நிறைய பட்டுப்புடவை, பட்டு பாவாடை, பட்டு சட்டையெல்லாம் இருக்குதா? ஏன் கேக்குறேன்னா, இந்த பண்டில திறக்கிறப்ப மட்டும் கொஞ்சோண்டு பாத்துட்டு போயிடுறனே.
0: பார்த்து என்ன செய்ய போற? ஆயிரம் ஆயிரமா பணத்தை கொண்டாந்து கொட்டுறவன் கூட என் சொல்லு மீறி பேசவே மாட்டான். நீ என்னடானா தொண தொணத்துக்கிட்டே இருக்கிய.
1: சரி சித்தி, நான் பேசல.
0: உன்னை அவன் தலையிலையாவது கட்டியே ஆகணும், அப்பதான் எனக்கு நிம்மதி.
1: ஹை சித்தி, என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா? ஐயா சித்தி சித்தி, என் கல்யாணத்துக்கு பட்டு புடவை, பட்டு பாவாடை, பட்டு சட்டை, அப்புறம்
0: பட்டு பட்டு. ஏன் தான் தொட்டதுக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு அலையிறியோ?
1: நான் ஒன்றும் அலையில சித்தி. அம்மாவா நீங்க இருந்து என்னையே காப்பாத்துறீங்க, அதனால தானே சொன்னேன். பசிக்கு எனக்கு கவலையே இல்ல. ஆனா
2: என்ன கல்பனா, என்ன ரமாவ திட்டிக்கிட்டே இருக்க? உனக்கு மனிதாபிமானமே இல்லையா?
0: வாங்க, மனிதாபிமானம் இல்லாமலா இவ்வளவு வச்சு காப்பாத்துறேன்? நீங்க மட்டும் என்னவா, வியாபாரத்தை என்ன ஏதுன்னு கண்டுக்கிறதே இல்ல, எப்படியோ போட்டோன்னு இருக்கீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்காங்க.
2: என்ன கல்பனா இது, இருக்கிற பொறுப்புகளை நீ எடுத்துக்கிட்ட, நான் என்ன செய்யட்டும்? ரமாவை நான் பாசத்தோடு அழைச்ச, உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. குழந்தைகளை அன்பா சொல்லணும். ரமா இந்த வீட்டில் என்ன வேலை செய்யாமல் இருக்கா? நீயே அவளை திட்டுற.
0: ஆமாம், நான் திட்டுறேன். ஐயோ ஐயோ, பட்டு துணி வேணும்னு என்ன கேட்டால் நான் எடுத்து தரமாட்டேனாங்க. நீ ஏமா பண்டில் உடைச்சிட்டு இருக்கேன்னு நான் அவளை கேட்டா வாயில தாங்க கேட்டேன். ஒரேடியா கத்துற அதுக்கு போய்.
2: கல்பனா, ஏதோ மனசு ஆசைப்பட்டுட்ட, அன்பா சொல்ல வேண்டியது தானே? உனக்குத்தான் அன்புனா என்னன்னு தெரியாதே, அதனாலதான் உனக்கு குழந்தைய பிறக்கல.
0: அப்ப குழந்தை இல்லாத மல்லடின்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, இந்த வீடு வாசல் எல்லாம் என்னோட அப்பாவோட சொத்து. என் சொந்த விருப்பத்துக்கு நான் செய்வேன், அதை நீங்க கேட்க கூடாது. நீங்க தான் இவளுக்கு எப்ப பாரு ஏத்துக்கிட்டு வர்றீங்க.
1: எனக்கு பட்டு பாவாட. அப்பா,
2: குழந்தைய விட்டுட்டும் அவ மட்டும் போயிட்டா, அவ போன அதிர்ச்சியில அதிர்ச்சி தாங்காம இவ மனசு என்னமா பாதிச்சிருச்சு. பலர்ந்த குழந்தையா வாலிப பாப்பாவா இருக்காளே, இவளுக்கு யார்தான் நல்லவழி காட்ட போறாளோ தெரியல.
1: அப்பா என்னப்பா, நான் தான் நல்லா வளர்ந்து பெரிய பிள்ளை ஆயிட்டேன்ல, எல்லார் மாதிரியும் நீங்களும் என்னை பாப்பா பாப்பான்னே சொல்றீங்க, போங்கப்பா.
2: இல்லம்மா, அதுக்காக சொல்லல. உன் வாழ்க்கை எப்படி அமைய போறதுன்னு எனக்கு தெரியலையே. உன்னை கைப்பிடிக்க போறவன்
3: என்ன வெயில், என்ன வெயில். காவேரி குடிக்க கொஞ்சம் தண்ணி வேண்டா, ரொம்ப தாகமா இருக்கு.
4: வாட்டர் வெயில்ல ஏன் காஞ்சு போய் அலையிறீங்க? அலைஞ்சு அலைஞ்சு உடம்புக்கு எதனாச்சும் வந்துட போகுது.
3: போகுது போ, மனுஷன் இந்த ஒருஜான் வயிற்றை வளர்க்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஒரு தொழிலை செய்தமா, கையில் நாலு காசை பார்த்தமான்னு இல்லாம அலையோ அலைன்னு அலைய வேண்டியிருக்கு.
4: இருந்து கொடுத்துட்டு அலைஞ்சு வாங்க வேண்டியதா இருக்குது.
3: ஆமா,
4: நம்ம ஜவுளி கடை நல்லா ஓடினப்போ ஆயிரம் ரெண்டாயிரம்னு எல்லாருக்கும் கடன் கொடுத்தீங்க. இப்போ அந்த கடனை வசூல் செய்யவே நேரம் போதல. கடையை நடத்துறதா இல்ல கடனை வசூல பண்றதானே தெரியல.
3: இங்க பாரு காவேரி, மேற்கொண்டு வியாபாரம் செய்ய என்கிட்ட பணம் இல்லை, கொஞ்சம் இடைவெளி விட்டு ஆரம்பிக்கிறேன்னு

0: நம்ம தங்கவேல் கிட்ட சொல்லிட்டேன்.
1: சொன்னதுக்கு என்ன சொன்னாருங்க? பணம்
0: என்னத்த சொன்னாரு? பணத்தை பத்தி கவலைப்படாத, உன்னோட நாணய தம்பிதான் உனக்கு நான் பணம் கொடுக்குறேன். இப்போவும் நீ சரக்கு எடுத்துக்க, இது உன் கடையாட்டம், எப்ப முடியுமோ அப்ப கொடுனாரு. காவேரி, கடவுள் நம்ம கைவிட மாட்டார் காவேரி. ஆனா காலத்தையும் அனுசரிச்சு போகணும். நமக்கு ஒருத்தர் உதவ முன் வந்தாங்கன்னா நம்மால் அவங்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது. மரத்தடி நிழல்ல வெயிலுக்கு ஒதுங்கலாம், ஆனா வேற பறிக்கலாமா?
1: என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலையே.
0: புரியலையா? அன்பு காட்டுறவங்க கிட்ட அந்த அன்பு என்னைக்கும் நிலைக்கிற மாதிரி நடந்துக்கணும்.
1: நடந்துக்கிட்டு தானே வர்றீங்க? சொல்ல மறந்துட்டேனே, மதியம் நம்ம வைஸ் சேர்மேன் பொம்மை அண்ணன் வந்திருந்தாருங்க.
0: வந்திருந்தாரா நம்ம வீட்டுக்கா?
1: ஆமாங்க, அவர் பையன் காமராசு கல்யாணத்தை இந்த புதன்கிழமை வச்சிருக்காராம். ஜவுளி மொத்தமும் நம்ம கடையில தான் எடுக்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. கல்யாண பத்திரிக்கை கொடுத்தாரு.
0: அப்படியா?
1: கண்ணன் இருக்காரான்னு கேட்டாரு.
0: அதுக்கு நீ என்ன சொன்ன காவேரி?
1: காவேரி அச்சே, நானு சும்மா இருப்பேனா? வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு கிளாஸ் மோர் கொடுத்தேன், குடிச்சிட்டு அமிர்தமா இருக்குமா. கண்ணன் கைராசிக்காரரு, என் கல்யாணத்துக்கு கூட உங்க கடையில தான் ஜவுளி எடுத்தேன். இன்ன வரைக்கும் நான் அமோகமா தான் இருக்கேன்னாரு. இந்தாங்க கல்யாண பத்திரிக்கை.
0: அப்படியா, பாக்கலாம். பத்திரிகை பிரமாதமா இருக்க. காவேரி, பத்திரிகை பார்த்ததும் எனக்கு புது தெம்பு வந்துருச்சு. காவேரி, என் மேல நம்பிக்கை வச்சு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்கன்னா அதுக்கு நம்பிக்கையா நானும் நடந்துக்கணும் இல்ல?
1: ஆமாங்க.
0: சரி சரி, அவர் ஆர்டர் கொடுத்துட்டாரு. இங்க பாரு, என்னென்ன வேணும்னு நான் போய் நேராக பார்த்து கேட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறேன். வரட்டுமா?
2: என்ன கண்ணன், உங்களை இங்கே கடத்தருவில் சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை.
0: அடே முத்து தம்பியா, என்ன எப்படி இருக்கீங்க? அம்மா அம்புதா சௌக்கியமா இருக்காங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கோம். நானே உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்.
0: அப்படியா? என்ன விஷயம் தம்பி, சொல்லுங்க.
2: வாங்க, அப்படி பேசிக்கிட்டே போகலாம். கண்ணன், நான் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன். உங்கள் கூட சேர்ந்து கூட்டாக வியாபாரம் செய்யலான்னு ஆசைப்பட்றேன். உங்கள் விருப்பம்?
0: விருப்பம்னா தொழில் செய்கிறத பற்றி கேட்குறீங்களா?
2: ஆ,
0: நான் என் ஜவுளி வியாபாரத்தை கொஞ்சம்
2: நிறுத்திடாதீங்க. செய்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடவுள் நல்ல வழி காட்டுவார். காட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன்.
0: காட்டிட்டாரா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்கிட்ட பணம் இல்லை. சண்முகம்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் இந்த வியாபாரம் தான் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்க்கலாமே. நானும் அவர்கிட்ட உங்களை பற்றி சொல்லி வைக்கிறேன்.
2: அவரை பார்க்குறது இருக்கட்டுங்க. தொழிலில் நீங்கள் எவ்வளோ நேர்மையானவர்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் யோசனை பண்ணாதீங்க. எங்கிட்ட பணம் இருக்குது, ஜவுளி சரக்கு வாங்குவோம். வித்து வர லாபத்தை மறுபடியும் ஜவுளியிலேயே போட்டு தொழிலை விருத்தி பண்ணுவோம். சரின்னு மட்டும்
0: சரின்னு சொல்லணுங்கிறீங்க. சரி,
2: நீங்கள் சரின்னு சொன்னதுந்தான் என் மனசு குளிர்ந்துருக்கு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.
0: நடந்துக்கிட்டே நம்ம வீடு வந்துட்டோம். தம்பி, குனிஞ்சு வாங்க.
2: வரேன், குனிஞ்சே வரேன்.
1: குனிஞ்சு வாப்பா.
2: வாப்பான்னு அன்பா கூப்பிட ஒரு அம்மா இருக்கிறத நினைச்சா சந்தோஷமா இருக்குமா?
0: முத்து அம்மான்னு உன்னை கூப்பிடறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் காவேரி.
1: சந்தோஷம் இருக்காதா பின்ன? எனக்கு தான் ஒரு குழந்தை இல்லை. என் மனசு பிள்ளை பாசத்துக்காக ஏங்குது.
0: ஏங்குறதுலயும் ஒரு சுகம் இருக்கு, எதிர்பார்க்கறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. நாம நினைச்சது கைக்கு கிடைச்சிட்டா அந்த ஏக்கம் இருக்காது காவேரி.
2: நிச்சயமா இருக்காதுங்க. உங்களுக்கு மகன் இல்லாத குறைய நான் போக்குறேன். எனக்கு எங்க அம்மா மேல பாசம் அதிகம். அம்மாவும் அப்படித்தான், என்னை விட்டுட்டு ஒருவேளை கூட சாப்பிட மாட்டாங்க.
1: அதுதான்ப்பா தாய் பாசம். தாய்ங்கிற ஒரு சொல் இல்லைன்னா என்னைக்கோ உலகம் அழிஞ்சு போயிருக்கும்.
2: எனக்கு கிடைச்ச தாய் ஒரு பாச ஊத்து. கண்ணன், நாம செய்கிற நன்மை தீமைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை அமையுது.
0: அமையிற வாழ்க்கையை அழகாக அமைச்சு தர தாய்ங்கிற தெய்வத்தால் தான் முடியும். வாழ்க்கையில் உயர்ந்தவங்க எல்லாருமே ஒரு தாயோட நல்ல சிந்தனைகளையும் போதனைகளையும் பின்பற்றித்தான் உயர்ந்திருக்காங்க.
1: அப்படின்னா எனக்கு அந்த பாக்கியம் உன்னால இனி ஏற்படட்டும்னு ஆசையாக இருக்குப்பா. எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் அம்மாங்கிற ஒரு ஆத்மா வாடா மகனேன்னு அழைக்கிறதுல இருக்கிற இன்பம் வேற எதுலயும் இருக்கிறதா எனக்கு தெரியலப்பா. ஏன்னா நான் ஒரு
2: அம்மா. இனிமே அந்த மாதிரி நினைப்பே உங்களுக்கு வரக்கூடாது.

0: ஒரு வார்த்தை கூட இனிமே அந்த மாதிரி சொல்லக்கூடாது.
1: வச்சிருக்கிற பணத்தை வச்சு ஜவுளி எடுக்க எப்ப போகணும்?
0: விலை அதிகமான ஜவுளிகளை எடுக்கிறத விட ஏழை எளிய மக்கள் வாங்குற மாதிரி விலை குறைவா தரமான ஜவுளியை வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நாளைக்கே நம்ம நெசவு துணிகளை வாங்க போறோம்.
1: நாளைக்கு எதுக்கப்பா? நல்ல செயல்களை அந்த நிமிஷத்திலே செய்யலாமே. நான் மற்ற வேலைகளை கவனிக்கிறேன், நீங்க இன்னைக்கே போயிட்டு வந்துருங்க.
0: சரிங்க, அப்ப நானே போயிட்டு வந்துடுறேன்.
2: ஐ, இன்னைக்கு அப்பாவும் வீட்டில் இல்லை, சித்தியும் வீட்டில் இல்லை, என்னை யாருமே திட்ட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: உள்ள வரலாமா?
2: அட, நீங்க யாரு?
0: வணக்கம். உங்க பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தா உங்க பேரோட சேர்த்து வணக்கம் சொல்லியிருப்பேன்.
2: இருப்பீங்க இருப்பீங்க, ஏதோ கேட்டீங்களேன்னு வாங்கன்னு சொன்னேன். இப்போ என்னடானா என் ஊர் என்ன பேர் என்ன அப்படின்லாம் கேட்குறீங்க?
0: ஊரெல்லாம் கேட்கலீங்க, உங்க பேரை மட்டும்தான் கேட்டேன். விருப்பம்னா சொல்லுங்க, விருப்பம் இல்லைன்னா
2: இல்லைனா வந்த காரியத்தை விட்டுட்டு போயிருவீங்களா? சும்மனாச்சுக்குன்னு தானே சொல்றீங்க?
0: இல்லைங்க, உண்மையை தான் சொல்றேன். முதல்ல உங்க பேரு.
2: அட போங்க, பேரு கடக்கு பெரிய பொல்லாத பேரு. என் பேரை யாரு கூப்பிடுறா? என்னமோ ஒரு பேரு. என் பேரு எனக்கே நினப்பில்லாம போயிரும் போல. என்னத்தான் நான் சொல்றது?
0: சொல்றதுக்கே சங்கடப்படுற மாதிரி அப்படி என்னங்க சலிப்பு? பேர்ல கூடவா சலிப்பு?
2: சலிப்பு பேர்ல இல்லைங்க.
0: இல்லன்னா ஊர்லயா?
2: ஊர்லயும் இல்ல. ஐயோ ஐயோ, என் பேரை நீங்க பிரியப்பட்டு கேக்குறீங்க, நானும் பிகு பண்ணிக்கிறேன். என் பேரு சொல்லட்டுமா? என் பேரு சொல்ல மாட்டேன். போறதுக்காக
0: வரலமா? சொல்ல. உன் பேரு
2: என்ன போய் கேக்குறீங்க? வாங்க போங்கன்னு சும்மா நீ வா போனே கூப்பிடுங்க. இப்ப அப்பா வீட்டுல இல்ல, நீங்க விபரம் சொன்னீங்கன்னா
0: சொல்றேன். என் பேர் முத்து, நான் ஜவுளி வியாபாரம் பண்ணுறேன். உங்கள் அப்பாட்ட ஜவுளி வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணலான்னு பணத்தோட வந்திருக்கேன். நிற்க வச்சே.
2: ஆமாம், நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கேன். சேச்சே, மறந்தே போச்சு. தப்பு தப்பு தப்பு, உள்ளே வாங்க உள்ளே வாங்க. இந்த நீ இதில் உட்காருங்க. ஆ
0: ஆ, உட்காந்துட்டேன். ஆமாம், குடிக்க தண்ணி தர மாட்டிங்களா? அதுவும் நான் தான் கேட்கணுமா?
2: இல்லை இல்லை இல்லை, கேட்கலாம் வேணாம். இதோ இதோ கொண்டு வரேன். வந்தவங்களுக்கு முதல்ல குடிக்க தண்ணி கொடுக்கணும்ல. நீ மரம் மண்டல ஏறவே இல்லை. இருங்க, தண்ணிய குடுக்கலாமா வேண்டாமா?
0: என்னங்க குடுக்கறது குடுக்குறீங்க, கொஞ்சம் கொடுத்துட்டு தான் யோசனை பண்ணுங்களேன்.
2: ஐயா, நல்லா சொன்னீங்க. இருங்க இருங்க, தண்ணி தரேன்.
0: தர்றவங்க தந்தா தண்ணி கூட அமிர்தமா இருக்கும்பாங்க.
2: நீங்க பாருங்க, நான் தரப்போற தண்ணிய கூட அமிர்தம்னு சொல்லிட்டு குடிக்க போறீங்க.
0: போறது எங்க? அதான் உட்காந்துட்டேனே. சரி, பேசிக்கிட்டே இருக்கீங்க. இந்த தண்ணி
2: தண்ணி, ஐயோ, நான் பேசிக்கிட்டே மறந்தே போயிட்டேன். தண்ணியே இன்னும் கொடுக்கலையா? இருங்க, இதை போய் கொண்டு வரேன்.
0: இந்த பொண்ணு எவ்வளவு வெகுளியா இருக்கு, ஆனா ரொம்ப நல்ல பொண்ணாவும் தெரியுது.
2: இந்தாங்க இந்த தண்ணிய குடிங்க.
0: அப்பா, குடிச்சிட்டேன். ஆமா ரமா, நீ சாப்பிட்டியா?
2: என்னது சாப்பிட்டியான்னா கேட்டீங்க? எங்க எங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க பாக்கலாம்.
0: சாப்பிட்டியான்னு கேட்டேன், இதுக்கு போய் பெருசா?
2: பெருசா ஒண்ணும் இல்லைங்க, உங்க வார்த்தையில இருக்கிற அன்பு என்ன சாப்பிட்ட மாதிரியே ஆக்கிருச்சு.
0: ஆக்கிருச்சா? என்ன சொல்ற ரமா, புரியும்படியா சொல்லு. சாப்பிட்டியா?
2: சாப்பாடு இருக்கு, ஆனா சாப்பிட பிடிக்கலைங்க.
0: பிடிக்கலையா? ஏன்
2: ஏன்னு நான் எப்படி சொல்றது? என்ன ஒரு பொருட்டாவே யாரும் மதிக்கிறதே இல்லை. நான் வளர்ந்தும் வளராத குழந்தையா, விபரமே தெரியாதவளா.
0: அப்படி யார் சொன்னாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ நல்ல அறிவுபூர்வமா தானே பேசுற?
2: ஆமா ஆமா, உங்களுக்கு புரியுது, ஆனா மத்தவங்களுக்கு இது பிடிக்கலையே.
0: எனக்கு பிடிக்குது.

0: கள்ளங்கபடம் இல்லாத வெள்ள மனசு.
1: மனசு மட்டும் இருந்தா போதுமாக்கும். பட்டு பாவாடை, பட்டு சட்டை, பட்டு புடவை இதெல்லாம் வேணாமா?
0: வேணாம்னு யார் சொன்னா?
1: சொன்னதா? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. அப்புறம் சித்தி கிட்ட சொல்லி எனக்கு அடி வாங்கி வச்சிருவீங்க. சரி சரி, நான் சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது.
0: சொல்ல மாட்டேன். சொல்லு, நீ ஆசைப்படுறத உன்னால அனுபவிக்க முடியல, அப்படித்தானே? உன்னோட சித்தி கிட்ட சொல்லி வேணுங்கறத வாங்கிக்க வேண்டியது தானே? உன் மனசுலயே வச்சிருந்தா யாருக்குமா தெரியும்?
1: தெரியாதா? மரம் வச்சவனுக்கு தண்ணி ஊத்த சொல்லியா தரணும்?
0: தரணும்னு அவங்க இருந்திருப்பாங்க, நீ கேட்டிருக்க மாட்ட, அவங்களும் தரல. நீ கேட்டு பாரு, நிச்சயமா கிடைக்கும்.
1: ஆமா ஆமா, கிடைச்சது கிடைச்சது. கண்ணத்துலதான் ரெண்டு கிடைச்சது.
0: ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது. பாத்தியா, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, உங்க அப்பாவும் சித்தியும் எங்க காணோம், எப்ப வருவாங்க?
1: வருவாங்க வருவாங்க. பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது இல்ல, அங்க போயிருக்காங்க. ஏங்க, எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்க போட்டுமா?
0: தூங்குமா, அப்படியே தூங்கு. பாவம் வெள்ள மனசு, அப்பாவித்தனம் பொய் கலக்காம பிரம்மாவோட தூய்மையான எளிமையான படைப்பா. அடடா, இப்படி கூட ஒரு மனுஷத்தனை இருக்க முடியுமா? ஆமா, நீ என்னைக்குமே இப்படி இருக்கணும்.
2: ரமா, ரமா,
1: என்னப்பா?
2: அப்பதாம்மா, அப்பதான்.
1: என்னப்பா?
2: நல்ல தூக்கமா?
1: ஆமாப்பா. அப்பா வந்துட்டீங்களாப்பா?
2: வந்துட்டேமா.
1: அட சித்தி, நீயும் வந்துட்டியா? உங்களை தேடி ஒருத்தர் வந்தாரு. என்னங்க, நீங்க கேட்டீங்கல்ல, இதோ இவரு தான் எங்க அப்பா, இவங்க தான் எங்க சித்தி.
0: வணக்கங்க, நான் வந்து நேரமாச்சு. நீங்க வந்த உடனே விஷயத்தை சொல்லிட்டு போகலாம்னு.
3: போயிருவியா? நான் விட்டுருவேனா? நான் யாருன்னு?
0: யாருன்னு சொன்னா தானேமா தெரியும். இப்ப என்ன நடந்துருச்சுன்னு?
3: நடந்துருச்சுன்னா நான் கேட்டேன். இத பார்ப்பா, இங்க பாரு.
2: கல்பனா, நீ பேசுறது நல்லா இல்ல. வார்த்தையை அளந்து பேசுமா, இறைச்சிட்ட பொறுக்கவே முடியாது.
3: முடியாதுன்னா என்ன பண்ண சொல்றீங்க? உங்க செல்ல மக நடத்தைய.
2: என்னம்மா அது, நடத்தைய பத்தி நீ பேசுறியா?
0: இருங்க இருங்க இருங்க, சண்டை போடாதீங்க. நான் சொல்றேன், கொஞ்சம் அமைதியா கேளுங்க.
3: உங்ககிட்ட என்ன கேக்குறது? இங்க பாரு.
0: என்ன நடந்ததுன்னு முழுசா விசாரிக்கவும் இல்ல, என்ன முழுசா விளக்கம் சொல்லவும் விடல.
3: தம்பி, உன் பேச்ச நான் கேட்க தயாரா இல்ல?
0: தயாரா இல்லையான்னு நான் கேட்க வரல. உங்க வீட்டு பெண்ண, உங்க மகளை, நீங்க பெத்த மகளை.
2: பெத்த மகளை? இவ எங்க பெத்த? இவ பெத்திருந்தா
3: இவளை நான் என்ன செய்யறேன் பாருங்க.
0: என்ன என்ன பண்ணிடுவீங்க? அவளை தொட்டுங்க பார்க்கலாம்.
3: இங்க பாருப்பா, உனக்கும் இவளுக்கும் என்ன உறவு?
0: உறவு இருந்தா தான் பேசணுமா? உரிமை இருந்தா தான் கேட்கணுமா? உறவும் உரிமையும் இருக்கிற நீங்க அதை நல்ல முறையில் உபயோகிச்சிங்களா? எங்க, உங்களுக்கு இதயம்னு ஒன்று இருக்கு, ஆனா அதுல அன்பு இருக்கிறதா எனக்கு தெரியல.
2: தெரியலப்பா, தெரியல. இவ பெண்ணா இல்ல அவரு, அதை என் வாயால நான் சொல்லக்கூடாதுப்பா.
3: கூடாது, இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. என்ன எதிர்த்து பேச இவ உங்களுக்கு சொல்லி கொடுத்தாளா? ஏய் ரமா, நான் ஒரு நாள் வீட்டுல இல்ல, வீட்டை என்னமா மாத்திட்டா?
2: கல்பனா, போதும் போதும்னு விட்டா ரொம்ப அதிகமா பேசுறேன், அது ரொம்ப தப்பா போச்சு.
3: சொல்லுங்க, ரமா மேல இவ்வளவு தப்பு இருந்தும் நீங்க ஒன்னும் சொல்லல. ஏப்பா, திருட்டுத்தனமா தாலி கட்டலாம்னு பாக்குறியா?
0: ஏமா, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? நீங்களே என்ன தூண்டி விட்டுட்டீங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க, ரமாவை நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். ஆமா, ரமா இனிமே என் மனைவி. ரமா, ரமா இங்க வா.
1: இங்க
0: வா, உங்க அப்பா சம்மதத்தோட உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
3: செஞ்சிருவியா?
0: செஞ்சா நீங்க ஒன்னும் செய்ய முடியாது. ரமாவும் மேஜர், நானும் மேஜர், அரசாங்கமே இதை ஆமோதிக்கும்.
2: தம்பி, மானம் இல்லாதவங்க மனிதாபிமானத்தை கஞ்ச பட்டாங்கப்பா.
0: ரமாவை நான் என்னோட மனைவியா ஏத்துக்கிறேன். உங்களுக்கு எங்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க.
2: தம்பி, நான் கேட்கற நிலைமையிலையும் இல்லை, சொல்ற நிலைமையிலையும் இல்லை, ரெண்டையும் கடந்த நிலைமையில இருக்கப்பா.
0: சரிங்க, என்னை பத்தி நானே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே.
2: ஓஹோ,
0: அமுதான்னு பேர்.

0: அப்பா இல்லை, நான் ஜவுளி வியாபாரம் பண்ணுறேன். உங்ககிட்ட ஜவுளி சரக்கு எடுத்துகிட்டு போகலாம்னு தான் வந்தேன்.
1: அப்படியா?
0: வந்த இடத்துல ஆண்டவன் எனக்கு ரமாவை வரமா தந்துட்டாரு. வர்ற முகூர்த்தத்திலேயே எங்கள் அம்மாவோட சம்மதத்தோட நான் ரமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
1: அப்படியா தம்பி?
0: இனிமேலாவது என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்களேன். நான் போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். நான் வரேங்க. வரேம்மா.
2: அப்பா அப்பா, அவரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வருவாரு தானே?
1: நிச்சயமா வருவாருமா. இனிமே உனக்கு நல்ல காலம் தான், கவலையே படாத.
2: ஆமாப்பா.
1: தம்பி தான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு.
2: சரிப்பா.
1: கண்ணன் கூட என்ன வழியில பார்த்து இந்த இந்த பையனை பத்தி நல்லா சொல்லிருக்காருமா?
3: ஆமா சொன்னாரு.
1: கல்பனா, கல்பனா, இது வரைக்கும் நானும் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன், ஆனா என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு.
3: என்ன மிரட்டி பாக்குறீங்களா?
1: அப்படித்தான் வச்சுக்கப்பா. உங்க சொத்து சுகம் எல்லாத்தையும் வச்சுட்டு நீயே அனுபவி.
3: என்னங்க
1: கல்பனா, இதே உன் பொண்ணா இந்த ரமா உன் வயிற்றுல பிறந்திருந்தா இப்படிலாம் கொடுமைப்படுத்திருப்பியா?
3: என்னங்க நீங்க, இத்தனை வருஷத்துல இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நான் அந்த மாதிரி கொடுமைக்காரியா நடிக்கலனா?
1: கல்பனா,
3: இந்த அப்பாவி பெண்ணோட வாழ்க்கை செதஞ்சு போக கூட சந்தர்ப்பம் இருந்துச்சுங்க.
1: கல்பனா,
3: எனக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிற ஏக்கத்தை இவ சித்தி சித்தின்னு கூப்பிடும் போது அது அம்மா அம்மான் தாங்க எனக்கு கேட்டுச்சு. அந்த உணர்ச்சிய உங்ககிட்ட நான் நிரூபிக்க முடியாதுங்க. இவ மேல வச்சிருந்த பாசத்துக்கு அளவே இல்லைங்க. இப்ப தாங்க இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அதுக்கு நான் இனிமே குறுக்க நிப்பேனாங்க.
1: கல்பனா, உன்னை தப்பா புரிஞ்சிட்டம்மா, தப்பா புரிஞ்சுட்டு. உனக்கு எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய மனசு.
2: அப்பா அப்பா, சித்தி நல்லவங்கப்பா, அவங்கள ஒன்னும் சொல்லாதீங்கப்பா. எனக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல, நானு பட்டு சட்டை பட்டு பாவாடை எல்லாம் போட்டுக்குவேன். அப்பானா அப்பாதான், ஐ சித்தினா சித்தி தான்.
1: ரமா, இனிமே உங்க சித்தி ஒன்னும் சொல்ல மாட்டேமா. நானு நல்ல காலம் தான், இனிமே உனக்கு நல்ல காலம் தான்மா, கவலைப்படாத.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மாவின் ஆசை நாடகம். எழுதியவர் சாலையூர் சக்திவேல் அவர்கள். நடிப்பு முத்து எஸ் ராஜ்குமார், ரமா பி மேரி பிரபா, கண்ணன் ஆர் வாசுதேவன், அமுதா வி ஜமுனாராணி, கல்பனா ராஜேஸ்வரி ரத்னம், காவேரி எஸ் ராதா, ஷண்முகம் என் ஜி ராஜப்பா. அமைப்பு கே சுதர்சனம் மற்றும் ஆயில்யன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026-27 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதிற்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. இதற்கு தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு இதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட துறையை சேர்ந்த விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் வருகின்ற July 31 இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஹைட்ரஜன் ரயில் சேவை என்ற கனவு இன்று நிறைவேறியுள்ளது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுயசார்பு இந்தியா மற்றும் நீடித்த வளர்ச்சியை எட்டியுள்ளதை இந்நாள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட பொறியியல் வல்லுநர்கள், பணியாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இத்திட்டத்திற்காக பங்களித்த அனைவரையும் பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹைட்ரஜன் ரயில் தூய எரிசக்திக்கான புதிய கண்டுபிடிப்பு என்று கூறியுள்ளார். உலக தரத்திலான ரயில்வே கட்டமைப்பையும் தரமான போக்குவரத்தையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஹைட்ரஜன் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பது நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல் என்று ஐநா சுற்றுச்சூழல் திட்ட முன்னாள் இயக்குநர் திரு எரிக் சொலேம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தூய்மை எரிசக்திக்கு அடையாளமாக இந்த திட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் செல்கிறார். இன்றிரவு சிலிகுரி செல்லும் அவர் எல்லை பாதுகாப்பு படையின் தலைமையகத்திற்கு செல்கிறார். நாளை காலை எல்லை பாதுகாப்பு படையின் 18வது படைப்பிரிவில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் உரையாற்றவுள்ளார். எல்லை பாதுகாப்பு படையை மேம்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்துகிறார். மேற்குவங்க மாநிலத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அமல்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே திரு அமித்ஷா ஆலோசிக்கவுள்ளார். சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1998 இதே நாளில் இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், ஆக்கிரமிப்பு போன்றவற்றிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ரோம் அரசியல் சாசனத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதன் நினைவாக சர்வதேச நீதி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நீதி, சமத்துவம் மற்றும் நல்லிணக்கம் கொண்ட சமுதாயத்தை கட்டமைக்க உறுதி ஏற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் சமவாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், நேர்மையான சமூக கட்டமைப்பும் மனித மாண்புகளும் கொண்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்றும், அனைவருக்கும் பொதுவான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில், அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு தரப்பில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினரை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மண்டலத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை இதனை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிற நாட்டு கொடியுடன் வர்த்தக பயன்பாட்டிற்காக இயக்கப்படும் கப்பல்களின் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது இந்திய மாலுமி உயிரிழந்த சம்பவத்தையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஒத்துழைப்பு தருமாறு கப்பல் உரிமையாளர்களை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின்

0: பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, ருமேனியா, வடக்கு மெசடோனியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் புறப்பட்டுச் செல்கிறார். வரும் திங்கட்கிழமையன்று மால்டோவா அதிபர் மஜா சந்துவை சந்தித்து குடியரசுத் தலைவர் பேசவுள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத்தலைவரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்தும் அவர் பேசவுள்ளார். இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக இணையதளம் வாயிலாக மக்கள் தங்களது விவரங்களை பதிவு செய்யும் நடைமுறை தமிழகத்தில் இன்று தொடங்கியது. இதுகுறித்து அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சென்சஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு அந்த செல்ஃப் இன்யூமரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல பொதுமக்கள் வந்து அவங்களோட ஹவுஸ் டீடைல்ஸ் வந்து அவங்களே வெப்சைட்ல ஏத்தி அவங்க முடிச்சு கொள்ளலாம். இன்யூமரேட்டர்ஸ் வரும்போது அந்த செல்ஃப் இன்யூமரேஷன் ஐடி மட்டும் அவங்களுக்கு சொன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணி முடிச்சிருவாங்க. கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ் ஸ்மூதா முடியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெகுலர் ஹவுஸ் லிஸ்டிங் ஆபரேஷன்ஸ் மோர் தேன் 2800 இன்யூமரேட்டர்ஸ் இருக்காங்க.
1: உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை நேற்று தொடங்கியுள்ள நிலையில் 2வது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பூரி ஜெகநாதர், பாலபத்ரா, தேவி சுபத்ரா, சுதர்ஷன் ஆகியோர் எழுந்தருளியுள்ள ரதங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் இன்று காலை நேரிட்ட விபத்தில் 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கோவிந்தபூர் என்ற இடத்தில் ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங்கை கடக்க முற்பட்டபோது ரயில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 4 மாணவர்களும் வேன் ஓட்டுநரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 5 பேரை குஜராத் மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் பத்தான் மாவட்டத்தில் உள்ள காதியால் கிராமத்திலிருந்து செயல்பட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபரின் தலைமைக்கு எதிரான பிரச்சாரத்தை அந்நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் கோடிக்கணக்கான அமெரிக்க வாக்காளர்களின் தகவல்களை சீனா சட்டவிரோதமாக சேகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் அமெரிக்க தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சரிபார்க்க வேண்டும் என திரு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்தெந்த தகவல்கள் சீனாவிடம் சென்றுள்ளது என்பதை உறுதி செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவில் உள்ள மக்கள் குடியரசுக் கட்சி கடந்த 2020 18 மாகாணங்களில் உள்ள வாக்காளர்கள் குறித்த ஆவணங்களை முறைகேடாக சேகரித்ததாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்நாத் யாத்ரீகர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 47 யாத்ரீகர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ராஜஸ்தானிலிருந்து சென்ற படுக்கை வசதிகளுடன் கொண்ட இந்த பேருந்தில் யாத்ரீகர்கள் பயணித்ததாகவும் நள்ளிரவில் தீப்பற்றியது கண்டறியப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்பன் மாவட்டத்தில் உள்ள கரூல் என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் படையினர், ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவரை எதிர்த்து விளையாடவிருந்த ஜப்பானின் நவோமி ஒக்குகாரா காயம் காரணமாக வெளியேறியதை அடுத்து PV சிந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் யுக்ரைனின் டெனிஸ் மால்ஷனோவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஈக்வடாரின் அல்வேரோ அர்ஜென்டினாவின் கன்சலோ இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது.

0: அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் பகல் 12:50, இது தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
7: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: நேர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
9: மொபைல், லேப்டாப், கணினி, டிவி, பேட்டரி, சார்ஜர், கீபோர்ட், இயர்போன் இது எல்லாமே இவேஸ்ட்ல வரும்பா.
10: அப்படியா? அப்படி இதெல்லாம் சாதாரண குப்பையில போட்டா என்னதான் ஆகும்?
9: இதுல இருக்கிற ஈயம், பாதரசம், கேட்மியம் போன்ற நச்சுப்பொருள்லாம் மண்ணுலயும் தண்ணிலயும் கலந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும். அது மட்டும் இல்லாம இதனால மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உடல்நல பாதிப்பு கூட ஏற்படும்.
10: ஓ அப்படியா, சரி சரி. அப்படின்னா இதெல்லாம் எங்கதான் போடுறது?
9: முதல்ல இதெல்லாம் இன்னும் வேலை செய்யுதான்னு பாக்கணும். அப்படி வேலை செஞ்சுச்சுனா இதை யாருக்காவது கொடுத்தரலாம், இல்லனா அதை பழுது பார்த்து நம்மளே பயன்படுத்தலாம். அதுவும் இல்லனா அரசு அங்கீகரித்த இவேஸ்ட் கலெக்ஷன் சென்டர்ல போய் குடுக்கணும்பா. அதுவும் இல்லனா மறுசுழற்சி மையத்துல கொண்டு போய் ஒப்படைக்கணும்.
10: அப்படியா, இதெல்லாம் இருக்கா? சரி, இந்த பேட்டரி கூட தனித்தனியா தான் போடணுமா இல்ல அதெல்லாம் இதுல போட கூடாதா?
9: கண்டிப்பா பேட்டரிகளை எரிக்கவே கூடாது, சாதாரண குப்பையிலயும் போடக்கூடாது. அதை எல்லாமே தனித்தனியா சேகரிச்சு சரியான இடத்துல ஒப்படைக்கணும்.
10: அடடா, நம்ம வீட்ல இந்த மொபைல், சார்ஜர், ரிமோட் இதெல்லாம் நிறைய இருக்கே. சரி, இனிமே இதெல்லாம் குப்பையில போட மாட்டேன்ப்பா.
9: அதுதான் சரி. புதிய பொருள் வாங்கறதுக்கு முன்னாடி பழசெல்லாம் சரியா வேலை செய்யுதான் பாத்து மறுசுழற்சி செய்யணும்.
10: இத பத்தி நிறைய பேருக்கு தெரியாதேப்பா.
9: அதுதான் சரி. புதிய பொருள் வாங்கறதுக்கு முன்னாடி அதை பழுது பார்த்து பயன்படுத்த முடியுதான் பாக்கணும், இல்லனா அதை எல்லாமே சரியான முறையில மறுசுழற்சி செய்யணும்.
10: ஓ அப்படியே சிந்து, இவ்வளவு இருக்கா? ஆனா இத பத்தி நிறைய பேருக்கு தெரியாதே. இத நம்ம தான் நிறைய பேருக்கு சொல்லணும் சிந்து.
9: கண்டிப்பா ரேவதி, சுற்றுச்சூழலை பாதுகாக்க நம்ம ஒவ்வொருவரும் பொறுப்போட நடந்துக்கணும். மின்னணு கழிவுகளை சாதாரண குப்பையில் போடாதீர்கள்.
10: மறுசுழற்சி மையத்தில் ஒப்படையுங்கள்.
9: மண்ணையும் நீரையும் காற்றையும் பாதுகாப்போம்.
10: சுற்றுச்சூழலை காப்போம்.
9: ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மின்னணு கழிவுகளை சரியான முறையில் கையாளுவோம். சூழல் காப்போம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக,
11: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில்

0: அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தர்மபுரி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதற்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி பெறாதோர் தொழிற்பயிற்சியை பொறுத்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதற்கான வயது வரம்பு ஆண்கள் 14 முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். பெண்கள் உச்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. சேர்க்கைக்கான சிறப்பு அம்சங்களாக மாதம் ₹750 உதவித்தொகையாக வழங்கப்படும். சேர்க்கைக்கான கடைசி நாள் இம்மாதம் 31/7/2026 ஆகும். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் UYEGP திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதற்காக கடன் மற்றும் மானியம் அதிகபட்சமாக 15 லட்சம் வரை வழங்கப்படும். திட்ட மதிப்பில் அரசு மானியமாக 25% மானியம் வழங்கப்படும். இதற்கான கல்வி தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை பொது பிரிவினரும், 18 முதல் 55 வயது வரை சிறப்பு பிரிவினரும், குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் இணையதளம் www.msmeonline.tn.government.in/UYEGP என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக விதை பரிசோதனை அலுவலர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் இஸ்டா அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு இஸ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இஸ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை ஆய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் இஸ்டா எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என்று கோவை விதை பரிசோதனை அலுவலர் தெரிவித்துள்ளார்.

மதிய வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர் விருப்பம்.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர் விருப்பம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: sunflower oil.
1: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. கடிதம் வழியா விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி தாங்க இது. இன்னைக்கு முதலாவதாக தன்னுடைய விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்காங்க குக்கல் மழை பகுதியிலிருந்து ராணி. அவங்க கேட்கக்கூடிய பாடல் சொர்க்கம் நரகம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்.

போட்டு நடந்துகிட்டு சமிக்க வைக்கிறைய மனசே பொண்ணு. தாளம் போட்டு நடந்துகிட்டு

0: 4 00159, கவுன்சிலிங் கோட் 2683.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம் நேர் விருப்பம் நிகழ்ச்சி. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. பெரியாம்பட்டி பகுதியிலிருந்து சென்னியப்பன் அவங்க கேட்கக்கூடிய பாடல் ஒரு குடும்பத்தின் கதை என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் நாம் இணைந்திருக்கிறோம். நேய விருப்பம் நிகழ்ச்சி என்ன நேர்களே, உங்க விருப்ப பாடலும் இந்த பகுதியில் இடம்பெறும்னா நீங்க செய்ய வேண்டியது, நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெற நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய ஊர், உங்களுடைய பெயர் ஆகியவற்றை எழுதி நேயர் விருப்பம் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி, தருமபுரி 6368 என்ற பண்பலையின் முகவரி.

அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் நேருற்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. மேல் கங்காவரம் பகுதியிலிருந்து ஆர் சாண்டில்யன் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் பாபு என்ற திரைப்படத்திலிருந்து.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட் அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET Pollachi Coimbatore. Counseling code 2706. Call 9942955540.
4: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், BP, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: நீர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல்ல இருந்து ராஜசேகர் அவங்க கேட்டுக்கக்கூடிய பாடல் தில்லானா தில்லானா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிய பாடல்

Make some

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தீப்புண் காயங்கள், அதை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து விலாவரியா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 வீக் பக்கம் இதை பத்தி பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இதை நான் ஏன் இன்னைக்கு திரும்ப பேச ஆரம்பிக்கிறேன்னாக்க, நிறைய இந்த அதுவும் இந்த குழந்தைகள், அதாவது வந்து ஒரு 5 வயசு 6 வயசுக்குள்ள குழந்தைகள் வந்து இந்த தீப்புண்ணால் வந்து பாதிப்பாகி செஞ்சு பண்ணி வர்றவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, செய்கிறாங்க. இப்போ சமீபமாக விளையாட்டுத்தனமாக விட்டுறாங்க, போய் அதுக்கு வந்து அடுப்பில் இருந்ததுன்னா அதில் கையை விட்டுருதுங்க, காலை விட்டுருதுங்க, இல்லைனா வந்து சுடுதண்ணி இருந்ததுன்னா அதில் போய் உக்காந்துட்டாங்க அப்படின்றாங்க. கொஞ்சம் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டால் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு ஒன்று கை வந்து அதை கொண்டு போய் வந்து இதே மாதிரி வந்து சுடுதண்ணியில் உள்ளே விட்டுருச்சு. கம்ப்ளீட்டாக வந்து அந்த கை வந்து இந்த முட்டி வரைக்குமே வந்து பூராவுமே வந்து எல்லாமே தோலுகள் எல்லாமே உறிஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம், சர்ஜரி பண்ணோம், என்னென்னமோ பண்ணி செஞ்சு பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கங்கா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு செஞ்சு பண்ணிட்டாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விரலோட தன்மைலாம் அதுக்கு வரல, செயல பண்ணல. இத்தனைக்கு ரைட் ஹேண்டு ஒரு பெண் குழந்தை லைஃப் லாங் அது வந்து பாருங்கள் அதோட சிக்கலாகி போச்சு, செஞ்சிருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் குழந்தைங்களை வந்து ஒரு பொருள்கிட்ட விடும்போது செய்யும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இந்த பேர்ன்ஸ், அதாவது வந்து இந்த தீப்புண் காயம் அப்படின்றது வந்து பல வகையில் வரலாம். அதாவது வந்து ஒரு கெமிக்கல், ஏதாவது ஒரு கெமிக்கல், எனக்கு தெரிஞ்சு ஒரு கெமிக்கல்லாம் கூட பொண்ணு அலுமினியம் மாதிரி ஒரு இந்த காப்பர் சல்ஃபேட் மாதிரி ஒரு சில கெமிக்கல்லாம் வந்து கையில் எடுத்து செஞ்சு பண்ணி அதெல்லாம் தீஞ்செல்லாம் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சுடுதண்ணியில் வாய்ப்பு இருக்குது, எலக்ட்ரிக்கு ஷாக் அடிக்கிறது, இது ஒயரில் கூட வந்து தெரியாதனமாக கொண்டு போய் கையை கையை விட்டு செஞ்சு பண்ணி அந்த மாதிரி ஆகிருக்கிறதும் நான் பார்த்துருக்குறேன், செஞ்சுருக்கிறேன். அதனால் வந்து இந்த தீப்புண்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணிக்கிறது பரவாயில்ல. இதில் நம்ம வந்து 4 டிகிரியாக வந்து பிரிப்போம். யூஷுவலாக வந்து 1st, 2nd, 3rd and 4th. இந்த 1st degree பேர்ன்ஸுன்றது வந்து சும்மா லைட்டாக இருக்கும், அந்த மேலே வந்து அந்த கொப்பளங்கப்பளம் எதுவும் போடாத செய்யாத இருக்கும். இதெல்லாம் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, செயல் பண்ணல. இன்னொன்று ஒரு 1st and 2nd degree என்ன இருந்து செஞ்சு பண்ணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் 3rd and 4th degree நீங்கள் என்ன பண்ணி செஞ்சு பண்ணிங்கனாலும் நம்ம காப்பாற்ற தான் முடியுமே தவிர அந்த ஒரிஜினலான அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வருமா வராதான்றது எனக்கு வந்து டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம். வர்றதுக்கான வாய்ப்புகள் 99% இல்லை. அது ஒரு சில குழந்தைங்களெல்லாம் வந்து பிறப்புறுப்புலலாம் வந்து அந்த மாதிரி உக்காந்து அது 3rd degree பேர்ன்ஸ் ஆகி அதை நாங்கள் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்கே அவ்வளோ சிரமப்பட்டுட்டோம். அது வந்து ஒரு செப்சிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கிருமி தாக்குதலுக்கெல்லாம் ஆளாகி செஞ்சு பண்ணி அதை ஐசியூவில் வச்சு செஞ்சு பண்ணி ரொம்ப காப்பாற்றி தான் கஷ்டப்பட்டு தான் நம்ம அதை எடுத்தோம் செஞ்சோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த 1st and 2nd degree பேர்ன்ஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம அதிர்ஷ்டம் தான். அது நம்ம 1st degree வரமா 2nd degree வரமான்ட்டுன்னு. 1st and 2nd degreenா சும்மா அந்த கொப்பளத்தோடு நிற்கிறது செய்கிறது. 3rd degreenா வந்து தோல் மாதிரி ஆகிடும், அப்படி ஒரு லெதர் மாதிரி லெதர் தோல் மாதிரி வந்து ஆயி செஞ்சு பண்ணிடுறது. அதெல்லாம் கொஞ்சம் டீப் டிகிரி, கொஞ்சம் தோலை தாண்டி உள்ளே போகிறத செய்கிறது.

0: அதெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே தோலே கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை புண்ணை ஆற வச்சு செஞ்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து மேற்கொண்டு வந்து ஏதாவது ஸ்கின் கிராஃப்டுக்கு இது போடுதா இல்லை அதே ஆறுதான்றதை பார்த்து செஞ்சு பண்ணி பண்ண வேண்டியது. பேர்ன்ஸ் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். ரெண்டாவது அதோட வலி எரிச்சல் இருக்குது பாருங்கள், அது எந்த விதமான ஒரு வியாதியிலும் அந்த மாதிரி வராது. அந்த வலியும் எரிச்சலும் குழந்தைங்க அது வெளியே சொல்ல தெரில, வீணாக அழுதுகிட்டு செஞ்சுட்டு மட்டும் இருந்துருதுங்க செஞ்சுருதுங்க. பட் ஆனால் வந்து அதோட தாக்கம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். இப்போ ஆண்கள்லாம் வந்து வந்தாங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி இந்த திருவிழாவில் பட்டாசு விடுறோம்னு சொல்லிட்டு வீர விளையாட்டு காமிச்சிட்டு பண்ணுறது செய்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அது எல்லாமே அந்த ஏஜில் வந்து விளையாடுறதுக்கு செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் அது பின்னாடி ஒரு எஃபெக்ட் ஆச்சு செஞ்சு பண்ணிச்சுன்னா அதோட எரிச்சலெல்லாம் எங்களாலே அவங்க படுற பாட்டை பார்த்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். தூக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் கூட கேட்காதுன்னு வைங்களேன், அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த பேர்ன்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வியாதிகள், தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு சில வியாதிகள். அதனால் கொஞ்சம் அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, செஞ்சுக்கோங்க. இது மாதிரி பேலும் தகவல்கள் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி
4: அப்பப்பா, என்ன வெயிலு என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
5: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
4: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளோ செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
5: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
4: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குலுகுலுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
5: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
4: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
6: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
2: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் கூறும் தகவல்கள் கேட்கலாம். நேயர்களை கேட்க தவறாதீர்கள். விவசாய நிகழ்ச்சி நேருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடிதம் வழியா பாடலுக்கு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. பழைய தர்மபுரி பகுதியிலிருந்து சுதா சத்யராஜ் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் கட்டபொம்மன் என்ற திரைப்படத்திலிருந்து நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்

0: திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள், வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ரயில்வே துறை கடந்த 12 ஆண்டுகளாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட்டதால் இந்திய வரலாற்றில் ஜிந்த் நகரம் சிறப்பிடத்தை பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியின் மாதிரி அடையாளமாக ஜிந்த் நகரம் உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வரும் ஆண்டுகளில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது 3 முதல் 4 நாடுகளில் மட்டுமே ஹைட்ரஜன் ரயில் சேவை இயங்குவதாக கூறிய பிரதமர், 3200 குதிரை சக்தி திறனுடன் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நெடுந்தொலைவு சேவை ரயிலாக இது திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஹைட்ரஜன் ரயில் சேவை நம் நாட்டின் தொழில்நுட்ப சாதனையை பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். உள்நாட்டிலேயே ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற நம் தேசத்தின் தீர்மானம் இதன் மூலம் எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் தேவையின்றி முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரயிலாக இந்த நவீன ரயில் திகழ்கிறது என்றார் அவர். கடந்த 11 ஆண்டுகளாக திரு நரேந்திர மோடி அரசு மேற்கொண்ட விரிவான ரயில்வே துறை நவீனமயமாக்கலின் ஒரு பகுதியாக இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குவதையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இரு அவைகளும் சுமூகமாக நடைபெற அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை மத்திய அரசு இந்த கூட்டத்தில் கோரவுள்ளது. இதனிடையே பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்படுகிறார். இப்பயணத்தின் போது இருதரப்பு உறவுகள் குறித்து அந்தந்த நாடுகளின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து அவர் கலந்துரையாடவுள்ளார். தமிழ்நாட்டில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிகளை உறுதி செய்வது குறித்து இதில் ஆய்வு செய்யப்பட்டது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் குடிசையில்லா நகரத்தை உருவாக்குவது குறித்து விரிவான ஆலோசனைகளும் இதில் மேற்கொள்ளப்பட்டன. தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தியாகிகள் சங்கர்லிங்கனார், பாஷ்யம், செண்பகராமன் ஆகியோரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சமத்துவம், நீதி, பரிவை உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைப்பது சமுதாயத்தின் பொறுப்புடன் கூடிய பங்களிப்பு என்று மத்திய சட்ட நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். சர்வதேச நீதியியல் தினத்தையொட்டி சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர், சம வாய்ப்புகளை உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்கி மனித மாண்பிற்கு மதிப்பளித்து குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம்

0: மாவட்டம் மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சங்கு வளையல்கள், தங்கத்திலான மணி, இரும்பு பொருட்கள், செப்பு நாணயங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். தொடர் தொல்லியல் பணிகளும் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளும் தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை இன்று ஆய்வு செய்த அவர், காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தமிழ்நாட்டில் உணவகங்களுடன் இணைந்த குடிப்பகங்களை உள்ளடக்கிய ரெஸ்ட்ரோபார் அமைப்பதற்கான உரிமம் வழங்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் பெரும் தீங்கை விளைவிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இத்திட்டம் தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அரசு வெளியிடவில்லை என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் துறையை சீரமைப்பது தொடர்பான ஆலோசனைகள் மட்டுமே நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி இன்று தொடங்கியுள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை se.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பொதுமக்கள் பதிவேற்றம் செய்யலாம். சுயவிவர பதிவேற்றத்தில் தவறான தகவல் அளித்திருந்தாலும் வீட்டிற்கு வரும் கணக்கெடுப்பாளர்கள் மூலம் திருத்திக் கொள்ளலாம் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
1: 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இந்த வீடுகள் கணக்கெடுப்பை எளிமையாக்கும் வகையில் அனைத்து குடும்பத்தினரும் தங்களது வீடு விவரங்களை செல்ஃப் எலிமினேஷன் மூலமாக சுயமாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு 17/7/2026 முதல் 31/7/2026 வரை 15 நாட்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி, மதுரை, அரியலூர், தருமபுரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு பேரணியை இன்று தொடங்கி வைத்தனர். பழனியில் 100 கோடி ரூபாய் நில மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான குற்றவாளிகளை காப்பாற்ற தாவேக அமைச்சர்கள் முயல்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்ட இணை செயலாளர் திரு பரந்தாமன், இந்த நிலம் பதிவு செய்யப்பட்டது தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் மறைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே இது தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி தீவிரப்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் விப்பேடு ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். நாகை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சியில் கிராமப்புற பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுப்பது குறித்த இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் முதுநிலை உரிமையியல் நீதிபதி சுப்புலட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் திரு அண்ணாதுரை தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களின் பணிகள், செயல்பாடுகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. குழுவின் முக்கிய பணியாகிய மத்திய அரசின் நிதி எந்தெந்த துறைக்கு சென்றுள்ளது என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் அனைத்து துறை வளர்ச்சி திட்ட பணிகளின் நிதி செலவினங்கள், வெளிப்பாடுகள் மற்றும் குறைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத முதல் பிறப்பையொட்டி பாரம்பரியமிக்க தேங்காய் சுடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதனை அருகில் உள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவதும், பின்னர் தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருக்கும் கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது.
4: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். காலிறுதிப் போட்டியிலிருந்து ஜப்பானின் நொசோமி ஒக்குஹரா விலகியதை அடுத்து சிந்து நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். நாளை நடைபெறும் அரையிறுதியில் சீனாவின் யூ ஃபை சென்னை சிந்து எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று துவக்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர்

நேரம் ஒரு மணி 55 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒலிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவியது. அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்து காணப்பட்டது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.4 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.3 டிகிரி செல்சியஸ் அளவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை குறித்த முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு எதுவுமில்லை. உள் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வெப்பம் சார்ந்த அவசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் வட தமிழக கடலோர பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியை பொறுத்தவரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 2 மணி.

0: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
2: நேயர்கள், இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
3: பொன்னி, நான் சந்திக்கு கிளம்பிட்டேன். புள்ள, நீ என்ன என் கூட சந்திக்கு வர போறியா இல்ல?

0: எல்லாம் கூட வண்டியிலயே போக போறியா?
1: இல்ல மருதாணி, நான் உன் கூட தான் பஸ்ல வரப்போறேன். என் மச்சான் காலையிலே பண்ணையில வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு.
0: சரி சரி புறப்படு, ஆனா கிளம்புற அவசரத்துல சாப்பிடாம வராத. ஒருவா சாப்பிட்டு வாப்புல, சந்தைக்கு போயிட்டு வர நேரமாகும்.
1: மருதாணி, சத்த நேரத்துக்கு முன்னாடிதான் வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கீரை எல்லாம் போட்டு அசத்தலா கேழ்வரகு அடை பண்ணி ரெண்டு சாப்பிட்டேன். நான் சந்தைக்கு போயிட்டு வர வரைக்கும் என் தசை பக்கம் பசி எட்டியே பாக்காது.
0: அது சரி, பழமைய மறக்காம இன்னைக்கும் அந்த உணவுகளை கடைபிடிச்சிட்டு வரையே. இத கேக்கவே ஆச்சரியமா இருக்கு புள்ள.
1: மருதாணி, என்னதான் காலம் மாறினாலும் நம்ம பாரம்பரியமான உணவுங்க மேல நாம வச்ச நம்பிக்கையும் பிரியமும் என்னைக்கும் மாறாது.
0: சரி சரி பொண்ணி, வீட்டை பூட்டிக்கிட்டு வா புள்ள.
1: இந்த பைய புடி புள்ள, மிளகாய கூரை மேல வச்சிட்டு வந்திருக்கேன், அதை எடுத்து வச்சிட்டு வரேன்.
0: ஏன் பொண்ணி, சந்திக்கு போகாமலே உன் பைய ஏன் இம்புட்டு கணக்குது? அப்படி என்னதான் இருக்கு பைக்குள்ள?
1: அதுவா, இந்த பப்பாளி மரத்துல ரெண்டு பப்பாளி பழம் பழுத்து இருக்கு, அதுதான் பறிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம பட்டக்கா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க, அப்போ காயா இருந்தது, அதான் போற வழியில அவங்கள பாத்து கொடுத்துட்டு போலாம்னு இருக்கேன்.
0: அப்படியா சேதி, சரி சரி வா போவோம். பொன்னி அங்க பாரு, பட்டக்கா கோழிகளுக்கு தீவனம் போட்டுட்டு இருக்காங்க, சட்டுன்னு கொடுத்துட்டு வா புள்ள. பஸ் வர சத்தம் கேக்குது.
1: சரி புள்ள.
0: அடடா, பஸ் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் இந்த புள்ள பட்டக்கா கிட்ட பேசிக்கிட்டே இருக்க.
2: ஏன் புள்ள, பொன்னி பஸ் வருது, வா புள்ள.
1: இதோ வரேன் வரேன்.
0: அண்ணே அண்ணே, பஸ் கொஞ்ச நேரம் நிறுத்துங்கண்ணே, என் தோழி வந்துகிட்டு இருக்கா. சரி சரி பஸ்ல ஏறு பொன்னி. ஏன் புள்ள, போகும்போது சொல்லிதானே அனுப்பின, சீக்கிரம் வான்னு.
1: கோச்சுக்காத மருதாணி, பட்டக்கா ரொம்ப முக்கியமான விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க.
0: என்ன விஷயம் புள்ள அது?
1: உனக்கு தெரியுமா, காய்கறி செடிய சம்பந்தமான விவரங்களை இப்ப நம்ம வானொலி நிகழ்ச்சியில சொல்ல போறாங்களாம். அத மறக்காம ரெண்டு பேரையும் கேட்க சொன்னாங்க.
0: ரொம்ப நல்ல செய்திய சொன்ன புள்ள. எங்க தோட்டத்துல கத்திரி, அவரை, பாவக்கான்னு செடிகளை வளர்த்துக்கிட்டு வரேன். இந்த நேரத்துல இவங்க சொல்றத கேட்டா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
1: ஆமா புள்ள, நானும் எங்க வீட்டு பின்பக்கத்துல தக்காளி விதைகளை விதைச்சிருக்கேன், இப்ப நல்ல முளைக்க ஆரம்பிச்சிருக்கு, அது நல்லபடியா வளர்ந்தா போதும்.
0: சரி சரி சந்தை வந்துடுச்சு புள்ள. பஸ்ல இருந்து இறங்கி ஒரு ஓரமா உட்காந்து நம்ம கைபேசி மூலமா வானொலி நிகழ்ச்சி கேட்போம்.
3: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
4: தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பெருவாரியான காய்கறி பயிர்கள் பார்த்தோம்னா தக்காளி, கத்தரி, மிளகாய், அடுத்ததா இந்த பந்தல் பயிர்கள் சொல்லக்கூடிய பீர்க்கன், பாகல், புடலை, இந்த மாதிரியான பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி பண்றாங்க. அதே மாதிரி மிளகாய் வந்து அதிக அளவில் சாகுபடி பண்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சாகுபடியில 264,000 ஹெக்டேர்ல வந்து காய்கறி பயிர்கள் சாகுபடி பண்றாங்க. இது வந்து இந்தியாவுடைய மொத்த சாகுபடியில தமிழ்நாடுடைய அளவு, அதுவும் கிட்டத்தட்ட மொத்த ஏரியால 6% வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஆக்குபை பண்ணுது. இந்த காய்கறி பயிர்களில் உற்பத்தி இழப்புன்ட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25-40% அளவுக்கு இந்த பூச்சிகள் ஏற்படுத்துது. இதனுடைய முக்கிய காரணியா செயல்படுறதுன்ட்டு பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள்ட்டு சொல்லக்கூடிய அசுவினி, இலைப்பேன், தத்து பூச்சிகள், மாவு பூச்சி, இந்த மாதிரியான பூச்சிகள் அதிக அளவில் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி அதிக அளவு ரசாயன மருந்துகளுடைய பயன்பாட்டை குறைச்சி நமக்கு செலவையும் வந்துட்டு குறைச்சி நல்ல பாதுகாப்பான உணவை வழங்குறதுக்கான தேவை வந்து காய்கறி பயிர்களில் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் என்னென்ன மாதிரியான பூச்சிகள் எந்த அறிகுறிகளை வந்துட்டு அது தெரிவிக்கும், அதுக்கு எந்தெந்த மாதிரியான முறைகளை வந்துட்டு நம்ம கையாண்டான்னா கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி மற்ற பூச்சிகள்லாம் நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு பார்க்கலாம். பொதுவாக பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள்ன்ட்டு சொல்லக்கூடிய இலைப்பேன், இந்த இலைப்பேன் இலையின் அடியிலிருந்து பயிருடைய சாறுகளை உறிஞ்சி சாப்பிட்றதுனால கொஞ்சம் வளர்ச்சி குன்றி இலையில முடக்கு வந்த மாதிரியான தோற்றத்தை வந்து உருவாக்கும். அதே மாதிரி பெரும்பாலான வைரஸ் நோய், நச்சுயிரி நோய்களை வந்துட்டு பரப்பக்கூடிய ஒரு காரணியாக வந்து இது செயல்படும்.

அதே மாதிரி வெள்ளை ஈக்கள் இலைக்கு அடியிலையும் அங்காங்க வந்து கூட்டம் கூட்டமா பயிரில் இருக்கக்கூடிய சாரை வந்து உறிஞ்சி சாப்பிடும். இது வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுனால வெள்ளையின்ற பெயரில் இருக்கும். இதுவுமே பயிரில் இருக்கக்கூடிய சாற்றை உறிஞ்சி சாப்பிட்றதுனால பயிர் வந்து வளர்ச்சி குன்றி நமக்கு ஒரு பெரிய விளைச்சல் இழப்பை வந்துட்டு ஏற்படுத்தும். இந்த பூச்சியுடைய பாதிப்பெல்லாம் குறிப்பாக வெயில் காலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தத்துப்பூச்சிகள், தத்துப்பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டம் கூட்டமாக வெண்மை நிறத்துலையும் பச்சை நிறத்துலையும் நிறைய தத்துப்பூச்சிகளை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். வயலில் சின்ன சின்ன கொசுக்களாக வந்துட்டு பறக்கும். ஸோ இதுவுமே இந்த ஃபைட்டோபிளாஸ்மா டிசீஸ்ன்ட்டு சொல்லுவாங்க, வந்து அந்த நோய்களை வந்துட்டு பரப்பக்கூடிய காரணியாக வந்து செயல்படும். இதுவும் வந்து பயிரில் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி சாறு உறிஞ்சி சாப்பிட்றதுனால பயிரில் வந்து வளர்ச்சி வந்துட்டு மிதமான அளவில் வந்துட்டு கட்டுப்படுத்தப்படும். ஸோ இதுவுமே வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது அசுவினி பூச்சி. இது வந்து தண்டு பகுதி இலை பகுதிகளெல்லாம் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக இருந்து பயிரில் இருக்கக்கூடிய சாறை உறிஞ்சி சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் தேன் போன்ற ஒரு திரவத்தை வந்து வெளியிடுறதுனால அது அந்த கரும்பூசண வளர்ச்சியை வந்துட்டு ஊக்குவிக்கும். அதனால் இந்த பிரச்சனைகளை வந்துட்டு சரி கட்ட வேண்டியது விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடாக இருக்குது. அதே மாதிரி செம்பான் சிலந்தி, குறிப்பாக மிளகாய் பயிரில் வந்து இந்த மைட்ஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய சிலந்திகளுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக மஞ்சள் சிலந்தி, சிகப்பு சிலந்தின்ட்டு சொல்லுவாங்க. இந்த சிலந்திகள் மைட்ஸை வந்து குறிப்பாக வெயில் காலங்களில் வந்துட்டு ரொம்ப பீக் சம்மரில் இருக்கிறப்போ வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக மிளகாயில் வந்துட்டு அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இலைகள்லாம் சுருண்டு வளர்ச்சி குன்றி முடக்கு வந்த மாதிரியான தோற்றத்தை வந்து உருவாக்கும். அதே மாதிரி அடுத்தது மாவு பூச்சி. இது பிரதானமாக எல்லா பயிர்களையுமே தாக்கக்கூடியது. ஸோ இந்த மாவு பூச்சிகளும் வந்துட்டு பயிரில் இருக்கக்கூடிய சாரை உறிஞ்சி உண்ணக்கூடியது. இதுக்கு அடுத்த பூச்சினங்கள்ன்ட்டு பார்த்தோம்னா துளைப்பான் இருக்குது, அதே மாதிரி இலையுண்ணும் பூச்சி. ஸோ அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இலை உண்ணும் பூச்சிகள்ன்ட்டு சொன்னோம்னா நமக்கு வந்து இந்த கோலப்பூச்சின்னு சொல்லுவாங்க, அதாவது இலை துளைப்பான்னு சொல்லுவாங்க, லீப் பைனர்ன்ட்டு. இது வந்து அதிக அளவு வந்து இந்த பந்தல் பயிர்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது இந்த புகையிலை வெட்டுப்புழு, ஸ்போடாப்டிரான்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சியுமே வந்து இலையை மட்டும் சாப்பிடக்கூடியது. நம்ம இரவு நேரத்தில் மட்டும்தான் இதனுடைய செயல்பாடு இருக்கும், பகல் நேரங்களில் அந்த புழுவை பார்க்கவே முடியாது. ஸோ இலையில் வந்துட்டு நரம்புகளை தவிர்த்துட்டு மீதி எல்லா பகுதிகளையும் சாப்பிடும். இலையில் சின்ன சின்ன வட்ட வட்டமான துளைகளை வந்துட்டு நம்ம வயலில் பார்க்கலாம். அடுத்தது பழ ஈ, குறிப்பாக பந்தல் பயிரில் இந்த ஃப்ரூட் ஃப்ளைன்ட்டு சொல்லக்கூடிய பழ ஈக்களுடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து வரக்கூடிய காய்களில் ஒரு சின்ன துளையிட்டு ஒரே ஒரு முறை அமர்ந்தாலே வந்துட்டு அதனுடைய என்ன செயல்பாடு செய்யணுமோ அந்த மாதிரி இதனும் மிகப்பெரிய விளைச்சல் இழப்பை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடியது இந்த பழ ஈக்கள். அதே மாதிரி இந்த புள்ளி வண்டுன்ட்டு சொல்லுவாங்க, கத்திரியில் வரக்கூடிய புள்ளி வண்டு, ஹெடா பீட்டில்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த வண்டானது பயிரில் வந்துட்டு இலையில் இருக்கக்கூடிய அந்த பசுமையான பச்சையத்தை முழுக்க வந்துட்டு சுரண்டி சாப்பிட்றதுனால சல்லடை மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து இலையில் வந்துட்டு ஏற்படுத்தும். இதுவுமே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பூச்சியினம் தான். அடுத்தது இந்த சாம்பல் வண்டு. சாம்பல் வண்டு பொறுத்த வரைக்கும் அது இலையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும், அதே மாதிரி அதனுடைய புழு நிலைன்ட்டு சொல்லக்கூடிய நிலையில் நம்ம மண்ணும் தண்டும் இணையிற இடங்களில் வந்துட்டு அதனுடைய புழுக்கள் பயிரை வந்துட்டு பாதிப்புக்கு உள்ளாக்கி பயிரை வாட வச்சு வந்து கொள்ளும். அதனால் இதுவுமே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தான் விவசாயிகளுக்கு இருக்குது. அடுத்தது தண்டு மற்றும் காய்ப்புழு, குறிப்பாக கத்திரியில் வரக்கூடிய இந்த பாதிப்பு இளம் செடியில் வந்துட்டு அந்த குருத்து பகுதியில் வந்துட்டு நுனி காஞ்சி காஞ்சி தொங்கிட்டு இருக்கும். பார்த்தோம்னா நம்ம கூர்மையாக கவனித்தோன்னா அந்த பகுதிகளில் ஒரு சின்ன துளை வந்துட்டு குண்டூசியில் துளையிட்ட மாதிரி இருக்கும். அதை ஒடிச்சு பார்த்தோம்னா உள்ளே சின்ன சின்ன புழுக்கள் வந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அந்த புழுக்களுடைய கழிவுகளும் வெளியில் தென்படும். அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் காய் வர ஆரம்பிக்கும் போது காய்கள்லேயும் இதனுடைய பாதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். காய்கள்லேயும் அங்கங்கே வந்துட்டு துளையிட்டு உட்பகுதி முழுக்க வந்துட்டு சாப்பிடும், அதனுடைய கழிவுகள்லாம் வெளியில் வந்துட்டு தள்ளிட்டு இருக்கிற மாதிரியான அறிகுறியை வந்துட்டு இது ஏற்படுத்தும். அடுத்தது காய் துளைப்பான், ஹெலிகோவர்பான்ட்டு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரூட் போரர் மிகப்பெரிய பாதிப்பு. தக்காளி மற்ற காய்கறிகளான மிளகாய் இதிலெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இதுவும் அந்த பூக்களில் வந்து முட்டையிட்டு பூக்களில் அந்த புழு வரக்கூடியது நமக்கு சின்ன சின்ன பிஞ்சுகளாக வந்துட்டு உருவாகக்கூடிய சமயங்கள்லேருந்தே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுமையாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஊசி துளைப்பான்ட்டு சொல்லக்கூடிய டூட்டா அப்சலூட்டான்ட்டு சொல்லுவாங்க, அந்த பூச்சியினுடைய பாதிப்பும் தக்காளியில் மிகுதியாக இருக்குது. அதுலேயும் வந்துட்டு சின்ன சின்ன பின் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன துவாரங்கள், சின்ன சின்ன துளைகள் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். உள்ளே நம்ம கட் பண்ணி பார்க்குறப்போ முழுமையாக வந்து அந்த உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருள் பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான பூச்சிகள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு முதற்கட்டமாகவே நம்ம ரசாயன மருந்துகளை நம்பி இல்லாமல் ஒருங்கிணைந்த முறையில்

என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள்ல கடைபிடிக்கலான்றதை இப்ப பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கோடை உழவு. இதை செய்யறது மூலமா மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய பூச்சிகளுடைய முட்டையோ கூண்டு புழுக்களோ நேரடியாக வந்துட்டு இந்த சூரிய ஒளியில வந்துட்டு கொண்டு வரப்பட்டு அது அழிக்கப்படுது. அதே மாதிரி நல்ல எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை வந்து நம்ம தேர்வு செஞ்சு விதைக்கணும். தொன்று தொட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பயிர் சாகுபடி செய்கிறாங்களோ ரகங்கள் செய்கிறாங்களோ அதையே செய்யாமல் நல்ல விவசாயம் தெரிந்த விவசாயம் படித்த அதிகாரிகளிடம் உங்களுடைய ஆலோசனைகள்லாம் கேட்டு புதிய ரகங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சு அந்த ரகங்களை வந்துட்டு வீரிய ஊட்ட ரகங்களையும் நம்ம பயிர் சாகுபடி செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம பயிர் சாகுபடி செய்கிறப்போ காய்கறி பயிர்கள் வேப்பம் புண்ணாக்கை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதாவது ஒரு சென்ட்டுக்கு ஒரு கிலோன்ற அளவில் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி விதைகள் நம்ம வந்துட்டு சேகரிக்கிறோம் அடுத்த பருவத்துக்கு அப்படின்றப்போ கண்டிப்பாக நோய் பாதிக்காத பூச்சி பாதிக்காத நல்ல வளமான செடியிலிருந்து விதையை தேர்வு செய்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த இதுலேயே கிட்டத்தட்ட 50% அளவுக்கு நம்ம வந்து நம்ம பூச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். நல்ல விதை தேர்வு ரொம்ப அவசியம். அடுத்ததான் தேர்வு செய்யப்பட்ட அந்த ரக

முன்னாக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி விதைகள் நம்ம வந்துட்டு சேகரிக்கிறோம் அடுத்த பருவத்துக்கு அப்படின்றப்போ கண்டிப்பாக நோய் பாதிக்காத பூச்சி பாதிக்காத நல்ல வளமான செடியிலிருந்து விதையை தேர்வு செய்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த இதுலேயே கிட்டத்தட்ட 50% அளவுக்கு நம்ம பூச்சியை வந்துட்டு கட்டுப்படுத்திடலாம். நல்ல விதை தேர்வு ரொம்ப அவசியம். அடுத்ததாக தேர்வு செய்யப்பட்ட அந்த ரகம் விதைகளை வந்து அடுத்த கட்டமாக நம்ம வந்து விதநேர்த்தி செய்யறதுக்கு கொண்டு போகணும். இந்த விதநேர்த்தி செய்யறதுக்காக இமிடாக்ளோப்ரின்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன பூச்சிக்கொல்லியை 1 கிலோ விதைக்கு 1 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம விதநேர்த்தி செய்யறதுக்காக பயன்படுத்தலாம். ஒரு சில வீரிய ஒட்டு ரகங்கள் அவங்களே விதநேர்த்தி செஞ்சே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ரகங்களுக்கு நம்ம விதநேர்த்தி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம நாட்டங்களில் விளைவிச்சு நடுறதுக்கு முன்னாடி இந்த கன்றுகளை வந்து ஒரு 30 நிமிஷம் இமிடாக்ளோப்ரின்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 0.3 ml, அதாவது 10 லிட்டருக்கு 3 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதில் வேரை நனைச்சி நடவு செய்கிறப்போ வந்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுடைய பாதிப்புகள் குறையும். அதே மாதிரி பொறிப்பயிராக நம்ம குறிப்பாக தக்காளி இந்த மாதிரியான காய்கறி பயிர்கள் செய்கிறப்போ இந்த கேந்தி பூண்ட்டு சொல்லக்கூடிய செண்டு மல்லியை வந்து 16 வரிசைக்கு ஒரு வரிசை வந்து நம்ம பொறிப்பயிராக சாகுபடி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பூக்களில் கவர்ந்தெழுக்கப்பட்ட தாயந்து பூச்சிகள் அதில் வந்து முட்டையிடும். அதை வந்து நம்ம கண்காணித்து பூச்சிகளை கட்டுப்படுத்துறது மூலமாக நம்மளுடைய முக்கிய பயிரான தக்காளியிலேயும் மற்ற காய்கறி பயிர்களில் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதே மாதிரி பறவை தாங்கிகள், அதாவது சிலுவை மாதிரி வயலில் பயிருடைய உயரத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடி உயரங்களில் பறவை தாங்கிகள் 1 ஏக்கருக்கு 10 என்ற எண்ணிக்கையில் நம்ம வைக்கிறது மூலமாகவும் நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் இனக்கவர்ச்சி பொறிகள் நிறைய பொறிகள் இருக்குது. அதில் இனக்கவர்ச்சி பொறிகளில் வந்து 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் நம்ம பூச்சிகளுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக வந்துட்டு அமைக்கலாம். பூச்சிகளை முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்காக மாஸ் டிராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாஸ் டிராப்பிங் 1 ஏக்கருக்கு 20 என்ற எண்ணிக்கையில் வந்துட்டு இனக்கவர்ச்சி பொறியை வந்து வைக்கிறது மூலமாகவும் நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் மஞ்சள் ஒட்டு பொறி 1 ஏக்கருக்கு 10 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் ஒட்டு பொறி வைக்கிறது மூலமாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன், வெள்ளையி, அடுத்தது இந்த மற்ற கொசுக்கள், அதாவது தத்து பூச்சிகள்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிகள் எல்லாம் நல்லபடியாக கட்டுப்படுத்தலாம். நமக்கு இலைப்பெண்ணுடைய பாதிப்பு மட்டும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம நீல ஒட்டுப்பொறி 1 ஏக்கருக்கு 10 என்ற எண்ணிக்கையில் வைக்கிறது மூலமாகவும் இலைப்பெண்ணை மட்டும் கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக விளக்கு பொறிகளை 1 ஏக்கருக்கு 2 என்ற எண்ணிக்கையில் வந்துட்டு அமைக்கணும். இந்த விளக்கு பொறிகள் மாலை 6:30 மணிக்கு வந்துட்டு எரிய தொடங்கி கிட்டத்தட்ட 9:30 மணிக்கெல்லாம் வந்து அணையிற மாதிரியான செயல்பாடு இருந்ததுன்னா நமக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை மட்டும் வந்து அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இரவு முழுக்க வந்துட்டு எரிய விடுறதுனால நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் அதில் விழுந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால 10 மணிக்கு மேலே வந்து விளக்கு பொறி பயன்பாடை வந்து வயலில் விடுறது நல்லது கிடையாது. இது மட்டும் இல்லாமல் ஒட்டுண்ணிகள் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக ட்ரைகோகிராமா கைலோனிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டுண்ணியை வெளியிடுறது மூலமாக 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 40,000 அளவில் வந்து 4-5 முறை குறிப்பாக பூ பூக்கக்கூடிய சமயங்களில் நம்ம செஞ்சோம்னா நல்ல ஒரு பூச்சி கட்டுப்பாட்டை ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் இறை விலங்குகள் நிறைய இருக்குது. இறை விலங்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த பொறிவண்டு, கிரைசோஃபர்லா, சிர்பிட்டி, அப்புறமா பச்சை கண்ணாடி இறக்கை பூச்சி, இந்த மாதிரியான இறை விலங்குகள், அதாவது வந்துட்டு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளையும் வந்துட்டு வயலில் நம்ம கன்சர்வ் பண்ணுறது, அதாவது அதெல்லாம் வந்துட்டு அது வளர்கிறதுக்கான சூழலை வந்துட்டு ஏற்படுத்துறது மூலமாகவும் நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இதற்கு அடுத்த கட்டமாக வந்து நம்ம வேப்பங்கொட்டை சாறு 5%, அதாவது வந்து 100 லிட்டர் தண்ணிக்கு 5 கிலோன்ற அளவில் வேப்பம் புண்ணாக்கு எடுத்து அதை தூளாக்கி அதை ஒரு காடா துணியில் வந்துட்டு நம்ம கட்டி 1 நாள் இரவு முழுக்க வந்து தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் அதை பிழிஞ்சு காதி சோப்போட 1 ஏக்கருக்கு தேவையான கரைசலோட 250 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு நம்ம காதி சோப்பை நல்லா கரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணி ஒட்டு பசையாக பயன்படுத்தி நம்ம தெளிப்பு செய்கிறப்போ நிச்சயமாக சாறு உறிஞ்சும் பூச்சிகள்லாம் வந்துட்டு சிறப்பான முறையில் வந்துட்டு கட்டுப்படுத்தப்படும். அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வேம்பு சோப்பு, இன்னைக்கு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் நிறைய தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்துட்டு வேம்பு சோப்பு, புங்கம் சோப்புலாம் வந்துட்டு விவசாயிகளுக்கு கிடைக்கும். இந்த சோப்புகளை வந்துட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு நம்ம தெளிப்பு செய்கிறது மூலமாகவும் வந்துட்டு நம்ம சாறு உறிஞ்சும் பூச்சிகள், துளைப்பான்கள், இலைப்பூச்சிகளை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். இதற்கு அடுத்த கட்டமாக வந்து உயிரியல் முறையில் நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தணும்னா
பெவேரியா பேசியானான்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானத்தை ஒரு லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த வேர் சார்ந்த பிரச்சனைகள் பிளஸ் புழுவுக்கு எல்லாமே வந்துட்டு நீங்கள் நம்ம மெட்டாரைசம்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானத்தையும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து

0: 10 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். குறிப்பாக புழுக்கள், இந்த துளைப்பான்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு பேசிலஸ் துருஞ்சென்சிஸ்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியா, முன்ன சொன்னது எல்லாமே பூஞ்சானம், இது பாக்டீரியா, இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறப்போ இதுவுமே வந்துட்டு சிறப்பான முறையில் வந்துட்டு புழுக்களை வந்துட்டு கட்டுப்படுத்தும். இதற்கு அதே மாதிரி சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெட்டிசிலியம் லக்கானின்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சானத்தை வந்துட்டு பயன்படுத்துறது மூலமாகவும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பொருளாதார சேதத்தை கடந்த பின்னாடி தான் நம்ம வந்து ரசாயன மருந்துகளுடைய பயன்பாடை வந்து செய்யணும். அப்படி என்னென்ன மாதிரியான பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்குன்ட்டு மொத்தமாகவே நம்ம அந்த கேட்டகரியா பூச்சிகளுக்கு வந்துட்டு நம்ம ரசாயன மருந்துகள் பயன்படுத்தலாம். அதில் என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, சயின்ட்லி ப்ரூவ்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் 1 ஏக்கருக்கு 360 மில்லின்ற அளவில் வந்துட்டு நம்ம பயன்படுத்தினோன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் சிறப்பாக கட்டுப்படுத்தப்படும். அதுக்கடுத்த கட்டமாக அசிட்டமிப்ரிட்ன்ட்டு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி 30 கிராம் 1 ஏக்கருக்குன்ற அளவில் வந்துட்டு தெளிப்பு செய்யலாம். இன்னொரு மாற்று பூச்சிக்கொல்லின்ட்டு பார்த்தீங்கன்னா தையமித்தாக்சாம்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி 40-80 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு 1 ஏக்கருக்கு நம்ம பயன்படுத்தலாம். தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக ஸ்பெஷலி வந்துட்டு செலக்டிவ் பெஸ்டிசைட்ன்ட்டு சொல்லக்கூடியது அந்த இதில் பார்த்தோம்னா ஃப்ளோனிகமைன்ட்டு சொல்லக்கூடிய இந்த ரசாயன பூச்சிக்கொல்லியை 1 ஏக்கருக்கு 80 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தினோம்னா நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி ஸ்பினோசாட் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லியும் 1 ஏக்கருக்கு 64 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தினோம்னா இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இந்த தத்து பூச்சிகளை வந்துட்டு நல்லபடியாக கட்டுப்படுத்தலாம். அடுத்தது துளைப்பான்களை கட்டுப்படுத்துறதுக்கான ரசாயன மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இன்டாக்சிகார்மெண்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி மருந்து 200 மில்லி 1 ஏக்கருக்குன்ற அளவில் பயன்படுத்தலாம். அடுத்ததாக குளோரான்ட்ரிலி ப்ரோல்ன்ட்டு சொல்லக்கூடிய ரசாயன மருந்து 1 ஏக்கருக்கு 60 மில்லின்ற அளவில் வந்து பயன்படுத்தலாம். அடுத்ததாக நொவுலூரான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி மருந்து 80 கிராம் 1 ஏக்கருக்குன்ற அளவில் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். குறிப்பாக கத்திரியில் இந்த காய்ப்புழு தண்டுப்புழு வர்றப்போ ஃப்ளூபெண்டமைன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லியை 1 ஏக்கருக்கு 40 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு நம்ம பயன்படுத்துறதும் நல்ல வேலை செய்யும். அடுத்தது இந்த இலை துளைப்பான்ட்டு சொல்லக்கூடிய லீப் மைனரை கட்டுப்படுத்துறதுக்கு செலக்டிவான பெஸ்டிசைட்டு பார்த்தோம்னா பூச்சிக்கொல்லி ஸ்பைனோடிராம்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி மருந்து 1 ஏக்கருக்கு 150 மில்லின்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தினோம்னா நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி இந்த செம்பான் சிலந்திகள், செம்பேன்ட்டு சொல்லக்கூடிய இந்த சிலந்திகளை கட்டுப்படுத்துறதுக்காக ப்ரப்பர் கைட்ன்ட்டு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து 1 ஏக்கருக்கு 500 மில்லின்ற அளவில் வந்துட்டு பயன்படுத்தலாம். அடுத்தது ஸ்பைரோமெசிஃபென்ட்டு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து 1 ஏக்கருக்கு 100 மில்லின்ற அளவுலையும் வந்துட்டு பயன்படுத்தலாம். இதுக்கு மாற்றாக இன்னும் அடிஷ்னலாக மருந்து தேவைப்படுதுன்றப்போ டைஃபென்தியூரான்ட்டு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து 1 ஏக்கருக்கு 160 கிராம்ன்ற அளவில் வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும்னா, இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம பயன்படுத்துகிறப்போ பூச்சிகள் சிறப்பான முறையில் வந்துட்டு நம்ம கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக விவசாயிகள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, ஒரே பூச்சிக்கொல்லி மருந்துகளை மறுபடியும் வந்துட்டு பயன்படுத்தாமல் மாற்றி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு எதிரான வந்து ஒரு நிலையை வந்து பூச்சிகள் தகவமைச்சிக்காத நிலையை வந்துட்டு உருவாக்கணும். அதனால தான் மாற்று மருந்துகளை வந்துட்டு ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் நம்ம கையாளுறப்போ நிச்சயமாக பூச்சிகளை நல்ல முறையில் விவசாயிகள் கட்டுப்படுத்தி அவங்களுடைய வருமானத்தை உயர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றத இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன்.
1: இதுவரை காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப. நாராயணன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: மருதானி, காய்கறி செடிகளை வளர்க்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பதிவு பிள்ளை இது.
3: ஆமா பொன்னி, கோடை காலத்துல உழவு செஞ்சு அடிமண்ண கலருனா அடியில இருக்கிற கூட்டுப்புழுக்கள் எல்லாம் வெளி வந்து சூரிய ஒளிப்பட்டு அழிஞ்சிடும்னு ரொம்ப அருமையான விஷயத்த சொன்னாங்க புள்ள.
2: அது மட்டும் இல்ல, கையில கிடைக்கிற விதைகளை மண்ணுல வாரி விதைக்க கூடாது. விவசாயம் செழிக்கணும்னா சான்று பெற்ற விதைகளை தான் போடணும்னு விதையோட முக்கியத்துவத்தை பத்தி தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல.
3: நிச்சயமா, இப்படி முத்து முத்தான நிகழ்ச்சிகளை வழங்குறதுல நம்ம வானொலிக்கு ஒரு தனி சிறப்பே இருக்கு புள்ள.
2: சரியா சொன்ன புள்ள.
3: இனி உங்க சொன்ன தகவல்களை முறையா நம்ம காய்கறி தோட்டத்துல கடைபிடிச்சு நம்ம உழைப்பையும் நேரத்தையும் பொன்னா மாத்திடுவோம்.
2: மருதானி, மளிகை கடையில மறக்காம 2 கிலோ வெல்லம் வாங்கணும்.
3: ஏன் புள்ள?
2: வேற எதுக்கு? அதிரசம் செய்யதான். இனிப்போட அடுத்த கட்ட வேலையா?

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மண்ணிற்கும் உண்டு மருத்துவ குணம் பற்றி தெரிந்து கொள்வோம். மண் ஆரோக்கியம் அல்லது மண்ணின் தரம் என்பது கடந்த பல ஆண்டுகளாக பிரபலமடைந்து வரும் ஒரு கருத்தாகும். விவசாயம் மற்றும் பண்ணை சமூகங்கள், மண் மேலாளர்கள், விஞ்ஞானிகள், வேளாண் விரிவாக்க நிபுணர்கள் மற்றும் மண்ணுடன் பணிபுரியும் பிற குழுக்களிடையே இது தொடர்ந்து முக்கியமான இடத்தை பெறுகிறது. மண் ஆரோக்கியம் பற்றி விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில், மண்ணின் ஆரோக்கியம் என்றால் என்ன, அது எவ்வாறு அளவிடப்படுகிறது மற்றும் மண்ணின் சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் நிலையான ஊட்டச்சத்து விநியோகத்திற்காக அதை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை நன்கு புரிந்து கொள்வது அவசியமாகிறது. மண் ஆரோக்கியம் என்பது சுற்றுச்சூழல் மற்றும் நில பயன்பாட்டு எல்லைகளுக்குள் உயிரியல் உற்பத்தியை நிலைநிறுத்துவதற்கும், காற்று மற்றும் நீர் சுழல்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கும், தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனித ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கும் ஒரு முக்கிய வாழ்க்கை அமைப்பாக செயல்படும் மண்ணின் தொடர்ச்சியான திறன் என வரையறுக்கப்படுகிறது. மண் ஆரோக்கியத்திற்கு பல வரையறைகள் உள்ளன. இருப்பினும், பயிர்கள் மற்றும் பிற வேளாண் பொருட்களின் உற்பத்தி, தண்ணீரை தக்கவைத்தல் மற்றும் வடிகட்டுதல், பல்வேறு உயிரினங்களுக்கான வாழ்விடம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்தல் போன்ற சேவைகளை வழங்குவதற்கு மண்ணின் நீடித்த திறனுக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மண்ணின் இயற்பியல் பண்புகள் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். மண்ணின் இயற்பியல் பண்புகள் முக்கியமாக மண் அணிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. மண்ணின் மிக முக்கியமான இயற்பியல் பண்புகளில் ஒன்று மண்ணின் அமைப்பு ஆகும். அனைத்து மண்ணும் சமமாக உருவாக்கப்படவில்லை. வெவ்வேறு மண் துகள்களின் ஒப்பிட்டு கலவையை பொறுத்து பல்வேறு வகையான மண் அமைப்புகளை வேளாண் நிலங்களில் காணலாம். மண்ணின் அமைப்பு நாம் எளிதில் மாற்றக்கூடிய ஒரு பண்பு அல்ல. இருப்பினும், ஒவ்வொரு வகை மண் அமைப்பையும் நிலையான உற்பத்தி திறனுக்காக நிர்வகிக்க முடியும். மண்ணுக்குள் எவ்வளவு வேகமாக நீர் ஊடுருவும், மண்ணின் நீர்பிடிப்பு மற்றும் மண் எவ்வளவு வளமாக இருக்கும் போன்ற பல மண் செயல்பாடுகளை மண் அமைப்பு பாதிக்கிறது. முதன்மை துகள்களான மணல், வண்டல் மற்றும் களிமண் ஆகியவை இணைந்து நுண்ணுரண்டைகளை உருவாக்குகின்றன. இயற்கையான நுண்ணுரண்டைகள் பெட்ஸ் என்றும், செயற்கையாக உருவாக்குபவை கட்டிகள் என்றும் அழைக்கப்படுகின்றது. மண்ணின் இயற்பியல் பண்புகளில் அதன் நிறம் முக்கியமான ஒன்றாகும். மண்ணின் பல்வேறு அங்கங்கள் மாறுபடுவதன் மூலம் மண்ணின் நிறம் வேறுபடுகின்றது. மண்ணின் நிறமானது மண் அடுக்கு தோற்றத்தில் உள்ள ஒவ்வொரு அடுக்கிற்கும் வேறுபடுகின்றது. மண் வகை பாட்டில் மண் நிறம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மண்ணின் வேதியியல் பண்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம். மண்ணின் வேதியியல் பண்புகள் தாவர ஊட்டச்சத்தை நேரடியாக பாதிக்கும் பண்புகளுடன் தொடர்புடையவையாகும். தாவரங்கள் வளர மற்றும் அவற்றின் இனப்பெருக்கத்திற்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் தாவரங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் தாவர வளர்ச்சி மந்தமாகிவிடும் அல்லது தாவரம் இறந்துவிடும். மறுபுறம், சில ஊட்டச்சத்துக்களின் அளவு அதிகமாக இருந்தால் தாவரங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தாவர வளர்ச்சிக்கு 17 வகையான ஊட்டச்சத்து கூறுகள் தேவைப்படுகின்றன. இவற்றில் கார்பன், ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் ஆகியவை ஊட்டச்சத்து கூறுகளில் சேராது. ஏனெனில், இந்த ஊட்டச்சத்துக்கள் காற்று, மண் மற்றும் நீர் மூலம் பெறப்படுகின்றன. மண்வள மேலாண்மைக்கான கவனத்திற்குரிய கூறுகள் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முதல் வகை முதன்மை ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றது. நைட்ரஜன் தழைசத்தும், பாஸ்பரஸ் மணிசத்தும் மற்றும் பொட்டாசியம் சாம்பல் சத்தும் ஆகிய முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் தாவரங்களுக்கு தேவைப்படுகின்றன. இரண்டாவது வகை இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது. கால்சியம், மெக்னீசியம் மற்றும் கந்தகம், இந்த ஊட்டச்சத்துக்கள் கணிசமான அளவில் தேவைப்படுகின்றன. ஆனால் முதன்மை ஊட்டச்சத்துக்களை விட மிக குறைவான அளவே தேவைப்படுகிறது. மூன்றாவது வகை நுண்ணூட்ட சத்துக்கள் என்று துத்தநாகம், மாங்கனீசு, போரான், தாமிரம், குளோரின், இரும்பு, நிக்கல் மற்றும் மாலிடினம் அழைக்கப்படுகிறது. இவை சிறிய அளவிலேயே தேவைப்படுகின்றன. இந்த ஊட்டச்சத்து கூறுகள் அனைத்தும்

0: வளர்ச்சிக்கு இன்றியமையாதவையாகும். இவற்றின் தேவைப்படும் அளவு குறைவாக இருந்தாலும் தாவர வளர்ச்சி மற்றும் பயிர் விளைச்சலில் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தும். மண்ணின் உயிரியல் பண்புகள் பற்றி தெரிந்து கொள்வோம். மண்ணின் உயிரியல் பண்பு மிகவும் புதிரான பண்புக்கூறு ஆகும். ஏனெனில் அது உயிரினங்கள் மற்றும் அவை உண்ணும் கரிம பொருட்கள் இரண்டையும் உள்ளடக்கியது. பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் மண்ணில் உள்ள பல உயிரினங்கள் உயிருள்ள தாவரங்கள் மற்றும் இறந்த கரிம பொருட்களுடன் இணைந்து ஆரோக்கியமான மண்ணின் செயல்பாடுகளை பராமரிக்கவும் மீள் உருவாக்கவும் முக்கிய இயக்கிகள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நுண்ணுயிரிகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மண்ணின் வழியாக ஊட்டச்சத்துக்களை சுழற்சி செய்கின்றன. மண்புழு மண்ணில் காற்றோட்டத்தை உருவாக்குகிறது. மண்புழுக்கள் அதிக அளவில் மண்ணில் குறுகிய பாதையை உருவாக்கி மண்ணின் அடர்த்தியை தளர்த்தி காற்றோட்டத்தை உருவாக்குகிறது. மண்ணின் வடிகால் வசதியை மேம்படுத்துகிறது. மண்புழுக்கள் உள்ள மண்புழுக்கள் இல்லாத மண்ணை விட 10 மடங்கு வேகமாக வடிகால் வசதியை வழங்குகிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். பூங்கொத்து நிகழ்ச்சி வரவேற்பின் அடையாளமாக திகழ்வதே பூங்கொத்து. பூங்கொத்து நிகழ்ச்சியில் இன்றைக்கு 2 திரைப்பட பாடல்கள் ஒலிக்கப்படும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பாசக்கிளிகள் என்ற திரைப்படத்தில் இருந்து வித்யாசாகர் இசையில் திப்பு, கார்த்திக், சுஜாதா இவர்களின் குரலில் ஒரு இனிய பாடல்.

நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியில் பாசக்கிளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து தாங்க பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக ஒலிக்க வரக்கூடிய பாடல் கே எஸ் சித்ரா குரலில் ஒரு இனிய பாடல்,

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். பூங்கொத்து பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது வித்யாசாகர் இசையில் மது பாலகிருஷ்ணன் குரலில் ஒரு இனிய பாடல்.

நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது டிஷும் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு விஜய் ஆண்டனி. படத்தின் முதல் பாடலாக

0: கவிஞர் வைரமுத்து வரிகளில், விஜய் ஆண்டனி காயத்ரி குரலில் ஒரு இனிய பாடல்.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது டிஷும் என்ற திரைப்படத்திலிருந்து ஜெயதேவ் ராஜலட்சுமி குரலில் கவிஞர் வைரமுத்து வரிகளை

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும்.

0: விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்கவிருப்பது விஜய் ஆண்டனி இசையில் மல்குடி சுபா குரலில் ஒரு இனிய பாடல்.

மீண்டும் ஒருவரை நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். கேட்டு ரசிக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 0-43-42-24-40-30 அப்படிங்கிற கட்சவியன் இருக்கு. உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய கட்சவியன்லேருந்து டைப் பண்ணி அனுப்பி வைக்கலாம். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல் இந்த நிகழ்ச்சியில் வளம்புற நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் யார், எங்கேருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து இந்த நேயர் வந்து பாத்தீங்கன்னா பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டியிலேருந்து அபிமன்னன் அவர் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி கேட்டிருக்காரு. ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து வழங்குமாறு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவர் விரும்பி கேட்டுள்ள பாடல் பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்தில் இருந்து.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: sunflower oil.
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நேர்கள் கேட்டு ரசிக்க வாட்ஸ்அப்லேருந்து 0 43 42 24 40 30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பிக்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல் வளம்புற நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ரோஜா பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. உன்னுடன் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காக ஒரு இனிய பாடல் வளம் வர இருக்கு. அந்த பாடலுக்கு முன்பாக

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
2: நேரம் 3:18 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பிரசாத் மறுக்காலம்பட்டி அப்படிங்கிற ஊரிலிருந்து கேட்டிருக்காரு. நான் அடிமை இல்லை திரைப்படத்திற்காக இவர் விரும்பி கேட்டுள்ள பாடல் இதோ.

I'm gonna go get some more.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி
6: கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சிக்கு நேர்கள் விருப்பம் தெரிவித்து பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 3:24. அடுத்த பாடல் சுரா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வலம் வர இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேர்கள் அமிர்தம் மற்றும் கற்பகம் ஆகியோர் நாமக்கல்லிருந்து கேட்டிருக்காங்க. இது அந்த பாடல்

உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேர்கிட்ட கொண்டிருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 3:30 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் உளுந்தூர்பேட்டை பகுதியிலிருந்து ராஜேந்திரன் பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: கட்சிவேல் கலக்கல் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 3:36. அடுத்த பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மேச்சேரியிலிருந்து ஆனந்த் பாபு அவர் விரும்பி கேட்டுள்ள பாடல்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி,

0: கொரோனா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: நிகழம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் 3:42 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாட்டுப்புற பாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் திருப்பூர் கனகம்பாளையத்திலிருந்து சசிகலா விரும்பி கேட்டிருக்காங்க. இது அந்த பாடல்.

0: கேளு மச்சான்.
1: ஏல மறக்க பொட்டி, நீ தாளத்தை போடுற. ஏ நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் து திண்டா தின் தின் திண்டா, தும் து திண்டா தின் தின் திண்டா. இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான். ஏ புல்லாங்குழலு, நீ ஏன் வாய பார்த்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா. நீ படியாத்தான்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கற்றவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: இனிமையான இசையோடு பாடல்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் நேரம் 3:50. கற்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மாதப்பட்டி கிராமத்திலிருந்து ஜோதிகா மணிவண்ணன் உயிரை திரைப்படத்திலிருந்து அவங்க பாடல் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடலுக்கு முன்பாக
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நிகழ்ச்சியில் நிறைவு

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கற்றவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: இதயத்தை இதமாக்கும் பண்பலை 102.5.

இனிய உற்சாகமான மாலை வணக்கம் அன்பினர்களே, இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைகிறோம். விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில்

0: இதயத்தை இதமாக்கும் பண்பலை 102. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. வணக்கம் வான்மதி.
1: வணக்கம் சார்.
0: ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க விடை தேடும் வினாக்களுக்கு. நம்ம அன்பு நேயர்கள் பங்கேற்கணும்னா என்ன எண்களில் அழைக்கலாம்?
1: புதிய நேயர்களாக இருந்தால் 0434242 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ, பண்பலை நேயர்களாக இருந்தால் 0434242 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
0: விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் சுறுசுறுப்பாக பங்கேற்கலாம். அதே போல பதில் சொல்லி 7 நாட்கள் ஆகவில்லை என்றால் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் விதமாக விலகி நிற்கலாம். சரிங்க, நம்ம நிறைய கொஸ்டின் வச்சுருக்கோம். இப்போ தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாருக்கும் இறைவா போற்றி அப்படின்ட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல் கேள்வி,
1: முதல்ல வந்து ஒரு கோயிலை பற்றி எடுக்க போகிறோம்.
0: ஆமாம், ஆன்மீகமாக போயிடுவோம். அது உங்களை பார்த்தாலும் ஆன்மீக செல்வியாக இருக்கீங்க. நிகழ்ச்சி நேயர் முதல் நேயர் வருக, வணக்கம். வணக்கம் வருக, வணக்கம் வருக,
1: வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்க ஐயா? ராஜா ஐயா, உங்களுக்கான 3 குறிப்புகள் தரலாங்களா? இது வந்து ஒரு கோயில், நம்ம இந்தியாவில தான் இருக்கு. இது ஒரு பாடல் பெற்ற கோயில் கூட சொல்லலாம். உங்களுக்கான 3 குறிப்புகள் ஐயா. இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வருக.
1: உங்களுக்கான குறிப்புங்க ஐயா, இது வந்து ஒரு தேவார பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க ஐயா, பதில் சொல்லலாங்களே? நன்றி.
0: அடுத்த நேர் வருங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: என்எம் துறை நாகரகத்துல இருந்து பேசுறேங்க
1: ஐயா. குறிப்புகள் கேட்டீங்களா?
4: கேட்டேங்க. எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
1: உங்களுக்கான குறிப்பு, அதாவது இங்க இருக்கிற மூலவர் வந்து சுயம்புவாக அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்குள்ள மூலவர் சாமி சொல்லுவீங்க இல்லைங்களா, மூலவர் சன்னதி, அந்த அதில் உள்ள இருக்கிற சாமி வந்து சுயம்புவா அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லலாங்க ஐயா.
4: திருச்செந்தூர் முருகன்.
1: இல்லைங்க ஐயா.
0: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இனி ஒரு சிறிய விளம்பரம்.

0: விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்தேறுங்கள்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில் குள்ளனூர் போச்சம்பள்ளி.
0: இது உங்கள் அபிமான பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடைதடும் நாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, சொல்லுங்கள். வான்மதி, நிறைய பேர் வந்து அற்புதமான கோயில் அந்த எது என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இணையதளத்திலே. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். பார்வதியும் சிவனும் பாதி பாதியாக இருப்பார்கள்.
6: ஒன்றானவன்
0: உருவில், இரண்டானவன் உருவான செந்தமிழில், மூன்றானவன் இல்லையா? நல்ல முயற்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
6: நன்றி
0: நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? சந்திரசேகர். இதோ உங்களுக்கான ஒரு குறிப்பு. கடலில் தோன்றிய நுரையில் உருவான சுவேத விநாயகர் சன்னதி இந்த கோயிலின் மிக சிறப்பான ஒரு அம்சமாகும். அந்த விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா கடலில் தோன்றிய நுரையில் உருவான சுவேத விநாயகர்.
6: இது வந்து
0: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: தர்மபுரி மாவட்டம் ஆண்டியல்லி பஞ்சாயத்து நடமாடம் பஞ்சர்கட கோவிந்த சாமி பேசுறேன்.
7: கோவிந்த சாமி ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
8: கேக்கலங்க மேம், இப்பதான் லைனுக்கு வந்தேன்.
0: சரி, எவ்வளவு பஞ்சர்கள் எவ்வளவு வாங்குறீங்க? தூரமா வந்து போட்டா ஒரு 10 கிலோமீட்டர்ல வந்து போட்டா பார்கடலை கடந்த போது அசுரர்களை அழிக்க இந்திரனால் கடல் நுரையால் செய்யப்பட்ட விநாயகர் இங்குள்ளார். நம்ம கடல் நீரால் அந்த நுரையால் செய்யப்பட்ட விநாயகர் இந்த கோயில் இருக்காருன்னு சொன்னோம். எதுக்காகனா பார்கடலை கடந்த போது அசுரர்களை அழிக்க இந்திரன் வந்து செஞ்ச விநாயகர் அப்படின்ற கூடுதல் ஆன்மீக தல ஒரு வரலாறும் உண்டு.
7: அப்பர்
0: வணக்கம்.
7: சொல்பவர் யார் எங்கிருந்துங்க ஐயா?
9: சேலம் மாவட்டம்.
7: ஐயா உங்க பேரை மீண்டும் சொல்லுங்க.
9: ராஜேந்திரன்.
7: ராஜேந்திரன் ஐயா, உங்களுக்கான குறிப்பு சொல்லவா இல்ல பதில் சொல்றீங்களாங்க ஐயா?
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
10: வணக்கம், ராஜா பேசுறேன், பாப்பாரப்பட்டி.
0: பாப்பாரப்பட்டி ராஜா ஐயா, உங்களுக்கு என்னன்னா அந்த விநாயகர் சொன்னோம் இல்லையா, அந்த

0: விநாயகருக்கு அபிஷேகம் கிடையாது, பச்சை கற்பூரம் மட்டுமே. அந்த பச்சை
1: கற்பூரம் தானே இருக்குது,
0: இது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது நிச்சயமாக.
1: திருவலஞ்சுழி கபர்தீஸ்வரர் ஆலயம்,
0: திருவலஞ்சுழி
1: கபர்தீஸ்வரர் ஆலயம்,
0: கபர்தீஸ்வரர் ஆலயமா?
2: இன்னும் கரெக்டா சொல்லலீங்களே,
0: இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க,
1: திருவலஞ்சுழி
0: என்பது மிக சரியானதுதான், சபரீஸ்வரர் ஆலயம் என்பது சரியான பதில் அல்ல, திருவலஞ்சுழி என்பது மிக சரியான பதில் தான். நன்றி, அடுத்த நேராவது முழுமையா சொல்றாருன்னு பாப்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: பாலக்கோடு அன்புங்கய்யா.
0: அன்பு ஐயா, என்ன இது அன்பு ஐயா, டல்லா பேசுறீங்க. அன்பு நிறைய கொட்டிய பேசணும் இல்லையா, என்கிட்ட
3: எப்படியாவது பதில் சொல்லி ஒரு பாட்டு வாங்கிடலாம்னு பார்த்தா முடியலையா.

0: இல்ல அது ரைட்டிங்க. நீங்க திருவலஞ்சுழி என்பது மிக அருகாமையில் இருக்கக்கூடிய விடைக்கான ஒரு நெருக்கமான குறிப்பு. ஆனால் அதுதான் சரியான விடை.
1: பேர் இருக்கு,
0: இன்னொரு பேர். என்ன பேர் அதையும் சொல்லுங்க, சொல்றாரன்னு பாப்போம்.
1: சொல்றீங்களாங்க ஐயா?
0: திருவலஞ்சுழி என்பது மிக சரியானதுதான், சபரீஸ்வரர் ஆலயம் என்பது சரியான பதில் அல்ல. திருவலஞ்சுழி என்பது மிக சரியான பதில் தான். நன்றி, அடுத்த நேராவது முழுமையா சொல்றாருன்னு பாப்போம். வருங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: பாலக்கோடு அன்புங்க ஐயா.
0: அன்பு ஐயா, என்ன இது அன்பு ஐயா, டல்லா பேசுறீங்க. அன்பு நிறைய கொட்டிய பேசணும் இல்லையா கிட்ட?
2: திருவலஞ்சுழி
0: அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இன்னும் சொல்லணும்னா, இது நம்முடைய கோயில் பேரு நீங்க தாங்க சொல்லணும், மத்த எல்லாமே நாங்க சொல்லிருவோம்.
2: சரிங்க
0: ஐயா, இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தென் திசையில தான் இருக்கு. நம்ம திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்கள் ஒட்டிதான் இருக்கு.
2: அப்படிங்களா? தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணத்துல இருக்குங்களா?
0: நான் இன்னும் சொல்லணும், தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. விடைக்கான ஒரு பாதி பதில் சொல்லிட்டு. என்னங்க ஐயா?
2: கபர்தீஸ்வரர்.
0: கபர்தீஸ்வரர், சரிங்களா?
1: அதாவது இந்த கோயிலுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்கு.
0: ரெண்டு பேர் இருக்கு. ஆமா, ஒண்ணு
2: அதுல அதுல இந்த பேர் இருக்குதுங்க ஐயா.
0: கம்ப்யூட்டர் ஜில ஒண்ணு ஒரு பேர் தான் காட்டுது.
2: என்ன பாடல் கொடுக்கலாம்? பாடல் நல்லா கேட்டீங்க. நான் சிவப்பு மனிதன் படத்துல இருந்து காந்தி தேசம் என்ற பாடல் கொடுங்கய்யா.
0: சரி, இது எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: எது காந்தி தேசமே பாடல்?
0: இல்லைங்க, காந்தி தேசம் பாடல்லாம் அப்பயே கண்டுபிடிச்சு படத்துல வந்துருச்சு. எந்த குறிப்பு உதவியா இருந்தது?
2: அதாவது நீங்க சொல்லிட்டே வந்தீங்க, அந்த விநாயகர் சொன்னீங்க இல்லைங்களா, நரையில் உருவான சொல்லிட்டு, அது பார்க்கும் போது சரி அது இந்த கோயில்ல தான் இருக்குதுன்ற மாதிரி வந்தது. சரி, அப்ப நீங்க கோயில் பேர் தான் கேட்டீங்கன்றதுனால நான் அதை எடுத்தா திருவலஞ்சுழி அப்படின்றதுல கபர்தீஸ்வரர் அப்படின்னு வந்தது.
0: மிக சரியான பதில்.
2: முயற்சி.
0: அது மட்டுமல்ல, அதற்கு மற்றொரு பெயரும் இருக்கிறது. சடைமுடிநாதர் கோயில் அப்படின்னு மற்றொரு பெயரும் இருக்கு.
2: ஆமாங்க, இப்படி ரெண்டு மூணு பேர் இருந்ததுனால எதை சொன்னா நீங்க எடுத்துக்கவீங்க தெரியாம நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், அதனாலதான் அப்படி வந்தேன்.
0: சரிங்க, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றிங்க.
2: நன்றி, நன்றிங்க, நன்றி.
0: அதே மாதிரி பாத்தீங்கன்னா வான்மதி, காவேரியை சூழ்ந்து வர செய்ததால் இத்தலம் திருவலச்சுழி என்று பெயர் பெற்றது. திருமண தடைகள் நீங்க மக்கள் இங்குள்ள இறைவனை வழிபடுகிறார்கள். ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருந்தா நிறைய பேர் அங்க அந்த கோயில்ல போயிட்டு வழிபடுறது ஒரு ஐதீகமா இருக்கு. வேற என்ன இந்த கோயிலுடைய சிறப்புகள்?
1: அதாவது இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழர் காலத்தோட பிடாரி ஏகவரி அம்மன் அப்படின்ற ஒரு கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: அதே போல சோழர்களுடைய போர் தெய்வமாகவும், ராஜராஜ சோழனின் மாமியார் வழி உறவினர்களால் போற்றப்படுகிற குல தெய்வமாகவும் இது திகழ்கிறது. ராஜராஜ சோழனுக்கு மாமியார் வழி குல தெய்வம் இந்த கோயில். சரி,
1: இந்த கேள்வி வந்து எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா, இந்த கண்டுபிடிப்புக்காக தான் எடுத்தோம். அதாவது அங்குள்ள முதலாம் ராஜராஜனோட அத்தையான அந்த குந்தன் அவங்களோட அமுதவல்லி அவங்களுடைய வழி குலதெய்வம் தான் இது. 40 பொற்காசுகளை வந்து நன்கொடையாக வழங்கியதாக இந்த கல்வெட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க.
0: இந்த கோயில் வந்து கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கு இல்லையா? அதே போல தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருவலஞ்சுழி சடைமுடிநாதர் கோவில், இது வந்து 274
1: தேவார தலங்கள்ல
0: இது வந்து எத்தனாவது?
1: 88வது தேவார தலமாக சொல்றாங்க.
0: 274 தேவார தலங்களில் இந்த கோயிலானது 88வது தலமாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருத்தலம் சடைமுடிநாதர் கோவில்
1: திருவலஞ்சுழி
0: தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. சரியா, எவ்வளவு தகவல் கொடுத்துருக்கோம். விளம்பரத்தை தொடர்ந்து, நேயர் கேட்ட பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
3: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்தி
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில். திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோ.

0: Engineering College, BE, BTech, Electronical, Mechanical, ECE, Computer Science, Artificial Intelligence and Data Science, Cyber Security, போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைதேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: 4:23 இணைந்திருக்கிறோம். பாச பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5 உடனும், ஏற்காடு பண்பலை 103.7 உடனும். நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்திப்பாளையம் கைத்தறி ஜெகநாதன்.
0: ஜெகநாதன் ஐயா, உங்களுக்கான ஒரு 3 குறிப்புகள், அடுத்த கேள்வி சொல்லலாமா?
1: சொல்லுங்க ஐயா.
2: ஐயா, இது வந்து ஒரு திருவிழா பத்தி தான் கேட்க போறோம். இது ஒரு வகையான திருவிழா,
0: கோயில் வந்துட்டா அடுத்த திருவிழா,
2: திருவிழா கண்டிப்பா இருக்கும் இல்லீங்களா?
0: அப்படியே டைமிங்கா டைமிங்கா வந்துட்டு இருக்கு. சரி, திருவிழா.
2: இது வந்து ஒரு திருவிழா, நம்ம இந்தியாவில தான் கொண்டாடப்படுது, மிகவும் பிரபலமான திருவிழா அப்படினு கூட சொல்லலாம். இது என்ன வகையான திருவிழா அப்படின்றது தான் ஐயா கேள்வி.
1: பூரிநாதர் ஜெகநாதர் திருவிழாங்க.
2: இல்லீங்க, முயற்சிக்கு நன்றி, தொடர்ந்து கேளுங்க, என்ன திருவிழான்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: நன்றிங்க.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம். கல்யாண சுந்தரம் ஐயா, உங்களுக்காக ஒரு வணக்கம். வணக்கம் ஐயா, நலமா? மகிழ்ச்சிங்கய்யா. உங்களுக்கான ஒரு குறிப்பு
2: ஐயா, இந்த திருவிழா வந்து விவசாய சம்பந்தப்பட்ட திருவிழா அப்படின்னு சொல்லலாங்க ஐயா. இல்லைங்க ஐயா.
0: அடுத்த நேர் வருக, வணக்கம்.
2: வருக, வணக்கம்.
3: மாலை வணக்கம் இருவருக்கும் மேடம்.
2: மாலை வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்துங்க ஐயா?
3: நல்லமல்லி ஒன்று, நார்த்தம்பட்டி, என்ஆர் முத்து.
2: என்ஆர் முத்து ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
3: கேட்டங்க மேடம்.
2: உங்களுக்கான குறிப்பு வேணுங்களா, பதில் சொல்றீங்களா?
3: குறிப்பு ஒண்ணு கொடுங்க, பயிர் பண்ணிப்போம்.
2: இந்த திருவிழாவானது ஆண்டுதோறும், அதாவது ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க ஐயா.
3: நம்ம நாட்டில் கொண்டாடுறோம்.
2: நம்ம நாட்டில் முன்னையும் சொல்லிட்டுங்க ஐயா, தமிழ்நாட்டில் இல்லை.
3: சரிங்க, வாய்ப்பு
2: நன்றிங்க ஐயா. வருக, வணக்கம்.
4: மாலை இனிய வணக்கம்மா.
2: மாலை வணக்கம் சொல்பவர் யார், எங்க?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
2: கோபால் ஐயா, பதிலோடு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
4: இல்லம்மா, ஒரு குறிப்பு கொடுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு, அதாவது இந்த திருவிழாவானது வளமான விளைச்சல், அதாவது விவசாயத்துக்காக அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, வளமான விளைச்சலுக்காகவும் பூச்சி அந்த நோய் தாக்கத்துல இருந்து பாதுகாக்கவும் நடத்தப்படுற ஒரு திருவிழாங்க ஐயா. ஐயா, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லியாச்சு, அடுத்த வர நேயருக்கான அந்த குறிப்பு கண்டிப்பா தருவோங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
0: இனியர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி இணைவோம்.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக வணக்கம். நிகழ்ச்சி நேயம் நேயர் வணக்கம். ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் தர்மபுரி மதிவான் பாளையம் மோகன் பேசுறியா?
5: மோகன் ஐயா, பதில் சொல்லலாமா?
6: ஐயா, 17 நாள் ஆயிடுச்சுங்க.
5: அப்படிங்களா?
6: ஆமாங்க ஐயா. இந்த திருவிழா வந்து எந்த அசாம் மாநிலத்துல கொண்டாங்க ஐயா?
5: அசாம் மாநிலத்திலயா? இல்லைங்கய்யா, அசாம் மாநிலத்துல இல்ல.
6: பிகு திருவிழான்னு ஒரு திருவிழா வருதுங்க.
5: என்ன திருவிழா?
6: பிகு
7: குறிப்புகள் கேட்டீங்களா?
5: மறந்துட்டீங்க. அதனால அது
6: வரைக்கும் மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துவாங்க.
5: ஆமா,
6: அத வச்சு அப்படியே
5: யோசிச்சீங்க, அப்படியே வந்துருச்சு. நல்ல முயற்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
6: நன்றி நன்றி நன்றிங்க.
5: சரிங்க, அந்த நன்றி. தேங்காய் சுடுற ஞாபகம் வந்துருச்சு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
8: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
9: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
10: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
11: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது.
12: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
11: மேச்சேரி ரதி கிரியேஷன், ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
13: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
10: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
13: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: 9555
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை
2: மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கால் 9025400159 கவுன்சிலிங் கோட் 2683
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு கவுன்சிலிங் கோட் 2633
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிலையத்தில் நேரம் 4:33. உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடைதேடும் வினாக்கள். சொல்லுங்க வான்மதி, அடுத்தது நேயர்கள் இணைப்பில் வந்த வண்ணம் இருக்காங்க. இந்த ஆடி ஒன்றுக்கு ஏதோ தேங்காய் சுடணுன்ட்டு ஒரு நேயர் சொல்லிட்டு போயிருக்காரு. உங்களெல்லாம் பார்த்தாவே தெரியுது நிறைய தேங்காய் சுட்டு சாப்பிட்டு வந்திருப்பீங்களா? அப்படி இது நிகழ்ச்சிக்கு
1: சுட்டதெல்லாம் இல்லை, இல்லை இல்லை, காலேஜ் படிக்கும்போது சாப்பிட்ருக்கோம்.
0: சுட்டது யாரோ சுட்டதை நீங்கள் சுட்டிருக்கீங்க. சரி, அது எப்படி சுடணும் அப்படின்றத நம்ம நேயர்கள்லாம் சந்திச்சிட்டு பிறகு நான் சொல்கிறேன். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார், எங்கிருந்து?
2: காரிமங்கலம் மட்டும் கெங்குச்செட்டி பீமராஜன்.
0: பீமராஜன் ஐயா, தேங்காய் சுட்டுட்டீங்களா?
2: தேங்காயில சுட்டுட்டுங்கய்யா.
0: எப்படிங்க சுடுறது? அது முதல்ல சொல்லுங்க.
2: அது தேங்காய ஓட்ட போட்டு உள்ள வெள்ளத்தை சொருவி நெருப்பு சுடுறது.
0: நெருப்பு சுடுறது, அவ்வளவுதானா?
2: ஆமா ஐயா.
0: இப்ப பொசுக்குன்னு சொல்லிட்டா எப்படி? சரி, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லலாமா?
1: ஐயா, இந்த திருவிழாவானது பழங்குடியின மக்களின் மிக முக்கியமான திருவிழா அப்படின்னு சொல்லலாம்.
2: ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குதா?
1: ஜார்க்கண்ட் இல்ல,
0: அது நீங்க தான் சொல்லணும். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இல்ல. என்ன திருவிழா சொல்லுங்க?
2: அசாதி பூஜை திருவிழா.
0: அசாதி
2: பூஜை திருவிழா.
0: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருங்க, வணக்கம். வணக்கங்க ஐயா, யார் இங்க இருந்து?
2: உங்களுக்கான
0: ஒரு குறிப்பு சொல்லாமா?
2: கடலையும் குச்சி போட்டுருக்கு, ஓடுது நல்லா.
0: என்ன குச்சிங்க போட்டிருக்கீங்க?
2: அழிஞ்சு குச்சி, தேங்காய் சுடுற குச்சி.
0: ஓ, அழிஞ்சு குச்சி.
2: நாட்டுச்சக்கரை, பச்சை பருப்பு.
0: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
1: திருவிழாவானது பழங்குடியின மக்களோட மிக முக்கியமான திருவிழா அப்படின்னு சொன்னீங்களா? இந்த திருவிழாவில் அந்த மக்கள் வந்து அவங்களுடைய பாரம்பரிய உடைகளை அணிஞ்சு இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க.
0: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்க.
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: முனியப்பன்
0: முனியப்பனையா, பதில் சொல்லாமா?
1: மேல குறிப்புயா?
0: மேலும் குறிப்பு ஐயா. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமு, மெட்டி மற்றும் டானி ஆகிய ஐந்து முக்கிய கடவுள்கள் வழிபடுகிறார்கள் இந்த இந்த திருவிழாவில். இது வந்து தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. அந்த திருவிழா தமிழ் இந்த இந்த திருவிழா தமிழ்நாட்டில் இல்லை,
1: தமிழ்நாட்டில்
0: அண்டை மாநிலத்தில் இருக்கிறது.
1: திருவிழா.
0: நல்ல முயற்சிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம். அடுத்த நேயர்
2: வருக வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யார் எங்கன்னு பேசுறீங்க?
3: மதிகோன் பாளையத்துல இருந்து மதுஸ்ரீ.
2: மதுஸ்ரீ, பதில் சொல்றீங்களா? குறிப்பு வேணுங்களா?
3: எந்த மாநிலத்துல இருக்கு?
2: அருணாச்சல பிரதேசம்.
3: ஜி ஜி திருவிழா.
0: ஜி திருவிழா.
2: ஜி திருவிழாங்களா? ப்ரொனன்சியேஷன் கரெக்டா சொல்லுங்க.
3: ஜி.
0: யாரோ பக்கத்துல அருமையா சொல்லி தராரு. அவர் சொல்றத சொல்லுமா? சொல்றது
2: என்ன
0: பாட்டுமா வேணும்?
2: என்ன பாடல்?
0: அதான், நீ சின்ன பசங்க தான் நீங்க, அதுல மாற்று கருத்துல என்ன படிக்கிறீங்க மதுசிரி? நீங்க
3: இப்போ 9th.
0: சரிங்க, மகிழ்ச்சி. மிக அழகா பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி.
3: நன்றி.
0: வேற என்ன
2: குறிப்புகள்?
0: ஆமா, குறிப்பு.
2: அதாவது இது ஒரு திருவிழான்னு சொன்னோம் நம்ம இந்தியாவில கொண்டாடப்படுறது இல்லை, அருணாச்சல பிரதேசல கொண்டாடப்படுறாங்க. பழங்குடியின மக்களோட மிக முக்கியமான திருவிழா அப்படின்னு சொல்லலாம். அங்க இருக்கிற ஜீரோ பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குல வாழ்ற அபதானி அப்படின்ற பழங்குடியின மக்களோட திருவிழா தான் இந்த விவசாய திருவிழா. இந்த திருவிழாவானது பார்த்தீங்கன்னா, விளைச்சலுக்காக, விளைச்சல் நல்லபடியாக வரணும் அப்படின்றதுக்காகவும், எந்த நோயினுடையும் அதை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காகவும் கொண்டாடப்படுற திருவிழா அப்படின்னு சொல்லலாம்.
0: ம், அவ்வளோதானா?
2: இருக்கு,
0: நிறைய வச்சுருப்பீங்களே.
2: அதாவது இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு உள்ளூர் அவங்க மாநிலத்தில் விளையிற அந்த அரிசி ஒரு பானம் மாதிரி தயாரித்து கொடுப்பாங்க. அபாங் அப்படின்ற ஒரு அரிசி பானம் தயாரித்து கொடுப்பாங்க இந்த திருவிழாவில். தமினி மற்றும் பிகோ போன்ற பாரம்பரிய நடனங்கள் கூட இந்த திருவிழாவில் ஆடுவாங்க அங்குள்ள மக்கள். அதுதான் வந்து ஸ்ரீ திருவிழா, அவதானி பழங்குடியின மக்களோட விவசாய திருவிழா அப்படின்னு சொல்லலாம். அருணாச்சல பிரதேசத்தில் கொண்டாடப்படுற திருவிழா.
0: அருணாச்சல பிரதேசத்துல நம்ம எப்படி ஆடி பெருக்கெல்லாம் கொண்டாடுறோமோ அது மாதிரி அவங்க ஸ்ரீ திருவிழாவை நம்ம கொண்டாடுவாங்க. விளம்பரங்களை தொடர்ந்து, மதுஸ்ரீ கேட்ட பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
3: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: பிரகாஷ் PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: நிலையத்தில் நேரம் மாலை 4:50. நிகழ்ச்சி நேம் நேயர் வருக வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நாங்கள் அரியலூர் மாவட்டம் தான், சுட்டிக்குளத்தில் தியாகராஜன் பேசுகிறேன் சார்.
0: தியாகராஜன் ஐயா, உங்களுக்கு இனிப்பு பிடிக்குமா இல்லை காரம் பிடிக்குமா?
1: என்ன சார்?
0: உங்களுக்கு இனிப்பு பிடிக்குமா காரம் பிடிக்குமா?
2: கோயிலுக்கு போயாச்சு, திருவிழாவும் பார்த்தாச்சு. கண்டிப்பா திருவிழா போனா ஏதாவது பிரசாதம் சாப்பிடணும் இல்லீங்களா?
0: சாப்பிடணும். இனிப்பு. ஆமா, இனிப்பு பத்தி ஒரு கேள்வி கேட்க போறோங்க ஐயா. 3 குறிப்பு சொல்றோம், இது ஒரு இனிப்பு வகை, சரிங்களா? இது ரொம்ப மென்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மென்மையான பனீர் மற்றும் இனிப்பான திரவம், அதாவது வெள்ளம் சர்க்கரை பாக ஆகியவற்றை கொண்டு செய்யப்படும். நேரடி குறிப்புகள் சொல்கிறோம், நிகழ்ச்சி நிறைவு பதில் இருக்கிறதுனால.
1: என்ன
0: இனிப்பது? நிறைய இருக்கு சார், என்னத்த சொல்றது, இனிப்பு இல்லையா, பேரே ஸ்வீட்டு.
1: இனிப்பு தான் சார். தேங்காய் கேக்கா சார்?
0: தேங்காய் கேக். இது என்ன புதுசா? இது என்ன தேங்காய் மிட்டாயா இருக்குமோ, நம்ம ஊர்ல சொல்லுவோமோ?
2: தேங்காய் பருப்பி. என்ன தெரியும்?
0: தேங்காய் பருப்பி. பால்கோவா அப்படியே சொல்லுங்க. ஜாங்கிரி, ஜிலேபி, லட்டு. நல்ல முயற்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம். இது வந்து தமிழ்நாட்டு இனிப்பு வகை இல்லை. நம்ம முக்கியமான ஒரு குறிப்பு சொல்லிட்டோம், இது தமிழ்நாட்டு இனிப்பு வகை இல்லை. இனிய மாலை வணக்கம் சொல்லும் இனிய உள்ள யார் இருக்கிறது?
1: ஒன்றியம் திண்டல் பஞ்சாயத்து பெரியவர்கள் சண்முகம். ஒரு இனிப்பை பத்தி சொல்றீங்க?
0: ஆமா, நீங்களும் இனிப்பா சொன்னீங்க, நல்லா இருக்கும். வணக்கம். அதுவும் சில நேரங்கள அந்த அதிர்ஷ்டத்தை எடுக்கிறப்ப அப்படியே கயிறு நழுவி அப்படியே கீழே விழும் பாருங்க, உடஞ்சி அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேற்கு வங்காளத்துல வங்காளத்தை சேர்ந்த இனிப்பு வகை.
0: டைரக்டா பெரிய குறிப்பே சொல்லியாச்சு.

0: அப்படியா?
1: குருவாயூர் கோயில் பாயாசம் நினைச்சேன்.
2: என்ன என்ன பாயாசம்?
0: குருவாயூர்
1: கோயில்
2: குருவாயூர் கோயில் பாயாசம். ஒரு பாயாசத்தை ரெடி பண்ணும் போல இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. அடுத்த நேயர்வர்க்கு வணக்கம்.
3: வணக்கம். டி மூர்த்தி பேசுறேன்.
2: மூர்த்தி ஐயா பதில் சொல்லாமா?
3: ஐயா மக்கன் பேடா.
2: மக்கன் பேடா? அடடா, இது எந்த ஸ்டேட்டு ஸ்வீட்டுங்க மூர்த்தி?
0: நன்றி.
2: அடுத்த நேர் வருக வணக்கம். அது என்ன இனிப்பு?
4: ஹலோ
2: வணக்கம்.
4: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
2: சாந்திமா, முக்கியமான கேள்வி கேட்டிருக்கோம்.
4: இனிப்பா நீங்க சொன்னா பரவாயில்ல, இன்னொரு குறிப்பு.
0: சரி, உங்களுக்கு என்ன மாநிலம் சொல்லிட்டோம்? ஹுக்ளி. அந்த மாநிலத்துல ஹுக்ளி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இனிப்பு வகை பத்தி தான் கேட்டுட்டு
4: இருக்கோம். மட்மல் பூரி.
2: என்ன பூரி?
4: மட்மல் பூரின்னு சொல்வாங்க.
2: எனக்கு மசால் பூரி மட்டும் தான் தெரியும். நல்ல முயற்சிமா, இணைப்பில் வந்தமைக்கு சாந்திமா நன்றி.
4: நன்றிங்க.
2: இனி நேர்களே, நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
5: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
8: தர்மபுரி பண்பலை 102.5 நாளையா நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
12: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
13: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
14: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
13: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
2: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக வணக்கம். ஸ்வீட்டோட வந்திருப்பாங்க நினைக்கிறேன். நிறைய பழம் மேற்கு வங்காளத்துல நம் நிறைய பழமை வாய்ந்தது.
0: அவருக்கான ஒரு குறிப்பு கொடுத்துடலாங்களா?
2: சரி, கொடுத்துடலான்றீங்க.
0: இந்த இனிப்புக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க ஐயா. இப்பதான்
1: ஜல்பாரா.
2: ஜல்பாரா, மிக சரியான பதில். எப்படி சொன்னீங்க? எல்லாமே சொல்லிட்டீங்களே, அப்புறம் டக்கு டக்கு நேரடி குறிப்பா சொல்லிட்டீங்க. சொல்லாம என்ன பண்றது? ரொம்ப மகிழ்ச்சி அருண். என்ன பாடல் வழங்கலாம்?
0: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

சொல்லுங்கள். இந்த இனிப்பு பற்றி ஏன் கேட்டோம் அப்படின்னா, இந்த இனிப்புக்கு வந்து இப்போ தான் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரபலமான இனிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த இனிப்பு வகையானது. மேற்கு வங்காளத்தை சேர்ந்த இந்த இனிப்பு வகையை பற்றி தான் இன்றைக்கி கேட்டிருந்தோம். இந்த இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹுக்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜல்பாரா சந்தேஷ் அப்படின்ற ஒரு இனிப்பு பொருள் பற்றி தான் கேட்டிருந்தோம். மேற்கு வங்காளத்தை சார்ந்த ஜல்பாரா சந்தேஷ் அப்படின்ற ஒரு இனிப்பு வகை. இந்த இனிப்பு வகை தான் அத்திமரத்தூர் அருண் அவரும் கரெக்டான பதிலை சொல்லியிருக்காரு. அவர் கேட்ட பாடல்

0: நேரமின்மையால் பாடல் வழங்க முடியல. நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் மூன்று கேள்விக்கு நேயர்கள் சரியான பதிலை சொன்னார்கள். அந்த நேயர்களுக்கு பண்பலை சார்பாக பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்கள். நிலையத்தில் நேரும் மாலை 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
2: தர்மபுரி ஆலண்டி இடையர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு தீவிர சிகிச்சை இன்டென்சிவ் கேர் அதை பற்றி தான் பேச போகிறோம். இது கரெக்டான சமயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டெங்கு போன்ற சிக் கேசஸ் இந்த சீசன்ல இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு நாங்களே 2 இல்லை 3 குழந்தைங்களை அட்மிட் பண்ணுறோம். இந்த இன்டென்சிவ் கேர் ஏன் தேவைப்படுது, அதில் என்னென்னலாம் நம்ம கொடுக்கணும். குழந்தைகள் தீவிர சிகிச்சை, பச்சிலும் குழந்தைகள் தீவிர சிகிச்சை ரெண்டு இருக்குங்க. இப்போ நான் சொல்ல போகிறது குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு. இப்போ டெங்கு மாதிரியான குழந்தைகள் வரும்பொழுது அவங்களுக்கு பல்ஸ் பிபி சில டைம் ட்ராப் ஆகும். அப்போது நம்ம குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டாலே பத்தாது. அந்த பிபி பல்ஸ்லாம் மெயின்டைன் ஆகிறதுக்கு சில இன்ஃபியூஷன்ஸ் போட வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக தீவிர சிகிச்சை தேவை. நம்ம டெங்கு காய்ச்சலில் அழுக்கு நீர், தேவையில்லாத நீர், நம்ம தேர்ட் ஸ்பேஸ் லாஸ்ன்னு சொல்லுவோம், அது நுரையீரலை சுற்றி இருக்கிற பகுதிகளை சேரும்போது மூச்சு விட சிரமம் இருக்கும். அப்போ ஆக்சிஜன், அதுக்கும் மேலே ப்ரெஷரோட ஆக்சிஜன், நான் இன்வேசிவ் வென்டிலேஷன், இதெல்லாம் தேவைப்படலாம். அவங்களுக்கு தீவிர சிகிச்சை கண்டிப்பாக தேவைப்படும். அது இல்லாமல் சளி இருமல் அதிகமாகி நிமோனியா காய்ச்சல், வீசிங், இந்த மாதிரி வர குழந்தைங்களுக்கும் ஆக்சிஜன், இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரெஷரோட ஆக்சிஜன், இதெல்லாம் தேவைப்படும் போதும் தீவிர சிகிச்சை தேவைப்படும். நம்ம ஹாஸ்பிட்டலில் தீவிர சிகிச்சை பிரிவு இப்போது குழந்தைங்களுக்கு இன்னும் பிடிச்சபடி ரெனவேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஜங்கிள் தீம்டு இன்டென்சிவ் கேர். அங்கே உள்ளே போனாலே அவங்க மனசு லேசாகிடும். அந்த சுற்றி இருக்கிற பெயிண்டிங்ஸ், அந்த கர்டைன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அப்போது அவங்க உடம்பு சரியாகிறது இன்னும் சுலபமாக இருக்கும். இப்போது அட் ப்ரெசன்ட் என்னென்ன மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுலையும் இருக்குது, பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுலையும் இருக்குது. அதோட முக்கியமாக 24 மணி நேரமும் அங்கேயே இருந்து பார்த்துக்கிற டியூட்டி டாக்டர், அவங்களும் குழந்தைங்க டாக்டர் தான், அங்கேயே தங்கி பார்த்துக்கிறாங்க. அது இல்லாமல் கன்சல்டன்ஸ் நிறைய பேர் இருக்கும். நாங்கள் மாற்றி

0: அட்மிட் ஆகிற குழந்தைகளை போய் பார்த்துக்குறோம். வருடத்துக்கு 50லேருந்து 100 சிக்கான டெங்கு குழந்தைகள், அது இல்லாமல் இன்னும் ஒரு 50 100 நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இவங்களை நாங்கள் ஐசியூவில் அட்மிட் பண்ணி நல்லபடியாக ரெக்கவர் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறோம். பச்சிளம் குழந்தைகள் ஐசியூலையும், குறைமாத குழந்தைகள், வெயிட் கம்மியாக இருக்க குழந்தைகள், மேலும் சுகர் அம்மாவுக்கு இருந்தால் குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி குழந்தைகள், மூச்சுத்திணறல் நிறைய இருக்கிற குழந்தைகள், இன்ஃபெக்ஷன் வர குழந்தைகள், இந்த மாதிரி பலவிதமான வியாதிகள் இருக்க பச்சிளம் குழந்தைகளை நல்லபடியாக ட்ரீட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். 1 கிலோ குழந்தைய கூட நாங்கள் ட்ரீட் பண்ணி அனுப்பியிருக்கோம். அந்த குழந்தை இப்போ ரிவ்யூ வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைக்கு எந்த எமர்ஜென்சி, எந்த பெரிய பிரச்சனைனாலும் டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேர் வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், 7339253818. 9 மணி வரைக்கும் எங்கள் புறநோயாளிகள் பிரிவு ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் எமர்ஜென்சி பிரிவு ICU 24 hours ரன் ஆகிட்டு இருக்கும். எப்போனாலும் நீங்கள் உங்கள் குழந்தையை கூட்டிகிட்டு வரலாம். மருத்துவர் நலனும் மக்கள் நலனும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். உங்கள் குழந்தைக்கு அன்பு காட்டி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களை நம்பி வந்து நாங்கள் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் குழந்தையோட உடல்நலம், மனநலம், சமூக நலம் எல்லாமே சீராக இருக்கும். நன்றி. மீண்டும் நாளை பேசுவோம்.
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை,
2: இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ், நடையிலும் புடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

இனிமையான இசை கீதங்கள் வளம் வரும் நேரம் மாலை 5:05. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் இன்று வானம் பாடல்களாக வளம் வர இருக்கு நேர்களே. ஆம் நேர்களே, வெண் மேகமெல்லாம் தங்க மேகமாய் தெரியும் மாலை வேலை தனில் முதல் பாடல் வளம் வருகிறது. 3 திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில், வைரமுத்து பாடல் வரிகளில், எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
6: மாலை நிலையை இனிமையாக்கிக் கொண்டிருக்கும் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 5:11. மாலை தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே என்ற திரைப்படத்திலிருந்து வளமர இருக்கு. மேலே செல்ல அனைத்தும் கீழே வருவது பிரபஞ்சவதி. மேலே செல்லும் அனைத்தும் கீழே வருவது

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நேரம் 5:19. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். இன்று வானம் வரிசையில் பாடல்கள் வளம் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் அடுத்த பாடல் தாவணி கனவுகள் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் முத்துலிங்கம் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். காற்றினிலே கவிதை வரைய வேண்டும், அந்த வானமுமே நிறம் தருமா என்று கேட்கிறார் இந்த பாடகர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: மேச்சேரி ரதி கிரியேஷன். ஆடி அதிரடி திருவிழா. 500 முதல் 5000 வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
5: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
10: நேரம் 5:26. மாலை தின்றல் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காக்கி சட்டை என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் நா காமராஜன் பாடல் வரிகளில் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல். அனைத்து காலமும் வசந்த காலம்தான், அருகினில் என் அருகினில் நீ இருந்தால்.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: ஹாய்ச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட ஏதும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமா சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: மாலை தென்றல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 5:33. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் புன்னகை மன்னன் என்ற திரைப்படத்திலிருந்து. மேகமலை பொழியும் நேரம் மெல்லிய பெண்ணிவில் பாடும் ராகம் நாமும் கேட்டு ரசிப்போம். இளையராஜா இசையில் வைரமுத்து, பாடல் வரிகளில் கே சித்ரா, குரலில் இதோ பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட் அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர் கவுன்சிலிங் கோட் 2706 கால் 9942955440.
7: தீராத தலைவலி கழுத்து வழியா இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
8: நேரம் 5:39. மாலை தென்றலில் அடுத்த பாடல் நல்லவன் என்ற திரைப்படத்தில் இருந்து சந்திரபோஸ் இசையில் தானுவின் பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் கே சித்ரா இணைந்து பாடிய பாடல். ஸ்வரமும் லயமும் இனிமை சேர்க்கும் பாடல் ஒன்று உன்னை பாற்றி நான் பாடும் நேரம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: நேரம் 5:45 மாலை தன்றல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் அது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எங்கூர் மாப்பிள்ளை என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் பாலியின் பாடல் வரிகளில் கே சித்ரா மனோ இணைந்து பாடிய பாடல் வானத்து நிலவை வீட்டினில் காணும் யோகம் யாருக்கு

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
3: நேரம் 5:51. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சின்னபதாஸ் என்ற திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு பின்னணி இசை இளையராஜா, பாடலை எழுதியிருந்தார் வாலி, பாடலுக்கு குரல் KS சித்ரா.

0: மாலை தின்றலில் நிறைவு பாடல் வளம் வந்தது. இது நம்ம பூமி என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வாலியின் பாடல் வரிகளில் கேஜேஎஸ் தாஸ் குரலில் இனிய பாடல் கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா The Wedding Paradise வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா The Wedding Paradise.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா The Wedding Paradise. பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா The Wedding Paradise, TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா The Wedding Paradise வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: பண்பலையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் கோவில் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயில். இங்கு மூலவராக ஸ்ரீ அக்னீஸ்வரரும் அம்பாளாக ஸ்ரீ கற்பகாம்பிகையும் காட்சி தந்து அருள்பாலிக்கின்றனர். இங்குள்ள சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படும் எண்ணெய் முழுவதையும் லிங்கமே உறிஞ்சு கொள்வது ஒரு பெரிய அதிசய நிகழ்வாகும். ஈசன் பிரம்மதேவருக்கு தனது திருமண கோலத்தை காட்டிய தலம் என்பதால் இங்கு அம்பாள் சுவாமியின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இக்கோவில் கும்பகோணத்தில் இருந்து வடகிழக்கில் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கஞ்சனூர் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இங்கு அதிபதியாக சுக்கரதேவன் இருப்பினும் கோயிலின் முக்கிய சிலை அக்னீஸ்வரர் ஆவார். சிவன் எங்கும் நிறைந்தவர் என்ற சைவ நம்பிக்கைக்கு இணங்க சுக்கரன் சிவன் சிலையின் வயிற்றில் இருப்பதாக நம்பப்படுகிறது. விஜயநகர பேரரசின் மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இக்கோயிலில் 2 பிரகாரங்களால் சூழப்பட்ட 5 அடுக்கு ராஜகோபுரம் உள்ளது. இக்கோயில் அப்பரின் பாடல்களால் போற்றப்படுவதால் பாடல் பெற்ற ஸ்தலம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இது தமிழ் சைவ நாயனார் அப்பரால் பாடப்பட்ட வைப்பு ஸ்தலங்களில் ஒன்றாகும். புராணங்களின் படி சிவன் இங்கு பராசர முனிவருக்கு பிரபஞ்ச நடனத்தால் ஆசி வழங்கினார் என்றும் சுக்கிரனின் தோஷத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக சிவன் சுக்கிரனின் வடிவில் தோன்றினார் என்றும் நம்பப்படுகிறது. கஞ்சனூரில் உள்ள அக்னீஸ்வரர் கோயில் பல நூற்றாண்டுகள் பழமையான வளமையான வரலாற்றை கொண்டுள்ளது. இது இந்து ஜோதிடத்தில் ஒவ்வொரு வானியல் பொருளுடனும் தொடர்புடைய முக்கிய நவகிரக கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கோயில் குறிப்பாக சுக்கிரன் கிரகத்துடன் தொடர்புடைய கோயிலாகும். கோயிலுடன் தொடர்புடைய பண்டைய நூல்களும் புராணங்களும் சுக்கிரனின் தீய விளைவுகளை தணிப்பதிலும் பக்தர்களின் வாழ்வில் நேர்மறையான தாக்கங்களை கொண்டு வருவதிலும் அதன் முக்கியத்துவத்தை விவரிக்கின்றன. கோவிலின் கட்டிடக்கலையும் கல்வெட்டுக்களும் வெவ்வேறு வரலாற்று காலங்களில் இப்பகுதியில் நிலவிய கலாச்சார மற்றும் மத நடைமுறைகள் குறித்த ஒரு பார்வையை வழங்குகின்றன. பக்தர்கள் சடங்குகளில் பங்கேற்கவும் பிரார்த்தனை செய்யவும் தெய்வீக ஆசிர்வாதங்களை பெறவும் அக்னீஸ்வரர் கோவிலுக்கு வருகிறார்கள். கோவிலின் வரலாற்று மற்றும் கலாச்சார பின்னணி அங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறது. இக்கோவில் காவிரி

0: ஆற்றின் வடக்கு கரையில் கட்டப்பட்ட கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இக்கோவில் முன்னரே சொல்லப்பட்டது போல தமிழ்நாட்டின் 9 நவகிரக கோயில்களில் ஒன்றாகும். மேலும் இது மாநிலத்தில் பிரபலமான நவகிரக யாத்திரையின் ஒரு பகுதியாகவும் காட்சியளிக்கிறது. ஜாதகத்தில் சுக்கிரதோஷம் உள்ளவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் குடும்ப உறவுகளில் சிக்கல் உள்ளவர்கள் இங்கு வந்து பரிகார பூஜைகள் செய்கிறார்கள். சுக்கிரன் செல்வம், ஆடம்பரம், கலை மற்றும் வாகன யோகத்திற்கு அதிபதி என்பதால் வாழ்வில் வளம் பெற மக்கள் இவரை வழிபடுகின்றனர். 63 நாயன்மார்களில் ஒருவரான கஞ்சமார நாயனார் அவதரித்த பெருமைக்குரிய தலம் இது. இக்கோவிலுக்கு நாம் சென்று அங்குள்ள மூலவர் அக்னீஸ்வரரை வழிபட்டு அவரின் ஆசி பெற்று நல்வாழ்வு வாழ்வோம். நேயர்களே, இதுவரை தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றான கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோயிலின் சிறப்புகளை கேட்டறிந்தோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.

மாலை வணக்கம் நேயர்களே, மாலை தென்றல் வீசும் இனிமையான மாலை நேரம் 6:10. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது மாயாவி என்ற திரைப்படத்தில் இருந்து தேவி ஸ்ரீபிரசாத் இசையில், நா முத்துக்குமார் வரிகளில், புஷ்பவனம் குப்புசாமி கல்பனா குரலில் ஒரு இனிய பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்க கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
3: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
5: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது சிவகாசி என்ற திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவா இசையில், பேரரசு வரிகளில் கே கே வசுந்தரா தாஸ் குரலில் ஒரு இனிய பாடல்.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
7: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
6: MCET பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
8: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருப்பது சரவணா என்ற திரைப்படத்தில் இருந்து ஸ்ரீகாந்த் தேவா இசையில், கபிலன் வரிகளில், சாதனா சர்க்கம், நரேஷ் ஐயர் குயரலில் ஒரு பாடல்.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்பு குறித்து நெருப்பூரான் கொட்டாய் கே வெள்ளியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் சொல்லோடு விளையாடு. 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல் வளம் வரும். 8:30 நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுய விவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31 தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1 தேதி தொடங்கி 30 தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனையில் இம்மையத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையான ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை கருவி இன்னைக்கு இது பொதுமக்களின் சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உடம்புல சில பகுதிகளில் இந்த கிரானிக் அல்சர்ஸ் வரும், நீண்ட நெடுங்காலமா இருக்கிற டயபிட்டிஸ் இருந்ததுன்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. வாரிகோஸ் வெயின்ஸ், கால ரத்த நாளங்கள் பெரிதளவுல இருந்ததுன்னா கால புண் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் இந்த கருவி மூலமாக சிகிச்சை அளிக்கிறது கண்டிப்பாக அவங்க அந்த புண் எளிதில குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கருவி நம்ம இன்னைக்கு மருத்துவ பயனாளிகளுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு பெருமையாகவும் இருக்கு. அரசு துறையில தமிழ்நாட்டுல 3 இடத்துலதான் இது வரைக்கும் இருக்கு. ஒன்னு கோயம்புத்தூர்ல கீழ்பாக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில, ஓமந்தூரார் மருத்துவமனையில இருக்கு. விரைவில் சிவகாசி மருத்துவமனையிலயும் நம்ம அந்த ஹைப்பர் பாரிக் ஆக்சிஜன் மிஷின் நம்ம ஆரம்பிக்க போறோம்.

0: ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் 12 இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றிருப்பதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வடக்கு கேரள வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாகை மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ எம் ஷாஜகான் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட டி கே நம்பி தெருவில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவா மையத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் இன்று திறந்து வைத்தனர். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் பங்கேற்று புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் பிறந்த தினத்தை ஒட்டி தென்காசி மாவட்டத்தில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்ட அவரது சிலைக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சுகபுத்ரா இன்று வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த வாகன சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியில் 2800 அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வ

சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங்ஹி சுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெண்கலப் பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை தண்டல் வீசும் இனிமையான நேரம் மாலை 6:40 நிமிடம். நேயர்கள் இனி கேட்கலாம். இனி நேர்களே, நாம் இணைகிறோம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். இந்திய நெடுஞ்சாலை மேலாண்மை நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 30 இடங்கள். கல்வி தகுதி BSc. வயது வரம்பு 21 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை கேட் நுழைவு தேர்வு மதிப்பெண். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 2/8/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. தூத்துக்குடியில் உள்ள வஉசி துறைமுக ஆணையத்தில் காலியாக உள்ள பைலட் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி, கடல்சார் துறையில் உரிய சான்றிதழ் மற்றும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 50 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/7/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 1626 இடங்கள். கல்வி தகுதி +2, ஐடிஐ, டிப்ளமோ, BSc, BCom என வேலைக்கு தகுந்தாற்போல் மாறுபடுகிறது. வயது வரம்பு 18 முதல் 24 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/7/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆஃப் இந்தியா காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மொத்த இடங்கள் 779 இடங்களாகும். கல்வி தகுதி பட்டப்படிப்பு MBA, CA என வேலைவாய்ப்புக்கு ஏற்றாற்போல் மாறுபடுகிறது. வயது வரம்பு 25 முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். அனுபவம் தொடர்புடைய பிரிவில் குறைந்தது 3 பணி அனுபவம் அவசியமாகும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹850. SC/ST பிரிவினருக்கு ₹175. விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா .bank.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும்.

அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மொத்த இடங்கள் 116 இடங்கள். கல்வி தகுதி டிப்ளமோ, பிஇ, பிடெக், எம்பிஏ என கல்வி தகுதி மாறுபடுகிறது. வயது வரம்பு 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 1180 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு இந்துஸ்தான் பெட்ரோலியம் .com என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. செங்கற்பட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள மேற்பார்வையாளர், வழக்கு பணியாளர், பாதுகாப்பு அதிகாரி, சமூக பணியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி பணிக்கு ஏற்ப மாறுபடுகிறது. வயது வரம்பு 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முகத் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை தபால் அல்லது நேரில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு செங்கல்பட்டு .nic.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நிறைவுக்கு வருகிறது வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி.

உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நேர்களை நாம் கேட்கிறோம் வானிலை அறிக்கை. தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸாக இருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸ் இருந்தது. மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.3 டிகிரி செல்சியஸாக இருந்தது. இன்று மற்றும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை வட தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று வட தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் வருகிற 21 தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இப்பொழுது அறிவிக்க

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக,
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800-4250-111.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498-34-5350.
1: நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தர்மபுரி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதற்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி பெறாதோர் தொழிற்பயிற்சியை பொறுத்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதற்கான வயது வரம்பு ஆண்கள் 14 முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். பெண்கள் உச்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. சேர்க்கைக்கான சிறப்பு அம்சங்களாக மாதம் ₹750 உதவித்தொகையாக வழங்கப்படும். சேர்க்கைக்கான கடைசி நாள் இம்மாதம் 31/7/2026 ஆகும். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் UYEGP திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதற்காக கடன் மற்றும் மானியம் அதிகபட்சமாக 15 லட்சம் வரை வழங்கப்படும். திட்ட மதிப்பில் அரசு மானியமாக 25% மானியம் வழங்கப்படும். இதற்கான கல்வி தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை பொது பிரிவினரும், 18 முதல் 55 வயது வரை சிறப்பு பிரிவினரும், குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் இணையதளம் www.msmeonline.tn.government.in/UYEGP என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, விதை பரிசோதனை அலுவலர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் இஸ்டா அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு இஸ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இஸ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான 6 நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை ஆய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் இஸ்டா எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை

சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம் என்று கோவை விதை பரிசோதனை அலுவலர் தெரிவித்துள்ளார்.

0: இதை கேட்டும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் திகட்டாத பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:55. நேயர்களினி கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். பாண்டி நாட்டு மன்னர்கள் நீதி உரைப்பதில் எங்கனம் இருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். கீரந்தை என்ற ஒரு வேதியன் தன்னுடைய மனைவியிடத்திலே ஒரு நாள் இரவு பேசிக் கொண்டிருந்தான். வழக்கமாக பாண்டிய மன்னர்கள் இரவு நேரத்திலே அவர்கள் நகர் வளம் வருதல் வழக்கம். மாறு வேடத்திலே வருவார்கள், யாருக்கும் எந்த குறை இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக தனியே வருவார்கள். அப்படி பாண்டிய மன்னன் வருகிறான். வந்தபோது இந்த வேதியனும் அவன் மனைவியும் பேசுவதை கேட்கிறான். வேதியன் சொல்லுகிறான், நான் சென்று பொருள் தேடி வருகிறேன், அதுவரை நீ தனியே இருக்கிறாய், உனக்கு யார் பாதுகாப்பு என்று கேட்கிறான். உடனே அந்த பெண்மணி சொல்லுகிறாள், பாண்டிய மன்னனின் செங்கோலை காட்டிலும் வேறு ஒரு காவல் எனக்கு வேண்டுமா? நீங்கள் சென்று வாருங்கள், பாண்டிய மன்னனுடைய ஆட்சியில் எந்த தீமையும் நிகழாது, கல்வர் பயமில்லை, வேறு பயமில்லை, போய் வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். இந்த உரையாடலை பாண்டிய மன்னன் கேட்டுவிட்டு இந்த கணவன் சென்ற பிறகு இந்த பெண்ணுக்கு ஏதேனும் துன்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த வீதி வெளியே நாம் வர வேண்டும் என்று முடிவு செய்து அதே போல ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறான். மாதங்கள் சில ஆன பிறகு ஒரு நாள் வழக்கப்படி பாண்டிய மன்னன் வந்தபோது அந்த வீட்டு விளக்கு எரிகிறது. அங்கு ஆண் குரலை கேட்டான் பாண்டிய மன்னன். உடனே ஐயோ யாரோ புகுந்து விட்டானே என்று சொல்லி வாசற்கதவை கைகளால் தட்டிவிட்டு ஜன்னல் வழியாக பார்த்தான். அந்த பொருள் தேடி சென்ற கணவனே அமர்ந்திருப்பதை பார்த்து சற்றே நடுங்கி போன மன்னன், ஐயோ தவறிழைத்து விட்டோமே, இப்போது நாம் இந்த கதவை தட்டியதால் வெளியூர் சென்றிருந்த கணவன் இந்த நேரத்தில் யாரோ ஒருவன் வேற்று மனிதன் வருகிறான் போல வந்து இந்நேரம் கதவை தட்டுவான் போல என்று நினைத்து விடுவானே, அந்த பெண்ணுக்கு ஆபத்து வருமே என்று நினைத்து உடனடியாக அந்த மன்னன் முடிவு செய்தது என்ன தெரியுமா? அந்த தெருவில் இருந்த அத்தனை வீட்டு கதவையும் தட்டிவிட்டு சென்று விட்டான். அத்தனை பேரும் வெளியே வருகிறார்கள். அந்த கணவனும் புரியாமல் வெளியே வருகிறான். எல்லோரும் உங்கள் வீட்டு கதவு தட்டப்பட்டதா, என் வீட்டு கதவு தட்டப்பட்டதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் அத்தனை பேரும், என்ன அநியாயம், இப்படி எங்களுடைய தூக்கத்தை கெடுக்குமாறு ஒருவன் வந்து கதவை தட்டுவதா என்று மன்னனிடத்தில் சென்று குறை சொல்லுகிறார்கள். மன்னனும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். சரி, அப்படி அந்த தட்டிய கல்வனை என்ன செய்யலாம் என்று கேட்டவுடன், தட்டிய கையை வெட்டி எறிய வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள். சற்றும் தயங்காத மன்னவன் தன்னுடைய உடைவாளை எடுத்து தட்டிய கை இதுதான் என்று தன்னுடைய கையால் தன்னுடைய கையை வெட்டி வீழ்த்தினான். அது கண்டு அத்தனை பேரும் பதறி துடித்தனர். அதோடு மட்டுமில்லாமல் மன்னன் காலில் வீழ்ந்து அவனை வணங்கிவிட்டு அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பொன்னாளாகிய கை ஒன்றை அவனுக்கு செய்து கொடுத்து அணிந்து கொள்ள செய்ய அவனே பொற்கை பாண்டியனாக மாறினான். அப்படி பொற்கை பாண்டியன் ஆண்ட பூமி இந்த பூமி பாண்டிய நாடு என்று அந்த மதுராபுரி தெய்வம் சொல்லுகிறது. இந்த கதை பழமொழி நானூற்றிலும் சொல்லப்படுகிறது. 102 பாடலில் விவரிக்கப்படுகிறது. அந்த பாடல் இதுதான், எனக்கு தகவென்றால் என்பதை நோக்கி தனக்கு கரியாவான் தானாய் தவற்றை நினைத்து தன் கை குறைத்தான் தென்னவனும் காணார் என செய்யார் மானாவினை. யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக தகாத செயலை தகவுடையோர் செய்ய மாட்டார்கள், அப்படி செய்தாலும் அதற்குரிய தண்டனையை தாங்களே தந்து கொள்வார்கள் என்பதை பொற்கை பாண்டியன் கதை மூலமாக சொல்லுகிறார்கள். மற்றொரு தனிப்பாடலும் இதை மிகச் சிறப்பாக சொல்லுகிறது. வீட்டு வாசல் கதவு தட்டப்பட்டதை பார்த்த ஒரு தலைவி எப்படி தட்டப்பட்டது என்றால் காற்று தான் வந்து தட்டுகிறது. அவள் கேலியாக சொல்லுகிறாள், ஏற்கனவே கதவை தட்டி ஒருத்தன் கையை வெட்டி

0: ஒரு கையா மாறி போனான், ஏ தென்றலே நீ வந்து கதவை தட்டாத போ அப்படின்னு சொல்றான். அந்த பாடலை பாருங்கள். கொற்கையான் மாறன் குலசேகர பெருமான் பொற்கையான் ஆனகதை போதாதோ நற்கமல மன்றலே வாரி மணிவாசலை அசைக்க தென்றலே என் வந்தாய் செப்பு. இது தனிப்பாடல் திரட்டு. இவ்வாறு பொற்கை பாண்டியனுடைய கதை சிலப்பதிகாரத்திலும் தனிப்பாடலிலும் பழமொழி நானூற்றிலும் இன்றும் கூட சொல்லப்படுகிறது. பொற்கை பாண்டியன் என்கின்ற பெயர் மதுரையிலே வழங்கி வருகிறது. எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர் நல்ல கவிஞர், அவருடைய பெயரும் பொற்கை பாண்டியன் தான். அவர் பல நூல்களை இயற்றியிருக்கிறார், அது மரபு கவிதைகளை இயற்றியிருக்கிறார் என்பதும் பெருமைக்குரிய ஒன்று. பாண்டிய மன்னர் பொற்கை பாண்டியனுடைய வரலாறு மறக்க முடியாத, மறுக்க முடியாத பாண்டிய மன்னர்களின் நீதி சொல்லும் வரலாறு.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நிலையத்தில் நேரம் இரவு 7 மணி. திரை இசை நிகழ்ச்சியில் இணைகிறோம் இனி நேர்களே. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் மாயி திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்திமல்லி சென்னஞ்சலாக.
1: ஆகாஷவாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் நந்தகோபால்.
2: பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி வளர்ச்சிப் பாதையில் இந்தியா என்ற கருப்பொருளில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்னக பண்பாட்டு மையத்தில் புகழ்பெற்ற தென்னிந்திய ஓவிய கலைஞர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சிறப்பு ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் தஞ்சாவூரில் ஒன்று கூடி இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு ஓவியங்களை வரைந்திருந்தனர். அந்த ஓவியங்களின் தொகுப்பு சிறப்பு கண்காட்சியாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சி சாதனைகள் கலைநயத்துடன் சித்தரிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள், உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கம், வந்தே பாரத் ரயில் சேவை, டிஜிட்டல் இந்தியா திட்டம், யுபிஐ பண பரிவர்த்தனை வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் ஓவியங்கள் வாயிலாக உயிரோட்டமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நாட்டின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் புதிய இந்தியாவின் உருவாக்கத்தை எடுத்துரைக்கும் இந்த கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர்.
3: தஞ்சாவூர் நகரில் ஆண்டுதோறும் வைகாசி மாத திருவோண நட்சத்திர நாளை முன்னிட்டு ராமானுஜ தரிசன சபா, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் ஆகியவற்றின் சார்பில் 27 பெருமாள் கருட சேவை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 92வது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பித்திருந்த 44 நபர்களுக்கு அமைச்சர் வினோத் வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டம் அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்கள் முழுமையாக வழங்கப்படவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்த புகார்கள் குறித்து ஆய்வு செய்து திட்ட பலன்கள் வழங்கப்படாதது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது விதிமுறைகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வினோத் தெரிவித்தார். போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், உடல் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு முழக்கங்களுடன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தை தமிழக வேளாண்துறை அமைச்சர் வினோத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், மகளிருக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளை முற்றிலும் ஒழிப்போம் என முழக்கமிட்டபடி ஓடியது அங்கு திரண்டிருந்த பொதுமக்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் பங்கேற்று போதை ஒழிப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வு குறித்த செய்தியை பொதுமக்களிடம் எடுத்து சென்றனர். மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புள்ளியியல் துறை தஞ்சாவூர் துணை மண்டல அலுவலகம் சார்பில் நடப்பு ஆண்டு ஜூலை 1வது வாரம்

ஆசரிக்கப்படும் தூய்மை இந்தியா வாரத்தை முன்னிட்டு இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோவில் நுழைவாயிலில் தொடங்கிய இந்த பேரணியானது சீனிவாசபுரம் கிரிசாலையில் அமைந்துள்ள தேசிய புள்ளியியல் துறை அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் தேசிய புள்ளியியல் துறை அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல், பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாமல் குப்பைகளை குப்பை தொட்டிகளில் கொட்டுமாறு வலியுறுத்தினர். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், கழிவுகளை தரம் பிரித்து அகற்றுதல் மற்றும் சுகாதாரத்தை பேணுதல் குறித்து விழிப்புணர்வு முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம்

0: அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு பயிர் காப்பீடு பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே ஜூலை 31ஆம் தேதிக்குள் காப்பீடு செய்து கடைசி நேரத்தில் பதிவு செய்வதில் ஏற்படும் பல்வேறு சிரமங்களை தவிர்க்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்து பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் பல்வேறு சுகாதார திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தற்போது 23க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 818 அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 1,38,000 அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் நரசரபேட்டாவில் மாநில அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். கைவினை கலைஞர்களும் வியாபாரிகளும் மீனவர்களும் விவசாயிகளும் தற்போது கண்ணியத்துடன் வங்கி சேவைகளை பெற்று வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுப்பது குறித்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பணியிடங்களில் பெண்கள் எவ்வித அச்சமும் இன்றி பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டார். இதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார். தேசிய மகளிர் ஆணையம் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறினார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து விவாதிப்பதற்கான மத்திய அமைச்சர்கள் குழு பங்கேற்ற கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் அரசு சார்பில் கொண்டுவரப்பட உள்ள மசோதா குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், திரு ராம்மோகன் நாயுடு, திரு கிரண் ரிஜிஜூ ஆகியோர் இதில் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான

ஊடக மாநாட்டில் அவர் உரையாற்றினார். நமது தேர்தல் நடைமுறைகளை முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு நாடுகள் அதனை பின்பற்றுவதாகவும் அவர் கூறினார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டில் நடைபெறும் தேர்தல்களை பார்வையிட்டதாகவும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே அவர் கலந்துரையாடினார். மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் பணிகள் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிற்சி அதிகாரிகள் கூடுதலாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். தில்லியில் 415க்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று இத்தகைய மையத்தை திறந்து வைத்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தில்லி மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 1100 மக்கள் நல்வாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கு விரைவில் எட்டப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று ஷாம்லியில் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் பேசினார். மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கில் காங்கிரசும் சமாஜ்வாதியும் செயல்படுவதாக அவர் குறை கூறினார். கரும்பு உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் திரு யோகி ஆதித்யநாத் பட்டியலிட்டார். அருணாச்சல பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பெமா கண்டு கூறியுள்ளார். இட்டாநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக கூறினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறையின் கீழ் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பெமா கண்டு தெரிவித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக இதன் அமைப்பாளர் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டதாக தெரிவித்தார். இதில் அரங்குகளை அமைத்தவர்களில் 70% பேர் சிறு குறு தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்கும் பணி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென சிறப்பு முகாம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக கூறினார். விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்காத வாக்காளர்கள் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் பயணியர் ரயில் ஒன்று பள்ளி வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். நிம்திதா கத்வா இடையேயான பயணியர் ரயில் கர்ணசுபர்ணா ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து விசாரிப்பதற்கு உயர்நிலைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை

0: நடைபெற உள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹி சுங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 7:25.
2: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
3: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
6: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நேயர்கள் இனி கேட்கலாம்.

0: கொக்கர கொக்கரக்கோ சேவலே, கொந்தளிக்கும் நஞ்சிலே குட்டு வாங்க மஞ்சளே, அக்கற காட்டினா தேவலே. கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கரக்கோ. என்ன நம்ம மாடசாமி என்ன சோகமா உட்காந்துருக்காரு? அண்ணா மாடசாமி என்ன என்னண்ணா தலையில துண்டு போட்டு உட்காந்துருக்கீங்க, என்ன ஆச்சு?
1: வாப்பா தம்பி கதிரேசா, என்ன பண்றது, கூண்டுல வச்சு கோழி வளர்க்கலான்ட்டு வளர்த்தேன். அது என்னடானா, ஒரு சில கோழிங்க நோய் வந்து செத்து போச்சு, சில கோழிங்க வந்து ஏதோ விஷம் தீண்டி செத்து போச்சு, சில கோழிங்க ஒன்னுக்கு ஒன்று கொத்தியே செத்து போச்சு. ஒன்றும் ஒரு பலத்த நஷ்டம் ஆகி போச்சு. என்ன பண்றது என்ன செய்யறதுனே தெரியல கதிரேசா.
0: அது சரி, என்ன மாடசாமி என்ன வீட்டை மட்டும் இவ்வளோ பெருசா கட்டியிருக்கியே, உன் கோழிகளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இடம் அமைச்சு தரணும் உங்களுக்கு தோணலையா?
1: ஏப்பா, அதுக்குன்னு கோழிக்கு என்ன பெரிய வீடா கட்ட முடியும்? எனக்கு ஏதாவது வருமானத்துக்கு வழி சொல்லு கதிரேசா.
0: அதுதான் சரி, ஏன்னா கோழி வளர்க்குறதுக்கு மட்டும் ஆர்வமாக இருக்கிறீங்க, ஆனால் கோழியை வளர்க்குறதுக்கு குறிப்பாக கோழியை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுன்றதை மட்டும் நீங்கள் கைவிட்டுறீங்களே. உன்னை சொல்கிறேன் கேளுங்க, கோழியை பொறுத்த வரைக்கும் கொட்டகை அமைச்சு அதுவும் வேலியெல்லாம் போட்டு நம்ம பாதுகாக்கணுண்ணே.
1: அப்படியா, அப்படின்னா எப்படி வளர்க்குறது?
0: அண்ணா போகிற போக்கில் சொன்னால் உங்களுக்கு எதுவும் புரியாது, நிறுத்தி நிதானமா. நம்ம தருமபுரி பண்பலையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோழி வளர்ப்பு பற்றி நெருப்பூரான் கொட்டாய் பகுதியை சேர்ந்த கே வெள்ளையன் அப்படிங்கிற ஐயா ஒருத்தர் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறாரு. அதை கேட்டு நீயும் கோழி வளர்க்குறது எப்படின்னு கற்றுக்கோங்கண்ணே.
1: அடடே, இந்த விஷயமும் சொல்கிறாங்களா? உடனே கேட்குறேன் கதிரேசா.

0: கோழிகளை அறிவியல் முறைப்படி வளர்க்கும் ஒரு சிறந்த தொழிலாகும். குறைந்த முதலீடு மற்றும் குறைந்த பராமரிப்பில் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய தொழிலுக்கு அரசுகள் மானியங்கள் மற்றும் இலவச குஞ்சுகள் வழங்கி ஊக்குவிக்கிறது. கோழி வளர்ப்பில் இரண்டு வகைகள் பெரும்பாலும் உண்டு. ஒன்று நாட்டுக்கோழி வளர்ப்பு, அடுத்ததாக பிராய்லர் மற்றும் லேயர் பண்ணை முறை வளர்ப்பு. இதில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் குறைந்த எண்ணிக்கையிலான கோழிகள் இயற்கையாகவே சூழலில் மேய்ச்சலுக்கு விட்டு வளர்க்கும் முறை குறைந்த பராமரிப்பு மற்றும் அதிக சந்தை மதிப்புடையது. பிராய்லர் கோழிகள் இறைச்சிக்காகவும் லேயர் கோழிகள் முட்டைக்காகவும் வணிக ரீதியாக நவீன கொட்டைகள் கூண்டு முறையில் வளர்க்கப்படுகின்றன. விவசாயிகளுக்கு கை கொடுக்கும் கால்நடையாகவும் வருமானத்தை அதிகரிக்கும் தொழிலாகவும் விவசாயிகளுக்கு அந்த காலம் முதல் இந்த காலம் வரை இருந்து வருகிறது. வணக்கம் வெள்ளையன்.
1: வணக்கம் ஐயா.
0: கோழி வளர்ப்பு தான் பிரதான தொழிலாக இருக்கீங்க, என்ன நிலம் வச்சிருக்கீங்களா, எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்க?
1: ஐயா நமக்கு வந்து நிலம் 1 ஏக்கரா தான் இருக்கு, அதுவும் மேட்டு பகுதி. அதை வச்சு விவசாயம் பெருசா பண்ண முடியல. அது மாற்று தொழில் போலான்னு பார்த்ததுக்கு அப்புறம் சரி கோழி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்புறம் எல்லாம் விசாரிச்சு அப்புறம் பண்ணையை போட்டு பிராய்லர் தான் பண்ணலான்ட்டு நம்ம பண்ண வச்சோம். ஆனால் நம்ம பிராய்லருக்கு பண்றதுக்கு நமக்கு கம்பெனி வரல. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம், பண்ணையை வச்சிட்டோம் அப்படின்ட்டு யோசனை பண்ணக்குள்ள அப்புறம் நாட்டுக்கோழி பண்ணலாம் அப்படின்ட்டு நாட்டுக்கோழி பண்ணணும்.
0: நாட்டுக்கோழி தான் உண்மையிலே இந்த செட்டு அமைக்கிறத ஒரு பெரிய பிரச்சனைக்கும். இடைவெளி வேணும், கூண்டு அமைக்கணும், இடவசிகள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி கூண்டு அமைச்சிங்க, அது எப்படி செட்டு அதை ரெடி பண்ணீங்க, எந்த அளவுக்கு ரெடி பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ அண்ணன் அமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்டான பகுதியில் அமைச்சேங்க ஐயா. நல்லா காத்தோட்டமான இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 170 அடி லென்த்து, 20 அடி அகலம், அந்த மாதிரி ஒரு செட்டு அமைச்சேங்க. அதுக்கப்புறம் சைடில் மரம் இடைவெளி விட்டு மரம்லாம் வச்சுருக்கோம்.
0: சரிங்க, இதுக்கான மானியம்லாம் கூட அரசு சார்பில் கிடைக்குது, நீங்களே அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்களா மானியம்லாம்?
1: இல்லை, அது மாதிரி எதுவும் மானியம் எதுவும் வாங்கலைங்க ஐயா.
0: உங்கள் முதலீட்டில் போட்டு பண்ணிருக்கீங்க?
1: ஆமாங்க ஐயா.
0: இப்போ கோழி வளர்ப்புன்றது குறுகிய காலத்தில் நம்ம வந்து விற்பனை பண்ணிடலாம், இறைச்சிக்காகவும் பயன்படுத்தலாம். சரி, அப்படின்னு இதுக்கான குஞ்சுகள்லாம் நீங்கள் எங்கிட்டு வாங்கிட்டு வந்தீங்க?
1: ஐயா நமக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் ஒரு கோம்பை செல்வன்ட்டு ஒரு டீலர் இருக்காருங்க, அவர் மூலயமா நம்ம வாங்குகிறோம். தீவனமும் அவர் மூலயமா தான் வாங்குகிறோம். வாங்கிட்டு நம்ம விற்பனை பண்ணக்குள்ளேயும் அவர் மூலயமா நம்ம விற்பனை பண்ணிடுறோம். நம்மளே கூட விற்பனை பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி விற்பனை பண்ணுறோங்க ஐயா.
0: சரி, என்ன வகை அந்த மாதிரி குஞ்சுகள்லாம் எத்தனை வகை இருக்குது, நீங்கள் என்ன வகை வாங்கிட்டு வந்தீங்க?
1: நம்ம வந்து நாட்டுக்கோழி கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ரகம் தான் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா சோனாலி கோழி, பெருவிடை அது மாதிரி இருக்குது, அது நம்ம பண்ணுறதில்ல. நம்ம பண்ணுறது இந்த ரகம் தான் பண்ணுறோங்க ஐயா.
0: சரி, இப்போ வாங்கிட்டு எத்தனை குஞ்சுகள் வாங்கிட்டு வந்தீங்க நீங்கள் வளர்க்குறது?
1: ஐயா நம்ம 1000 கோழிகள் வளர்க்குறோம்.
0: குஞ்சுகள் வாங்கிட்டு வந்துருக்கீங்க, என்ன ரேட்டு ஒரு குஞ்சு, என்ன ரேட் வருது?
1: ஐயா அப்போது மார்க்கெட் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வாங்குறேங்க ஐயா. 35-40 ரூபா வரைக்கும் அந்த ரேட் இருக்கும்.
0: 35-40 ரூபா வரைக்கும், கிட்டத்தட்ட 1000 குஞ்சுனா 35,000-40,000 அந்த அளவுக்கு முதலீடு போட்டு வாங்கிட்டு
1: வந்துருக்கீங்க. ஆமாம்.
0: சரி, இப்போ வாங்கிட்டு வரும்போது 1000 கோழி குஞ்சுகள் வாங்கிட்டு வரீங்க, அப்படி வாங்கிட்டு வந்தாலும் இந்த குஞ்சுகள் வந்து சிலதுனா இறந்து போகும், முழுசாக வந்து சேராது, அந்த மாதிரி முழுசாக வந்து சேர்ந்ததுங்களா?
1: இறப்பு இருக்குங்க ஐயா, ஒரு 50-30 கோழி அப்படி இறப்பு இருக்கும். அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது புரோடிங் பண்ணணும், நம்ம ஒரு 20 நாளைக்கு புரோடிங் பண்ணணும். அது புரோடிங் பண்ணக்குள்ளேயே ஒரு 50-30 கோழி இறப்பு இருக்கும்.
0: உண்மையிலேயே அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய கோழி பண்ணைகள்லாம் இருக்குது, இப்படி நாட்டுக்கோழி வளர்ப்பு, பிராய்லர் கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வளர்க்குறாங்க. சரி, ஒரு 1000 குஞ்சுகள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, கொட்டைகளை விட்டுருங்க, அதுக்கான தீவனமும் அப்படியே கொடுத்துட்றாங்க. அது பராமரிப்பு முறை தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கோழி வந்து காய்ச்சல், பறவை காய்ச்சல் அப்படின்னு சில மாதிரி நோய்கள்லாம் வருது. ஒரு கோழி குஞ்சு வந்துருந்தாவே அடுத்த மொத்த கோழிக்கும் பரவிடும், அப்போ ஒட்டுமொத்த முதலீடும் வீணாக போயிடும். இப்போ நோய் தாக்குதலேருந்து பாதுகாக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து கூண்டில் விட்டது வந்து எப்படி பராமரிப்பீங்க?
1: ஐயா மொத கோழி வந்தவுடனே நமக்கு மொதல் நாளே நமக்கு குஞ்சு கொடுத்துருவாங்க. வந்தவுடனே நம்ம குளுக்கோஸ் தண்ணி வைப்போம், அது குடிச்சு முடிச்ச உடனே அப்புறம் லெக்ஸின்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க, அது தண்ணியில் கலந்து கொடுக்கணுங்க ஐயா. அது கொடுத்துட்டு அப்புறம் 7வது நாள் வந்து FN வேக்சின், அது வந்து கண்ணில் கொடுக்கணும். அடுத்து அதுக்கு 2வது வாரம் வந்து ஐபிடி வேக்சின் கொடுக்கணுங்க ஐயா. 3வது வாரம் அதுக்கப்புறம் லெசோட்டா, அதுவும் கண்ணில் தாங்க ஐயா கொடுக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் லெசோட்டா கொடுக்கணும், 50 நாளுக்கு மேலே கொடுக்கணுங்க ஐயா. அது மாதிரி கொடுப்போம். இது வந்து கொடுக்கக்குள்ளே வந்து நோய் வந்து அந்தளவுக்கு பாதிக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஏதோ கிளைமேட் மாறுச்சுன்னா சளி அது மாதிரி வரும், வெயில் அதிகமாக இருந்தால் ரத்த கழிச்சல் வருங்க ஐயா.
0: இப்போ கோழிகள் பராமரிப்பு முக்கிய ஆதாரமாக நீர் ஆதாரம் தான், தண்ணி இருந்தால் தான் ஓரளவுக்கு அந்த கோழி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்க முடியும். அடிக்கடிக்கு தண்ணி கொடுக்கணும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்பு. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் நெருப்பூரான் கொட்டாய் பகுதியைச் சார்ந்த கே வெள்ளையன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் இ.ஏ. பிரபாகரன்.
1: கோழி வளர்ப்பு என்பது இறைச்சி மற்றும் முட்டைக்காக

0: கோழிக்கு அப்படின்னா சொல்லுவாங்க, விக்கல் வந்து ஏறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுது? தண்ணி வசதி எல்லாம் உங்ககிட்ட இருக்குங்களா?
1: தண்ணி வசதி இருக்குதுங்க ஐயா, போர் தண்ணி தான் இருக்கு, தண்ணி நல்லா இருக்கு. அதனால தண்ணி வந்து நம்ம கோழிக்கு கொடுக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் டேப்லெட்னு ஒன்று இருக்கு, அது வந்து டெய்லியுமே அது தண்ணியில் டேங்கில் போட்டு கொடுக்கணும். தண்ணியும் வந்து புது அப்பப்போ தண்ணியை வந்து புது தண்ணியாக தான் கொடுக்கணும், ஸ்டாக் வச்சு கொடுக்கக்கூடாது. அது மாதிரி பழைய தண்ணி கொடுத்தோமா என்ன பண்ணணும்னா சளி வரும்.
0: சரி, இப்போ கோழி வளர்ப்புனா நீர் பிரச்சனை, அதே மாதிரி முன்னா அதை பாதுகாக்கிறது, அதை பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் வேணும். இப்போ ஆட்கள் வந்து அதுக்குன்னு தனியாக போட முடியாது, வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சிறிய முதலீடு நீங்கள் பண்ணும்போது வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கலாம். இதனால் ஆட்கள்லாம் போட்டுக்கிறீங்களா இல்லை வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கிறீங்களா?
1: வீட்டில் இருக்கிற நாங்களே, எங்கள் ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க. ஏதோ வேலை அதிகமாக இருக்கும்போது பக்கத்து ஒருத்தர் ரெண்டு பேர் கூப்பிட்டு வேலை பார்த்துக்குவோம், அதுக்குன்னு தனியாக எதுவும் ஆள் வைக்கலங்க.
0: அடிக்கடிக்கு கால்நடை மருத்துவம் வந்து பார்த்துட்டே இருக்கணும், ஊசியெல்லாம் கொடுக்கணும், அந்த எப்படி தீவனம் தரீங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ கால்நடை மருத்துவர்னா எப்பப்பெல்லாம் வருவார், எப்பப்பெல்லாம் நீங்கள் அணுகுவீங்க அவருக்கு?
1: கால்நடை மருத்துவர் வந்து இங்கே வந்து பார்க்கறது இல்லைங்கய்யா, நமக்கு ஏதாவது வேற பிரச்சனைன்னு தெரிஞ்சாக்க நம்மளே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம்னு கேட்போம். நமக்கு மேச்சேரிலேருந்து ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, கால்நடை மருத்துவர், அவர் ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லுவார். மருந்து வேணும்னா பஸ்ஸில் மேச்சேரிலேருந்து ஏரியர் கொடுத்து விட்டுருவாரு, நாங்கள் பஸ்ஸில் வந்து வாங்கிட்டு மருந்து வச்சுருவோங்க ஐயா.
0: பிராய்லர் கோழி கூண்டுக்குள்ளே வச்சுருவாங்க. இப்போ நாட்டுக்கோழின்றக்கும் போது சில நேரம் திறந்த வழியில் கூட விட்டுறாங்க, அந்த மாதிரி போது திறந்த வழியெலாம் வளர்க்க முடியுமா? உங்களை 1000 குஞ்சுகள் வளர்ந்து திறந்த வழியெலாம் வளர்க்க முடியுமா?
1: திறந்த வழியில் வளர்க்கலாங்க ஐயா. திறந்த வழியில் வளர்த்தா வந்து வெயிட் வராது, நம்ம வளர்த்துறதே வந்து வெயிட்டுக்கு தான் வளர்த்துறோம். 100 நாள்லேருந்து 120 நாள் வரைக்கும் வளர்த்துறோம். ஆனால் திறந்த வழியில் வளர்த்தக்குள்ளே இன்னும் 2 மாதம் சேர்ந்து வளர்த்தணுங்க ஐயா, ஆனால் ரேட்டும் கூட விற்கலாம்.
0: திறந்த வழியில் வளர்த்தா வெயிட் வராது, வெயிட் வந்தால் தானே லாபம் வரும், அது நம்ம நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும். அதனால் வெளியில் வளர்க்குறதுல கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறீங்க. இப்போ பெரும்பாலும் நோய் பிரச்சனை தான் சொன்ன மாதிரி, பறவை காய்ச்சல் பிரச்சனை சரி வரும்போது எந்தெந்த மாதிரி நோய் பிரச்சனைக்கு உள்ளாகுது இந்த கோழிகள், நாட்டு கோழிகள்லாம்?
1: ஐயா இது பார்த்தீங்கன்னா பெரிய நோய்னா ஈரல் வீக்கம், ஈரல் வீக்கம் வந்துச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியறதில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா சளி, சளி பிரச்சனையை வந்து அதுவும் அவ்வளோ சீக்கிரமாக அது கண்ட்ரோலே பண்ண முடியறதில்ல, இறப்பு அதிகமாக ஏற்படுது. அப்போ இறப்பு ஏற்படக்குள்ள வந்து நாங்கள் நாமக்கல் எடுத்துகிட்டு போயிட்டு அதை டெஸ்ட் பண்ணி அங்கே மருந்து எழுதி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து வச்சோமா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுங்கய்யா.
0: இப்போ தண்ணி கொடுக்குறீங்க, அந்த அதுக்கான தீவனமும் வாங்கிட்டு வந்துடுறாங்க, நீங்களே தீவனம் தயார் பண்ணுறீங்களா? ஏதாவது நீங்களே தயார் பண்ணி உங்கள் முறையில் கொடுப்பீங்களா?
1: ஐயா நம்ம தீவனம் ரெடி பண்ண முடியாதுங்க ஐயா, அதுக்கு முதலீடு அதிகமாக வேணும். அதனால நம்ம வந்து கம்பெனி தீவனம் வாங்கி போட்டுக்கிறோம். வேணால் அது தீவன செலவை வந்து குறைக்கலாம். எப்படி குறைக்கலான்னா, இப்போ நம்ம மாட்டுக்கு வச்சுருக்கிறோம் சூப்பர் நேப்பியர், அதை வந்து பொடியாக நறுக்கி டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாங்க ஐயா. அதை வந்து கொடுக்கக்குள்ள என்ன பண்ணுவோம்னா அது ஆர்வமாக அது கொத்தி சாப்பிட ஆரம்பிக்கும், அதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால தீவன செலவும் அதில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா.
0: இப்போ 1000 கோழி விட்டு வளர்க்குறீங்க, அது ஆளை போட்டு நீங்கள் வந்து பராமரிக்கிங்க, அப்போ எவ்வளோ வளர்றதுன்னு டக்குன்னு வளர்ந்தா அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்?
1: ஃபீடு போடுறதுனால வளர்ச்சி வந்து ஸ்பீடாக வளர்றதுன்னு சொல்ல முடியாது, 100 நாள் 120 நாள் அப்படி, 120 நாள் இருந்துச்சுன்னா ஆவரேஜ் 2 கிலோ வருங்க ஐயா. 1 கிலோவுக்கு வந்து 3 கிலோ அது ஃபீடு எடுத்துக்கும், ஃபீடு எடுத்தால் தான் வந்து 1 கிலோ வருங்க ஐயா.
0: சரிங்க, இப்போ சீதோஷ நிலமாக இருக்குது எல்லா காலமும், இப்போல்லாம் வந்து வெயில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இப்போ 100 டிகிரிக்கு மேலே அடிக்குது, அதாவது மழை காலமாக இருந்தாலும் வெயில் வந்து இப்போ அதிகமாக இருக்குது, சில நேரம் நவம்பர் டிசம்பர் காலம்லாம் குளிர் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ கணிக்கவே முடியதில்லை எந்த அளவுக்கு வெயில் அடிக்கும், எந்த அளவுக்கு குளிர் அடிக்கும், எப்படி மழை பெய்யும்னு சொல்லிட்டு. காலநிலைகள் கோழி வளர்ப்பு முக்கிய பங்காற்றுங்களா?
1: கண்டிப்பாங்க ஐயா. எப்படின்னா கிளைமேட் மாறி மாறி வந்துச்சுன்னா அதிகமான பிரச்சனையை சந்திக்கிறோங்க ஐயா. என்ன எது மாதிரி பிரச்சனை வருதுன்னா ரத்த கழிச்சல் வரும், வெயில் கூலிங் அப்படி ஒரு நாளைக்கு அப்படி மாறி மாறி வரக்குள்ள அது ரத்த கழிச்சல் வந்துடும், ரத்த கழிச்சல் வெள்ளை கழிச்சல் அது மாதிரி வரும். அப்படிங்குள்ள வந்து பார்த்து அதுக்கு மருந்து வைக்கணுங்க ஐயா.
0: சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே சந்தைப்படுத்தல் தான். நம்ம சந்தைப்படுத்தல எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் காட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லாபத்தை பார்க்கும்போது, இப்போ கோழி வளர்க்குறீங்க, இப்போ நாட்டுக்கோழின்றும்போது அங்கங்கே இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு வியாழக்கிழமனா வந்து அப்படியே ஒரு கோழி வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கேயே வந்து வாங்கிக்கிறாங்களா, நீங்கள் வெளியில் கொண்டு போய் ஏதாவது மார்க்கெட்ல கொடுக்குறீங்களா?
1: இங்கே இங்கேயே வந்து வாங்கிக்கிறாங்க, நம்ம பக்கம் இருக்கிறவங்க நம்மகிட்ட வாங்கி அவங்க வெளியில் விட்டு வளர்த்துறாங்க, வளர்த்துட்டு வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க, அந்த மாதிரி நிறையா வாங்குறாங்க. நம்ம மொத்தமாக வியாபாரிக்கும் கொடுத்துட்றோம், அது மாதிரி கொடுக்குறோங்க ஐயா.
0: 35 ரூபா போட்டு அந்த குஞ்சு வாங்கிட்டு வரீங்க.

0: ஒரு 120 நாள் அப்படி வளர்க்குறீங்க, 120 நாள் எத்தனை கிலோ எடை கூடுங்க?
1: ஐயா 120 நாள் வந்து ஆவரேஜா 2 கிலோ வரணுங்க ஐயா.
0: 2 கிலோ வந்துருது.
1: 2 கிலோ வந்துருங்க ஐயா.
0: சரி, 2 கிலோ வந்தவொடனே கிலோவுக்கு என்ன ரேட் போகுது?
1: அப்போ மார்க்கெட் என்ன ரேட்டோ, அதாவது 180 ரூபாய்க்கு மேலே வைத்தா தாங்க நமக்கு அசல் மேலே கிடைக்கும். அதுக்கும் கீழே வந்தால் நம்ம அசல் இருந்து குறையும்.
0: 180 சொல்றீங்க?
1: ஆமாம், வியாபாரி கொடுக்குள்ள 200-250 அந்த ரேஞ்சுக்கு கொடுப்போங்க.
0: அந்த ரேஞ்சு கொடுத்தா தான் ஓரளவு கட்டுப்படி ஆகும்.
1: ஆமாங்க.
0: சரி, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோழியில் நீங்கள் வளர்ந்ததுன்னு சொன்னீங்க. சில கோழினா 30-40 கோழி குஞ்சுகள் இறந்து போயிடுதுங்க. இப்போ மற்றபடி வளர்க்கும் போது அந்த 1000 கோழிக்கு உண்டான அந்த கோழி குஞ்சுக்கான 1000 கோழி உற்பத்தி ஆயிடுதுங்களா, இல்லை வளரும் போதே அதுவும் பாதிப்புகள் ஏற்படுதா?
1: இல்லைங்க, இடையில வந்து 1-2 இறப்பு இருக்கும். நல்லா பராமரிப்பு பண்ணா வந்து அதிகமான இறப்பு இருக்காதுங்க ஐயா.
0: பராமரிப்பு தான் முக்கிய பிரச்சனை இருக்குது.
1: மெயினா வந்து பார்த்தே இருக்கணுங்க ஐயா. ஒரு கோழிக்கு நமக்கு பிரச்சனைக்குள்ள உடனே அதுக்கு வந்து மருந்து கொடுக்கணும். தாமதம் பண்ணமா இன்னும் இருக்கிற கோழிகளும் பரவும்.
0: இப்போ நீங்கள் வந்து நெருப்புறங்கோட்டைன்னு பார்த்தா இப்போ சின்ன வத்தில் வந்து உள்ளே இருக்கீங்க. இப்போ அதில் வந்து வனவிலங்கு பிரச்சனைலாம் இருக்கும். நீங்கள் சில நேரங்களில் திறந்த வெளியில் வளர்த்துறீங்க, கூண்டு போட்டு வந்தீங்க. வனவிலங்கு பிரச்சனைலாம் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுதா அந்த பகுதியில்?
1: வனவிலங்குன்னு பார்த்தா பாம்பு தாங்கய்யா. இருந்தாலும் நம்ம பண்ணை கொள்ற வரதில்லை. நம்ம வலை அடிச்சதுனால அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா நாயங்க வந்து பக்கத்தை வந்தால் அது மிரண்டு ஒன்று சேர்த்து அமுத்தி இறந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது.
0: சரிங்க, இப்போ ஒரு விசேஷங்கன்னு பார்க்குறோம். சில பேர் ஒரு நல்ல ஒரு திருமணம் நடக்குது, சில வேறு விஷயம் நடக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக கொள்முதல் 100 கோழி 200 கோழி அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி ஒரு விற்பனை முறையை பண்ணிடுறீங்களா நீங்கள்?
1: அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோங்க ஐயா. அந்த மாதிரி 100 கோழி 200 கோழி சில்லற விலையிலையும் கொடுக்குறோம்.
0: சரி, இந்த கோழி வளர்ப்பு வந்து எத்தனை வருஷமாக ஈடுபட்டு வரீங்க நீங்கள்?
1: ஐயா நம்ம 2011 ஆரம்பிச்சோங்க ஐயா. அப்போ வந்து பண்ணிட்டு இருக்கோம்.
0: கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க.
1: ஆமாங்க ஐயா.
0: சரி, நீங்கள் பண்ணுறது பார்த்து பக்கத்துலும் இந்த தொழில் பண்ணலாம், வெள்ளையன் பண்ணுறாரு சிறப்பாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து பிறர் பண்ணது உண்டா?
1: ஐயா நிறைய பேர் பக்கம் இருக்கிற பண்ணைங்காரெல்லாம் நம்மளை கேட்டு தான் பண்ணாங்க. பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பாதியிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. இதில் இழப்பு அதிகமாக இருக்கிறதுனால.
0: எந்த மாதிரி பாதியில் விட்டு போகிறாங்கன்னா அதில் வந்து சரியாக பராமரிப்பு என்ன தவறு செய்கிறாங்க கோழி வளர்ப்பில் அவங்க?
1: பராமரிப்பு தான் ஐயா, பராமரிப்பு. தீவனம் வந்து விலை அதிகம். இப்போ முன்னே இருந்ததுக்கும் இப்போ வந்து தீவனம் அதிகமான விலை இருக்கு.
0: பராமரிப்பு தீவன பிரச்சனை, யாரும் கோழி வளர்க்கறது இல்லை. இப்போ இங்கே தான் கொடுக்குறப்ப இங்கே கொடுக்கும்போது ரேட்டு கம்மியாக இருக்குது. இப்போ மேச்சேரி தருமபுரி பக்கத்தில் கூட பெங்களூர் கூட இருக்குது. அந்த மாதிரி நான் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்பனை
1: பண்ணுறது? ஐயா நமக்கு வியாபாரிங்க பார்த்தீங்கன்னா வெளிமாநிலத்துக்கு எடுத்து போகிறாங்க ஐயா. அவங்க வாங்கி வெளிமாநிலத்துக்கு கொண்டு போய் சேல் பண்ணுறாங்க. நம்ம அது மாதிரி எடுத்து போய் முயற்சி பண்ணலைங்க ஐயா. நம்ம இங்கே வந்து வாங்கிக்கிறதுனால அது மாதிரி நம்ம போகல.
0: சரிங்க, 1 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு விவசாயம் வந்து கை கொடுக்கல, சுயமாக கோழி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. கோழி வளர்த்து தவிர்த்து வேறு என்ன நிலத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ஆடு மாடு இதில் வளர்க்குறீங்களா?
1: இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எதுவும் பண்ணலைங்க. மாடு வச்சுருந்தோம், ஆடும் குட்டி மாதிரி வாங்கிட்டு வளர்த்து சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எதுவும் பண்ணல.
0: சரி, கோழி மட்டும் வளர்த்துட்டு இருக்கீங்க?
1: ஆமாங்க.
0: கோழி வளர்ப்பில் சரி மற்ற விவசாயிகள் வந்து நான் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. அப்படி பண்ணணும்போது உங்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் என்னங்க?
1: என்னுடைய தொலைபேசி எண் வந்து 97-86-11-33-09.
0: 97-86-11-33-09. சரிங்களா, இந்த எண்ணுக்கு வந்து கோழி வளர்ப்பில் எந்த சந்தேகம் கடல் சொல்லிடுவீங்களா?
1: கண்டிப்பாக தொடர்பு கொண்டாங்கன்னா சொல்லுவோங்க ஐயா.
0: சரி, எதிர்காலத்தில் அந்த கோழி வளர்ப்பில் எப்படி இன்னும் வந்து உயர்த்தலான்னு என்ன ஐடியாவில் இருக்கீங்க
1: ஐயா? இது வந்து இன்னும் செலவு குறைச்சி எப்படி இன்னும் இதில் லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க.
0: இப்போ மேடான பகுதியில் தான் அமைக்கிறேன்னு சொல்கிறீங்க, மேடான பகுதியில் தான் உகந்ததா இந்த பண்ணை அமைக்கிறதுக்கு?
1: ஆமாங்க ஐயா, இது மேடான பகுதியாக இருந்தால் காத்தோட்டம் நல்லா இருக்கும், வளர்ச்சியும் அதிகமாக இருக்குங்க ஐயா. அது மாதிரி பண்ணை அமைச்சா நல்லா இருக்குங்க ஐயா, காத்தோட்டமாக இருக்கணும்.
0: தண்ணி முக்கிய பிரச்சனை போது ஒவ்வொரு கோழியும் தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி அமைப்பு வச்சிருக்கீங்க? எப்படி டப்பா வச்சு ஊத்துறீங்களா எப்படி? அந்த மாதிரி
1: ஆட்டோமேட்டிக் ஃபீடர் இருக்குங்க, அது டேங்க்லேருந்து பைப் மூலிமா கொடுத்தோமா ஆட்டோமேட்டிக்கு தண்ணி போவோம், குடிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்கு தண்ணி ஃபீடர் வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த நோயும் இல்லாமல் வளர்ச்சி வரும். அது அழுக்கு படைஞ்சு போய் இருந்துச்சுன்னா அது நோய் வருங்க ஐயா.
0: அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. கண்காணிப்பில் எனி டைம் கண்காணிப்பு இருந்தால் தான் கோழி வந்து நம்ம குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்தால் தான் அது வரைக்கும் 120 நாள் நம்ம பாதுகாப்பாக வச்சு விற்பனை பண்ண முடியும்.
1: ஆமாங்க ஐயா, டெய்லியுமே வந்து உள்ளார போயிட்டு ஏதாவது கோழி வந்து சோர்ந்து போயிருக்கா அப்படின்னு பார்க்கணும், குராத்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தால் உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். லேட் பண்ணோமா இன்னும் இருக்கிற கோழியெல்லாம் பாதிக்கும்,
0: பரவல் வந்து அதிகமாக இருக்கும். கோழி சுருண்டு இருந்தால் அதுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கும். வேறு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் கோழிக்கு பாதிப்பு ஏற்படுன்னு கண்டுபிடிக்கிறீங்க?
1: ஏதோ நம்ம பண்ணைக்குள்ள போய் வரக்குள்ளேயே வந்து நம்மளை பார்த்து அது கோழி ஓடாது, அப்போவே வந்து அதுக்கு வந்து நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னு அதை தனியாக பிடிச்சிட்டு அதுக்கு வந்து மருந்து கொடுக்கணும். ஐயா
0: சரிங்க, இப்போ 1000 கோழி வளர்க்குறீங்க, அடுத்து 100 செட்டு போடுறதுக்கு ஒரு ஐடியா தான். ஏன்னா இன்னைக்கு மக்கள் தொகை பெருக்காகி போச்சு, இறைச்சி வகைகள்லாம் நிறைய தேவைப்படுது, அது நாட்டு கோழின் போது இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரே செட்டு அமைச்சிங்கன்னா 100 செட்டு போடுறதுக்கு ஒரு முன் வந்துருக்கீங்களா? எப்படி
1: பண்ணை போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குங்க ஐயா, லோனு வாங்கிட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி
0: வெற்றிகரமான ஒரு கோழி வளர்ப்புன்ற முறையில பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க, இவ்வளவு நேரம் கோழி வளர்ப்பு அனுபவங்கள், நாட்டுக்கோழி எப்படி வளர்க்கலாம், எப்படி கூண்டு அமைக்கலாம், என்ன நோய் தாக்குதல் ஏற்படுது, எப்படி விற்பனை பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நிலையத்துக்கே வந்து சொன்னீங்க. பண்பலின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிங்க.
1: நன்றிங்க ஐயா.

0: நேயர்கள் இதுவரை கோழி வளர்ப்பு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் நெருப்பூரான் கொட்டாய் பகுதியைச் சார்ந்த கே வெள்ளையன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் இஏ பிரபாகரன்.
1: என்னண்ணே மாடசாமி என்ன கேட்டீங்களா? கோழி வளர்ப்பு பற்றி நெருப்புரான் கொட்டாய் பகுதியை சேர்ந்த கே வெள்ளையன் ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னாரே, எப்படி இருந்துச்சு?
2: கோழிக்கு எப்படி கொட்டகம் வைக்கணும், அதுக்கு குஞ்சிங்க போய் எங்கே வாங்கிட்டு வரணும், அதுக்கு எப்படி உணவு முறைகள் கொடுக்கணும், அது நோய் வந்துச்சுன்னா எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாரு. நானும் தெளிவாக கேட்டேன், இனிமேல் நாளைக்கே கொட்டகம் அமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
1: கொட்டகம் மட்டும் இல்லைண்ணே, அவர் நோய் வந்தால் என்னென்னலாம் பண்ணணும், என்ன மருந்து கொடுக்கணும், இயற்கை மருந்து எதை கொடுக்கணும்னு ஐயா தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுவும் கேட்டிங்கள?
2: கேட்டம்பா, கேட்டேன்.
1: அதே தான் ஐயா சொன்ன மாதிரியே கோழி வளர்ப்பில் நல்லபடியாக நீங்கள் பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குண்ணே. உங்களுக்கு மட்டும் இல்லைண்ணே, இதை கேட்டுட்ருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்குமே இந்த நேர்முகமானது ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். சரிண்ணே, 8 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனோம். வீட்டில் கோழி குழம்பு கொதிக்குது, நான் வரேண்ணே.
2: எது, உங்கள் வீட்டில் கோழிக்கறி குழம்பா?

நேயர்கள் இனி கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம் ஆகும். எனவே அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தருமபுரி தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோடை காலத்தில் உழவு செய்வதால் பெய்யும் மழை நீரானது நன்கு நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அடிப்பகுதியில் தங்கும். இதன் மூலம் நிலத்தின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. உழவு செய்யப்படாத நிலத்தில் மேற்புறம் இறுகி காணப்படுவதால் நீர் உட்புகாது. கோடை உழவு செய்வதால் நிலத்தில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள், கூட்டு புழுக்கள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து மேல்புறத்திற்கு கொண்டு வருவதால் அதிக வெப்பநிலையின் காரணமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன. கோடை உழவினை சரிவுக்கு குறுக்காக உழ வேண்டும். இதனால் கோரை போன்ற கிழங்கு வகை களைகள் பிடுங்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கோடை உழவினால் அறுவடை போக எஞ்சியுள்ள பயிர்கழிவுகள், களைச்செடிகளின் எஞ்சிய பகுதிகள் நிலத்தில் மடக்கி உழப்படுவதால் நன்கு மட்கி பயிருக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதால் மகசூலும் நிலத்தின் மண்வளமும் அதிகரிக்கின்றது. மேலும் கோடை உழவு செய்வதால் மண்வளமும் மகசூலும் அதிகரிக்கும் என்பதால் கோடை உழவினை பருவம் தவறாது மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நல் விதையே நல் விளைச்சலுக்கு வித்தாகும் என்பதற்கு ஏற்ப விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள் சரியான முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிறரக கலப்பு இல்லாமல் இருத்தல் அவசியமாகும். ஆகவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை அறிய விதைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு

ரூபாய் 80 செலுத்தி புற தூய்மை, ஈரப்பதம், பிறரக கலப்பு மற்றும் முளைப்பு திறன் அறிந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம் என தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக. தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வளைகட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாப்பாரப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி அவர்களால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: இதயத்தை இதமாக்கும் பண்பலை 102.5.
3: என்னை தெரியுமா நான்

0: இனிய உற்சாகமான இரவு வணக்கம் பண்பலையர்களே. நாம் இணைகிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு சொல்லோடு விளையாடு. நான் ஒரு சொல்லை சொல்லுவேன், அதில் 5 சொற்களை நீங்கள் சொல்ல வேண்டும். அன்பினர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேர்களாக இருப்பின் 0434242443 என்ற எண்ணிலோ, 9486811005 என்ற எண்ணிலோ மற்ற நேர்கள், 0434242443 என்ற எண்ணிலும், 9486652025 என்கின்ற எண்ணில் அழைக்கலாம். நிகழ்ச்சி இணையம் நேயர் வருக, வணக்கம். இனிமையான இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம் யார்?
1: மங்களவர் ராஜசேகர்.
0: ராஜசேகர் ஐயா, சொல்லோடு விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: நான் சொல்றதை அப்படி திருப்பி சொல்றீங்களா? ஓடுற நரியில ஒரு நரி, கிளநரி கிளநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி.
1: ஓடுற நரியில ஒரு நரி, கிளநரி கிளநரி முதுகுல ஒரு முடி. சொல்லுங்க.
0: ஒரு தப்பா தான் சொல்லுவேன். முயற்சி பண்ணீங்க.
1: ஒரு நரி கிளநரி, கிளநரி முதுகுல ஒரு முடி நரைமுடி.
0: ஒரு பிடின்னு சொன்னேன், பரவாயில்ல, நல்லா சொன்னீங்க. சரி, உங்களுக்கான ஒரு சொல்லு சொல்லிடுறீங்களா? சிறுகூடல் பட்டி. இது ஆமா, இது என்னங்க சிறுகூடல் பட்டிக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு? என்ன ஒரு முக்கியமான ஒரு,
1: அது நம்ம கவிஞர் கண்ணதாசனுடைய பிறந்த ஊர்.
0: அற்புதம். சரிங்க, சிறுகூடல் பட்டி சொல்லுங்க பாப்போம்.
1: சிறு, அப்புறம் வந்து

0: கூடல்
1: கூடல்
0: அப்புறம் வந்து பட்டி
1: பட்டி
0: படி
1: படி
0: பசி
1: இருங்க படியா ஆமா
0: பசிக்கிறது
1: படி
0: படி பசி பல்லு
1: இல்ல இல்ல படி பசி சூப்பர் அஞ்சு சொல்லிட்டீங்களே
0: அதான் சிறு கூடல் பட்டி படி பசி பல் அப்புறம் வந்து படல் கூட சொல்லலாம் படல்
1: அடே அப்பா நிறைய செய்தி வச்சிருக்கீங்க வாழ்த்துக்களைங்க அற்புதம் சிறப்பு நன்றி நன்றி வணக்கம் அடுத்த நேயர் வருக வணக்கம் வணக்கம் யார் எங்கிருந்து ராஜேஸ்வரிமா ரெடியா இருக்கீங்களா சொல்லோடு விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா சரி உங்களுக்கான ஒரு சொல் தியாகராஜ பாகவதர் வெரி குட் அதுக்கே உங்களை வாழ்த்து சொல்லலாம் சரி சொல்லுங்கம்மா தியாகராஜ பாகவதர்
2: பாகவதர்
1: பாகவதர்
2: கதி
1: என்னதுமா
2: கதி கதி
1: கதியா ஓகே சூப்பர் அப்புறம்
2: அப்புறம் கயா
1: கயா கயா சரி ஒரு ஊரு
2: அடுத்தது பாதி
1: பாதி
2: பாதி அடுத்தது
1: அடுத்தது அடுத்ததான் முக்கியம் சொல்லுங்க ஐயோ சரிம்மா வாழ்த்துக்கள் நல்லா முயற்சி பண்ணீங்க வித்தியாசமா நன்றி
2: நன்றி
1: நன்றி அடுத்த நேயர் வருக வணக்கம் வணக்கம் யாருங்கயா
3: வேளாங்கண்ணி பகுதியிலிருந்து நிர்வீன்குமார்
1: நிர்வீன்குமாரா
3: ஆமாயா
1: சரி நிர்வீன்குமார் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா கொஞ்சம் ஒளி அளவு குறைச்சுக்கோங்க கொஞ்சம் தூரமா வாங்க திருநீலகண்டர் திருநீலகண்டர் ஆமா திரு
3: நீல
1: நீல கண்ட கண்டனா கண்ட இன்னே வரலீங்களே கண்டரா கண்டனா
3: இன்னும்
1: வரலீங்களே நன்றி நன்றி நல்லா முயற்சி பண்ணி வாழ்த்துக்கள் இனி நிலை ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் பண்பலையோடு இணைந்திருங்கள்
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு கவுன்சிலிங் கோட் 2633

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.
5: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங்

0: கிட்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
1: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
6: உற்சாக மூச்சடுக்கும் உங்கள் அன்பலை. இது தர்மபுரி பண்பலை 102.5 மேட்ச், ஏற்காடு பண்பலை 103.7 மேட்ச். நாம் இணைந்திருக்கிறோம் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் நேயர் வருக வணக்கம்.
7: ஐயா வணக்கம்யா.
6: வணக்கம். யார் எங்கிருந்து?
7: நான் தர்மபுரி மதிவன் பாளைய மோகன் பேசுறியா?
6: ம், சரிங்க மோகன் ஐயா.
7: ம்,
6: பேசுங்கய்யா.
7: ஐயா எனக்கு கொஞ்சம் லென்த்தா கொடுங்க.
6: உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தா கொடுக்கட்டுமா?
7: ஆமாங்க, அதான் நிறைய வார்த்தை அதுல இருந்து எடுக்க முடியும்.
6: அப்படியா? அப்படின்னா கொடுத்துடலாமே. தீனதயாளன்.
7: ஐயா
6: தீனதயாளன்.
7: தீனதயாளனா?
6: ஆமா. லென்த் போதுங்களா?
7: ஆமாங்க ஐயா. அஞ்சு எழுத்து தான் கீது.
6: அஞ்சு எழுத்து தான் கீதா? நீ எப்படி எவ்வளவு கீதா இருந்தாலும் நீங்க சொல்றோம்.
7: ஒரே எழுத்து ஐயா. தி
6: தி கீது தான் நாங்க கொடுக்க முடியும். தி ஒண்ணு, அப்புறம்
7: தீன.
6: தீ ஒண்ணு, நெருப்பு, தீன. ஓகே, ரெண்டு.
7: தயா.
6: தயா மூணு. தயா, தயா, ஆ,
7: தயாளன்.
6: சரி நாலு. இன்னும் ஒண்ணு என்ன பண்ணுவீங்க?
7: தீயா. தீயா, தீயா, தீயா வேலை செய்யணும் குமார்னு ஒரு வாக்கியம் வருது இல்லையா?
6: ஏதோ ஒண்ணு ரெடி பண்றீங்க.
7: ரெடி பண்ணீங்க அப்படி அப்படி.
6: சரிங்க, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அருமை.
7: நன்றியா?
6: நன்றி, நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
8: ஹலோ.
6: ஹலோ வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து?
8: தர்மபுரி பிடங்கேரியில இருந்து சிவசங்கரி.
6: சிவசங்கரி, சரிங்க. சிவ சிவசங்கரி, உங்களுக்கான ஒரு சொல் திருவிளையாடல் புராணம்.
8: திருவிளையாடல் புராணம்.
6: ஆமா.
8: திரு
6: யாரு உங்க பக்கத்துல சொல்லி தராங்க?
8: அம்மா
6: பேர் சொல்லுங்க, அவருக்கு வாழ்த்து சொல்லிடும். ஆண்டாள். ஆண்டாள் அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். திரு ஒண்ணு, அப்புறம்
8: விளையாடல்,
6: விளையாடல், புராணம். திருமகளா? திருமகள்லாம் வரலமா? நன்றி, நன்றி,
8: நன்றி.
6: திருவிளை, அதை ஏத்துக்க முடியாதே. ஒரு சொல்லாவோ அல்லது பொருளை குறிக்க கூடியதாகவோ இல்லையே. நன்றி, நன்றி. முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வருக. அடுத்த நேயர் வருக.
9: ஹலோ.
6: ஹலோ.
9: வடிவேல் பெரியாம்பட்டியிலிருந்து பேசுறேங்க.
6: சரிங்க, உங்களுக்கான ஒரு சொல்
9: சொல்லுங்க.
6: புரட்டாசி.
9: புரட்டாசி.
6: ஆமா. சாந்தியம்மா பூரி சுட்டு பூரி சுட்டி போட்டிருக்காங்க காலையில, அந்த ஞாபகமா இருக்கீங்க. வாழ்த்துக்கள்யா, வடிவேலையா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வருங்க. வணக்கம். வணக்கம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
10: வணக்கம் ஐயா.
6: வணக்கம் ஐயா. யார் இங்க இருந்தீங்க ஐயா?
10: நான் திருப்பூர் மாவட்டம் பொருளைகள் பட்டியல இருந்து கஸ்தூரி பேசுறேன்.
6: சரிங்க ஐயா, உங்களுக்கான ஒரு சொல் சொல்லாமா?
10: ஆ, சொல்.
6: பேருந்து நிலையம்.
10: பேருந்து நிலையம். பேருந்து நிலையம். நிலை.
6: அற்புதம்.
10: பெரு
6: பெரு வராதே, பேரு தானே வரும்.
10: பேரு
6: பேருன்னா சொல்லலாம், பேருன்னா என்னங்க அர்த்தம் எனக்கு தெரியல.
10: பெயருக்கு பேருன்னு சொல்லுவாங்களா?
6: அது பே குறில், நான் சொல்றது பேருந்து நிலையத்துக்கு நெடியில் வருது இல்லையா, இரண்டு கொம்பு, அது வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது.
10: துருவா?
6: துரு ஏத்துக்கலாம். இன்னும் ஒரு சொல்லு சொல்லிருங்க.

0: துரு
1: துருவா?
0: ஆ
1: ஆ துரு ஏத்துக்கலாம். இன்னும் ஒரு சொல்ல சொல்லிருங்க. என்ன மார்க்கும் துரு? துரு கரெக்டா புடிச்சிட்டாரு.
0: நிலை சொல்லிட்டீங்களா?
1: நிலை எல்லாம் சொல்லிட்டீங்கயா?
0: நிலை சொல்லிட்டேன்.
1: ஆமா.
0: பேதுரு.
1: பே
0: பேதுரு பேதுரு ஒரு பேர் இருக்குங்களா?
1: இல்லைங்க இல்லைங்க. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம். ஆனால் குறைந்தபட்சமாவது ஒரு பொருள் வரணும் இல்லைங்களா? அடுத்த நேர் வருக வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
1: வணக்கங்க.
2: நாகலாபுரம் மாரியப்பன்.
1: மாரியப்பன்
2: குடும்பம் சார் பார்க்கலாம்.
1: ரொம்ப சுறுசுறுப்பாக வந்திருப்பீங்கன்னு பார்த்தா கொஞ்சம் டல்லாக வந்திருக்கீங்களா? என்ன விசேஷம், சாப்பிட்லீங்களா?
2: கலைராஜன்
1: கிடையாது, காளைராஜன்.
2: காளை
1: ராஜன்.
2: கலை
1: கலை கிடையாது, காளை.
2: நன்றி சார்.
1: நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம். வணக்கம். புஷ்பலதா. திருலோக சுந்தரி உங்களுக்கான வார்த்தை.
3: திருலோக சுந்தரி?
1: ஆமா. திரு
3: சுந்தரி.
1: சுந்தரி ரொம்ப எளிமையா இருக்குமா சொல்லலாம். திரு ஓகே, சுந்தரி ஓகே. அடுத்தது
3: என்னன்னு
1: வருது? திரி வராது. திரி திரி. ஆமா திரி வருது. வெரி குட். மூணு மூணு சொல். சூப்பர். அடுத்தது
3: தரு. அந்த ஒரு அர்த்தம் இருக்குல்ல சார், தரு அப்படின்னா வரும்
1: அற்புதம் அற்புதம் அற்புதம். அருமை அருமை. நிறைய அஞ்சு சொல்லுக்கு மேலே சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம். வணக்கம். அன்பேவா வணக்கம். யார் இங்கிருந்து? லட்சுமணன் ஐயா. சரிங்க, உங்களுக்கான ஒரு சொல்ல சொல்லலாமா?
4: ஐயா வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா.
1: ஏன் இன்னும் நிகழ்ச்சியில வரல? முயற்சி பண்ணுங்க. உலகம் சுற்றும் வாலிபன். என்னதான் பண்றது சொல்லுங்க. நன்றி நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம். அவருக்கு அதுதான், யார் வருகிறார்களோ அவர்களுக்கு உலகம் சுற்றும் வாலிபன். வணக்கம்
5: ஐயா. வணக்கம்.
1: அடடா சரியாதான் போச்சு ஐயா. உங்களுக்கான சொல் சொல்லலாமா?
5: கொடுங்க ஐயா.
1: வேமராஜன் ஐயா ரெடியா இருக்கீங்களா?
5: இரண்டாம்
1: சுற்று மூன்றாம் சுற்று.
5: உலகம்
1: உலகம் அற்புதமா சொல்லிட்டீங்க. உலகம் சுற்றும் வாலிபன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம். தேங்காய் மரத்துப்பட்டியிலிருந்து
6: ராமு பேசுறேன்.
1: ராமு சரிங்க. உங்களுக்கான ஒரு சொல் சொல்லலாமா?

0: விதுர மகாராஜா. விதுர மகாராஜா. விதுர மகாராஜா சொல்லுங்க.
1: ராஜா
0: ராஜா வருது ஆனா வரமாட்டிருக்கு. நன்றிங்க, நன்றி நன்றி.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: கல்யாணத்துல கவனிச்சியா,
6: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: சரி சரி,
11: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
12: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
11: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
13: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
0: நிகழ்ச்சி நேயர் வருக, வணக்கம்.
1: வாடா,
0: வந்துட்டீங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
14: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
14: மதிகன்பாளையத்திலிருந்து மதுஸ்ரீ.
0: ஆமா, இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட குரலா இருக்கு. சொல்லுங்க மதுஸ்ரீ, உங்களுக்காக ஒரு சொல் சொல்லலாமா? வள்ளி கண்ணன். வள்ளி கண்ணன்.
14: வள்ளி,
0: வள்ளி கண்ணன். ஆ, வள்ளி,
14: வளி,
0: வளி,
14: களி,
0: களியா? ம், சரி, ஓகே.
14: கண்,
0: கண். ம்,
14: கண்ணன,
0: கண்ணன். ஆ,
14: அஞ்சு வந்துருச்சுமா.
0: ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.
14: கைத்தட்டில்,
0: கைத்தட்டில் கொடுத்துடுறாமா? வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர்,
15: இனிமையான இரவு வணக்கம்.
0: இனிமையான இரவு வணக்கம். சொல்வது யார் எங்கிருந்து?
15: மேச்சேரி கச்சராயனூர் ஜெயராமன்.
0: ஜெயராமன், சரிங்க.
15: ஆமாங்க ஐயா.
0: உங்களுக்கான ஒரு சொல், திருத்தாண்டகம். திருத்தாண்டகம்.
15: திருத்தாண்டகம்.
0: ஆமா, திருத்தாண்டகம்.
15: தாண்டகம்.
0: ஆமா
15: ஐயா. கடம்,
0: கடம்.
15: தாண்டகம்,
0: தாடகம். சரி, கடமா? கடம், கடம். ஓகே, தாடகம், கடம். அற்புதம். அடுத்தது தாமா? தாம். சரி, ஓகே. திரு ஏற்கனவே சொல்லிட்டீங்களே.
15: கரு,
0: திரு, கரு. சூப்பர். இன்னொன்று சொல்லிருங்க.
15: கரு.
0: சூப்பர், வாழ்த்துக்கள். எல்லாம் அருமையா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்ங்கய்யா. நன்றி. அடுத்த நேயரை சந்திப்பதற்கு முன்னால்

Thank you.

0: காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கும். பட்டு புடவைகளுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
2: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் College of Engineering and Technology இருக்கு. Microsoft, Amazon மாதிரி 200 மேற்பட்ட MNCs campus recruitment and latest industry relevant courses இருக்கு. Highest package 51 lakhs per annum.
5: MCET Pollachi Coimbatore. Counseling code 2706. Call 9942955540.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: நேயர்கள், இனி கேட்கலாம்.
10: ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
11: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
10: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
11: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
10: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
12: இன்றைய எபிசோட்ல நம்ம ப்ரீநேட்டல் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரீநேட்டல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நம்ம கல்யாணத்துக்கு பிறகு, அதாவது நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி சில ஆலோசனைகளை மருத்துவர்கிட்ட வாங்கிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான். எதுக்காக இதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு, நெக்ஸ்ட் வந்து இது வாங்குறதுனால சில விஷயங்கள் நம்மளுக்கு அட்வான்டேஜா அமையும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப எதுக்காக இதை வாங்கணும் அப்படின்னா, சில டைம் பாத்தீங்கன்னா அந்த பெண் கர்ப்பமாக கூடிய உடல்நிலை அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கர்ப்பமாகக்கூடிய உடல்நிலை அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பத்தி சில பேசிக் டெஸ்ட்கள் கண்டிப்பா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம சில வேக்சின்ஸ், அதாவது ருபலா வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம், அந்த வேக்சின் எல்லாம் போட்டுக்கிறது மாதிரி இருக்கணும், அவங்க போட்டுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து சில விட்டமின் மாத்திரைகள், அதாவது போலிக் ஆசிட், பி காம்ப்ளெக்ஸ் மாதிரி சில விட்டமின் மாத்திரைகள் நம்ம அவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பேசிக்கா அவங்களுக்கு ஒரு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த ஹீமோகுளோபின் வந்து நல்லபடியா ஒரு ஆவரேஜா 11-12 grams ஆகுது இருந்தாதான் அவங்க கன்சீவ் ஆன பிறகு வாமிட்டிங்கு அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அது அவங்களால அந்த சத்து குறைபாடு, அந்த டைம்ல இருக்கிற பிரசவ கன்சீவா இருக்கப்ப ஏற்படக்கூடிய சத்து குறைபாடுகளை நம்ம கொஞ்சம் நம்ம டேக்கிள் பண்ண முடியும். அதனால அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாமல் தைராய்டு டிசார்டர் ஏதாவது இருக்கா என்னன்னு பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் இருக்கா என்னன்னு பாத்துக்கணும். அது மாதிரி அதுக்கான பிளட் டெஸ்ட்கள், அதாவது ஹீமோகுளோபின் லெவல், சுகர் லெவல், அப்புறம் தைராய்டு, இந்த மாதிரி பேசிக்கான சில டெஸ்ட்களை கண்டிப்பா கன்சீவ் ஆறது முன்னாடி இருந்தே நம்ம பாத்துக்கணும். இந்த பிளட் டெஸ்ட்கள் மட்டும் இல்லாமல் சத்து மாத்திரைகள், இந்த போலிக் ஆசிட்ங்கிறத போடுறதுனால என்ன ஆகுனா குறைபாடான குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவா இருக்கு. அந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மூளை தண்டு வடம் வளர்ச்சி, மூளை மண்டவோடு வளர்ச்சி இல்லாம சில குழந்தைகள் பிறக்கிறப்ப இந்த போலிக் அசிடை நாம முன்கூட்டியே எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து அது பெரிய அட்வான்டேஜா அமையுது ஒன்று. அடுத்தது வந்து இது இல்லாம எதுக்காக நம்ம ப்ரீநேட்டல் கவுன்சிலிங் பர்டிகுலரா சில கேசஸ்க்கு பாக்குறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம வீட்டுல நம்ம கூட பிறந்த ரத்த சொந்தங்களுக்கு யார் குறைபாடான குழந்தைகளோ அல்லது ஜெனட்டிக் டிசார்டர் மூலமா பிறக்கக்கூடிய சொந்தத்தில் இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஜெனட்டிக் டிசார்டர் இருக்க குழந்தைங்களுக்கு சொந்தத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த ப்ரீநேட்டல் கவுன்சிலிங் எடுத்துக்கணும். எதுக்காக இந்த கவுன்சிலிங்னா, கன்சீவ் ஆன பிறகு எந்தெந்த டைம்ல நம்ம கண்டிப்பா மருத்துவரை பார்க்கணும், மருத்துவரை பார்த்த பிறகு அந்த டைம்ல சில இன்வேசிவ் டெஸ்ட்டும் நான் இன்வேசிவ் டெஸ்ட்டும் இருக்கும். நான் இன்வேசிவ் டெஸ்ட் அப்படின்னா ரத்தத்தின் மூலமாகவும் ஸ்கேன் மூலமாகவும் மட்டுமே கண்டுபிடிச்சு ஜெனட்டிக் குறைபாடு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது. அதுல ஏதாவது நம்மளுக்கு ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கிரீனிங் என்டி ஸ்கேன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டைம்ல ஏதாவது டவுட்ஃபுல்லா இருக்கு, அந்த டவுன் ஸ்கிரீனிங்ல ஏதாவது டவுட்டா இருக்கு அப்படின்னா நம்ம இன்வேசிவ் டெஸ்ட்டுக்கு நம்ம போகலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும்

0: 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அனைவருமே இந்த டவுன் ஸ்கிரீனிங்கிற டெஸ்ட்டை எடுத்துக்கணும். அதனால் கர்ப்பமுறுவதற்கு முன்பே நம்ம கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணணும். இதனால நம்மளுக்கு நல்ல அட்வான்டேஜஸ் தான் கிடைக்கும். இதை அனைத்து பெண்களும் மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக பிறகு கர்ப்பம் உருவதுக்கும் கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுக்கு அறிவுறுத்தும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் அனைவருக்கும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: இது உங்கள் அபிமான அன்பளை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லோடு விளையாடு. இளையத்தில் நேரம் இரவு தென்றல் வீசும் இனிமையான நேரம் 8:36. இன்று ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுவையான பாடல்களை நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? முத்தூர்ல இருந்து சுதா பேசுறேன் சார். நலமா இருக்கோம். சரிம்மா, உங்களுக்கான ஒரு சொல் சொல்லாமா? நீலமாவாமா? சரிம்மா, நிச்சயமா சொல்றாம்மா. நீலம்னா எவ்வளவு நீளமாமா சொல்லலாம்? இல்ல இல்ல, ஒரு முடிவுக்கு வந்துடலான்னு பாக்குற நீளம். நீல மலர் வண்ணன் பாருங்க, நீலமா சொல்லிட்டேன். நீல மலர்
1: வண்ணன்.
0: ஆமா, மலர் வண்ணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நீல மலர் வண்ணன், நீங்க நீலமா வேணும்ன்றதுனால நீல மலர் வண்ணன். மலர்
1: நீல
0: நீல
1: வண்ணன்
0: வண்ணன்
1: மன்னன்
0: மன்னன் எங்க என்னம்மா மாலாம் இல்லையே இல்லையம்மா?
1: சார், மலர் இருக்கு இல்ல சார்மா?
0: சரிம்மா, இல்ல அலாட்டா இருக்கீங்க.
1: இல்ல சார், நான் சொல்லிட்டேன்.
0: நான் சொல்லிட்டேன்
1: மலர் வண்ணன்.
0: சரி, நான் இன்னும் ஒன்னு சொல்லிருங்க.
1: சரிங்க சார், இன்னும்
0: ஒன்னு முயற்சி பண்ணுங்க.
1: நீர் சார்.
0: நீ சரிம்மா, அற்புதம்.
1: நீர்
0: சொல்லலாம், நீ அப்படின்னு ஒற்றை சொல்ல கூட சொல்லலாம், நீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாழ்த்துக்கள், அற்புதம், நன்றி. அடுத்த நேர்வர்க வணக்கம். அப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க.
2: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் படிப்பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நலமா இருக்கோம் சந்திரசேகர். உங்களுக்கான ஒரு சொல் மண்டலம்.
2: ஓகே.
0: மண்
2: மரம்.
0: சரி,
2: மல்
0: இல்ல இல்லையே. நன்றி நன்றி நன்றி, இணைப்பிருந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: என்எம் துறை நாகர்சம்பட்டியில பேசுறேங்க.
0: நாகர்சம்பட்டி.
3: ஒரு மணி நேரமா லைன் கிடைக்கல.
0: சரி, என்ன செய்யலாம் அதுக்கு? உங்களை மாதிரி அன்பு நேயர்கள் நிறைய பேர் ஒரே நேரத்தில் முயற்சி செஞ்சா லைன் சிலருக்கு மட்டும்தான் கிடைக்குது. சரிங்க, அடு உங்களுக்கான ஒரு சொல் சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க.
0: ஈஸியா சொல்லாமா? இல்ல, திரிகூட ராசப்ப கவிராயர் சொல்லுங்க பாபா. ரொம்ப எளிமையா கொடுத்துட்டேன்.
3: இன்னொரு முறை சொல்லுங்க.
0: திரிகூட ராசப்ப கவிராயர்.

0: சிறு
1: ம்
0: கூட
1: ம்
0: ராயன்
1: ராயனா
0: ம்
1: ராயன் ராயா இல்ல இன்னே வரலையே
0: ராயர்
1: இன் வரலீங்கயா ராயரா சரி ம்
0: ராம்
1: ராம்
0: ம்
1: இம் எங்க வருதுங்கயா
0: ராம் சார்
1: ராம் அதான் திரிகூட ராசப்ப கவிராயருக்கு இம்மே வரதில்லையே
0: சரி
1: தவறா சொல்லிட்டீங்க வாழ்த்துக்கள் நன்றி அடுத்த நேர் வருங்க வணக்கம்
2: ஹலோ
1: வணக்கம் யார் இங்க இருந்து
2: மணி பேசுறேன்
1: மணி ஐயா சரிங்க உங்களுக்கு ஒரு சொல் சொல்லிடலாமா
2: சொல்லுங்க
1: திருநிறை செல்வி
2: திருநிலை
1: செல்வி திருநிறை செல்வி இந்த பத்திரிகை எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா திருநிறை செல்வன் திருநிறை செல்வி அப்படின்ட்டு
2: செல்வி
1: செல்வி
2: திரு
1: திரு
2: திருநெல்
1: திருநல்லா இல்லைங்கய்யா
2: இறை
1: ம்
2: இறை
1: இறை வராதே
2: வராதேங்க
1: வராதா சரிங்க நல்ல முயற்சி இணைப்பில் வந்தமைக்கு நன்றி அடுத்த நேர் வருங்க வணக்கம்
3: கேட்க கேட்க இனிமை கேட்டுக்கொண்ட எப்போதும் இளமை
1: எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே ம்
3: பண்பலையோடு இணைந்தே இருக்கும் மரணம் பற்றிய பக்கம் காவ கட்டிய தென்னை விவசாயி ஏ முருகன் சார்
1: ஏ முருகனையா எனது வாங்கி எனக்கே போடுறீங்களே ஐயா சரிங்க
3: இனிமை கேட்டுக்கொண்டா எப்போதும் இளமை
1: சரி உங்களுக்கு பாருங்க அரசம்பட்டி அரசம்பட்டி அஞ்சு சொல் சொல்லுங்க
3: ஓ எங்க ஊரே சொல்றீங்களா சார்
1: ஆமாங்கய்யா நான் பாருங்க எவ்வளவு நல்லவனா இருக்கேன் பாத்தீங்களா
3: சார் சொல்றேன் சார்
1: சொல்லுங்க
3: அடி
1: அடியா
3: ஆமா சார்
1: அடி சரி சூப்பர் வந்து வர வரப்பே ஆக்சன் படமா வரீங்க அடி ம்
3: அட்டு
1: அட்டா
3: அட்டி அட்டி அட்டி அட்டி
1: அட்டி சூப்பர் ம்
3: அரசம்
1: அரசம் ம் நாலு இன்னும் ஒன்று
3: சம்பட்டி ஆமா சார்
1: சம்பட்டி அடடா கலக்கிட்டீங்க போங்க சூப்பரையா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
3: கைத்தட்டல கொடுங்க சார்
1: கொடுத்துருவோம் நன்றி நன்றி
3: நன்றி சார் நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம் அடுத்த நேர் வருங்க வணக்கம்
4: வணக்கம்
1: வணக்கம் யார் எங்கிருந்து கன்னியப்பனையா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சொல் கொடுத்துடலாமா நாகலாபுரம் எப்படி பாருங்களா ரெண்டு பேருக்கும் ஒரு அதிர்ஷ்டனைக்கு நாகலாபுரம் ஆமா
4: புறம்
1: புறம் ஓகே பாருங்க உங்க ஊரே கொடுக்குற நீங்களே இப்படி சொன்னா எப்படி ம் புறம் ஒண்ணுதான் சொன்னீங்க என்னது
4: தாளம்
1: ம் வராது
4: கலாம்
1: கலாம் வரும் காலம் நினைச்சிட்டேன் கலாம் கலாம் ஓகே அப்துல் கலாம் ஓகே ரெண்டு சூப்பர் மூணாவது
4: நாகம்
1: நாகம் சூப்பர் அடுத்து கரமா கரம் சூப்பர் இன்னும் ஒன்னே ஒன்று புறம் அது ஏற்கனவே சொன்னீங்களே புறம் தான்
4: சொன்னீங்க
1: நன்றி நன்றி அடுத்த நேர் வருக வணக்கம் அடுத்த நேயர் வணக்கம் வணக்கம் யார் இங்கிருந்து முருகன் சரிங்க உங்களுக்கான ஒரு சொல் சொல்லாமா நங்கூரம்
5: நங்கூரம்
1: ஆமா
5: கூர்
1: கூர் இரே வரது இல்லைங்க கூரை
5: சரி சரிங்க

0: நன்றிங்க.
1: நன்றிங்க நன்றிங்க நன்றி
0: நன்றி
1: தேங்க்யூ.
0: நன்றி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
3: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
4: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.

0: கேட்க கேட்க இனிமை, நமது பண்பலையை கேட்டுக்கொண்டே இருந்தால் இப்போது மட்டுமல்ல எப்போதும் இளமை. எட்டு மணி 52 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம்
0: சண்முக சுந்தரம். உங்களுக்கான ஒரு சொல் சொல்லட்டுமா? குலோத்துங்க சோழன், மதுரை தானே நீங்க? ஆமா, குலோத்துங்க சோழன். உங்களுக்கு பாண்டியன் கொடுத்துருக்கணும், சோழன் கொடுத்துட்டேன். சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. சோ
1: ஒரு மொழி.
0: சரி, சோ ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. ம்,
1: சோழன்
0: சோழன் ரெண்டு. வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருக. வணக்கம். இரவு வணக்கம் சொல்லி மினிய உள்ளம் யார் இங்க இருந்து?
2: இரு கிழமையாக அலைபேசி எடுக்கிறது. கண்டிக்கிறேன்.
0: கண்டிக்கிறீங்க?
2: வந்துட்டாங்க, பேசாதாங்க சரிங்களா? ஏனங்க, நாங்க வந்து இந்த இன்னைக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர்ல சேர்ந்தாங்கன்னு வச்சு நீ பேசாதீங்க. இணைப்பை வந்து சரியா கொடுங்கிறேன். என்னுடைய தாழ்மையான கருத்துங்க.
0: சரிங்க.
2: எனக்கு உண்டான
0: உங்களுக்கு உண்டான சொல் வந்து பாத்தீங்கன்னா நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன்.
2: நவநீத கிருஷ்ணன்களா? படமொழி சொல்ல இருக்க மேல இதுக்கு விளக்கம் அளிக்கனால முடியவில்லை ஐயா.
0: நிகழ்ச்சி நீங்க அடுத்த நேர் வருக. வணக்கம். நம்ம தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கல. நம்ம சொற்களை சொல்கிறோம், அது பிரித்து ஒரு சொல்லலேருந்து அஞ்சு சொல் சொல்லணும். அது வடமொழியாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி. வணக்கம். யார் எங்கிருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு சார்.
0: ஆ, முள்ளக்காடு பாபையா. சரிங்க, உங்களுக்கான ஒரு சொல்
3: சொல்லுங்க.
0: முல்லை வேந்தன்.
3: முல்லை வேந்தன்.
0: ஆமாம்
3: சார். ஓரல் தொர்மொழி.
0: வெரி குட், சூப்பர். ஆ,
3: முல்லை.
0: முல்லை. ம்,
3: வேந்தன்.
0: வேந்தன். ம், சூப்பர்.
3: தல்லை சொல்லலாமா சார்?
0: தல்லையா? இல்லையே, பொருள் வராதே.
3: தலை. தலை.
0: தலை. ஆ, சூப்பர். நாலு எழுத்து. நாலு சொல்லிட்டீங்க. ஆ, இன்னும் ஒன்று.
3: லைவ் ஓரெழுத்து ஒரு மொழி வருமா சார்?
0: அப்படி இல்லை, ஒரே ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி.
3: ஓரெழுத்து ஒரு மொழி வரும்.
0: ஒரு

0: குறும்புற தான் சொல்லணும், ஓரெழுத்து ஒரு மொழி. எல்லா எழுத்தையும் தனித்தனியா
1: ஓரெழுத்து
0: சொல்லிடலாமே.
1: ஆமா சார், தள்ளை சொல்ல முடியாது,
0: முல்லை தொல்லை கிள்ளை அப்படின்னு சொல்லிட்டே போலாம். நான் பட்டு இந்த எழுத்துக்கள், இந்த வார்த்தைகள்ல அந்த எழுத்து இருக்கணும் இல்லையா?
1: எழுத்து இருக்கலாமா சார்?
0: ஆமா. வே சொல்லிட்டீங்க, வேந்தன் சொல்லிட்டீங்க, முல்லை சொல்லிட்டீங்க. இது
1: முந்தன் முந்தன்
0: இல்லைங்க, அது அர்த்தம் வரணும் இல்லையா? வாழ்த்துக்கள் நாலு சொல்லுங்க. சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள்.
1: வேந்தன் முல்லை.
0: நீண்ட நேரம் கொடுத்தாச்சு.
1: சரி சார், சொல்லிருக்கேன்.
0: சரி, நன்றி நன்றிங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருக வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: முருகேசன், காமராஜ் நகர் மருதேறிங்க.
0: மருதேறியிலிருந்து முருகேசனுங்களா? சரியா, உங்களுக்கான ஒரு சொல் சொல்லிடலாமா? தூத்துக்குடி.
2: தூத்துக்குடியா?
0: ஆமா.
2: தூத்து
0: தூத்து
2: குடி
0: குடி
2: துடி
0: என்னங்க?
2: துடி தூத்துக்குடி துடி
0: துடி. சூப்பர், மூணு சொல் சொல்லிட்டீங்க.
2: டி
0: ஓரெழுத்து ஒரு மொழியா?
2: டி.
0: சரி, ஒன்று ஏற்றுக்கலாம். ஆ, அடுத்து நன்றி நன்றி. அடுத்த நேர் வருங்க. வணக்கம் வணக்கம். மஞ்சுப்பட்டி. சரிங்க, உங்களுக்கான ஒன்று சொல்லிடலாமா? திருப்பத்தூர். ஐயா இணைப்பில் இருக்கீங்களா? அடுத்த நேர் வருங்க. வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து? வணக்கங்க. யார் எங்க இருந்தீங்கய்யா? ஐயா சொல்லுங்க, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லிடலாமா? தம்மம்பட்டி. தம்மம்பட்டி
2: சொல்லுங்க சார்.
0: தம்மம்பட்டிங்கய்யா, ஊர் பேரே தம்மம்பட்டின்னு இருக்கு. அதுல இருந்து சொல்லுங்க, அஞ்சு எழுத்து அஞ்சு சொல் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி.
3: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
0: நிகழ்ச்சியில் வரும் நிறைவு நேயர் வருக வணக்கம். வணக்கம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி. இந்த இளந்தென்றல் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு என்ற தலைப்பில் மலர்ந்தது. நிறைய நேயர்கள் அழகாக ஒரு சொல்லிலிருந்து 5 சொற்களை மிக அற்புதமாக சொன்னார்கள். அந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள்.

0: இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லையப்பர் அவர்களுடனான நேர்காணலின் மூன்றாம் பாகத்தை கேட்க இருக்கிறோம்.
1: டயபெட்டிக் ஃபுட் அல்சரை பற்றியான உங்களுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் கூட இருக்கு. உலக அளவில் என்ன மாதிரி இருக்கு, சென்னையில் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது கூட நீங்கள் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக பண்ணியிருந்தீங்க. டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம கால் அகற்றிடுவாங்களோ, அதிகமாக போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா டாக்டர்? அவங்களுக்கான இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றியான ஒரு ஸ்கோப் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க.
2: பயமே வேண்டாம். அதாவதுங்க, ரொம்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒரு நூல் இல்லைதாங்க. சில பேர் டோட்டலாக அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சுகர் இருக்குது, நமக்கு எப்போ வந்தாலும் காலில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் செருப்பு இல்லாமல் கண்ட கண்ட இடத்துலையும் நடந்துட்டு கல் மணல் எல்லாம் குத்திட்டு நான் ட்ரெக்கிங் போனேன், வாக்கிங் போனேன் அப்படி எதெல்லாமோ சொல்லிட்டு புண்ணோடு வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நீங்கள் இதையும் எப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரி பீப்புள் ஸ்பெக்ட்ரத்தோட ஒரு எண்டு இப்படி இருக்காங்க. இன்னொரு ரெண்டு வந்து ரொம்ப ப்ரொடெக்டர், ஓவர் ப்ரொடெக்டர், ஹைப்பர் ப்ரொடெக்டர், ஐயோ அங்கே போனால் புண்ணு வந்துடும், இங்கே வந்தால் இது வந்துடும் அப்படி சொல்லி. ரெண்டுமே தேவையில்லை. நார்மலான ஆக்டிவிட்டீஸ் வச்சுட்டு நம்ம ரெகுலராக நம்ம ருட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தாலே சரியாக போகும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், எப்படி ஹார்ட் காம்ப்ளிகேட் ஆகலாமோ, எப்படி கிட்னி வரலாமோ, எப்படி கண் பாதிக்கப்படலாமோ, அது மாதிரி காலும் பாதிக்கப்படலாம். அதனால் அவங்கள காலை என்றைக்கும் சுத்தமாக வச்சுக்கணும். இன்னும் நிறைய பேர் ஒரு சின்ன பொண்ணு வந்தாலும் கூட காலை கழுவுறதே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி படக்கூடாது, எங்கள் பாட்டி சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, எழுத்த வீட்டில் சொன்னாங்க. நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னாலும் தண்ணீர் வச்சு சுத்தமாக கழுவுங்க, அழுக்கு தண்ணி தான் படக்கூடாது, நல்ல தண்ணி வச்சு சோப் போட்டு நல்லா கழுவுங்க. எந்த ஒரு பொண்ணுக்குமே தண்ணீர் விட்டு கழுவுறது தான் புண்ணு ஆறதுக்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சி விடுறோம். அந்த மாதிரிலாம் அவேர்னஸோடு இருந்தாங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சுகர் லெவலை என்றைக்கும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அது ஒரு டயபெட்டிக் டாக்டரை பார்த்துட்டு பண்ணிக்கணும். டெய்லி மார்னிங் வாக்கிங் எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிடணும். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுமக்கள் மாதிரி நானும் ஒரு நியூஸ் படிச்சுக்கிறேன், வாரத்துக்கு ஒரு டோஸ் இன்சுலின் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வரனால நிறைய வந்து இந்த டயபெட்டிக் மக்களுக்கான இனிப்பான செய்தி அப்படின்னு தான் அதை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. டயபெட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படி சொல்லி இப்போ டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. ரிவர்ஸே ஆகாத ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபிசிஷியன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் பயம் எதுக்குமே தேவையில்லை.
1: இந்த கேள்வி நான் முதல்ல கேட்டு போகணும் கூட எனக்கு தோணும். இப்போ நீங்கள் பேசினதுலேருந்து உண்மையிலேயே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி தேவைப்படுதா?
2: படுது, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுது.
1: இப்போ நீங்கள் ரிவர்ஸ் பற்றி சொன்னீங்க, அதனால
2: நிறைய நிறைய பேஷண்ட் ஒபீசிட்டி உள்ளவங்க பாதி பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டை தான் இருப்பாங்க. நாங்கள் லைபோசெக்ஷன் பண்ண வேண்டியவங்களுக்கு பாதி பேஷண்ட் டயபெட்டிக்ஸை தான் இருப்பாங்க. டயபெட்டிக் ஃபுட்டில் உள்ள பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறலாம், எல்லா பேஷண்ட்டுமே டயபெட்டிஸ் எல்லாருக்கும் பண்ணத்தான் சேரும்.
1: ஒரு காலை முழுமையாக அகற்றதுக்கப்புறம் கூட அது பண்ண முடியுமா டாக்டர்? அந்த மாதிரி
2: அது காலை முழுமையாக அகற்றுறதுக்கு அப்புறம் அப்படிங்கிற வேடையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. காலை முழு அகற்ற விடக்கூடாது. சேவ் சேவ் லிம்ஸ் ப்ரிவெண்ட் ஆம்புடேஷன், இதுதான் எங்களுடைய மோட்டோவை. நம்ம ஒன்று அவேர்னஸோடு இருக்கணும், ஒன்று அடுத்த ஸ்டேஜ் ஏர்லியராக போகணும். நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன்னா கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடந்த ஒரு 10 வருடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, வேறு நான் ரிட்டையர்ட் ஆகி இப்போ பண்ணுற எடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு கூட 1 or 2 fingers கூட நான் எடுத்ததில்லை. ஏன்னா சேவ் லிம், அதுதான் இப்போடைய எல்லா பிளாஸ்டிக்ஸுடைய மோட்டோவுமே அதுதான்.
1: ஈஸியாக காப்பாற்றணும்,
2: ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வந்து பார்த்துடலாம், கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
1: இந்த டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி இன்னொரு கவனம் கொடுக்க வேண்டியவர்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள், கைனக்கில் இருக்கக்கூடியவர்கள். அந்த சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும் அல்லது அதற்கான ஒரு தேவை வருகிறது என்றால் அதற்கான சிகிச்சை முறைகள்
2: உண்டு. சமீபத்தில் கூட ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து தன்னோட ஹஸ்பண்டோட பைக்கில் போகிறப்போ கீழே விழுந்துட்டாங்க. ஸோ தையில் பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஸ்கின் லாஸ் இருந்தது. இன்னொரு தையிலேருந்து எடுத்து கிராஃப்ட் போட வேண்டியிருந்தது. அவங்க 5 months ஓல்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அது நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டீஷியன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி, அனஸ்தட்டிஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு மைல் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. சேஃபான ட்ரக்ஸ், குழந்தையோ அம்மாவோ பாதிக்கப்படாத ஒரு சேஃபான ட்ரக்ஸ் கொடுத்து அவங்க அந்த சர்ஜரியிலேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க. அப்புறம் வந்து அம்மாக்கள் தானே, அவங்க ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ஆல்சோ மதர்ஸ், அவங்க வீட்டில் அவங்க தான் சமைக்கிறாங்க, தண்ணி கொட்டிக்கிடுறாங்க, காலில் பட்டுருது, பாதத்தில் பட்டுருது, குழம்பு சாம்பார் கொட்டிடுது, அப்போ எல்லாம் பாதம்லாம் இதாகி வர்றாங்க, கால்ஸோடு வர்றாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தான் செய்கிறோம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம பண்றோம் சக்சஸ்.

0: ஆகத்தான் செய்து.
1: இந்தியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய விகிதம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
0: அதான் அவேர்னஸ் நிறைய ஆனதுனால விகிதமும் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது.
1: மற்ற நாடுகளில் இப்போ நீங்கள் பல நாடுகள் பயணப்பட்டிருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளுக்குமான வித்தியாசம் எதாவது இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, வேர்ல்டுலேயே வந்து சென்னை குறிப்பாக தமிழ்நாடு அதே போல் இந்தியா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது, அது குறிப்பாக மெடிக்கல் டூரிசம் அதிகமாக இருக்குது. அதுலேயும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஹப்பாகவே இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள்.
0: பிளாஸ்டிக் சர்ஜரி பிறந்த இடம் இந்தியா, அதை மறந்துடவே கூடாது. அந்த காலத்தில் சுஸ்ரத் மகாராஜ் தான் வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரியவே வந்து உலகத்திற்கே அறிமுகப்படுத்தினவங்க. அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஆன்டி சோசியல் ஆக்ட் பண்ணுங்க, மூக்கை வந்து எடுத்து விட்டுருவாங்க. சுஸ்ருதா 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நெற்றியிலேருந்து சதை எடுத்து அந்த மூக்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் பண்ணாத சர்ஜரியில் அந்த காலத்தில் அவ்வளோ சர்ஜரியும் பண்ணிக்கிறார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் பீப்புளெலாம் நம்மகிட்ட வந்து ஆளும்போது இந்த கலைகளை, அவர் எழுதின புக்கு இருக்குது சுஸ்ருதா சம்ஹிதா அப்படிங்கிற அவர் எழுதின புக்கு, அந்த புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் மற்ற ஊர்களெல்லாம் கலைகள் ஆரம்பமானது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம ஊர்லேருந்து தான் வெளியூருக்கு போயிருக்குது, மக்களுக்கு நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. சென்னையில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து நல்ல முறையில் டெவலப் ஆகிருக்கு, எல்லாம் 60s ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற மாநிலங்களுக்கு நம்ம முன்னோடியாகவே எல்லாம் செயல்பட்டு இருந்தோம்,
1: அதனால தான் இது ஒரு ஹப்பா
0: வந்து மாறிச்சு. ஸோ தமிழ்நாட்டில் நல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லா வகையிலுமே நல்லா டெவலப் ஆகி அழகு சிகிச்சையிலேருந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிலேருந்து எல்லாமே நல்ல முறையில் இருக்குது. நிறைய மருத்துவமனைகள், நீங்கள் காஸ்ட்டை பற்றி பேசுனீங்க, வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்ட் ரொம்ப மினிமம்.
1: அது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளவு? இப்போ சாதாரண ஒரு ஆவரேஜ் அல்லது மிடில் இன்கம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணால், இப்போ நீங்கள் சொன்னீங்க ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அன்னப்பிளவு ஏற்பட்டிருக்க குழந்தைக்கு அப்படின்னா பண்ணணும், அவருக்கு தேவை இருக்குது, அத்தியாவசியமாகவே இருக்கிறது என்றால் அவங்க இதை செய்ய முடியுமா? அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்ன?
0: எல்லா சர்ஜரியுமே அரசு மருத்துவமனையில் இலவசமாக எல்லாருக்கும் பண்ணித்தர்றாங்க, நம்பர் ஒன் பாயிண்ட், அதில் மாற்றமே கிடையாது. பட் இருந்தாலும் சில பேர் சில தனியார் மருத்துவமனையில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறப்போ தனியார் மருத்துவமனையும் எங்கே போனாலும் அஃபோர்டபுள் காஸ்டில் சர்ஜரி பண்ணிக்கலாம், பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சர்ஜரி இல்லைன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி யாருக்கு எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அது அந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு போகிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. சாதாரண ஒரு 10-bedded ஹாஸ்பிட்டலில் கூட இன்றைக்கி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும், 1000-bedded அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் கூட பண்ணுறாங்க. பணத்துக்காக யாருக்கும் இன்றைக்கி ஆப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்க ஏற்றுக்கலாம்.
1: இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறதே வந்து ஒரு மல்டிபிள் டேலண்ட்டை உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்குது, எல்லா துறை விற்பனர்களையும் உள்ளே கொண்டு வரக்கு. இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது சார்ந்திருக்கக்கூடிய துறையை சார்ந்தக்கூடிய மருத்துவரை கூப்பிடணும், கர்ப்பிணி பெண்ணுனா அது சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த மருத்துவரை கூப்பிடணும், அதுக்கப்புறம் இந்த சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சு வந்ததுக்கு பிறகாக பக்க விளைவுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் டாக்டர். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிறதுனால பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா?
0: பக்க விளைவுகள் வந்து இப்போ ஒரு ஸ்கின் கிராஃப்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொடையிலேருந்து தோல் எடுத்து ஒரு கையில் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த தொடையில் ஒரு புண்ணு வந்துடுது இல்லையா, அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும் இல்லையா, அந்த ஒரு சின்ன விளைவு. இது வந்து கிராஃப்டில் வந்து அது ஆறிடும்னாலும் கொஞ்சம் தழும்பு, அங்கே கொஞ்சம் சின்ன தழும்பு வரும். ஃப்ளாப்னால் கொஞ்சம் பெருசிய சதையோட எடுத்து கொண்டுட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கும்போது அங்கே கொஞ்சம் வந்து அதனுடைய டிஃபிஷியன்சி குறையும். இப்போ ஒரு இடத்துல ஒரு நரம்பு தேவைப்படுது அப்படின்னா ஒரு டோனர் நரம்பு எடுக்கிறோம்னா அங்கே கொஞ்சம் சென்சேஷன் குறையும், கம்மியாக இருக்கும். பட் இது மாதிரியான பக்க விளைவுகள்
1: இது இப்போ எல்லாருக்கும் காமனாக அப்படி நீங்கள் சொல்லிட முடியுமா, இல்லை வந்து அது பிரச்சனை உள்ளவர்களுக்கு தனியாக இருக்குமா? இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அப்படி தான் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
0: பொதுவாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்க பிளட் சுகரையும் நார்மலாக மெயின்டைன் பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். பட் அவங்க என்னடா நம்ம ஒரு புண்ணோடு வந்தோமே டாக்டர் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் சதை எடுத்து வச்சுருக்கிறாரே அப்போலாம் கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க கிளைசமிக் கண்ட்ரோல் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. டயபெட்டாலஜிஸ் பார்த்துக்கிட்டாலும் கூட அதெல்லாம் வூண்ட் ஹீலிங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பக்க விளைவுகள் தான். அல்லது நம்ம கிராஃப்ட் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் நம்ம கிராஃப்ட் போட்டாலும் சூரிய வெளிச்சத்தில் அதிலெல்லாம் அது படும்போது அதில் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் வரும், அப்படி நார்மல் ஸ்கின்னை விட வரும், ஈஸியாக பிரேக் டவுன் ஆயிரும், அது கொஞ்சம் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணால் வரும். ஒர்க் அவுட் பண்ணிட்டாலும் கூட நம்ம ஃபாலோ

0: பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் வரும். நான் கண்ட்ராக்சர் பற்றி ஏற்கனவே சொன்னேன், சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் திருப்பி வரும். இதுதான் பக்க விளைவுகள், மற்றபடி ஒன்றும் இல்லை.
1: ரெக்கவரி டைம் ஏதாவது ஒன்று இருக்கா இந்த மாதிரி? நம்ம
0: சரி நம்ம என்ன சர்ஜரி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து ரெக்கவரி டைம் மினிமம் ஒரு 4-5 டேஸ்லேருந்து 2-3 மந்த்ஸ் தான் எனக்கு ரெக்கவரி டைம்.
1: அந்த நாட்கள் வரைக்கும் இது வந்து
0: ஆமாம் அதெல்லாம் நம்ம முதலேயே பேஷண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிடும். செஷன்ஸ் வச்சு எல்லாத்துக்கும் செஷன்ஸ் வச்சு இப்போல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, ப்ரீவியஸாக சர்ஜரி பண்ணிட்டு போனாங்களே அவங்க ஒரு வாலண்டியராக, சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க சில பேர் விருப்பப்படுவாங்க, அவங்கள வச்சு அந்த சர்ஜரி திருப்பி யாருக்கு தேவையோ அவங்க கூட நாங்கள் வந்து பேச சொல்வோம். ஸோ அவங்க எங்கள் கூட பேசுகிற கூட சில பேர் நினைப்பாங்க டாக்டர் எல்லாம் பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. ஸோ பேஷண்ட் டு பேஷண்ட் பேசுகிறப்ப ஈஸியாக பேசிக்கிறாங்க, பேசுறதுக்கு அவசியமே இல்லை. எல்லா பேஷண்ட்டுமே அவங்கவுங்க சொந்தமாக பிளாக் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, அதிலே இப்போ அவங்களே படிச்சுட்டு வராங்க. சிட்டியை பொறுத்த மட்டும் இப்போ எஜுகேட்டட் மாஸை பொறுத்த மட்டும் இந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது இப்போ பிகேம் வெரி வெரி வெரி வெரி லெஸ் பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி ஃப்ளட்டட் வித் கம்யூனிகேஷன்ஸ். எங்கே திரும்பினாலும் எப்படி வந்தாலும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் டாக்டர்கிட்ட என்ன அவங்க வர்றாங்க அப்படின்னா நான் கேட்குறது, உங்கள் டவுட்ஸை என்ன முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த செஷனில் எல்லாட்டாலும் கம் பேக் அகெயின், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, இன்னும் கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சாட் ஜிபிடியில் போடுங்க, அதுக்கு என்ன அது சொல்லுதுன்னு சொல்லி கேளுங்க. அப்புறம் எங்கள் கூட வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், பிளாக்ஸில் படிங்க பேஷண்ட்ஸ். நீங்கள் கேன்சர் சொன்னீங்களே, கேன்சர் பெஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ கேன்சர் பெஸ்ட்டு மக்களுக்கு நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ கேன்சர் சர்ஜன் வந்து பிரெஸ்ட்டை வந்து எடுத்துருவாங்க, நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பிரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி தருவோம். பொதுவாக அதில் அது யங் ஏஜ் என்ன ப்ராப்ளம் அந்த விஷயம், திருப்பி ரெக்கரன்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை வந்து ஒரு பெனிஃபிஷியலான பேஷண்ட் கூட பேசிக்கலாம், அவங்க பிளாக்ஸில் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், தென் ஃபைனலாக வந்தாங்கன்னா ஈஸியாகும்.
1: இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப அதிகமான இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்குது, அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லிங்க. ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, மருத்துவர்கள்ட்ட எப்படி கலந்தாலோசிக்கிறது, அவங்ககிட்ட என்ன மாதிரி கேட்கறது, இதை பற்றியான விழிப்புணர்வு எல்லாம் எப்படி இருக்கு? நீங்கள் சொன்னீங்க முதல்ல பேசும்போது 3, 4 சிட்டிஸு அந்த மாதிரி நகரங்களில் கூட வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க, அவர்களெல்லாம் எப்படி இதை அணுகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு டாக்டர்.
0: அவங்களுக்கும் இப்போ இந்த நெட் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தானே ஊடுருவி இருக்குது, அது கிராமம் டவுன் Tier 1, Tier 2 அப்படிலாம் பார்க்குறது இல்லை. ஸோ டிஜிட்டல் வேர்ல்டு எல்லா காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்துட்டாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய அவேர்னஸ் இதுக்கும் மேலேயும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே இதெல்லாம் நாங்கள் கொண்டாடுறோம். இன்னமும் நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது தான், இட்ஸ் ஆல்வேஸ் அன் இம்ப்ரூவிங்.
1: இந்த வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அன்னைக்கு பல்வேறு தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக இதை பற்றியான மக்கள் விழிப்புணர்வு பெறணும் அப்படின்னா சார் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன பொதுமக்களுக்கு?
0: எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இதை ஃபாலோ பண்ணால் போதும். எல்லாருமே நான் சொன்னது மாதிரி தான், இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது சார், நீங்கள் தண்ணியே படக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க சார், நான் தண்ணியே படலைன்னு ஒரு இன்ஃபெக்டர் கூண்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பாட்டி சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் அதில் அது உண்மையா அப்படிங்கிற சிந்தித்து செயல்படலாம். அது மாதிரி ஒரு கண்ட்ராக்டர்ஸ் வந்துச்சுன்னா இப்படி படுத்தால் சரியாக போயிருந்தாங்க, இதை சாப்பிடக்கூடாதுனாங்க அப்படின்னு கொஞ்சம் அறிவியலற்ற சில செயல்கள் செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் அதையும் நல்ல முறையில் அணுகி வந்து வந்து அதுக்கு அந்த துறையில் அனுபவத்துவம் பெற்ற ஒரு மருத்துவரை அதை சந்தித்து அவங்களுடைய சந்தேகத்தை முழுக்க தீர்த்து பண்ணது நல்ல முறையில் இருக்குன்னு, இதுதான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டேக்குள்ளே மெசேஜாக நான் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் வந்து நம்முடைய லிசனர்ஸ்க்காக வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டேயான இன்னைக்கு அதை பற்றியான விவரங்கள், யாரெல்லாம் செஞ்சுக்கலாம், யாரெல்லாம் வந்து இதை செய்ய தேவை இருக்குது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் மிக்க நன்றி டாக்டர்.
0: மிக்க நன்றி.

0: இது உங்கள் அபிமான அன்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.
1: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955440.
4: ஆடி மாசம் வந்தாலே நம்ம தில்லை

0: வெட்டிங் சில்க்ஸோட மெகா ஆடி ஆஃபர் தான் எல்லாரும் எதிர்பார்க்க கூடிய ஒண்ணா இருக்கும். பட்டு புடவைகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம தில்லை வெட்டிங் சில்க்ஸ்ல முகூர்த்த பட்டு புடவை, பண்ணை முடிச்சு பட்டு புடவைன்னு அனைத்திற்கும் நியாயமான நேர்மையான விலையிலிருந்து 50% வரை சிறப்பு தள்ளுபடி கொடுக்கறாங்க.
1: சில்க் சாரீஸ், டசர் சில்க் சாரீஸ், சுடிதார் மெட்டீரியல்னு எது வாங்கினாலும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு. தில்லை வெட்டிங் சில்க்ஸ், கேவிபி தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம்.
2: நேயர்கள், இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மலை. அடுத்தடுத்த பாடல்கள் அமுதகானங்களாய்

0: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிப்பதற்காக வானொலி அருகில் காத்திருக்கும் நேய உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பிற்கினிய ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இனியர்களே, இன்று வெள்ளிக்கிழமை. இன்று ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். புதிய நேயர்களாக இருந்தால் 0434224443 என்ற எண்ணிலும், 9486811025 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0434224244331 என்ற எண்ணிலும், 9486652025 என்ற எண்ணில் அழைக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் நேயர், முத்தான நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூட்டி அம்மாபாளையம் சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: எதிரிகள் ஜாக்கிரதை பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆசை இப்போ.
0: இதோ உங்களுக்கான அந்த ஆசை பாடலை கேட்டு ரசியுங்கள்.
1: நன்றி.
0: நன்றிங்க.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
4: நலமா இருக்குங்க ஐயா. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: என்ன
4: பாடல் வழங்கலாம் ரவி ஐயா உங்களுக்கு?
5: எனக்கு எனக்கு இந்த ரிக்சக்கர படத்துல இருந்து பம்பை உடுக்கி கட்டி பரிவட்டம் மேல விட்ட அந்த பாட்டு போடுங்க சார்.
4: இதோ கேட்டு ரசியுங்கள்.
5: நன்றி சார்.
4: நன்றி
5: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: விண்ணில் ஜொலிக்கும் நிலவின் ஒளியில், விண்ணில் ஜொலிக்கும் நிலவின் ஒளியில் என் விழிகள் தேடும் அமைதினி. கனவுகளின் கதவு திறக்கும் இந்த இரவில் என் கவலைகளை மறைக்கும் மௌனம் நீ. உங்கள் இதயங்களை இசையால் வருடிக் கொண்டிருக்கும் பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்து நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் கணக்கம்மாளையில் கவிதா.
0: கவிதாமா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: இரு வல்லவர்கள் படத்துல நான் மலரோடு தனியாக ஏனேன் என்றேன்.
0: நிச்சயமா ஏதோ கேட்டு ரசியுங்கள்.
1: நன்றி. நன்றி.

மெழுகாய் கரையும் இந்த இரவில் என் எண்ணங்கள் உன்னை சுற்றி சுழலும். தூக்கம் தொலைத்த கண்களுக்கு தனிமை இனிமையா இல்லை கொடுமையா? தன்னந்தனியா.

0: நினைவுகள் இருந்தால் தனிமையும் இனிமைதான். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி.
0: சரிங்க,
1: வெள்ளிங்கிரி பேசுறேங்க.
0: சொல்லுங்க வெள்ளிங்கிரி ஐயா, என்ன பாடல் வாங்கலாம்
1: இன்னைக்கு? வந்துங்க படம் ஆசீர்வாதம், எம்எஸ் பாடிய நெஞ்சம் நிறைய வரவேற்றான், இந்த பாட்டு கொடுங்க. இனி இரவு வணக்கம்.
0: நன்றிங்க. இதோ நீங்கள் கேட்ட பாடல்.

0: நிகழ்ச்சி அலங்கரிக்க இந்த இரவு நேரத்தில் காத்திருக்கும் அடுத்த நேய உள்ளம் வருக. வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம் நலம் நலம் அறிய ஆவல்.
0: நலம் ஐயா, என்ன பாடல் வேண்டும் தங்களுக்கு?
1: உன்னிடத்தில் அவளுக்கென்று ஒரு மனம் என்ற படத்திலிருந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
0: சரிங்க. மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாத ஜானகி அம்மா அவர்களுடைய குரலோடு இதோ அந்த பாடல்.
1: நன்றி சார்.

உன் நிழலாக நான் இருந்தேன் அன்று, உன் நிழலாக நான் இருந்தேன் அன்று, உன் நினைவில் கூட நான் இல்லை இன்று.

வென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே. ரியோ ரியோ.

0: காப்பதன் பாடு, பூ போல வை துன்னை காப்பதன் பாடு. சத்தியம் நீயே தர்மத்தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே, குழந்தை வடிவே தெய்வ மகளே.
1: நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: இனிய இரவு வணக்கம் சார்.
1: இரவு வணக்கம் சொல்லும் நேயர்.
2: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவாயிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேன்.
1: ஈஸ்வரன் ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
2: உலகம் சுற்றுமாலையிலிருந்து பச்சை கிளை முத்துச்சரம், அந்த பாட்டு.
1: இதோ கேட்டு ரசிங்க.
2: நன்றி.

0: la la la
1: அசைவற்ற காற்று, அசைவற்ற காற்று, அடர்ந்த இருள். இந்த அமைதியான இரவின் மடியில் இசையால் உங்கள் இதயங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்கள் செவிகளை மெல்ல வருடிக் கொண்டிருக்கிறது. உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்று ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேயர்கள் அற்புதமான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நேயர் யார் என்று கேட்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார்?
2: சண்முகம்.
1: சொல்லுங்க.
2: இணைவோம்.
1: சரிங்க.
2: 16 வயது நிலை படத்துல இருந்து செந்தூர பூவே பாட்டு. இன்னைக்கு பாரதி ராஜாவோட பிறந்த நாள்ங்கிறனால அந்த பாடல்.
1: இதோ நீங்கள் கேட்ட அந்த பாடல்.

0: அலைகளின் ஓயாத சத்தம், அலைகளின் ஓயாத சத்தம் கடலின் ஆழத்துக்கு சாட்சி. என் கண்களின் ஈரம் என் காதலின் ஆழத்துக்கு சாட்சி. நிகழ்ச்சியில் நினைவு நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கோவை செல்வபுரம்.
0: என்னங்க பேர்? என்னங்க
1: சொன்னீங்க?
0: சரிங்க. என்ன பாடல் வேணுங்க?

0: நிகழ்ச்சி நடத்துனர் வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
1: நான் திருப்பூர் காவலி பாலத்துல இருந்து அம்பிகா பேசுறேன்.
0: சொல்லுங்க அம்பிகாமா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: டாக்டர் சிவா படத்துல இருந்து மலரே குருவி மலரே பாடல் ரொம்ப பிடிக்கும், கொடுத்துருங்க.
0: இதோ கேட்டு ரசியுங்கள்.
1: நன்றி. நன்றி.
0: நன்றிமா.

0: நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம் ஐயா.
1: நான் ஈரோடு சூரப்பட்டி வளர்ந்து இளங்கோ பேசுறேன்.
0: சொல்லுங்க இளங்கோ ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: இளங்கோ கட்டளையின் சார்பாக அரச கட்டளை படத்துல இருந்து ஏதோ ஒரு நல்ல பாடலா கொடுங்களேன் இரவு நேரத்துல நேயர்கள் அனைவருக்காகவும்.
0: சரிங்க,
1: நன்றிங்க.
0: நன்றி நன்றி.

0: இரவின் மடியில் மெல்ல உங்களை தாளாட்டி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் நேயர் வருக வணக்கம்.
1: 102.5 தருமபுரி பண்பலைக்கும், 103.7 ஏற்காடு பண்பலைக்கும் இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம், யார் எங்கிருந்து?
1: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாச்சி நீம்பலம் சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம், உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு நேற்று இன்று நாளை அங்கே வருவது யாரோ அந்த பாடல் நேரத்தான். இந்த நன்றி சார்.
0: இதோ இப்போது இன்றே தருகிறேன் அந்த பாடல்.
1: நன்றி சார்.

0: நான் எப்போதும் பிரமிப்பதில்லை. ஆனால் கடல் பார்த்த போதும் அவள் கண் பார்த்த போதும் மட்டும் பிரமித்திருக்கிறேன். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்துமா?
1: கிருஷ்ணவேணி, காவடிபாளையம், திருப்பூர் மாவட்டம் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: வயசு பொண்ணு படத்திலிருந்து பாஞ்சி பட்டு விழுத்தி.
0: இதோ கேட்டு ரசிங்கள்.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிமா.

0: ஒழித்து கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi launched multiple developmental projects worth around 25,000 crore rupees from Haryana, Punjab and Chandigarh today. The projects aimed at strengthening connectivity, improving passenger convenience and accelerating economic development in the region. In Jalandhar this evening, the Prime Minister inaugurated and laid foundation stones of various rail and road infrastructure projects worth over 5,470 crore rupees. He inaugurated 75 redeveloped railway stations, including Jalandhar Cant, under the Amrit Bharat Station Scheme. Addressing a public gathering,

இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:10.

தானும் நல்லவை கேட்க. 6:15 பக்தி மாலை, 6:35 குளோர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மலை மொழி நாளை மலையாக நம்முடைகிறார் எம் சபரிஸ். காலை 7 மணிக்கு காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடங்காடியின் விளை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விளை நிலவரம் அறியலாம். காலை 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள். 8:45 சருமரோக நிவாரண செயல்பாடு வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. 9:05 வானிலையில் வசந்தம். 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியல் விருப்பப்பாடல்களை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 புவியை பெண் புவி. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இளையஞ்சலாக. 12:10 தமிழ் அருவி தாய்மையின் சிறப்பு கே குமரவேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நேர் விருப்பம். 11:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்கலாம். 1:45 மாநிலச் செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் இளம் தொழில் முனைவோர் கே தமிழ் செல்வி அவர்களுடன் நேர்முகம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடைதேடு வினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறை திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இல்லை அஞ்சலாக. 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லரி வழங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை. 7:10 மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி வாழை மற்றும் பருத்தி சாகுபடி குறித்து ஏரியூர் காட்டு வளவு எம் பாலமுருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தென்றல். நாளைய தலைப்பு தமிழ் பேசுங்க. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:30 கிடைவிடாது இசைமலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நாளை நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. உறங்க முன் ஒரு சிந்தனை. தூய்மை இருக்கிற இடத்தில் ஆண்டவன் இருக்கிறான். மகாத்மா காந்தியடிகள். இனியர்களே, இந்த நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவடைந்தது. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. சென்னை TTH நிகழ்ச்சிகள் ஏற்காடு பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.